0: நீண்டகால தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர். எதிர்கால கரையோரத்தில் புதிய இயற்கை வாழ்விடங்களை உருவாக்குவது அவற்றில் ஒன்று. பவளப்பாறைகளையும் கடல் புல்லையும் முன்கூட்டியே வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா என்பதும் ஆராயப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை அதிகாரிகள் உயர்த்தியுள்ளனர். மேலும் 1000 பேர் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பேரிடரில் நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த மொத்தம் 1446 பேர் மாண்டனர். காணாமல் போனோர் எண்ணிக்கை 6669. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல்களை திரட்டிய பிறகு அதனை சரிபார்த்த பின்னர் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சில் கோடைக்கால வெப்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8000 தொடலாம் என்று கணிக்கப்படுகிறது. 1900 ஆண்டிலிருந்து ஆக கடுமையான கோடைக்காலத்தை பிரான்ஸ் எதிர்கொண்டது. முன்னர் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டை உண்மை நிலவரம் மிஞ்சிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிரான்சின் உள்கட்டமைப்புகளுக்கு இல்லை என்பதை இது புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும் எபிடெமிக் பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன. எபிடெமிக் பெருந்தொற்று.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
2: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-A Place, B1-25.
3: இப்போதே அழைங்க. 6334-1055 6334-1055.
5: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: நீங்க அதுக்கப்புறம் மாறன் இப்படின்னு உலகம் முழுவதும் நேயர்கள் டிக்டாக் வாயிலாக ஒலி 96.8 இணைஞ்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் வந்து இணைந்து என்னுடைய லூட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பக்கமா வந்துருங்க. அது மட்டும் இல்ல, கேள்வி ஒன்றும் காத்துக்கிட்டு இருக்கு. கேள்விய நான் கேட்பேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. ஆனா கேள்வி நான் டிக்டாக் லைவ்ல மட்டும்தாங்க கேட்பேன். எனவே இப்பவே அந்த பக்கமா ஓடோடி வந்துருங்க. சரி, அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவித்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி. 1 யூரோ 1.48 வெள்ளி. 1 ஸ்டர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி. 1 ஆஸ்திரேலிய டாலர் 92 வெள்ளி. 100 இந்திய ரூபாய் 1.35 வெள்ளி. 100 இலங்கை ரூபாய் 39 வெள்ளி. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.21 வெள்ளி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: நகரத்தை நோக்கி செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே, அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYE-ஐ நோக்கி செல்லும் CTE யோஜகாங் ரோட் நுழைவாயில் அங்கேயும் அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIE-ஐ நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
5: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 டிமார்க்கே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: வணக்கம் சிங்கே.
10: ஒத்தையடி பாதையில ஒத்தையிலே போறவள கரடி வந்து வழி மறிச்சா.

0: சரண் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது இரண்டு பேர் திரைப்படத்தில இருந்து. அதற்கு முன்பு வித்யாசாகர் இனிசையில் சிநேகிதியை திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மானசி இளா அருண் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. நேயர்கள் பலரும் டிக்டாக் வாயிலாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல நேயர்களும் வந்து ஏதோ ஓரளவுக்கு குத்துப்பதிப்பா சரியான பதிலோட வந்துட்டாங்க. சரியா, நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு எண் தொடரை வழங்கியிருந்தேன். இந்த எண் தொடர்ல இறுதி எண் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த எண்களை வந்து அவங்க எப்படியாச்சும் அந்த கடைசி எண்ணை வந்து அவங்க கூட்டி கழிச்சு பார்த்து அவங்க கடைசி எண்ணை வந்து கண்டுபிடிச்சிடணும். அதுதான் சரியான பதில். சரியான பதில சொல்லிட்டாங்கன்னா ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டாக் காஃபி அவங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த கேள்வி என்ன, அந்த எண் வரிசை தான் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் உங்களோட பகிர இருக்கேங்க. அதாவது வானொலி பக்கமாக இருக்கும் நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன். இப்ப வாங்க, நீங்க சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ. ஐயோ, போக்குவரத்து நிலவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இசை வரவில்லை நேயர்களே.
1: 968 போக்குவரத்து நிலவரம்
0: வந்துருச்சு வந்துருச்சு. போக்குவரத்து நிலவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரம் இப்பொழுது காலை 8:41 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP KPE TPE எக்ஸிட்டுக்கும் மரீன் பரேடுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
8: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
7: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
8: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
7: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
8: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
7: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK People First Learning Always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சுகவிந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு மணி சர்மாவின் இசையில் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. உதி நாராயண், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது டிக்டாக் லைஃப்ல என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஆங்கிலத்துல அந்த கேள்வி இடம்பெற்றது, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி, சரியா? அப்புறம் ஒரு எண் தொடரை நான் கொடுத்திருந்தேன், 4, 3, 4, 6, 4, 9, 4, அதுக்கப்புறம் கடைசி எண் என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும், சரியா? கேள்வி இதுதான், வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ். இதுல வந்து எண் என்னன்னா 4, 2, 3, 4, 6, 4, 9, 4, கடைசி எண் என்ன? சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் கல்பனா. வாழ்த்துகள். ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டர் காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. சரி கல்பனா, சரியான பதில வந்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியான பதில் என்னவென்றால் 8. சரியான பதில் என்னவென்றால் 8. ஏன் 8 அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பதில் வந்து கேள்வியிலேயே இருக்குங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த கேள்வியில இருக்கிற வார்த்தைகளுடைய அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்கள் தாங்க அந்த எண் தொடர். அதாவது வாட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல வந்து 4 எழுத்துக்கள் இருக்கு, இஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல 2 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப அந்த முழு கேள்வியும் நீங்க பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் தட் கம்ப்ளீட்ஸ் திஸ் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் என்பது கடைசி வார்த்தை, இதுல 8 எழுத்துக்கள் உள்ளன, எனவே 8 என்பதுதான் சரியான பதில். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, என்ன பல பல எண்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் சில நேயர்களும் வந்து சரியான பதில வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ்ஜி அப்படிங்கிற நேயரும் சரியான பதில சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சன் 23709 அவரும் வந்து டிக்டாக் வாயிலாக சரியான பதில சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் நம்ம கல்பனா, அவங்களுக்கு வாழ்த்துகள். சரி, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நாங்க உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்ல, டிக்டாக் வாயிலாக இதுவரையிலும் இணைந்த நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. லைக்குகளை அள்ளி குவித்த நேயர்களுக்கும் நன்றி.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சிட்டி ஈயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் உட்லண்ட்ஸ் அவென்யூ 2 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வழியாக ஒலிவன் வாரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9:08 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9:08
1: கேட்டாலே பரவசம்.
2: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள், அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்லை, தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நேரம் இப்பொழுது காலை 9:03 ஆகி விட்டது. வணக்கம் சேங்க, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. எனக்கு நாக்கு தட்டு தடுமாறுது, ஏன்னா வந்து டிக்டாக் வாயிலாக நம்ம நேயர்கள் எல்லாரும் சுவாரஸ்யமான கமெண்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் வந்து உங்களுக்காக நான் நிகழ்ச்சியை வழங்கிக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டிக்டாக் லைவ்ல இருந்து விடைபெற போறேன். அது மட்டும் இல்லை, இதுவரையிலும் இணைந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வானொலி வாயிலாகவும் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து நான் ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக மென்மையான பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. என்னென்ன பாடல்கள்னு கேட்கிறீங்களா? இதை கேளுங்களேன்.
3: நீ இல்லை, நிலவில்லை, நிழல் கூட துணை இல்லை.
2: பூச்சூடவா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. தர்மதுரை திரைப்படத்திலிருந்தும் பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது.
4: முதல் எழுத்தே மோகமானால் முடிவுரைதான் என்னாகும்.
2: விஷ்ணு திரைப்படத்திலிருந்தும் நீங்க பாடலை கேட்க இருக்கீங்க. பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து 9:06 வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சஜினி என்னோடு இணைந்திருங்கள். சரி, இன்றைய வானிலை எப்படி இருக்கும்? இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த 3 நாட்களுக்கு மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
5: SP முத்தையா இன்சான்ஸ் நிறுவனத்தின் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
6: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
7: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா கணக்கெடுக்கணுமே.
8: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
7: வேலை
8: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
5: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
9: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
10: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
11: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666

0: சிற்பியின் இசையில் பூச்சூடவா திரைப்படத்திலிருந்தும், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்தும் ஹரிஹரன் பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. இந்த காலை வேளையில இந்த பாடல்களை கேட்டு நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோடு நார்த்திற்கு பிறகு அந்த பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
7: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி
8: தொடர்புக்கு 8196-4806.
9: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
10: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
9: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
10: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
9: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
10: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: உங்களுக்கு தெரியுமா,
0: சமீபத்துல சுவாரஸ்யமான ஒரு தகவலை படிச்சிருந்தேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறேன். அதாவது சில நேரங்கள்ல நமக்கு பயம் ஏற்படலாம் இல்லையா, அப்ப நாம பயப்படும் பொழுது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம உடலுக்கு நடக்குமா? முதலாவதாக நமக்கு பயம் உணர்வு ஏற்படும் பொழுது நமது உடலுக்கு புல்லரிக்கும், அதாவது கூஸ் பம்ஸ் வரும். அடுத்ததா நம்ம பயத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய வயிறு வேலை செய்யறத நிப்பாட்டிருமா? நம்ம உடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப புத்திசாலி. அது என்ன செய்யணும்னா, நம்ம பயப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்து நாம ஓடணும் இல்லையா, அப்ப நம்ம தசைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் சக்தி தேவைப்படும். அப்ப அது என்ன செய்யும், நம்ம வயிற்று பகுதியில இருக்கிற ரத்தத்தை தசை திருப்பி நம்முடைய தசைகளுக்கு கொண்டு செல்லுமா? அப்ப பயம் ஏற்படும் பொழுது நாம அந்த இடத்துல இருந்து ஓடி செல்ல நமது தசைகளுக்கு அதிக சக்தி இருக்கும். இறுதியா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நாம பயப்படுற நேரத்துல நமது கேட்கும் ஆற்றல் நிப்பாட்டிருமா?
1: தகவலை வழங்கியோர்
12: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர். இப்பொழுது சிங்கப்பூரில்
3: கேஜே ஜேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடியிருந்த 2 பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தர, ஏ ரஹ்மானின் இசையில் உழவன் திரைப்படத்திலிருந்தும், இசைஞானி இளையராஜாவின் இசையில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 10 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED Aircon and Engineering. அழியுங்கள் 6371111055. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
6: என்ன உன் கணவன் நீ கேட்கறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
7: SPM Gold Sunflower Oil சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: SPM Gold Sunflower Oil.
7: ஆமா, SPM Gold Sunflower Oil சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM Gold Sunflower Oil கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM Gold மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
6: இனிமே SPM Gold Sunflower Oil-க்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
8: மொத்த விற்பனையாளர் SP Muthaiah & Sons Private Limited.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
10: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. தேவதை திரைப்படத்தில இருந்து
1: போக்குவரத்து நிலவரம்
0: PIE-ஐ நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. AYE-ஐ நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் பூலவார்டு இருக்கு, முன்பு இரண்டாம் மூன்றாம் தடங்களில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
7: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
8: பெரியவங்களும் வரலாமா?
7: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
8: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
9: மதுரையோட மனமு ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
11: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1-ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: சில திரைப்படங்களை நம்ம முதல் முறையாக பார்க்கும் பொழுது அந்த படத்தை பார்க்கற அந்த விறுவிறுப்புல சில விஷயங்களை நாம தவற விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும் பொழுது என்னடா இது இடிக்குதே அப்படின்னு நாம கவனிப்போம். அந்த மாதிரி லாஜிக் இல்லாத சில விஷயங்களை நான் இப்ப உங்களோட பகிர போறேங்க. முதல்ல வேல் திரைப்படத்தை நாம எடுத்துக்குப்போம். இந்த திரைப்படத்துல வந்து சூர்யா அசின் நடிச்சிருந்தாங்க. இப்ப வேல் திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சூர்யா ஒரு கட்டத்துல வந்து சென்னையோடைய மவுண்ட் ரோட்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த மவுண்ட் ரோட்ல இருந்து மதுரையின் சொக்கம்பட்டிக்கு அவரு போகணும். உண்மையிலேயே சென்னையின் மவுண்ட் ரோட்ல இருந்து நாம மதுரையின் சொக்கம்பட்டிக்கு பயணம் செஞ்சோம்னா வாகனத்துல பயணிக்கும் பொழுது அது குறைந்தது ஒரு 7-8 மணி நேரம் இருக்கும். ஆனா இந்த திரைப்படத்துல சூர்யா எப்படி பறந்தாருன்னு தெரியல, 10 நிமிஷத்திலேயே அவரு அந்த இடத்த போய் அடைஞ்சிருவாரு. அடுத்ததா நண்பன் திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யராஜ், இலியானா இப்படின்னு பலரும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இதனுடைய கதை நடக்கும் காலகட்டம் 1997 2001 வரையிலும். இதுல வந்து ஒரு சான்றிதழ் மாதிரி அவங்க வந்து காட்டுவாங்க. ஆனா இருந்தாலும் இந்த திரைப்படத்துல 2 விஷயங்கள் வந்து லாஜிக் இல்லாம இருக்கும். அதாவது அவங்க வந்து ஒரு நோக்கியா 1100 கையடக்க தொலைபேசியா பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்கூட்டி பேப் மோட்டார் சைக்கிளையும் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இரண்டுமே 2003 தான் வெளியானது. அப்ப கதை நடக்கும் காலகட்டம் 1997 2001 வரையிலும் இருந்துச்சுன்னா எப்படி 2003 வெளியான பொருள்களை அவங்க பயன்படுத்தினாங்க? லாஜிக் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி பல திரைப்படங்களை நீங்க பாத்துருப்பீங்க, லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் இடிச்சிருக்கோம். உங்க கைவசம் தகவல் இருந்துச்சுன்னா வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
12: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
13: ரிகமசா பாமப.

0: தேஞ்சல் தேவாவின் இசையில் விஷ்ணு திரைப்படத்திலிருந்தும், இசை ஞானி இளையராஜாவின் இசையில் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்தும், எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: AYEI நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் போலவார்டிற்கு முன்பு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIEI நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகு விபத்து. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. அதேபோல குயின்ஸ்வேயை நோக்கி செல்லும் ஆடம் ரோடு PIE துவாஸ் எக்ஸிட்டுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கை.
0: நேர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 மணிக்கு மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. விடைபெறுவதற்கு முன் மீடியா காப்பின் ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சிக்கு நேர்களே நீங்க பதிவு செஞ்சிட்டீங்களா? பதிவு செய்யலைனா இப்பவே உங்களுடைய 10 வெள்ளி நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஃபிட் அண்ட் ஃபன் .sg அப்படிங்கிற இணையதளத்துல காலை 7:30 மணிக்கு ஆங்கர்வேல் வில்லேஜ் லெவல் 1 கம்யூனிட்டி பிளாசால ஒரு பெரிய கூட்டு வார்ம் அப் உடற்பயிற்சியை செய்த பிறகு நடைபயிற்சியை நீங்க மேற்கொள்வீங்க. இந்த நடைபயிற்சி காம்பஸ் 1 ஷாப்பிங் சென்டரில் முடியும். வார்ம் அப் செய்யும் பொழுது நம்ம ஒலி 968 முகமது ரஃபியோடு சேர்ந்து நீங்க வார்ம் அப் செய்யலாம். அது மட்டும் இல்ல, உங்கள் அபிமான மீடியா காப் வானொலி நட்சத்திரங்களையும் நீங்க அங்க சந்திக்கலாம். எவ்ரிபடி நோஸ் சாலை கண்காட்சியும் உங்களுக்காக நடைபெறவிருக்கின்றது காம்பஸ் 1 ஷாப்பிங் சென்டரில். இது எல்லாத்தையும் நீங்க தவற விடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே fit and fun.sg அப்படிங்கிற இணையதளத்துல உங்களுடைய 10 வெள்ளி நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் ஆண்டு அடிப்படையில் 46.2 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. ஜூலை மாதத்தின் 24 விழுக்காட்டு வளர்ச்சியைப் போல் அது கிட்டத்தட்ட இருமடங்கு. மின்னியல் பொருள்களின் ஏற்றுமதி சென்ற மாதம் சுமார் 132 விழுக்காடு விரிவடைந்தது. AI தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதிகளுக்கு அதிக தேவை இருந்ததால் அது பெருகியது. மின்னியல் சாரா ஏற்றுமதிகள் 12 விழுக்காடு அதிகரித்தன. DEPA எனும் மின்னிலக்க பொருளாதார பங்காளித்துவ உடன்பாட்டின் 5 உறுப்பினராக கோஸ்டாரிக்கா சேர்ந்துள்ளது. சிங்கப்பூர், நியூசிலாந்து, தென்கொரியா, சிலி ஆகிய நாடுகள் அந்த கூட்டமைப்பில் இருக்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெற்ற முதலீட்டு வர்த்தக மாநாட்டுக்கு இடையே கோஸ்டாரிக்கா அதிகாரப்பூர்வமாக அமைப்பில் இணைந்தது. அந்த சடங்கு நிகழ்ச்சியில் துணை பிரதமரும் வர்த்தக தொழில் அமைச்சருமான திரு கன் கிம் யோங் கலந்து கொண்டார். உலகத்தரம் வாய்ந்த மின்னிலக்க வர்த்தக விதிகள், ஒத்துழைப்பு ஆகியவை மீது அனைத்துலக அளவில் ஈடுபாடு இருப்பது இதன் மூலம் தெரிவதாக கூறப்பட்டது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 இருந்து முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கேட்டுக் கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என்று கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு படிக்கச் செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களுடைய கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் உடன் அழைத்துச் செல்ல இனி அனுமதி மறுக்கப்படும். தற்போதைய விதிகளின்படி வெளிநாட்டு மாணவர்களின் கணவன் அல்லது மனைவி ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய அனுமதி உண்டு. 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளையும் அழைத்துச் செல்லலாம். தற்காலிக குடியேறிகளுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை இணை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை அது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மார்க் கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுகள் சென்ற மாதம் தோல்வியில் முடிந்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை இணைத்துக் கொண்டால் அமெரிக்காவுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையே உள்ள எல்லா வர்த்தகமும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஒன்றியத்தின் பரிந்துரை வேடிக்கையாக இருப்பதாய் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அது அவ்வாறு செய்தால் கடுமையான வரிகளை விதிக்க வேண்டி வரும் அல்லது வர்த்தகம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்று திரு டிரம்ப் சொன்னார். அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயுவை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. 100 விழுக்காடு வரை வரி விதிக்க புதிய சட்டம் அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் வழங்குகிறது. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து ஆக அதிகமாக எண்ணெயும் எரிசக்தியும் வாங்குகின்றன. உக்ரைனுடனான போர் தொடரும் வேளையில் ரஷ்யாவின் வருவாயை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஈரான் சென்ற ஜூன் மாதம் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட இடைக்கால அமைதி உடன்பாட்டின் விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்ஷியிடம் அவ்வாறு கூறியுள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் அமைதி காத்து அரசதந்திர பேச்சுகளை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஹார்முஸ் நீரிணையை திறக்கும் நடவடிக்கைகளை எல்லா தரப்பும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வாங் ஈ வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த திரு அரக்ஷி ஈரானின் உரிமைகளை நிலைநாட்டும் தீர்வுகளை வரவேற்பதாக கூறினார். ஈரானின் அரசுரிமையையும் பிரதேச உரிமையையும் தற்காக்க தயாராயிருப்பதாக அவர் சொன்னார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மியான்மர் அதிபர் மின் ஆங் லைனை அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு மலேசியா வருமாறு அழைப்பு விடுக்கப் போவதாய் கூறியுள்ளார். மலேசியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ரோஹிஞ்சா அகதிகளை மீட்டுக் கொள்ளும்படி கேட்கவிருப்பதாய் அவர் சொன்னார். தற்போது 215,000 அதிகமான ரோஹிஞ்சா அகதிகள் மலேசியாவில் உள்ளனர். சுமார் 5,000 பேரை தாயகம் அழைத்துச் செல்ல மியான்மர் இணங்கியதாக திரு அன்வார் சென்ற ஜூலை மாதம் அறிவித்திருந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

0: அலிமா இப்படிதான் ஆரம்பிக்கும், உன்னாலே உன்னாலேன்னு ஆரம்பிக்கும்.
1: இன்னாடு சென்றே,
0: அதன் பிறகு எல்லாம் உன்னாலதான். இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது பயங்கரமா வர்ணனை செய்வாங்க, நிஜ வாழ்க்கையில பாருங்க எல்லாமே உள்டாவா இருக்கும்.
1: அதே காதலோட அதே நட்போட அதே பாசத்தோட நம்ம பார்க்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு ரொம்ப பெரிய சான்று நம்ம சூரிய ஜோதிகா தான்.
0: ஆனா ஒன்று மட்டும் உறுதி,
1: என்ன?
0: ரெண்டு பேரும், அதாவது ஹலீமாவும் காதலும், ரெண்டு பேரும் எப்போதுமே உற்சாகத்துடன் வருவோம்.
1: ஆமா, அதே பாசத்தோட அதே நட்போட அதே வேகத்தோட உங்களுக்காக இன்றைக்கு 4 மணி நேரம் நிறைய தகவல்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம்.
0: அதுவும் முக்கியமா இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு பற்று சீட்டும் காத்துட்டு இருக்கு. சமீபத்துல ஏதாவது சுவாரஸ்யமா படிச்சீங்களா?
1: இருவர் இவங்க சகோதரிகள், ஆனா இவங்க இருவருமே நல்ல உறவு, நட்பு உறவுல இருந்திருக்காங்க, நெருக்கமான தோழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவங்கள தத்து கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்துல தத்தெடுக்கப்பட்டது, இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட தத்தெடுக்கப்பட்டது. ஆனா இருவருமே பக்கத்து பக்கத்துல தான் இருந்திருக்காங்க, நெதர்லாண்ட்ஸ்ல.
0: சரி,
1: அதனால ஓடி ஆடி விளையாடுறது, நெருக்கமா இருக்கிறது, சின்ன வயசுல இருந்து நெருக்கமா இருக்க
0: ஆரம்பிச்சிட்டாங்க.
1: 40 வயது கிட்டதான் அவங்களுக்கே தெரிய வந்தது, ஓ நம்ம இருவரும் சகோதரிகளா அப்படின்னு. எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஒரு விதமான இது இருக்கும் இல்லையா?
0: இது ஏன் ரொம்ப சிங்கிளா இருக்கும்,
1: நம்ம டெலிபதி ஏன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, நல்லா யோசிக்கிறோம், முகஜாடையும் ஒரே மாதிரி இருக்குது, சாயலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன். அதனால 2017 அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதுல 90 விழுக்காடு இல்ல, 95 விழுக்காடு இல்ல,
0: 100 விழுக்காடு
1: மேட்ச்னு வந்திருக்கான். பாத்தீங்களா?
0: ஆஹா, ஹலீமா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சர்க்கிள் ஜிடி போட்டுறோம்.
1: நம்ம ரெண்டு பேரும் அண்ணே தங்கச்சி அப்படியா?
0: ரொம்ப சிங்கிளா இருக்க, எங்கேயும் ஒரு லிங்க், ஒரே குடும்பம். ஆமா, அதுக்கு
1: வாய்ப்பு இருக்கு.
0: குடும்பத்தில்

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேலை
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg. One stop payroll solution.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். உடனே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: வணக்கம் சிங்கையா.
1: ஆனந்தம் ஆரம்பம். ஏன் வணக்கம் சிங்கை இப்ப வந்து என்னுடைய மனசுல எனக்கு தெரியல.
7: பல வருடங்கள் பண்ணீங்களே,
1: அதனாலதான் இருக்கலாம் இருக்கலாம். சரி, டிலேமா அப்படின்னு சொல்லும் போது காதர், டிலேமாக்கு வந்து பல வகைகள் இருக்கின்றன. பெரிய முடிவுகளா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன முடிவுகளா இருக்கலாம். இப்ப 2 காலனிகள் இருக்குது, எந்த காலனியை வாங்கலாம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். 2 டேப்லெட்ஸ் இருக்குது, எந்த டேப்லெட் நமக்கு பொருத்தமா இருக்கும்னு தெரியாம இருக்கலாம்.
7: ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது எதை சரியா வாங்குறது, எது வந்து வாங்கினா அது சரியா அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும்.
1: ஆமா,
7: இப்ப உங்களுக்கு என்ன தேவை?
1: எனக்கு இருந்தது வந்து அந்த டேப்லெட் தான். எந்த டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பல நாட்கள், இல்ல பல வாரங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு முடிவு எடுத்து எனக்கு பிடிச்ச அந்த டேப்லெட் நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி காதர், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிலேமா அண்மையில இருந்துச்சா? எடுக்க முடியாத ஒரு முடிவை நான் எடுத்துதான் ஆகணும்.
7: அதாவது வீட்டுக்கு பொருட்கள் வாங்கணும்ல, இதை வாங்கணுமா,
1: அது வாங்கணுமா, காத்தாடி
7: இது வாங்கணுமா,
1: குளிர்பதன பெட்டி
7: இது வந்து ஜேபில போய் வாங்கலாமா, இது சிங்கப்பூர்ல வாங்கணும், ஜேபில வாங்கினா அங்க சேஃப்டி இருக்குதா, அது மட்டும் இல்லாம
1: உத்தரவாதம்,
7: நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு.
1: ஆமா, ஏன்னா அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அந்த உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்காது. அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். எந்த பொருள் நீங்க வாங்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்ப அந்த குளிர் சாதன பெட்டிகள்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா உத்தரவாதம் கிடைக்காது.
7: ஆமா, நிச்சயமா.
1: இப்ப நானும் அதை வாங்கியிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுது. சரி, இந்த மாதிரி டிலேமா சிலர்களை உங்களுக்கு இருக்குதா அண்மையில, இல்ல இப்போ சமீபத்துல இந்த ஒரு டிலேமா எனக்கு இருக்குது, என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியல, இந்த 2 பொருள்களும் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எது இன்னும் சிறப்பான ஒரு தெரிவா இருக்கும்னு எனக்கு தெரியலனா அதை எதனு பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678-9068.
7: ஒரு சந்தைக்கு போறதா கூட இருக்கலாம். வெங்காயம் வந்து இந்த ஹாலண்ட் வெங்காயம் வாங்கணுமா,
1: இல்ல பாவா மேரா சிவப்பு வெங்காயம் வாங்கணுமா, எதற்கு வாங்கணும்? இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபுல் கிரீம், ஃப்ரெஷ் கிரீம்ல கூட பல தெரிவுகள் இருக்காது. எதை நம்ம செலக்ட் பண்றது, தெரிவு செய்யறது சரியாம இருக்கலாம்.
7: கருத்துக்களை அனுப்பி வைங்க, குரல் பதிவா அனுப்பி வைக்கலாம், குறைஞ்சதியா அனுப்பி வைக்கலாம். 9678-9068. அடுத்த பாடல் உங்களுக்காக மின்னலை தெரியப்படுத்து ஹாரிஸ் ராகவேந்திரா டிமி குழுவினர் பாடல்.

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
1: சரி, உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
5: கொஞ்சம்
0: நல்ல விலை உயர்ந்த ஒரு கடிகாரம் தான், அதுவும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் காதர். ஆனா நிறைய விதவிதமான ஸ்மார்ட் வாட்சஸ் இப்ப இருக்குது. வெனு 4, விவோ ஆக்டிவ் 6, வினோ X1, விவோ ஆக்டிவ் 6, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால எது உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கோ அப்படின்னு நீங்க பார்த்துதான் வாங்கணும்.
5: நீங்க ChatGPT-ய கேளுங்க,
0: சரியா உங்களுக்கு சொல்லிரும். ஆமா, உண்மைதான். இல்லனா Claude கேக்கலாம், Gemini Pro கேக்கலாம். அதே நேரத்துல இப்ப சின்ன சின்ன முடிவுகள்னு சொல்லும் போது, நீங்க மின் தூக்கில இருக்கீங்க, ஒருத்தவங்க ஓடி வராங்க, அவங்களுக்கு நான் மின் தூக்கி கதவை திறக்கவா திறக்க வேண்டாமா, இல்ல அடைச்சிட்டு அவங்க அடுத்த மின் தூக்கிக்காக காத்திருக்க வைப்போமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நமக்கு ஏற்படும்.
5: பாட்டுக்கு அல்லது தூங்குற மாதிரி நடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு டிலேமா இருக்கும் சில பேருக்கு இருக்கும்.
0: அது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் இருக்கும் நினைக்கிறேன். அதனால ஐயோ மனசாட்சி நமக்கு இடம் கொடுக்கலையே, சரி பரவாயில்ல.
5: முக்கியமா உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம்.
0: ஆமா,
5: அந்த உடம்பு முடியாம இருக்கும் போது சரி இந்த பாட்டிக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த ஒரு டிலேமா இருக்கும். நிறைய குழப்பங்கள் இருக்கும்.
0: காஃபி டிலேமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுடைய காஃபியை செய்யறவர்கிட்ட உங்க பேரை சொல்லிட்டீங்க, ஆனா உங்க பேர் அவர் தவறா எழுதிட்டாரு அந்த கப்புல.
5: சரி,
0: அதை நீங்க திருத்திங்களா திருத்த மாட்டீங்களா இல்ல அப்படி விட்டுருவீங்களா? அதுவும் ஒரு குழப்பம் தானே.
5: வாழ்க்கையில தினமும்
0: அமைதியா இருக்கு.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
6: ரெண்டு கட்ட நிலை அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியதான் இருக்குது. அந்த முடிவுகள் நமக்கு சாதகமா அமையதா என்பது அப்பால் நம்ம யோசிக்க வேண்டியது. ஆனா இப்போ சின்ன சின்ன முடிவுகள்னு சொல்லும் போது, கதர், உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேக்குறேன். இப்ப நீங்க வேலையை விட்டு கிளம்புறீங்க, அதாவது வேலையை விட்டு நிரந்தரமா கிளம்புறது இல்ல, வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கு நீங்க கிளம்புறீங்கன்னு வச்சுப்போமே. நல்ல மழை, ஜோர மழை பெய்யுது, ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு குடை தான் இருக்குது. உங்களுடைய ஒரு சக ஊழியர் உங்களோட மின் தூக்கி எடுத்து கீழே போறாங்க, கிளம்புறாங்க, ஆனா அவங்க கிட்ட குடை இல்ல. வெளியே பின்னோட பாக்குறீங்க, ஜோர மழை பெய்யுது, ஆனா அவர்கிட்ட குடை இல்ல. நீங்க கிளம்பணும், நீங்க வலது பக்கம் திரும்பணும், அவங்க இடது பக்கம் திரும்பி போகணும். வெவ்வேறு திசைகள்ல நீங்க கிளம்புறீங்க, ஆனா ஒரே ஒரு குடை தான் இருக்குது. உங்க குடைய நீங்க அவர்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா இல்ல அவரை நினைய வச்சிருவீங்களா?
7: இரண்டு விஷயங்கள் தீர்மானிக்கும். முதல் விஷயம் என்னன்னா, முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சக ஊழியர் என்னுடைய எதிரியா? அவரை பிடிக்குமா பிடிக்காதா?
6: சக ஊழியர் அப்ப உங்களுக்கு பிடிக்கும்.
7: எல்லாரும் சக ஊழியர் தான், எல்லாரும் பிடிக்கணும் அவசியம் கிடையாதுல்ல.
6: சரி சரி.
7: இரண்டாவது, நான் எங்க அவசரமா போறேன்னு பொறுத்திருக்கு. அப்படி ரெண்டுமே சரிப்பட்டு வரலன்னா நான் வந்து கொடுக்க மாட்டேன்.
6: கொடுக்க மாட்டீங்க?
7: என்ன
6: பாட்டு
7: போறீங்களே?

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

பழைய பாடல் விரும்பிகளுக்கு பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

0: உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த அங்கமும் ஆரம்பிக்க போகுது.
1: முதல் குறிப்பு இதுதான், சிங்கப்பூர்ல 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட ஓர் இடம் இது. பழைய சிங்கப்பூரின் பல முக்கியமான குடும்பங்களின் வரலாற்றை இந்த இடம் இன்னும் தன்னுள் பாதுகாத்து வைத்திருக்கு. எந்த இடம் இது? 1920களில் இருந்து இந்த இடம் இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க, எந்த இடமா இருக்கோ அப்படின்னு.
0: 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இடம் இன்னும் இருக்குதா?
1: ஆமா, இருக்கு.
0: பழமை வாய்ந்த ஒரு இடம் நிச்சயமா. எந்த பகுதி? வடக்கு?
1: அதெல்லாம் சொல்ல முடியாது.
0: மேலோட்டமா இருக்க.
1: ஆனா எந்த இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
0: சரி சரி, நீங்க இதை யோசிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9678 9688. அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக ரங்கராட்டினம் திரையப்படுத்தும், அன்னை இல்லம் திரையப்படுத்தும் இடம்பெறப் போகுது.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட்
3: லிமிடெட்.
4: வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
5: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
6: In production Varangum Masala Coffee live in Singapore the return tour ஈசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டி மார்க்கெட் டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
7: இன்று அங்கத்துல நீங்க 2 குறிப்புகளை மட்டும் தான் கொடுத்தீங்க. 2 குறிப்புகளை மட்டும் தான்
8: கொடுத்தீங்க. ஆமா, ஆரம்பத்திலேயே 10 குறிப்புகளை கொடுத்தா இந்த ஒரு அங்கத்தை எப்படி நம்ம 1 மணி நேரத்துக்கு ஓட்டுறதுக்காக? நீங்க தான் வாரி வழங்கு வல்லல ஆச்சே, அதனால கொடுத்துருவீங்க நீங்க.
7: பாருங்க, 2 குடுத்த பிறகு இது என்னப்பா? NUS பாபா ஹவுஸ்
8: என்ன சொல்றாங்க?
7: 1920களை வந்து கட்டி முடிக்கப்பட்டது, அதனால அதுவா இருக்கலாம் சொல்றாங்க. இங்க ஸ்ரீ மாரியம்மன் கோயில் சொல்லிருக்காங்க.
8: இல்லை, கிடையாது.
7: ஸ்மால் சாமி,
8: 1827. இப்ப என்ன சொன்னீங்க, ஸ்மால் சாமியா?
7: அவரு யாரோ இங்க அப்படி சேவ் பண்ணிருக்காங்க.
8: அது யாரு அப்படி அவருடைய பேர் சேவ்
7: பண்ணாங்க?
8: ஓ சரி, குறிப்புகளை மீண்டும் வழங்குறேன். சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. சிங்கப்பூரின் மத்திய பகுதியில இருக்கும் இந்த இடம் 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. பழைய சிங்கப்பூரின் பல முக்கியமான குடும்பங்களின் கதைகளும் நினைவுகளும் இந்த இடத்தோடு இணைந்திருக்கின்றன. 1922 அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட இந்த இடத்துல பழமையான சீன கலை வடிவங்கள், சிற்பங்கள், கல் வெட்டுகள் போன்றவற்றை நீங்க பார்க்கலாம்.
7: கல் வெட்டுகள்,
8: யோசிச்சு பாருங்க.
7: கொலம்பரியம் அது?
8: இல்லை, கிடையாது. யோசிச்சு பாருங்க,
7: யோசிச்சு பாருங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமான குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு தேக்கா பக்கம் போவாதீங்க, பாபா ஹவுஸுக்கு போவாதீங்க.
8: 9-6-7-8-8-9-6-8-க்கு
7: உங்களுடைய பதில்களை அனுப்பி வைங்க.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். உடனே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமானதை
0: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஒவ்வொரு
4: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: டியூர், இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: இன்றைக்கு நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு எந்த இடமா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருந்தோம். சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் தான் ரோஸ் மேரி நினைக்கிறாங்க, ஹவுபா வில்லான்னு. ஹவுபா வில்லா பற்றி நம்ம பேசிட்டோம், ஏற்கனவே பேசிட்டோம். அதனால ஹவுபா வில்லா கிடையாது, டைகர் பாம் அப்படின்னு ஜெய்பில இருந்து சேகர் சொல்லிருக்கீங்க. இல்லங்க, கிடையாது.
5: புனிதா வந்து பேலஸ்திய லேண்ட்மார்க்கா அப்படின்னு இங்க செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க.
4: இல்ல இல்ல இல்ல,
5: இங்க கார்த்திக் பத்துமலை இவர் என்ன சொல்றாருன்னா, சவுத் பிரிட்ஜ் ரோட்ல இருக்கிற ஆங் ஹெங் ட்ரெடிஷனல் கேன்டனீஸ் பேஸ்திரிஸ் அருங்காட்சியமா அப்படின்னு தேவி கேட்டிருக்காங்க. அது கிடையாது. இங்க கலையரசி ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
6: நான் நினைக்கிறேன் புத்தர் கோயிலா, ரேஸ் கோர்ஸ் ரோட்ல இருக்க அந்த பெரிய
5: புத்தர் கோயிலா.
4: இல்லங்க இல்லங்க,
5: கிடையாது.
4: 1922 ஆண்டு அதிகாரப்பூர்வமா இந்த இடம் திறக்கப்பட்டிருக்கு. பழமையான சீன கலை வடிவங்கள், சிற்பங்கள், கல்வெட்டுகள் இங்க நீங்க பார்க்கலாம். எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம்.
5: அவ்வளவுதான்,
4: இடம் இருக்கு ஆனா மூடப்பட்டு இருக்கு.
5: மூடப்பட்டிருக்கு. என்ன கட்டிட்டு இருக்காங்க?
4: சொன்னா மற்ற தேவைகளுக்கு இந்த இடத்தை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனா இதை எதற்கு உருவாக்குறாங்க, அந்த ஒரு செயல் இப்ப அங்க கிடையாது. அதற்காக இதை பயன்படுத்தல.
5: ஒரு காலத்துல இங்க இருந்தவங்க உயிரோட இருக்காங்களா, அவங்க இறந்துட்டாங்களா?
4: கதர், இதுக்கு நான் பதிலே சொல்லிடலாம். கதர், தயவு செய்து பாட்டை போட்டுருங்க.

0: நீங்களா யாரோ என்னமோ.
1: ஏச்சு புட்டாளே பாட்டி, ஏச்சு புட்டாளே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
3: பெரியவங்களும் வரலாமா?
2: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
3: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
4: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையன் சன்ஸ்.
7: சிங்கப்பூர், உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
8: அதிசய உலகம்
9: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

கனி கொண்ட கிளையுண்டு கிளையோடு கிளியுண்டு பசியார நேரமாச்சு. தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு

0: இருக்கு தெரியுமா?
1: கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியல, ஒருவேளை நீங்க கொடுத்த குறிப்புகளை வைத்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: ஆமா, மூன்றே நேர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மூன்று நேர்களும் குரல் பதிவு எடுத்து அனுப்பி வைக்கல, குறுஞ்செய்திகளா அவங்களுடைய பதில்களை சொல்லிருக்காங்க. அவங்கதான் ராஜன், கேரலின்,
1: அலமேலு.
2: அலமேலு, வாழ்த்துக்கள். சரி, என்னதான் பதில்பா?
1: புக்கெட் பிரவுன்
2: 1972 பொது கல்லறையா இது பயன்படுத்தப்பட்டது. ஹாக்கியன், தியோச்சு, கேண்டனீஸ், ஹக்கா, ஹைனனீஸ் உள்ளிட்ட பல சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த இடம் இருந்திருக்கு. அடக்கம் செய்வாங்க, இங்கதான் சென்று அடக்கம் செய்வாங்க. பல ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட இந்த இடத்துல சுமார் 100,000 கல்லறைகள் இருந்ததா கூறப்படுது. காதர் 1973 புதிய அடக்கங்களுக்கு இந்த இடம் மூடப்பட்டது. அதன் பிறகு நீங்க பயன்படுத்த முடியாது. இப்ப இந்த இடம் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப கால வரலாற்றை பற்றி அறிந்து கொள்றதுக்கு இது ஒரு மரமுடுமை பகுதியா இருக்குது. வரலாற்று நடைப்பயணங்கள்லாம் இங்க நடத்தப்படுமா?
1: இப்ப இந்த இடம் பேர் ஏன் புக்கெட் பிரவுன் கேக்கலாம். 1840களில் ஒரு பிரிட்டிஷ் வர்த்தகர் சிங்கப்பூருக்கு வந்திருந்தாருல, அவர் இந்த நிலத்தை வந்து வாங்கியிருந்தாரு. அவருடைய பெயர் ஜார்ஜ் ஹென்ரி பிரவுன்.
2: அதுல இருந்துதான் பிரவுன்ங்கிற பெயர் வந்திருக்கு.
1: ஆமா, இப்ப அந்த நிலத்துல அந்த இடத்த மூடப்பட்டாலும் ஜார்ஜ் ஹென்ரி பிரவுனுடைய ஆவி மட்டும் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு.
2: நீங்க என்ன ராத்திரி போய் பாத்தீங்களா?
1: ஒரு கணிப்பு தானே, அந்த மாதிரி இடத்துல பேய் தானே சுத்தம்.

0: We back, baby. இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அத நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு என்ன இடம் பெற போகுதுன்னு சொல்லிருங்க.
7: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படக்கப்பட போகுது. அந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு அங்கே 100 வெள்ளி மதிப்புடைய ஒரு அழகான பற்றுச்சீட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பற்றுச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கணும். ஏன்னா 2 கேள்விகள் இல்ல 3 கேள்விகள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம்.
6: ஒரு எழுத்து வரிசையில தொடங்கும் 3 கேள்விகள். அது மட்டும் இல்லாம இன்று 1 மணிக்கு பிறகு நாங்க டிக்டாக் லைவ்லயும் வரப்போறோம்.
7: ஆமா, 1 மணிக்கு மேல உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் ஒளிபரப்பாகும். அதிக வாக்குகள் வருதோ அதுவும் டிக்டாக்ல வருதோ அந்த பாடல் ஒலி 9:68 ஒளிபரப்பாகும், டிக்டாக்லயும் ஒளிபரப்பாகும்.
6: அதனால தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்க. இதனுடைய
7: ஆனந்தம் ஆரம்பம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2 பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். நாடுகள் கரியமல வாயு வெளியேற்றத்தை உயர்த்தாமல் குளிரூட்டும் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரீஸ்பு கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தில் வெப்பநிலை உலக சராசரியைப் போல் 2 வேகமாக அதிகரிப்பதாய் அவர் குறிப்பிட்டார். வெப்பநிலை அதிகரிக்கும் போது குளிரூட்டும் வசதிக்கான தேவையும் கூடுகிறது. உலக குளிரூட்டும் பற்றுறுதி மாநாட்டில் திரு வாட்டிஃபு பேசினார். சிங்கப்பூர் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் சுற்றுப்புற திட்டக்குழுவுடன் மாநாட்டை இணைந்து நடத்துகிறது. உலகின் மின்சார பயன்பாட்டில் 20% குளிரூட்டும் வசதிகளுக்கு செல்கிறது. அதற்கான தேவை 2050 மும்மடங்காகும் என்று எதிர்பார்ப்பதாய் திரு வாட்டிஃபு கூறினார். சிங்கப்பூரில் 2024 நிறுவனங்களில் சுமார் 100 AI சிறப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. எல்லா துறைகளிலும் AI தொழில்நுட்ப ஆற்றலை ஆழப்படுத்த குடியரசு விரும்புகிறது. SGAI எக்ஸ்சேஞ்ச் அறிமுக நிகழ்ச்சியில் அது குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. AI தொழில்நுட்பத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் அதனை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளவும் அந்த புதிய தளம் பயன்படும். உற்பத்தி துறையில் AI பயன்படுத்திய அனுபவம் பற்றி குளோபல் ஃபவுண்ட்ரிஸ் நிறுவனம் பகிர்ந்து கொண்டது. கற்றுக்கொண்ட பாடங்களையும் செய்த தவறுகளையும் பகிர்ந்து கொள்ள இன்னும் அதிகமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டுக்கான மூத்த துணையமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறினார். சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் ஆண்டு அடிப்படையில் 46.2% வளர்ச்சி கண்டது. ஜூலை மாதத்தின் 24% வளர்ச்சியைப் போல் அது கிட்டத்தட்ட 2. மின்னியல் பொருள்களின் ஏற்றுமதி சென்ற மாதம் சுமார் 132% விரிவடைந்தது. AI தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதிகளுக்கு அதிக தேவை இருந்ததால் அது அதிகரித்தது. மின்னியல் சாரா ஏற்றுமதிகள் 12% அதிகரித்தன. DEPA எனும் மின்னிலக்க பொருளாதார பங்காளித்துவ உடன்பாட்டின் 5 உறுப்பினராக கோஸ்டாரிக்கா சேர்ந்துள்ளது. சிங்கப்பூர், நியூசிலாந்து, தென்கொரியா, சிலி ஆகிய நாடுகள் அந்த கூட்டமைப்பில் இருந்தன. ஆக்லாந்தில் நடைபெற்ற முதலீட்டு வர்த்தக மாநாட்டுக்கு இடையே கோஸ்டாரிக்கா அதிகாரப்பூர்வமாக அமைப்பில் இணைந்தது. அந்த சடங்கு நிகழ்ச்சியில் துணை பிரதமரும் வர்த்தக தொழிலமைச்சருமான திரு கன் கிம் யோங் கலந்து கொண்டார். உலக தரம் வாய்ந்த மின்னிலக்க வர்த்தக விதிகள், கூட்டு திட்டங்கள் ஆகியவை மீது அனைத்துலக அளவில் ஈடுபாடு இருப்பது இதன் மூலம் தெரிவதாக மாநாட்டில் கூறப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் இனி தங்களுடைய கணவன் அல்லது மனைவி பிள்ளைகளை உடன் அழைத்து செல்ல முடியாது. தற்போதைய விதிகளின்படி வெளிநாட்டு மாணவர்களின் கணவன் அல்லது மனைவி ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய அனுமதி உண்டு. 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளையும் அழைத்து செல்லலாம். ஆஸ்திரேலியா தற்காலிக குடியேறிகளுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்குகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 பிறகு முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. வட்டி விகிதத்தை குறைக்கும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதையும் மீறி அது உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய வங்கித் தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் அவசியமானது என கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயுவை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. 100 விழுக்காடு வரை வரி விதிக்க புதிய சட்டம் அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் வழங்குகிறது. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து ஆக அதிகமாக எண்ணெயையும் எரிசக்தியையும் வாங்குகின்றன. உக்ரைனுடனான போர் தொடரும் வேளையில் ரஷ்யாவின் வருவாயை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஈரான் சென்ற ஜூன் மாதம் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட இடைக்கால அனுமதி உடன்பாட்டின் விதிகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று சீனா கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷியிடம் அவ்வாறு கூறியுள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் அமைதி காத்து அரசு தந்திர பேச்சுக்களை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த திரு அராக்ஷி ஈரானின் உரிமைகளை நிலைநாட்டும் தீர்வுகளை வரவேற்பதாக கூறினார்.
6: பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: நிகழ்ச்சி படைக்கப்படுதுங்க உங்களுக்காக. 100 வழி மதிப்புடைய ஒரு பற்றுச்சீட்டு இருக்குது. அதற்கான கேள்விய இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக்குறோம். அதற்கு முன்னால எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துட்டு இருக்கு.
2: ஒரு பௌர்ணமி, ஒரு ஓடம் என்னிடம் உண்டு.
3: 100 வழி பட்டுச்சிட்டும் எங்களிடம் உண்டு. கார்த்திக் ஹரிணி பாடும் இந்த பாடலும்
4: என்ன மட்டும் வேணா சொல்லாதே.
5: SPM Gold Pony Rice.
6: காரிநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: நேயர்களே, கேள்வி கேட்கிற நேரம் வந்துருச்சு.
1: இன்றைக்கு நாங்க கொடுக்கிற எழுத்து வரிசை லா லா வரிசையில்தான் 3 கேள்விகள் கேட்கப்படும். முதல் கேள்வி இதுதான். லா எழுத்துல தொடங்கும் ஒரு நாடு.
3: சரி.
1: லா எழுத்துல தொடங்கும் ஒரு விலங்கு. லா எழுத்துல தொடங்கும் ஒரு நிறத்தின் பெயர்.
3: நாடு, விலங்கு, ஒரு நிறத்தின் பெயர்.
1: அதேதான்.
3: அது கேட்டு குரல் பதிவா, குரல் பதிவா நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி வைக்கணும். 9 6 7 8 8 9 6 8. சரியா பதில் சொன்னீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு?
1: 100 வழி மதிப்புடைய பற்றுச்சீட்டு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போதே அனுப்பி வைங்க உங்க பதில்களை.

0: நேர்களே, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பாயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது செய்கூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம், இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
0: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
1: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
0: சோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
1: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம். 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகியில இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: சாமுராய் திரைப்படத்தில் ஹேரி ஜெராஜ் இசையில பாடல் இடம்பெற்றது. நேரம் சரியாக இப்பொழுது 12:27 ஆயிருச்சு.
1: தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவு வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
2: Doom, shuck, doom, doom, shuck, doom, shuck, doom.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த ஆங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு, கேப்போ வாங்க.
1: நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா நவரத்னங்கள்ல எல்லாமே நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம். அது இல்லாம எல்லாமே நம்ம தரம் பிரிச்சு தரம் பார்த்துதான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி அப்புறம் அது ரிங்கா ஜுவல்லரியா நம்ம செட் பண்ணி விற்பனைக்கு வைப்போம். சோ அப்படி இருக்கிறப்ப எல்லா நவரத்தினங்களும் நல்ல ஹை குவாலிட்டியான நவரத்தினங்களா இருக்கும் நம்ம கடையில. அது இல்லாம இப்ப வந்து நம்ம நவரத்தினங்களுக்கு எல்லாமே 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சோ அது ஒரு சலுகை இருக்கு. அது இல்லாம நம்மள்ட்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷனும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் நோஸ் பின் நிறைய வந்திருக்கு, அழகான நோஸ் பின் லேடிஸ்க்கு. சோ அதுலயும் டைமண்ட்ஸ்லயும் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது இல்லாம இப்ப வந்து நம்ம லக்கி ட்ரா அந்த கோல்ட் பார் லக்கி ட்ரா நல்லா சூட்டு பிடிச்சி போயிட்டு இருக்கு. சோ 1000 வலிக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா குப்பன் கொடுப்போம். சோ அதுலயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு கோல்ட் பார் வின் பண்ண. சோ கண்டிப்பாக நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
0: இவ்வளவு சலுகைகளை ஒரே இடத்துல வழங்குறாங்க, அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போதை செல்லுங்க 48 ஸ்ட்ராங் ரோட்ல அமைந்திருக்கும் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு.

அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்குட் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

தொடர்பு கொள்ளலாம் GED Aircon.com.

0: லட்சியா ஜுவல்ஸ் ஆந்திரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது. அங்கு சென்ற வாடிக்கையாளர்கள் நல்ல சேவையை பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் வாடிக்கையாளர் சிவம். என்ன சொல்றாருன்னு கேக்கலாம் வாங்க.
1: வணக்கம், என் பேரு வந்து சிவம். நான் வந்து அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல ரொம்ப நாளா நகை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட சேவைகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடிக்கையாளர்களை வந்து அவங்க வந்து ஒரு அணுகுமுறையா இருக்கட்டும், நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம மனது திருப்தியா வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து பத்தரும் வந்து வச்சிருக்காங்க, இங்கேயே பத்தர் இருக்காங்க. அந்த பத்தர்கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன் கேட்குறோம், என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதை வந்து பத்தர் மூலியமா அவங்க வந்து நம்ம மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, நம்ம என்ன டிசைன் கேட்டோமோ அப்படியே வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கும் எல்லாருமே. நான் மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் போய் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க.
2: வாடிக்கையாளர் சிவம் போல நீங்களும் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போகலாம், அவங்க சேவைகளை பயன்படுத்தலாம், நகைகளை வாங்கலாம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில்.

0: லா வரிசையில நீங்க மூன்று விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அதுதான் நாடு, ஒரு நிறம், அதன் பிறகு
1: விலங்கு. நாடு, விலங்கு, நிறம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நீர்கள்லாம் குரல் பதிவுகள் எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க இவ்வளவு சீக்கிரமா.
2: நாடு லண்டன், விலங்கு லயன், நிறம் லாவெண்டர்.
0: பாலாஜி அனுப்பி இருக்கிறாரு.
1: ஆனா நாடு வந்து லண்டன் கிடையாது. லண்டன் என்பது ஒரு நகரம் இல்லையா?
3: ஹலோ, காலை வணக்கம். டீனா பேசுறேன். மூணாவது தெரியல, பட் கண்ட்ரி வந்து லாவோஸ், அனிமல் வந்து லாமா. Third one, I cannot catch what you're saying. Sorry.
0: அதுக்கும் இருக்கு இல்ல, நீங்க தாமதமா கேட்டீங்க. லாம்பாட்.
4: ஹலோ ஹலீமா, வணக்கம். ஊர் வந்து லாவோஸ்.
0: சரி,
4: அனிமல் வந்து லயன். இன்னொன்னு என்னமோ சொன்னீங்கல்ல.
0: சரி, இந்த பல பதில்கள்ல சதீஷ் தான் முதல்ல அனுப்பிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு தான் 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு குடுக்குறோம்.
1: வாழ்த்துக்கள் சதீஷ்.
0: உங்களுக்கு அக்ஷயா ஜுவல்ஸ் வழங்கும் 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு. சரி, சந்தோஷமா இதை பெற்று இன்னும் கொஞ்சத்துல நேரடியாக எங்களை பார்க்க வந்துருங்க. நாங்க டிக்டாக் லைவ் வர போறோம்.
1: ஆமா, பாடல் தெரிவுகள், அதாவது நாங்க தெரிவு செய்யற இரண்டு பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு இன்னும் அதிகமா கேட்க விருப்பம் அப்படின்னு நீங்க வாக்களிக்கணுங்க. எங்க வாக்களிக்கணும்னா, டிக்டாக் வந்து நீங்க வாக்களிக்கணும். ஒலி 968 டிக்டாக் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா அங்க நீங்க பாடல்களை கேட்கலாம். அதே நேரத்துல ஒலி 968 அந்த பாடல் ஒலிபரப்பாகும். I wanna sing. Oh!

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வடக்கம் தமிழொலியில் வளமை போலின்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழதி. வணக்கம் தமிழதியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக எல்லார் ஈஸ்வரி குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக எல்லார் ஈஸ்வரி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஸ்ரீநிசா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஸ்ரீநிசா குழுவினர் பாடியது தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக அனிஸ் அகமது பிலாலி யாசின் பைசானி பிலாலி குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதமாக

கேட்டது இஸ்லாமிய கீதமாக அனிஸ் அஹமத் பில்லாலி யாசின் ஃபைசானி பில்லாலி குழுவினர் பாட கேட்டீர்கள். தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலர்களோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக செந்தில் ராஜலட்சுமி குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை செந்தில் ராஜலட்சுமி குழுவினர் தந்திருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக முகமது யாசின் ஃபைசானி ஆதவி குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரும் தொடுபிறப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியூரிருப்பான வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி ஐயப்பன் புகழ் மாலையாக ஸ்ரீஹரி குழுவினர் பாடிய

கேட்டது ஐயப்பன் புகழ் மாலையாக ஸ்ரீஹரி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டார்வின் எபினேசர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக ஒலித்த அந்த பாடலை தந்திருந்தார்கள் டார்வின் எபினஸ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக எம் ஹானிபா வசந்தா குழுவினர் பாடியது

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் கானிப்பா வி வசந்தா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. ஸ்ரீ ராமானுஜரின் புகழ் மாலையுடன் நித்யா ஸ்ரீ குழுவினர்

கேட்ட ஸ்ரீ ராமானுஜர் புகழ் மாலையுடன் நிறைவுக்கு வருகிறது டிஆர்டி தமிழதியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழதியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அமையமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்களும் அவ்வாறே இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு. வாரில் புகழ் பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தார். அவன் ஒரு சமயம் கிருஷ்ணரிடம், சுவாமி, தங்கள் திருவுருவத்தை நான் ஓவியமாக வரைய போகிறேன் என்றான். அதற்கு பகவானும் சம்மதித்த. ஒரு வாரம் கழித்து ஓவியன் கிருஷ்ணரின் படத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். மூடியிருந்த துணியை அகற்றிய போது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் அந்த படம் கிருஷ்ணரது உருவமே இல்லை. ஓவியன் மீண்டும் மீண்டும் வரைந்தார். ஒவ்வொரு முறையும் அதுபோலவே நடந்தது. அதனால் ஓவியன் துவாரகையை விட்டு ஓடி போனான். வழியில் நாரத மகரிஷி வந்தார். ஓவியன் விஷயத்தை சொன்னான். நாரதர் புன் சிரிப்புடன், அகடனே, சுவாமிக்கு என்று தனியாக ஒரு உருவம் கிடையாது. எல்லா வடிவங்களும் அவருடையதே. நான் சொல்கிறபடி செய், பிறகு வெற்றி உனக்குத்தான் என்று ஓவியன் காதில் ஏதோ ரகசியமாக கூறினார். நாரதர் சொல்லை கேட்ட ஓவியன் மீண்டும் கிருஷ்ணரிடம் ஓடினான். சுவாமி, நீங்கள் இந்த முறை எப்படி உருமாறினாலும் படம் உங்களை போலவே இருக்கும் என்று சொல்லி தன்னிடம் இருக்கும் பொருளை திறந்து காட்டினான். அது ஒரு நிலை கண்ணாடி. அதில் பகவானின் முகம் அப்படியே தெரிந்தது. இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, நம் மனதையும் கண்ணாடி போல சுத்தமாக வைத்திருந்தால் அது இறைவனின் வடிவம் அப்படியே தெரியும் என்பதுதான் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பதாகவே இறைவனையும் வேண்டி உரைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கீங்களா பாலன்?
2: ரொம்ப நன்றி. என்ன அப்படி கலைய உறவுகள், எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் லட்சந்திரி
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருந்து நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறுகள் வந்துள்ள எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி கண்டத வீட்டும் உள்ள வெளிப்பிள்ளை பாலன். பரிசுத்த வேதாகமத்தில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 22 அதிகாரம் இறை வார்த்தைகள் 12-22 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கின்ற மேல் வீட்டில் உள்ள ஒரு அறையை உங்களுக்கு காண்பிப்பார், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நேற்று வரை அவர்கள் போய் தங்களிடத்தில் பேசி சொன்னபடியே அந்த வீட்டை கண்டு பஸ்தாவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது இயேசுவும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சிரசம் பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ணின பின்பு இயேசு அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட வந்து இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். பாலனை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா. ராஜா
0: வணக்கம். புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்களும் நலமா இருக்கோம் ராஜா.
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
3: தென்னாருடைய சிவனை போற்றி, என்னாண்டவருக்கு முறைவா போற்றி, இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருடும் ஆசுவோடும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க. வாழும் வாழ்க்கையில் நல்லதை செய்தோமா, தீயதை செய்தோமா, தப்பு தாழ்வு செய்தோமா, அனைத்தையும் இறைவன் அறிவான். இறைவனம் வணங்கி வழிபடும் போது அமைதி பொறுமையோடு மனத்தூய்மையோடு வணங்கி வழிபட வேண்டும். இறைவனம் முறையிடவும் தேவையில்லை. இறைவன் தருவதை மன மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போது இடமிலிருந்து முழுவதை இறைவன் பாதுகாப்பான், ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைப்பார். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. நம்மை படைத்த இறைவனுக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. இதுவரை காலமும் எத்தனையோ சூழ்நிலையும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது இறைவனால் தான். இளமையிலிருந்து முதுமறை இறைவனை மறக்காமல் இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இறைவன் தீய சக்திகள் நெருங்காமலும் பாதுகாப்பார். இதை நம்பி கூடும் வாழும் காலம் வரை வாழ வேண்டும். இறைவனம் மனத்துமையோடு அர்ப்பணித்து விட்டால் அமைதி பொறுமை நா அடக்கம் வேண்டும். யாரையும் குறை சொல்லி வாழவும் கூடாது. யார் குடும்பத்திலும் தலையிடவும் கூடாது. நம் குறைகளை நிறைகளையும் நாமே சரி செய்து கொண்டு வாழ வேண்டும். சூரியன் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வெளிச்சத்தை வெப்பத்தையும் தருகிறது. யாரும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. இறைவனுக்குள் போய்விட்டால் அதுபோலவே நாமும் பாரபட்சம் பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும். இத்தகையவர்களுக்கு உயர்ந்த குணங்கள் தாமாக அமைந்துவிடும். இறைவனது அருள்பார்வை எளிதில் இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. இறைவனும் அருளையும் ஆசியையும் பெற பாரபட்சம் இல்லாத தன்மை அவசியம். நாங்கள் உதவி செய்யும் மனப்பான்மை, நம்மால் இயன்ற தானம் தர்மம் புண்ணியம் செய்யும் போது உண்மையான இன்பம் பிறக்கிறது. சிறு உதவி கூட நம்முடம் பல மடங்காக திருப்பி வந்து சேரும். இறை ஆசியுடன் வரும்போது இறையும் கொண்டு வரவில்லை. எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான். இறைவிடம் முழுமையாக சரணடைந்து இறை ஆசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார் ராணி சம்பந்தரம் அவர்கள். வணக்கம் ராணி.
4: ஹலோ, வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 17 பொதுக்காலம் 24 வியாழக்கிழமை, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 15 இறைவசனங்கள் 1-11 வரை. அக்கால சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருள் அற்றது. நான் பெற்று கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3 உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினர். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினர். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினர். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினர். நான் திருத்தூதர்களிடையே மிக கடியவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவர். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாக்கிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற தூதர்களோ திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம். நீங்களும் இதை நம்பினீர்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு கடவுளை தண்டிக்கும் கடவுளாக கண்டவர்கள் ஜூதர்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எனும் பழிவாங்கும் சட்டங்களை கடைபிடித்தவர்கள் ஜூதர்கள். இந்த பின்புலத்தில் வளர்ந்தவர்கள்தான் சிமியோன் என்னும் பரிசேயர். இவரது எண்ணத்தில் மண்ணை தூவுகின்றார் ஆண்டவர் ஜேசு. ஏனெனில் ஜேசு இங்கே புதிய அன்பு கலாச்சாரத்தை அறிவிக்கின்றார். ஜேசு சுட்டிக்காட்டுவது கடவுள், தண்டிக்கும் கடவுள் அல்ல. மாறாக பாவிகளை அன்பு செய்யும் கடவுள், பழிவாங்கும் கடவுள் அல்ல, மன்னிக்கும் கடவுள். இயேசு ஆண்டவர் புதிய மதத்தை உருவாக்குகின்றார். அந்த மதத்தில் இருக்கும் கடவுள் இயேசு ஆண்டவர் புதிய மதத்தை உருவாக்குகின்றார். அந்த மதத்தில் இருக்கும் கடவுள் அன்பானவர், மன்னிப்பவர், அரவணைப்பவர், கனிவுள்ளவர், பாவிகளையும் ஏழைகளையும் ஏற்றுக்கொள்பவர், இரக்கம் நிறைந்த இனிய கடவுள் நம் கடவுள். எனவே நாம் என்றென்றும் அன்புடையவராய் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றியண்ணா.
0: அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
5: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாடகர்கள் என பிரார்த்தித்துக் கொண்டு, ஹரி என்கிற பெயரை கேட்டாலே அவ்வளவு கோபம் வரும். அசிவுக்கு வரை பகவான் வதம் செய்து விட்டாரே என்று அவ்வளவு கோபம். அந்த ஹரி எங்கே இருந்தாலும் அவனை வதம் செய்ய வேண்டும் என்று தன்னோட வேலைக்காரர்களுக்கு எல்லாம் உத்தரவு போட்டார். தாமரை கண் கொண்ட ஹரியை உமலோகத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று உக்கிரமான தவங்குவி கொண்டார். அந்த தவத்தின் உக்கிரத்தால் தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட அவர் கிரண்யசைவியுடன் வந்து உன் தவத்தை நிறுத்து, உனக்கு என்ன வர வேண்டும் வரம் வேண்டும் கேள் என்றார். தனக்கு எந்த விதத்திலும் மரணம் நேரக்கூடாது என்ற ஒரே குறிக்கோளை மனதில் கொண்டு சாமர்த்தியமாக வரங்களை கேட்டு பெற்று கொண்டான். அவன் கேட்ட வரங்களிலெல்லாம் என்ன என்பதை கண்டுபிடித்தார் பகவான். நாம் தான் எல்லாம் செய்கிறோம், நம் கிட்ட தான் எல்லாம் இருக்கும். அப்படி என்று தப்பா நாம் நினைத்து கொண்டு இருக்கோம். நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குது என்று புரிய வைக்கத்தான் இந்த ஹரிஹரையே. இப்படி மரணம் கூடாது, இந்த நேரத்தில் மரணம் கூடாது, இந்த இடத்தில் கூடாது, இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்கள் போட்டு வரங்களை வாங்கி கொண்டான் கரஞ்சக ஹரிகு. அவன் அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் வாக்கடலில் பள்ளி கொண்டிருந்த நாராயணனிடம் சென்று முறையிட, கவலைப்படாதீர்கள், அவனது பிள்ளையாக பிறக்க போகிறவன் என் மீது பக்தி கொண்டவனாக இருப்பான் என்று சொல்லி அனுப்பினார். பாகவதத்தில் கிருஷ்ணன் என்கிற கிரகத்தால் பீடிக்கப்பட்டவனுக்கு அந்த குழந்தையை பற்றி வரும். அம்மாவின் கருவில் இருக்கும் போதே இறைவனின் அருளுக்கு பாத்திரமானவன் அவன். கத்த ஸ்ரீமான் நாரதர் நாராயணரின் போலை பற்றி சொல்வதை தன் தாயின் கற்பத்தில் தான் இருக்கும் போதே கேட்டு கொண்டவன் அவன். அவனுக்கு 5 வயது ஆனதுமே அவனை கொண்டு போய் குருகுல வாசத்தில் விடுகிறான் அவனது தந்தை. அசுரர்களுக்கெல்லாம் குருவான சுக்கராச்சாரியார் நடத்திய பெரிய பள்ளி அது. அங்கே அப்போது இருந்த யார் இதை சொன்னாலும் பாடினாலும் சரி, அது கிரண்யகசிவை பற்றித்தான் இருக்கணும். வாத்தியார் கிரண்யாசனமன்னு பாடம் நடத்தினார். எல்லா குழந்தைகளும் அதே சொல்ல பிரகலாதன் மட்டும் ஓம் நமோ நாராயணா என்றான். வாத்தியார் எவ்வளவு சொன்னாலும் இந்த குழந்தை மட்டும் திரும்ப திரும்ப அதே சொல்லிக் கொண்டிருக்கிறதே. அரசரின் குழந்தை என்பதால் அதை கோவிக்க முடியாமல் குடலை மாற்றிக்கொண்டு, கண்ணே பிரகலாதா, நீதான் நான் சொல்லிக் கொடுத்ததை மாற்றிக்கொள் சொன்னாயா? அப்படியெல்லாம் சொல்ல கூடாதப்பா. நாராயண நாமத்தை நம் நாமில் ஏந்தபடியே இருந்தான் குழந்தை பிரகலாதன். கம்பன் இதை பற்றி சொல்லும் போதும் ஞான நாயகன் என்ற பாத்திரத்தை பிரகலாதனு கொடுத்து விட்டார். நம் எங்கள் குழந்தையை குருகுல வாசத்துக்கு அனுப்பி 6 மாசம் ஆச்சு. அவன் அங்கே என்ன கற்றுக்கொண்டிருக்கிறான் பார்க்க வேணுமென்று குழந்தையோடது என்ன செய்கிறார் என்று அவரது அப்பா பிரகலாதனை கூப்பிட்டு அனுப்பினார். குழந்தை இட கேட்டாலும் நாராயணா நாராயணா சொல்லிக் கொண்டு இருக்கிறார். என்ன இறைவன் நாமத்தை நாம் அரசாங்கத்திலேயே சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை போய் இந்த பையன் சொல்றான்னு கிரண்ய கவிக்கு கோபம். உடனே சொல்லி கொடுத்த வாத்தியாரை போட்டு திட்டி அனுப்பி வச்சு விட்டார். திரும்பவும் ஒரு ஆறு மாதம் கழித்து கேட்டபோது பிரகலாதன் வாயிலிருந்து அதே நாமம்தான் வந்தது. இறைவனின் மேல் இருந்த துவசம் கிரஞ்ச கவிக்கு கோபமா மாறி தன் பிள்ளையை கொல்லணும்னு வெறிய மாறி வந்தது. இங்க நாம் எல்லோருமே ஒரு விஷயத்தை மனதிலே நல்லா ஏற்றிக்க வேண்டும். இறைவனின் திருநாமம் தன்னை எப்படியும் நிச்சயம் காக்கும் அப்படின்னு 5 வயது குழந்தை பிரகலாதன் காட்டிய அந்த வீரம் நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும். அவன் தந்தை செய்த கொடுமையில் இருந்தெல்லாம் பிரகலாதன் பத்திரமாக வெளியில் வந்தான். தன் பக்தன் 8 வயது உடையவனாக இருந்தாலும் சரி, அவனை நிச்சயம் நான் கைவிடவே மாட்டேன், காப்பாற்றியே செய்வேன்னு உலகத்தை காட்ட பகவான் நரசிம்மமூர்த்தியாக தூணை பிளந்து கொண்டு வந்து கிரண்யகசிவை தன் மடியின் மீது கிடத்தி வரம் செய்தார். குழந்தை பிரகலாதன் கேட்டு கொண்டதற்கேற்ப தன் கோபம் தணிந்து அவனது மோட்சத்தையும் தந்தருளினார் பகவான் என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த வழியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நச்சிந்தனை.
6: நன்றி, உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் இருந்து காருண்ய திறங்களின் தொடர். நன்றி. போற்றியிப்புவனன் நீர் தீக்காலொடு வானமானாய், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய், போற்றி எல்லா உயிர்க்கும் ராயிரின்மையானாய், போற்றி எம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே. உரை: இந்த நிலம் நீர் தீ காற்று வானம் என்னும் ஐம்புதத்தினும் கலந்து அவையானவனே வணக்கம். எல்லா உயிர்களும் புறத்திற்கு காரணமாகி நீ புறப்பில்லாதாய், உனக்கு வணக்கம். எல்லா உயிர்களும் ஒழுங்கு முடிவிடமாய் முடிவிடமாய் நீ முடிவில்லாதாய், உனக்கு வணக்கம். அன்புலாக உன்னை இயல்பாகவே அடையாத பாய மாயமுடையவனே, உனக்கு வணக்கம். ஆனந்த தழுவல் ஆனந்த தழுந்தல் புணர்ப்பது ஒக்க என்னை என்னை ஆண்டு போன நோக்கினாய், புணர்ப்பது அன்று இது என்ற போதும் நின்னொடு என்னொடு என் இது ஆம், புணர்ப்பது ஆக அன்று இது ஆக அன்பு நின் கலல்கணனி கலல்கணே, உணர்ப்பது ஆக அங்க நாள பொங்கமான போகமே. உரை: அழகிய கண்ணாளனே, நீ ஞானாகாரியனாக எழும் தருளி பந்து அருள்வதற்கு உரிய பக்குவம் ஒட்டுவர என் அப்பனே, என்னை ஆட்கொண்டு நான் உன்னை அடையும்படி திருவரப்பாரை நல்கினாய். இன்னோடு என்னை இவ்வுடம்பானது இணங்குவதன்று என்று அறிந்த போது இதனால் என்ன பயன்? இது ஒளிவதாக நின் திருவடி கண்ணே அன்பானது, என்னை கேட்பதாக உயர்ந்த சிவானந்த போகமானது, என்னை நின்னோடு பொருத்துவதாக போகம் வேண்டி வேண்டியிலேன்.

0: மூஞ்சி அஞ்சலி கணி ஆக என் கை கண்கள் தாரை யாரது ஆக ஐயனே. உடைய சிவபோகத்தை விரும்பி இந்திரன் முதலிய இறையர் பறவைக்குரிய இன்பங்களை விரும்பித்திலேன். ஒருவனே என் தலைவனே, உன் திருவடி இரண்டு மந்தி, வேறு யாதும் துணையில்லேன். அப்பனே, உடம்பு புளியம்பளத்து ஓடு போல என்னின் வேறாக பெற்று நடுங்க எனது கைகள் சிறமீது கும்பிடும் தொழிற்கண்ணே பொருந்துக. கண்களில் நின்று விழும் நீர் ஒழுங்கு ஆறாக பெறுவதாக நம்பி மிகு நாளை. பரமனை மதித்துட்டா பங்கையாக நொறுதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வடுகனை போட்டி செய்குவாம் திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோஹிஸ்வரி அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் ஈரா சாமி, நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
2: வணக்கங்கள், தாமரை மனை கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு வியாழக்கிழமை பக்தி கர்மா மற்றும் ஞானம் என்றால் என்ன? நாம் சரியான கண்டோட்டத்தை வளர்த்து கொள்ளும் பொருட்டு பகவான் என்று இந்த கருத்துகளுக்கு புதிய வரையறை அளிக்கிறார். மனித வாழ்வின் நோக்கம் என்ன? ஒரு மனிதனின் கடமை என்ன? உறவுகளுக்காகவே இறைவன் மனிதனுக்கு உடலை வழங்கியுள்ளார் என்ற உண்மையை கண்டறிவதே அவனது கடமையாகும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். நாங்கள் சமூகத்தில் வாழ்கிறோம். நமது தேவைகளுக்காக அதை சார்ந்திருக்கிறோம். ஆனால் சமூகத்திற்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை மறந்து மக்கள் சுயநலமும் தன்னலமும் மறைந்த வாழ்க்கையை வாழ்கிறார். சமூகத்திற்கு சேவை செய்வதே முழுமையான கடமை. அனைவரின் நிலையிலும் அக்கறை கொள்வதே பக்தி. எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த உணவை அறிவதே ஞானம். சமூகத்திற்கு சேவை செய்யும் கடமையை உணராமல் சமூகத்தின் நிலையில் அக்கறை கொள்ளாமல் அனைவரின் மகிழ்ச்சிக்கான இனத்தையும் உள்ளடக்கிய பேராவலாகிய அர்ப்பணிப்பு ஒருவரை எப்படி விட முடியும்? இந்த மூன்று மலர் விலங்காய் மற்றும் பழுத்த பழம்போது நெருக்கமாக தொடர்புடையவை. பக்தியின் பலம் வேறுபாடுகளை நீக்கும் ஞானத்தை அளிக்கும். பக்தி என்பது தெய்வீகத்தின் ஒரு பகுதி. பக்தி இல்லாமல் தெய்வீக உணர்வை அனுபவிக்க முடியாது. அதுபோலவே தெய்வீக உணர்வில்லாத பக்தி அகங்காரத்தை மட்டும் உருவாக்கும். நீங்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பின் பேரைகள், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், பரப்புங்கள். அந்த அன்பை சேவை செய்தாலும் அனுதாப வார்த்தைகளையும் கரு எண்ணங்களையும் வெளிப்படுத்துங்கள்.
1: நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜியா நடேசன்.
3: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் தலைவர்களும் கூட குடும்பம் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 24 வாரத்தின் 4 வியாழக்கிழமை கிறிஸ்து நற்சிந்தனை. இன்றைய சிந்தனை இயேசு எமக்காக என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. சீமோன் இயேசுடன் இருந்தும் இயேசு யார் என்பதனை சரியாக அறியாது பாபிப்பன் தொட அவர் அனுமதிக்கின்றாரே என்ற சந்தேகம் கொள்கின்றான். ஆனால் இயேசு உவமை வழியாக யார் நிறைவாக கொடுக்கின்றாரோ அவருக்கே நிறைவாக விளங்கப்படும் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்றார். பாவிப்பன் இயேசுவே மெசியா என்பதன் அறிந்திருந்தால் எமது பாவங்களுக்காக மறித்து மன்னிப்பு பெற்று தரக்கூடியவர் இயேசு மாத்திரமே என்பதை அறிந்திருந்தாள். ஏனெனில் எல்லோரும் நீட்டி நிமிர்ந்து இருந்து விருந்து உண்கையில் அவளது பணிவை கண்ணீரால் பாதங்களை கழுவி கூந்தலால் துடைத்து வெளிப்படுத்தி பணிவுடை புரிந்தாள். முக்கிய நிகழ்வுகளில் தலையில் எண்ணெய் பூசி கடந்து சொல் செல்வார்கள். ஆனால் இப்ப இவர்களுக்காக உயிரை கொடுத்து மீண்டும் உயிர் பெற்று பிறப்பை வெல்வார் என்று நம்பிக்கையுடன் நறுமண தைலம் படிகள் சிமிழுடன் வந்து தலையில் பூச வேண்டியதை பாதங்களில் பூசினாள். பாவியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள உள்ளங்களை இறைவன் மீதம் பாராட்டி ஏற்றுக்கொள்கின்றார். பாவ மன்னிப்பு காண்பிக்க மறுக்கின்றவர்களுக்கு இந்திய நட்சத்திர ஒரு பிரியன் பாடமாக அமைகின்றது. தான் நீதிமான் என்று எண்ணிக்கொள்ளும் ஒருவன் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்றே கருதுவார்கள். தான் பாவி என்று எண்ணிக்கொள்ளும் இவரும் தாழ்மையுடன் நடந்து கொள்வார்கள். இந்த இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர்கள் தான் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நான் பாவி, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆர்வத்துடன் இயேசு ஒருவரால் மட்டுமே அதை முடியும் என்று புரிந்து கொண்ட பெண்மணி ஒருவர் இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவி நறுமண தைலத்தால் பூசுகின்றார். அவளின் பாவங்களை மன்னிக்கின்றார். நாம் பாவி, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இறைவனை நாடி நாமும் செல்கின்றோமா? சிந்தித்து செயல்படுவோம் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் உமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 17 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது. மேசம் முதல் மீன ராசி வரை
4: நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எது எடுத்தாலும் நம்ம ஒரு யோசனைகள் மனசுல வரும். இது ஜெயிப்போமா மாட்டோமா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எது எடுத்தாலும் நம்ம ஒரு யோசனைகள் மனசில் வரும். இது ஜெயிப்போமா மாட்டோமா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் வரும் இல்லையா. கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனசங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்தமாக நம்ம பேசுவோம், அது பத்தவங்களுக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம், எந்த சூழ்நிலை நம்மளை வந்து அகப்பட்டுருக்கு, எந்த பிளானட் நமக்கு வேலை செய்யுதுன்னு நம்மளுடைய நடை உடை பாவனை நம்மளுடைய செயல்பாடுகளிலே ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான கிரகம்தான் வேலை செய்யுது. இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக சில பர்சனல் ப்ராப்ளம், சில பர்சனல் விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு பெரிய தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும், முழு மூச்சோட நம்மளுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்திட்டால் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி ரொம்ப டைம் எடுத்துக்கப்படாது. அதே சமயத்தில் ஒரு டீல் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது டக்குன்னு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் படப்படன் பண்ணிட முடியுமா சார், அப்படி கிடையாது, யோசிக்கலாம். ஆனாலும் ரைட் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நேரத்தில் காலத்தில் அதை கணக்கிடுவது தான் சரியான ஒரு விஷயம். அப்படி கணக்கிட்டு ஒரு காரியத்தை செயல்படுத்துவது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4-5 அந்த டென்ஷன்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஆனாலும் மன ரீதியான ஒரு கலக்கங்கள் இருக்குது. இது நம்ம ஜெயிச்சிருவோமா மாட்டோமா ஓகேவா இல்லையா, எப்போவுமே சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுடணும். சுறுசுறுப்பையும் டிசிப்ளினும் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாட்ச் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். ஃபேமிலியில் சின்ன பிரச்சனைகள் வந்தால் அது ஐயோ போச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிருக்கு. அது தப்பு உங்கள் பேரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது, நீங்களே போய் நின்று ஐம் சாரி நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேங்கிறதுல அப்பாலஜைஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை தப்பு அங்கே இருந்ததுன்னா சொல்லி புரிய வைக்க பாருங்கள், இல்லைனா அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். தப்பு கிடையாது, உங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளே அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் நாலஞ்சு நாளாக அந்த டென்ஷன்ஸ் இப்போ இருக்காது. ஐயோ ஐயோ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் சார், பேசலாமா வேண்டாமா யோசிக்கலாமா வேண்டாம் இப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துன்றதுக்கு நோ ஐ எம் ஓகே. ஆனாலும் நான் இப்போவும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக பேசுங்க, குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட. அதே சமயத்தில் வெளியில் இருக்கவங்க ஏதாவது நீங்கள் சுட்டி காமிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஏதர் அவங்க மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் நீ ஏன் என்ன இப்படி சொல்லலாம், எப்படி இப்படி சொல்ல என் மனசு ரொம்ப சங்கடமாயிருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரளயமே கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய பெர்செப்ஷனும் அவங்க பார்க்கக்கூடிய பெர்செப்ஷனும் வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய நிலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா காரியமும் உங்களுக்கு புலப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளுடைய இருக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் அந்த சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சொன்னதுக்கெலாம் அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் மாறி வரும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள், நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பிரயாணங்கள் தேவைப்படாதுன்னு, இப்போ பிரயாணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பிஸ்னஸ் இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அமோகமான பலன்கள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்கள் சில விஷயத்தை வெளிப்படையாக பேசவும் முடியாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கை கொடுக்கக்கூடிய பிரயாணம், தம்பி தங்கைகளுக்கு சில ஏதேனும் உதவிகள் செய்வீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இத்தனை நாள் இருந்த பிரச்சனை பார்த்தாதா ஐயோ ஐயோ நீ என்னடாது ஒரே குழப்பமாக இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். உங்களை அறியாமையே சில டக்குன்னு ஒரு வார்த்தைகள் விடக்கூடிய வாய்ப்புகள், மற்றவங்க உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி நாள் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, 50% இருக்குது, 50% வீக்காக இருந்துகிட்டுருக்கு. அதனால் இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால் அதில் கவனமாக செயல்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்பர் த்ரீ, மற்றவங்களுடைய காசிப்ஸ், மற்றவங்களுடைய விஷயத்தை கண்டிப்பாக பேசக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட பேசினா அதை பற்றி கவனிக்கவும் கூடாது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, ரொம்ப சேடாக இருந்து ரெண்டு விஷயத்துலையும் பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாள் நட்சத்திரம் உங்களுக்கு சாதாரணமாகவே இருந்துகிட்டுருக்கும். டக்குன்னு அவசர வேலைகள் பண்ணுறது, வெயிட்டான பொருட்களை தூக்குறது, முடியாத வேலைகள் எடுத்து பண்ணுறது, வழுக்கிற இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது அதட்டி அல்லது டக்குன்னு உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா ஓ நம்ம டைம் தான் சரியில்லை அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி எடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒன்றே ஒன்று எப்போவுமே கை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். விநாயகப் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதிரி நாள் இருக்கும்போது அதிலிருந்து உங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரதுக்குண்டான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிறர் மூலமான லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப ஏஜ்டு பர்சனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் பிறர் மூலமாக அதை அடைஞ்சிருவீங்க. நீ அங்கேருந்து வரையா, சரி எனக்கு இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வெளிநாடு போறியா, எனக்கு இந்த பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மூலமாக அந்த காரியத்தை வெட்டிக்கணும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டுருக்கு. அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டுருக்கு. அதே சமயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனசில் நினைப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த தினத்தில் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துகிட்ருக்கணும். அதுமாரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்பு நிச்சயமாக நடக்கும். மறைமுக எதிரிகளை நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும். என்னடாப்பா இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. சில நேரங்களில் மருத்துவரை சந்திக்கிறது, மருத்துவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது, இது போன்ற காரியங்கள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை அது பெருசாக எடுக்காதீங்க, சாதாரணமாக விடுங்க, அது தானாகவே உங்களை விட்டு போயிடும். ஒரு ரீல்ஸில் சொன்ன மாதிரி, நான் ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், என் மனைவிகிட்ட சொல்லுவேன், ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தானாகவே பெருசாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக ரொம்ப எடுத்து பார்க்காதீங்க. சைலண்ட்டாக விட்ருங்க, அது அழகாக உங்களை விட்டு போயிடும். இன்றைய தினத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்து நான் அந்த க்ரீம் பூசினேன், இந்த க்ரீம் பூசினேன், எனக்கு காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, என்னோடய முகம் இப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோடைய சில கைடன்ஸோட சில காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்திருக்கலாம். யாராவது சின்ன விஷயங்கள் பேசினா கூட என்னையவா என்னையவா என்னையவே இப்படி பேசிட்டியா அப்படின்னு சில நேரங்களில் தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய தினங்களாக இன்றைய தினம் உண்டு. நல்ல யதார்த்தமாக பேசினாங்கன்னா, ஜாலியாக பேசினாங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கதை மாதிரி எடுத்து சொல்லுவீங்க, அது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இருக்கும். அது வேலை வாய்ப்பு, தொழிலில், வீடில், அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை மாற்றுறது, இல்லை ஸ்தாபனத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்துறது, இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. உற்றார் உறவினை சந்திக்கிறது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றது, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சியில் கலந்துருது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. துளாராசி நண்பர்களே, முடியாதுங்கிற காரியம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லை, எதையும் பார்த்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரக்கூடியதாக இருக்கும். சித்தி, பெரியம்மா, அம்மாவழி சொந்த பந்தங்கள், மாமா இவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பேங்க் பேலன்ஸ் ஏறும். சில நேரங்கள் மற்றவர்கள்ட்ட பணம் கொடுக்கும்பொழுது கவனம் என்பது தேவை. லீகல் படிக்காமல் ஒரு புது இடத்தை வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒன்றுக்கு நாலு முறை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் இன்றைய தினம். தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய ராசி பலன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக இருந்துருக்கு. சில நேரம் வழக்குகள், பிரச்சனைகள் இருந்துருக்கு, அதுலேருந்து ஜெயிச்சு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில விஷயங்கள் நானே வம்பு தும்புக்கு போகிறத என்னை தேடி வந்துட்டுருக்கு சார், என்ன சார் நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். சில பேச்சுவார்த்தைகள் உங்களை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளுடைய நேர சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், படபடன்னு இருப்பாங்க, இங்கேயும் எங்கேயும் நடப்பாங்க. எங்கேயாவது ஒரு வேலை எடுத்தோம்னா அந்த வேலைக்கு அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம்னு பலவிதமான யோசனைகள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டு. இந்த மாதிரி இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்க. இவள் விந்த ரேஸுங்கிற மாதிரி அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நிச்சயம் அதை ஜெயிச்சு வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு, தம்பி தங்கைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரம் அவங்க புரியுதோ புரியலையோ, நம்மளுடைய கடமை நம்ம செய்வோம் அப்படிங்கிற முயற்சி உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய யோசனைகள், மன யோசனைகள்னு சொல்லுவாங்க, அது குடும்பத்தை பற்றி தான் இருந்துட்டுருக்கோம், பணத்தை பற்றி தான் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கோம். கொடுக்கறது வாங்கிறது, நாம் எதாவது கடன் பட்டுறோம்னா அதை எப்படி அடைக்கிறது, இது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி சம்மந்தமாக இவங்க எப்படி நினைக்கிறாங்க, இவங்க எப்படி நினைக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி அப்படின்னு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு விதமான யோசனைகள் மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமாக, அதே மாதிரி ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி, ஒரு சில பிரச்சனைகளை பிரச்சனையாக தான் ஹேண்டில் பண்ணியாக மாட்டிருக்கு, வேறு வழியே கிடையாது. அவங்க கற்றுக்கு மேலே நம்ம கத்தினா தான் சரியாக மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களே எடுத்து செய்வீங்க. எல்லாமே இருக்குது, மன நிம்மதி இல்லைங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. இருப்பினும் சில நேரங்கள் தோல் சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெயிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனக்குற்றங்கள், மன யோசனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவீங்க, இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துட்டுருக்கு. சில சில விஷயங்களில் நம்ம வெளியில் சொல்லப்படாது, காரியம் நடந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்து செயல்படுத்துறது நல்லது. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அப்படின்னு சொன்னால் அது எப்படியும் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாலு தடவை அது சொன்னால் கிடைக்குமா? கிடையாது. நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருந்தால் நிச்சயமாக அது நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. தோல் சம்பந்தமாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதுனா அலர்ஜிக் ஃபுட் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் யூஏயில் இருக்கிறனந்து. அதே சமயத்தில் நான் வந்து இந்த ஊருக்கு வரலான்ட்டு இருக்கேன், வேறு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அனுகூலம் தேடி வரும். கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு சில யோசனைகள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் இப்படி ஆறுது, ஏன் அப்படி ஆறுது, ஏன் இப்படின்னு பல்வேறு விதமான யோசனைகள். நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையை வச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், எம்டி மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. எம்டி மைண்டுக்கு தான் பலவிதமான யோசனைகள் வரும். பட் இஃப் யூ ஹாவ் அ ஒர்க், நாலு பேர்ட்ட பார்க்குறது, நாலு பேரை சந்திக்கிறது, இப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அடுத்த எங்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களை நீங்களே ஃபுல் ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெரிய பாதகத்தை இல்லாமல் படுத்தும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். கொஞ்சம் மறதி அப்பப்போ இருந்துட்டுருக்கும், கொஞ்சம் தூங்கலாமா ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும். இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். இஃப் யூ திங்க் இட்ஸ் அ ரைட், யூ கேன் ப்ரொசீட். இஃப் யூ திங்க் இட்ஸ் அ ராங், நீங்கள் அதுலேருந்து பின்னாடி வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்னும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு.
1: அந்த உறவுகள் 12 ராசிகளுக்கான பலா பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:45, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:45. இந்த வேளையில் வானொலியில்

0: மாற்றலாம். இன்று உங்கள் இல்லங்களில் நடந்திருந்த மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், நலமா பத்மராணி? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி பத்மராணி. சாருங்கள். மகள் இல்லையே ஜோஜ் ரவனிக்கு, மகன் ரெண்டு மகன்
1: பிறந்தநாளை கொண்டாடுவர். வளங்களும் பெற்று படித்து பட்டங்கள் பெற வேணும் என்று வாழ்த்தி விட விரும்பாய. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். லுக்ஸனா பேட்டியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயல் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் மதனா தயாளன் அவர்கள். வணக்கம் மதனா.
2: இனிய கால வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா மதனா?
2: ஆமா, நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
0: ஓ, நல்லா இருக்கிறோம். நன்றி.
2: நான்
0: சொல்றேன்.
2: திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான தகவலுக்கு நன்றி. ஒரு தகவலை நாங்கள் எடுத்து பார்த்தால் நிம்மதியா இருக்குமே.
2: நிம்மதியா இருக்கும்.
0: நன்றி. சரி அன்பு உறவுகளே, பொறுமையாக காத்திருங்கள்.

0: அன்பு உறவுகளே என்று, அதாவது யோசனைய அன்பு மகன் டேமியன் லுக்ஸனா அவர்கள் இரண்டு பேரும் திருமண நன்னாளை கொண்டாடுகிறார்கள். டேமியன் அவருக்கு பேர் டாவன்னா மீனா யானா என்னா, டேமியன் லக்ஸனா அவர்கள் இருவரும் திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: நலமா சதீஷ்.
1: ஓ நலம், நீங்க நலம்தானே?
0: எல்லோரும் நலமா
1: இருக்கிறோம்.
0: டேனியல் டாவன்னா மீனா ஜானா என்னன்னா அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் திருமதி. புஷ்பவதி இங்கே நிக்கிறீங்க அங்கே நிக்கிறீங்க?
2: இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டு டேனியன் லக்ஷனாக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். லக்ஷனா மஞ்சள் குங்குமத்தோட சீக்கசுமங்கலியாக வாழ வேண்டும் என்று மனமாற எங்களது மைய நல்லூர் முருகனர் ராசி வெட்டி வாழ்த்துகிறேன். வாழ வளமுடன் வாழ பல்லாண்டு. நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து சகோதரி ரஜினி நாகேந்திரன் அவர்கள். வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி டேனியன் லக்ஷனா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். நல்லமா இருக்கீங்களா?
4: ஓ, நாங்கள் நல்லமா இருக்கின்றோம் அண்ணா. அதே மாதிரி நீங்களும் இனிய அன்பு உறவுகளும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி டேனியன் லக்ஷனா தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான என நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: அன்பான ராஜாண்ணா பொண்டியிலிருந்து விசி, நாங்கள் நரம் நிங்கரம் நரமாக இருக்க தம்பதிகளை கொண்டு இன்று திரு திருமதி ஜோஜ் ரணி ரதினி தம்பதிகளின் இரண்டாவது மகன் டேனியன் லுக்ஷனா தம்பதிகளுக்கு மூன்றாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சீரும் சிறப்பெனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி
0: ராஜாண்ணா. நன்றி சகோதரங்கள், தகவலுக்கு நன்றி. விபி அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார், அவருக்கும் நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்றார் பாமா ராஜரெட்னம் அவர்கள். வணக்கம் பாமா.

0: அவர் சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பாமாராஜ் ரெண்டும் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்புரை வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பொங்கையூர் ராஜா.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
1: சிரஞ்சீவியாக கலந்து முருகன் திருவாரூர் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இது நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம்.
0: சரியா, இந்த தம்பதியினருக்காக நான் தரும் பாடல்

தொழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக டேமியன் லக்ஷனா தம்பதிகள் இன்று மூன்றாவது வருட திருமண நாளை இனிதாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் வளர்ந்து வருகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே நேரத்தில் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு தொடருந்தை தவிர இனி அனைத்து தொடர்ந்து சேவைகளையும் வழமை போல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் தங்களுக்கு எந்த ஒரு தவறாகவும் தெரியவில்லை என்று பிவிதுருக்கல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026 ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் 2 டிரில்லியன் அதாவது 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 செப்டம்பர் 15 அன்று கடந்திருக்கிறது. நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளர் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய 4 மாடி மருத்துவ வார்டு தொகுதியின் நிர்மாண பணிகள் நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் மற்றும் இலங்கைக்கான பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்னல் அருண ஜெயசேகர ஆகியோருக்கு இடையிலான முதலாவது அதிகாரப்பூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் இலங்கைக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடம் இருந்து வெப்பத் தொகைகளை திரட்டி வந்த தம்புளியைச் சேர்ந்த நபருக்கு வெப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறும் நிலுவையில் உள்ள வெப்பு பணத்தை மீள செலுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி அவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு நேற்று தெரியப்படுத்தியிருந்தார். அரச உவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய நேற்று நிதி குற்ற பிணைவு பிரிவில் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறியிருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்கா ஆகியோருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் மற்றும் அடிப்படையற்றவை என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறது.
வழக்கு தீர்ப்பொன்றின் பிரதியை வழங்குவதற்காக 500 ரூபா லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு கோட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்குழி ரச முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன பத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்திருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 50 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நீண்ட காலமாக நிலவிய எல்னினோ காலநிலையின் தாக்கம் காரணமாக கடும் வறட்சிக்கு பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். இலங்கையில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொற்றா நோய்களினாலே ஏற்படுகின்றன என்றும் அவற்றில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவையே முதன்மையான காரணங்களாக காணப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் யாசிங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணத்துறை தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பட்டிகலோ எக்ஸ்போ 2026 நிகழ்வானது மட்டக்களப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்திய செய்திகளில், சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான முனக்கானா ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி அவரது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று பிரம்மாண்ட விழா நடைபெற உள்ளது. இதில் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்தியாவில் போலி வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப 500,000 அதிகமான ஜிமெயில் மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கூகுள் நிறுவனத்தை இந்திய காவல்துறை விசாரிக்க இருக்கிறது. ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவின் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டாக் நிறுவனர் ஜாங் ஜிமிங் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய விவகாரத்தில் அந்த நாட்டு பொறுப்பு தூதர் சாத் வாரியாச்சை நேரில் அழைத்து இந்தியா நேற்று கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகளான ஐஸ்லாந்து, பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. தெலுங்கானா படஞ்சேறு பகுதியில் விநாயகர் சிலைகளை குளத்தில் கரைக்க சென்ற ஆசிரமத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். 2 மாணவர்கள் தப்பித்து ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இனிப்பு குடிநீர் வழங்கி வரவேற்றிருந்தார்கள். இந்தியாவில் மொத்த வெங்காயம் விலை கடந்த 9 9% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கியமாக பங்காற்றி வருவதாக சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் அன்ருக்குலாக் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபா குறைந்து 1 சவரன் 1,12,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 55 ரூபா குறைந்து 1 கிராம் 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்றும் அவர் கேட்டிருக்கிறார். காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் இறந்தார்கள். அவர்களில் 5 பேர் சிறுவர்கள். 100க்கு அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2,000 பவுண்ட் எடையுள்ள 40,000 ஆயுத தொகுப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க டிரம்ப் நிர்வாகம் தற்போது திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவில் NBC செய்தி நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 3 இறந்தார்கள். காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்வீடன் அரசு அந்த நாட்டுக்கான ஈரானின் தூதரை வெளியேற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் மோதலை தொடர்வதில் ஈரானுக்கு விருப்பமில்லை என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுலா வோன் டெர் லெயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மாக்கானி வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து செல்வதை தடை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. சீனாவின் பிங்லூ கால்வாய் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க இந்த புதிய கால்வாய் உதவும் என்று நம்பப்படுகிறது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட்ஷீரனின் இசை நிகழ்ச்சியிலிருந்து அனைத்து துணை கலைஞர்களும் விலகிவிட்டார்கள். சொல்லிசை பாடகர் மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து மற்ற 4 துணைத் தலைவர்களும் அந்த முடிவை எடுத்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மேடையில் கருத்துக்களை தெரிவித்த பிறகு மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியின் பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்த 2 வேறு பள்ளிக்கு மாறுகின்றார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதில் உள்ள பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது. பள்ளியின் தரமோ அங்கு பிள்ளைகள் நடத்தப்பட்ட விதமோ முடிவுக்கு காரணம் இல்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பரவும் காட்டுத்தீ சுமத்ரா யானைகளை மேலும் அச்சுறுத்துவதாக தெரிய வருகிறது. சுமத்ரா யானை அருகி வரும் உயிரினம் 2,400 முதல் 2,800 சுமத்ரா யானைகள் வரை மட்டுமே தற்போது காட்டில் எஞ்சியுள்ளன என்று உலக வனவிலங்கு நிதியம் மதிப்பீட்டை தெரிவித்திருக்கிறது. பூமியில் இருக்கும் புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்து ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டிருக்கிறது. வடமேற்கு நேபாளத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் நாயை பார்த்து புன்னகைப்பது முக்கியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நாம் நாய்களை பார்த்து புன்னகைக்கும் போது அவற்றின் மூளை எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை கண்டறியும் ஆய்வில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் இந்த முடிவை முன்வைத்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கான போட்டிகள் நடைபெறும் தேதிகளை அதிகாரபூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட் 3-2 என்ற கோல் கணக்கில் எல்ஷேவை வீழ்த்தியிருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்டேகா விளையாட்டரங்கின் புல்லை சாப்பிடாதது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்சியாளர் தோமஸ் டுகெல் கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.84%, இந்திய பெறுமதியில் 109.85%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332.93%, இந்திய பெறுமதியில் 95.81%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.14%, இந்திய பெறுமதியில் 116.05%. 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.42%, இந்திய பெறுமதியில் 128.20%. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.98%, இந்திய பெறுமதியில் 68.49%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட வினமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash & Carry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக ஊற்றாமல் கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டுமாகலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: வசந்த மாளிகை படத்திலிருந்து குடிப்பது கூட மனம் இருந்தால் அந்த படத்திலிருந்து.
0: வசந்த மாளிகையிலிருந்து குடிக்க போறீங்களா?
1: அந்த
0: படம் நினைவு வந்துடுது உங்களுக்கு. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம்.
1: எத்தனை
0: பாத்துனீங்க?
1: ரெண்டு மூணு இடம் பாத்துருப்பேன்.
0: கூட
1: ஊர்ல இருக்கேன்.
0: நானும் ஊர்லாம் பாத்தேன். ஒன்பது இடம் பாத்தன.
1: படக்கப்போம்.
0: பாட்டு கேட்க போறீங்களோ? வீட்டுல இல்லையா பாட்டு?
1: வீட்டுல
0: தெரியாது. அவர்கள் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல்.
2: அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

0: ஒழிப்பு பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பியிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 9:22 ஐக்கியராஜ்யத்தில் 8:22. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இனமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டலில் பாடகர் வைபருடாக இணைந்திருக்கின்றார் கணேஷ். அவர்கள் வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்லா இருக்கிறோம்.
2: நல்லா இருக்கிறீங்க.
1: நான் கேட்கிற பாடல் கஷ்டம்தான். கல்யாணம் நம் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம் இருக்கிறமா?
2: பாப்பம் பாப்பம் முயற்சிதானே.
1: அந்த பாடம் அந்த படத்தை கேட்கிறேன். வேற என்ன நல்லா இருக்கிறீங்களானே?
2: நல்லா இருக்கிறோம். கல்யாணம் நம்ம கல்யாணம்
1: கல்யாணம் வைபோகம் கொண்டாடுவோம் உல்லாச சிங்கார அந்த பாட்டு. அது இப்ப சவுண்ட் வருதுண்டு பாக்குறோம் வருதுண்டு.
0: நீங்க கேக்குற பாடல் எல்லாம் பெருமா இருக்கு. கல்யாண வைபோகம்
1: கொண்டாடு பண்பாடுவோம்
2: அப்படி ஒரு ஆசையான பாடலோட வந்திருக்கிறேன் ஆலையில.
1: அந்த பாட்டு விரும்பி கேட்டான் எல்லாருக்கும் பிறந்தும்
0: எல்லாருக்கும் பிறந்தும்
1: எல்லாருக்கும்
0: பொருந்தக்கூடிய மாதிரி கல்யாண வைபோகம் கொண்டாடுவோமா?
1: கொண்டாடுவோம்
0: பாடுங்க ஒருக்கா.
1: கல்யாணம் வைபோகம் கொண்டாடுவோம் உல்லாச சிங்கார பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம். அந்த பாடம்
0: அந்த பாடலாம் உங்களுக்கு வேணும் என்ன அடிக்கிறேன்? இல்லாம கல்யாண வைபோகம் புதுசு இல்லை இல்லை மலையாளம் எல்லாம் வருது.
1: கல்யாணம் போடுற குறை வரீங்கள்.
0: நாங்கள் போடுறே இல்லை
1: இந்த போட்டு பாட போடுற இல்லை கேட்டேன்
0: உங்களுக்கு வண்டி. இப்போ
1: கல்யாணம் நம் கல்யாணம்
0: பார்த்துருக்கீங்களா இந்த படம்?
1: நான் படம் படம் பார்த்தேன்னா என்ன படம் ஞாபகம் இல்லை என்ன
0: மறந்து போனீங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சோ இதுகளுக்கு அதுகளை மறந்து போயிடுவீங்க.
1: நல்ல படம் தான் மறந்து போறோம் மறந்துட்டேன். மறதி கூட இப்ப
0: மறதி கூட
1: என்ன செய்யறது இப்படிதான்
0: ஒண்ணுமே செய்யலாது.
1: நம்ம வந்து ஞாபகம் இந்த எல்லாம் அடுத்த ஒண்ணு நடக்கண்டு வரும் அந்த ஞாபகம் இப்ப எல்லாம் மறதி கூட மறதி போகுது.
0: மறந்து போறீங்க
1: மறந்து போறேன். இருக்கோ இல்லையோ
0: இல்லாட்டி பாடல் சொல்லுங்க. இன்னொரு பாடல்
1: அப்படி என்ன? கல்யாணத்தே நிலா காஞ்சா பால்வா கல்யாணத்தே நிலா காச்சா பால் நிலா அதாவது போடுங்க
0: அந்த பாடலை பாடுவா?
1: அது போடுவோம்.
0: அது நல்ல பாடல் என்ன?
1: நல்ல பாடல் ரெண்டு நல்ல பாடல் என்ன இந்த பாட்டு போடுவோம்.
0: அப்ப இது இருந்தா இது போட நான்
1: இது
0: எந்த பாடல் உங்களுக்கு கூட விருப்பம்?
1: எனக்கு அது நல்ல விருப்பம் பழைய பாடல் நல்ல பாடல் தான். கஷ்டமாண்ட விடுங்க.
0: இல்ல இல்ல ஒரு கஷ்டம் இல்ல முயற்சி தானே இல்ல. இப்ப கூட பாட்டு மலையாளத்துல வருகுது தமிழ்ல வருது இல்ல?
1: தமிழ்ல வருது இல்ல.
0: கல்யாண வைபவம் கொண்டாடுவோம்னா மலையாள பாடல் அவரு நான் தமிழ்ல சொல்லி அடிக்கலாம் அவர் அங்க அந்த
1: இடம் வரையப்பா.
0: உங்களுக்கு நன்றிகள். அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்கிட்ட பாடலை தருவதற்கு முதல். ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. கணேசவர்கள் விரும்பி கேட்ட பாடல் தங்கமலை ரகசியம் திரையில் இருந்து.

0: கல்யாணம் நம் கல்யாணம் காத கல்யாணம் வைபோகம் கொண்டாடுவோம்
1: ஒலித்த பாடலை சகோதரர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலை இயற்றியவர் குமார் பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஜி லிங்கப்பா அவர்கள். இசையமைத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கணேஷுக்காக கொடுத்திருந்தோம். இந்த வழியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்
2: நிகழ்ச்சியில
1: அடுத்த வெள்ளிக்கிழமை வேண்டாம். அதுக்கிடையில நீங்க எல்லாம் நல்லா எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பாடிடுவீங்களா? பாவத்தோட பாடக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு நல்ல மனுஷன். நீங்கள் பாடல வந்து அலட்சியமா பாடுறது
2: இப்ப எல்லாம் அப்படி இல்ல தானே.
1: ஏன் அப்படி
2: பாடுறேன்?
1: நல்ல வடிவா பாடணும். என்ன பாவம்? ஒரு பாவத்துல
2: அன்றைக்கு ஒரு பாடல் பாடின
1: எல்லா பாடலும் அவ என்னென்ன பாடல் நீங்க கொடுத்தாலும் அவ எல்லா ஈஸ்வரின்ற ஒரு அரவாசி குரல்.
2: என்ன
1: அஸ்மாவ இருந்தது நுரையீரலுக்கு வந்து கிருமி போச்சுதான்டா. அது நுரையீரலுக்கு போனா கிருமி எடுக்கலாது கொல்லவே மேலாது. ஆகவே மரணம் தான் ஆகவே சின்ன வயதுல போயிட்டா ஒரு 10,000 பாடல் வந்திருக்கும். எல்லா இசையமைப்பாளருடைய இசையிலும் பாடலை தந்த ஒரு பாடகை விஸ்வநாதன் தான் அறிமுகப்படுத்தினவர்.
2: நல்ல குரல் வளவும்
1: நல்ல குரல் மலையாளம் தானே? ஆகவே உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள். நன்றி சௌரம்.
2: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் எங்கள் பொங்கை விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது. வாணி அவர்களுடைய கவிதை வரி.

0: அளித்த பாடலை பொங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:38 ஐக்கியராட்சியத்தில் 8:38 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தேடி வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு சகோதரியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம்.
0: இப்படி கொஞ்சம் லீவா இருக்குவீங்க?
1: இனி சமையலுக்கு ஆரம்பம்.
0: நீங்க தான் சமைக்கணுமா?
1: மகள் வேலை போயிட்டாதானே, வீட்டை நின்றா விட மாட்டா, அவ தான் தான் சமைக்கிறேன்னு சமைப்பா.
0: நீங்க வெங்காயத்தையெல்லாம் கூட விட்டுறீங்களோ?
1: எங்களுக்கு அப்படி எங்களுக்கு 8 அவன் மோசமா
0: போயிட்டாங்களுக்கு
1: தெரியாது.
0: தெரியுதானே சமைக்க?
1: இல்ல இல்ல, மூத்தபாவுடானே இருக்கிறேன்னு அப்ப அவ விட மாட்டேன். அம்மா, நான் லீவு, நான் தான் சமைக்கிறேன்.
0: பேராண்டி இருக்கிறாரு?
1: பேராண்டி அவர் பாடசாலைக்கு போயிட்டார்.
0: அவர் நல்ல பிள்ளை, கட்டிக்காரன்
1: என்ன?
0: ஏரமும் என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு கலகலக்குது கலகலக்குது, கொலுசு சத்தம் கலகலக்குது, பாடல ஆசையுடன்
0: கேட்க வந்தேன். மூன்று
1: எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்போம்.
0: நன்றி சகோதரியை இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதே உருவான நன்றிகள்.
1: நன்றி
0: அண்ணா, நன்றி. அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரிங்கம் அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது. பழனி பாரதி அவர்களுடைய கவிதை, சங்கர் கணேஷ், சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரல். பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் ரமணா கோகுலன்.

0: ஒலித்தப்பாடலே சகோதரியை திருமதி சிவசுந்தலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக அறிந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள். புஷ்பவதி அம்மா, யாரோட கதைக்கிறீங்க?
1: நேரம்
0: இருக்குதானே, நீங்களே நம்மள அவசரப்படுறீங்க. அவாவை மேலும் செய்ய விடாம
1: அவ சொல்லத்தானே வேணும்.
0: அவா அப்படிதான், அவர் என்ன சொல்றாரு, முந்திரி கொட்ட மாதிரி
1: என்ன
0: பாடல் கேக்க போறீங்க?
1: சின்ன
0: விஷயத்தை பார்த்தேன், அதுல அந்த கோபத்தை கண்டுபிடிச்சேன். என்ன பாடல கேக்க போறீங்க?
1: நான் இன்றைக்கு கேட்குற பாட்டு ராஜானா, அடிப்பண்ணே பூப்பூஞ்சலாடும் இனிமை உள்ளூர பாடும் இயக்கியாதே முள்ளு மிளருமா இருக்கும்
0: அந்த படமா?
1: ஓ,
0: நல்ல ஞாபக சக்தி உள்ள ஆள் நீங்க.
1: சில பாட்டு படம் ஞாபகம், மற்றது இது ஷோபா நடிச்ச பாட்டு, அந்த அது பாட்டு படிக்கிறதுக்காக எனக்கு நல்ல ஆக்டர் நல்லா பிடிச்சு கொண்டது. இப்படி தவ அந்த மரணம் பிடிக்க இல்லை, அவருக்கும்
0: என்ன சௌரம் அப்படி இருக்கும் சொல்றீங்க. நன்றி, உங்களுக்கான பாடல்கள் கிடைத்தவுடன் அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு மகளுங்கள், நன்றி.
1: நீங்க
0: பாட்டு பாட்டு நீங்க எனக்கு கதைக்கிறீங்க, அப்ப நான்
1: பாட்டு.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.

0: ஒலித்த பாடலை சகோதரி புஷ்பதியம்மா அவர்கள் லண்டனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜாண்டா முன்பிருந்து நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்கப்பட்ட இரவனை வேண்டிக் கொண்டோம். மாமியார் வீடு திறப்பிலிருந்து நல்ல சம்சாரம் வாய்ப்பு பாடலை கேட்கின்றேன். வாரியின் கட்டமைப்பவர்களுக்கும் இளையராஜி பாலாவுடன் பேசிக்கிறார் வாடிய பாடல். இந்த பாடலுக்கு நடித்திருக்கிறார்கள் நடிகர் சரவணனும் நாணிப்பாய் மூத்த மருமகள் எழுச்சி இயக்குனர் கோநாதன் காதல் மனைவி தியா. ஹலோ
0: நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம் கேட்டு மகளிர்கள் நன்றி. அவர் சகோதரர் பிபி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல். சண்முகநாதன் போன்ற அன்பு உறவுகள் வானொலி வந்து தொலை

0: ஒலித்த பாடலை விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: தேனி, நலமா இருக்கிறீங்களா?
1: மாமா
0: இருக்கா?
1: மாமா
0: நினைத்து பாடலை கேட்டு உங்களுக்காக சந்தோஷப்பட்டு கொண்டு பாடலை தருகின்றேன். அந்த காலத்து பாடல், நன்றி.
1: நன்றி, வணக்கம் தாங்க.

0: ராணி டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்து பாடுகின்றார்கள். இந்த பாடல் எம் ஆர் ராதாவுக்கு வாயசைக்கின்றார். மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை. இதனால்தான் அவரை மாமா என்று கூப்பிடுவார். இசையமைப்பாளர் கே வி மகாதேவனை.
1: நாடறிய ஒன்னாகும் முன்னாலே தூண்டி போடுகின்ற

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்று. காலைப்பந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரேணுகா பெரேரா கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் அரசியல் நிலைமைகள் மாற்றமடையும் பட்சத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படக்கூடும் என்று ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவினை பார்வையிடுவதற்கு அவர் இன்று அங்கு சென்று அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணிகளை நடத்தினாலும் அல்லது கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கம் எதற்கும் அஞ்சப்போவதில்லை. நாட்டின் அனைத்து அரசியல் நகர்வுகளுக்குமான இறுதி தீர்ப்பை மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை நற்சான்றிதழ் பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு 2வது தடவையாகவும் கூடியிருக்கிறது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் 2 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே நேரத்தில் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு தொடர்ந்தை தவிர இனி அனைத்து தொடர்ந்து சேவைகளையும் வழமை போல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் தங்களுக்கு எந்த ஒரு தவறாகவும் தெரியவில்லை என்று பிவிதுருக்கல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026ஆம் ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் 2 டிரில்லியன் அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 செப்டம்பர் 15 அன்று கடந்திருக்கிறது. நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளர் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய 4 மாடி மருத்துவ வார்டு தொகுதியின் நிர்மாண பணிகள் நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் மற்றும் இலங்கைக்கான பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர ஆகியோருக்கு இடையிலான 1வது அதிகாரப்பூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் இலங்கைக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார்.
அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடமிருந்து வெப்பு தொகைகளை திரட்டி வந்த தம்புளியைச் சேர்ந்த நபருக்கு வெப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறும் நிலுவையில் உள்ள வெப்பு பணத்தை மீள செலுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி அவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர எதிர்பார்ப்பதாக பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு நேற்று தெரியப்படுத்தியிருந்தார். அரச உவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய நேற்று நிதி குற்ற பிணைவு பிரிவில் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறியிருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்கா ஆகியோருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் மற்றும் அடிப்படையற்றவை என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கிறது. வழக்கு தீர்ப்பொன்றின் பிரதியை வழங்குவதற்காக 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு கோட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்குழி ரச முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்திருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 50 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நீண்ட காலமாக நிலவிய எல்னினோ காலநிலையின் தாக்கம் காரணமாக கடும் வறட்சிக்கு பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். இலங்கையில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொட்டா நோய்களினாலே ஏற்படுகின்றன என்றும் அவற்றில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவையே முதன்மையான காரணங்களாக காணப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் யாசிங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணத்துறை தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறைகளை பலப்படுத்தும் நோக்கில் பட்டிகலோ எக்ஸ்போ 2026 நிகழ்வானது மட்டக்களப்பில் மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்திய செய்திகளில், சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான முனக்கான ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி அவரது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று பிரமாண்ட விழா நடைபெற உள்ளது. இதில் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்தியாவில் போலி வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப 500,000 அதிகமான ஜிமெயில் மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கூகுள் நிறுவனத்தை இந்திய காவல்துறை விசாரிக்க இருக்கிறது. ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவின் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டாக் நிறுவனர் ஜாங் ஜிமிங் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய விவகாரத்தில் அந்த நாட்டு பொறுப்பு தூதர் சாத் வாரியாச்சை நேரில் அழைத்து இந்தியா நேற்று கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகளான ஐஸ்லாந்து, பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன.
தெலுங்கானா படஞ்சேறு பகுதியில் விநாயகர் சிலைகளை குளத்தில் கரைக்க சென்ற ஆசிரமத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். 2 மாணவர்கள் தப்பித்து ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இனிப்பு குடிநீர் வழங்கி வரவேற்றிருந்தார்கள். இந்தியாவில் மொத்த வெங்காயம் விலை கடந்த 9 நாட்களில் 9% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கியமாக பங்காற்றி வருவதாக சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் அன்ருகுலாக் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 1 சவரன் 112,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இங்கிலாந்தில் குணப்படுத்த முடியாத மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆயுளை நீடிக்கும் மருந்து தேசிய சுகாதார சேவை மூலம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் இறந்தார்கள். அவர்களில் 5 பேர் சிறுவர்கள். 100 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2,000 பவுண்ட் எடையுள்ள 40,000 ஆயுத தொகுப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவில் NBC செய்தி நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 3 இறந்தார்கள். காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 ஆண்டிலிருந்து முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்வீடன் அரசு அந்த நாட்டுக்கான ஈரானின் தூதரை வெளியேற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் மோதலை தொடர்வதில் ஈரானுக்கு விருப்பமில்லை என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுலா வோன் டெர் லெயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மாக்கானி வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து செல்வதை தடை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. சீனாவின் பிங்லூ கால்வாய் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க இந்த புதிய கால்வாய் உதவும் என்று நம்பப்படுகிறது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட்ஷீரனின் இசை நிகழ்ச்சியில் இருந்து அனைத்து துணை கலைஞர்களும் விலகிவிட்டார்கள். சொல்லிசை பாடகர் மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து மற்ற 4 துணைத் தலைவர்களும் அந்த முடிவை எடுத்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மேடையில் கருத்துக்களை தெரிவித்த பிறகு மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியின் பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்த 2 நாளில் வேறு பள்ளிக்கு மாறுகின்றார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதில் உள்ள பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது. பள்ளியின் தரமோ அங்கு பிள்ளைகள் நடத்தப்பட்ட விதமோ முடிவுக்கு காரணம் இல்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பரவும் காட்டுத்தீ சுமத்ரா யானைகளை மேலும் அச்சுறுத்துவதாக தெரிய வருகிறது. சுமத்ரா யானை அருகி வரும் உயிரினம் 2400 முதல் 2800 சுமத்ரா யானைகள் வரை மட்டுமே தற்போது காட்டில் எஞ்சியுள்ளன என்று உலக வனவிலங்கு நிதியம் மதிப்பீட்டை தெரிவித்திருக்கிறது. பூமியில் இருக்கும் புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்து ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டிருக்கிறது. வடமேற்கு நேபாளத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
உங்கள் நாயை பார்த்து புன்னகைப்பது முக்கியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நாம் நாய்களை பார்த்து புன்னகிக்கும் போது அவற்றின் மூளை எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை கண்டறியும் ஆய்வில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் இந்த முடிவை முன்வைத்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கான போட்டிகள் நடைபெறும் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட் 3-2 என்ற கோல் கணக்கில் எல்ஷேவை வீழ்த்தியிருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்டேகா விளையாட்டரங்கின் புல்லை சாப்பிடாதது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்சியாளர் தோமஸ் டுகெல் கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.85 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332.93 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.81 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.05 ரூபாய், 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.42 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.20 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.49 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:20 ஐக்கியராஜ்யத்தில், 9:20 இந்த நேரத்தில் பேராசிரியர் பர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றோம். நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை விட்டு பலர் போகத்தான் செய்வார்கள் என்ற தலைப்பில்.
7: எப்பவுமே நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், Say thanks to the closed doors என்ற ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கிறது. முடிந்தால் அந்த புத்தகத்தை வாசித்து கடந்து விடுங்கள். Say thanks to the closed doors. யோசித்து பார்க்கிறேன், 1000 பேர் முகம் அழகாக இருந்தாலும் இதயம் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு உங்களோடு இருந்தால் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். பல பேரிடத்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் கைத்தட்டுறாரு பாருங்க, அங்கிருந்து என்ன வச்சிருக்கிறார் அவர், இல்ல அவர் அப்படி இருக்கிறார். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்று சொன்னேன். நான் பல காலமாக தேடிக்கொண்டிருந்த மந்திர சொல் சமீபத்தில் நான் சில இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வந்து சேர்ந்தது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா, எல்லா விஷயங்களையும் சாதாரணமாகத்தான் நமக்கு முன்னால் உலா வருகிறது. நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் அதன் அர்த்தம் புரிகிறது. உதாரணத்துக்கு 2 கேள்வியை நான் கேட்கிறேன். வீட்டில் போய் இந்த 2 கேள்விகளை உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்விதான். 1, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? நம்ம யாருக்குமே பதில் தெரியாது, சில பேருக்கு தெரியும். இந்த தாசில்தார் மேடம் நிற்கிறாங்க, குரூப் 2 டைரக்ட் போஸ்டிங், ஷி வாண்ட்ஸ் டு பி ஐஏஎஸ் ஆபீசர். ஐஏஎஸ் ஆபீசரா வரணும்னு நினைச்சீங்கல்ல, குரூப் 2 தாசில்தாரா வந்திருக்கிறீங்கல்ல, தாசில்தாரா தான் வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இங்கே நின்னுடுங்க. இல்ல போயிருங்க. எங்கே இருக்க விரும்புகிறோமோ அங்க போங்க. எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை சாதியுங்கள். எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பதில் கிளாரிட்டி, தெளிவு ஒன்னும் இல்ல. இன்னைக்கு பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, போய் கேட்கலாம். முடிவு பண்ணீங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, போலாம். எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சரி, நின்றுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்பி திட்டமிடுங்கள். சிலது தற்செயலாக நிகழும், அது வாய்ப்பு தான். ஆனால் பிளான் பண்ணி கிடைக்குதில்ல, பிளான் அண்ட் கெட் இட். நான் நினைச்சேங்க, சத்தியமா நினைச்சேன், மேடம் கிட்டயும் சொன்னேன், நம்முடைய டெபுட்டி கலெக்டர் மேடம் கிட்டயும் சொன்னேன், மேடம் கரெக்டா நான் வந்து 7 என்ன பேசுறதுக்கு விடுங்க மேடம், 8 வரைக்கும் பேசுறேன் மேடம். ஓகே, ஏன் தெரியுமா 7-8 கேட்டேன், ஐ நோ யுவர் ஷெட்யூல். எதையும் பிளான் பண்ண, வேர் யூ வாண்ட் டு பி, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள். நான் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன். இதோ நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அங்கே இருக்கிறீர்கள். எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான். இதுதான் விதி. இரண்டாவது, எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? You have any plan? எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? அதை செய்யுங்கள். அதை செய்யாம அந்த சிக்னேச்சரை போடாம நோய்வாய்ப்பற்றாதீங்க. அதை செய்யாமல் அந்த சிக்னேச்சர் போடாம வாழ்க்கையை நினைவு செய்து கொள்ளாதீர்கள். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருங்கள். இந்த இரண்டு கேள்விகளை நான் மிகப்பெரிய கேள்விகளை உங்களுக்கு முன்னால் போட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு முறை பேசுவதற்காக சென்ற பொழுது சாப்பிடறதுக்காக நாங்க போய் உட்கார்ந்தோம். எனக்கு முன்னால் 60 வயது கடந்த ஒரு பேச்சாளர், ரகசியம் சொல்லவா, மேடையில பேசுறதை விட சூப்பரான விஷயத்தை தெரியுமா, சத்தியமா சொல்றேன், மேடையில பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க, உண்மையாவே லாபகரம் எது தெரியுமா, நல்ல பேச்ச கேட்கறது ரொம்ப லாபங்க. அது பேசுறதை விட யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்களாம் நல்ல பேச்சாளர் இல்ல, போனதுக்கு அப்புறமா யார் ஒன்றுத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கதான் நல்ல பேச்சாளர். போனதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்கணும். இல்ல, இது சொல்லிச்சுல, இது சொல்லிச்சுல, இந்த அம்மா இப்படி சொல்லிருச்சுல, இது சொல்லிருச்சுல, போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. நான் டேபிள்ல உட்காந்துருக்கேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம், வர்றதுக்கு லேட் ஆகுது, ரெண்டு வார்த்தை கடகடன்னு சொல்லிட்டார் அந்த பெரியவர். பர்வீன், நான் சந்திக்கிறதை விட நீ சந்திக்கின்ற கூட்டம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, முடிஞ்சா இதை எந்தெந்த கூட்டத்துல பேசுறியோ அங்கெல்லாம் சொல்லிருந்தேன். சொல்லுங்க சார். 60 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த பெருந்தகை தன் வாழ்க்கையின் சாரம்சத்தை புழிஞ்சு ரெண்டு கேள்விய ரெண்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்த. நம்ம எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், கல்யாணம் பண்ணணும், புகழ் பெறணும், எல்லாம் திட்டங்கள் இருக்குல்ல. நம்ம ஒரு திட்டம் நமக்கு இல்லவே இல்லை. என்ன திட்டம் தெரியுமா? இத இந்த உடம்பு கொடுத்துருக்கானே இறைவன், இதோ உங்களோடயே வருது, எழுந்திரிச்சா எந்திரிக்குது, வந்தா வருது, உட்காந்து உட்காந்து, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரிவதே இல்லை. இப்படி சொன்னாருங்க அவரு, உன்னை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வது என்பதனை முதலில் திட்டமிடு என்று சொன்னார். பெரிய விஷயமா பட்டுச்சு எனக்கு, சொல்றது பிளண்டா இருக்கு. வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, சாதாரணமானங்க 24-25 வயதிலே சில விஷயங்களை எப்படி சாதித்து விட்டு போய்விடுகிறார்கள். சில பேர் அதே வயதிலே குடித்து விட்டு சுயநினைவு இல்லாமல் கிடக்கிறார்கள். நம்மை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டம் ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெருமதியானது எது என்று சொன்னால், இதோ இந்த உடலும் இந்த உயிரும் தான் மிக பெருமதியானது. அது நாம் புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். Value your body, value your soul, value yourself. உங்களை நீங்களே சுயமரியாதையுடனும் மதிப்புடனும் நடத்துங்கள். Claim you deserve all the good things because you are a good man, you are a good woman, you are a good child. You deserve everything. வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னாருங்க, எனக்கு தெரியல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இதை சொல்லிடுறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கென்று நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும். அது குழந்தை, மனைவி, தாய் தகப்பன், வேலை, உயர் புகழ், பணம், அனுபவங்கள், எது வேண்டும் என்றாலும் நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும். நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விலை சொல்லவா? ஃப்ரீ என்ட்ரி தானே மேடம், விலை சொல்லவா? நான் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தேதி? 4. எந்த மாதம்? பிப்ரவரி மாதம். என்ன ஆண்டு? 2025. என்ன நேரம்? 7:35. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை இதோ எனக்காக தந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தருகின்ற விலை, நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா? என்னால் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இது நான் தருகின்ற விலை. விலை இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே கிடைக்காது. எல்லா விலைகளும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ளுவது, இந்த இந்த வார்த்தை இருக்கலாம், இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், அவங்களுடைய துக்கங்கள் என்னன்றதை நம்ம கடந்து வந்துட்டதுனால நமக்கு புரியல. முக்கியமா இந்த அடாலசன்ஸ்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, நம்மை விட அவர்களுடைய உலகம் ரொம்ப சிக்கலானது தெரியுமா உங்களுக்கு? நம்மை விட சிக்கலானது அவர்கள் உலகம். ஆனால் அவர்களை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது. அவர்களை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் நம்முடைய மனதிலே கிடையாது. நான் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் விவாகரத்து. ரொம்ப கொடுமையான வார்த்தை அது. குரானிலே இறைவன் விரும்பத்தகாத ஒரே வார்த்தை விவாகரத்து என்ற சொல்லுதான். இறைவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், திருமணமான வயது வந்த திருமணமான தம்பதியினருக்கு விவாகரத்து போலதான் இந்த குழந்தைகளுக்கு பிரேக்கப். கைத்தற்றதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க, அங்கிருந்து வருது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த பிள்ளைகளோட தான் என்னுடைய வாழ்க்கை கல்லூரியில் போய்கிட்டு இருக்கு. இந்த வயது கஷ்டங்க, அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, அப்பா கிட்டையும் சொல்ல முடியாது, புரியாது. இந்த கையில ஒரு பிசாச கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, இந்த கொள்ளிக்கட்டையால வரக்கூடிய தீமைகளில் இதுவும் ஒன்று. உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன், வாழ்க்கையில நல்ல துணை வாய்க்க வேண்டும் என்றால் இதுல பேசுறத நிறுத்துங்க, இதுல கம்யூனிகேட் பண்றத நிறுத்துங்க. யார் ஒருவர் இதுல கம்யூனிகேட் பண்றதை நிறுத்துறாங்களோ அவங்க நல்ல வாழ்க்கை துணையை பெறுகிறார்கள். இல்லைன்னா பேச்சுவார்த்தை செஞ்சு மோதிர மாத்திரை மாத்தி நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சு போயிடுது நிறைய கல்யாணம். ஏன்னா அவ்வளவும் பேசி தீத்துறது. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் நாங்கள் திருமணத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி நிறைய திருமணங்கள் ரத்தாகுது தெரியுமா உங்களுக்கு? எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி வாழவே இல்லை, ஆனா சேர்ந்து வாழ்ந்ததுங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி வாழ்ந்ததே இல்லை, ஆனா சேர்ந்து வாழ்ந்ததுங்க. 58 வருஷம் எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்தது. யோசித்து பார்த்தால் நமக்கு என்று வரக்கூடிய சொற்கள் எவை, எதை வைத்துக் கொண்டு நான் எப்படி இதை பார்ப்பது? பாருங்க இப்படியே நிக்கிறீங்க. நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எப்படி என்கின்ற சொல்லுக்கான பதில், எதற்கு என்று சொல்லுவதற்கான பதில், ஏன் என்று கேள்விக்கான பதில் சொல்லுகிறேன். நான் அந்த குழந்தை ஒண்ணு பாட்டு பாடின வீடு பத்தி சொன்னேன்ல, அந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு கூட்டத்துல பேசுற வாய்ப்பு. அந்த கூட்டத்தை பத்தி சொன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவீங்க. கனடா நாட்டில் நடந்தது. போன வருடம் மட்டும் கனடா நாட்டில் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். அதனால மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னை வந்து பேச கூப்பிட்டது. நான் போனேன், ஒரு க்ளோஸ் ஆடிட்டோரியம், ஒரு 150 பேர், ரெண்டே நாள்ல பிக்ஸ் ஆயிருச்சு மீட்டிங். நான் ஒரு 45 நிமிஷம் பேசினேன். ரொம்ப கவனமா கேளுங்க இத, நான் சொன்னல ஏன் எதற்கு எப்படி மூணுத்துக்குமான பதில் கிடைச்சிரும். இப்போ நான் பேசிட்டேங்க, 45 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்ச உடனே ஒரு பொண்ணு என்னை பார்த்து ஓடி வந்துச்சு. அதுக்கு ஒரு 45 வயசு இருக்கும், ஆனா பிரமாதமா இருக்கா, இப்படி இருக்கா, சரியான பணக்காரின்னு தெரியுது. அவ கையில வச்சிருக்கக்கூடிய காசு, அவ போட்டிருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள், வெரி வெரி ரிச், நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். பேக் ஸ்டேஜ்க்கு வந்து கையை பிடிச்சிட்டான், கையை பிடிச்சி கைக்கு முத்தம் கொடுக்குறான். என் கைக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. 8 வருஷம் 8 இயர்ஸ் சிறையில் இருந்த உள்ள ஐ வாஸ் அரெஸ்டட், இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டேன், இன்னில இருந்து நான் வேற. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி சொல்லிக்கிட்டே நிக்கிறாளா, கண் கலங்குதா. நான் அவளை பார்க்கல, அவ மேக்கப் கரையுது. சே என்ன அழகா மேக்கப் போட்டிருக்கு, இப்படி கரைஞ்சிட்டு நிக்கிறாளேன்னு பாக்குறேன். போயிட்டா, போன உடனே மண்டையில அடிச்சது. ஏ சுல்தானா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, ஓடு. ஏன் 45 நிமிஷத்துல 18 பாயிண்ட் பேசியிருக்கேன், எதுல அவ மனசு உடஞ்சா, எதுல அவ ரிலீவ் ஆனா? அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்டோட போயிருவேன்ல நானு. உங்க எல்லாருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், எதுக்கு 45 நிமிஷம் பேசுவானே? உங்கள் மனதிலும் ஏதேனும் உடையலாம், ஒரு திறக்கலாம், ஒரு ஓடு உடையலாம். அந்த பொண்ணு நான் என்ன சொன்னதுல அது மாறுச்சு அப்படின்ட்டு வெளியில அந்த குளிரையும் தாங்காம ஓடுனா, அவ அந்த பிஎம்டபிள்யூ கார், பிஎம்டபிள்யூ மெர்சிடிஸ் அது திறக்கிறான், அதுக்குள்ள எங்க வா. அவன் தான், எஸ் மேம், 45 நிமிஷம் பேசினல, 18 பாயிண்ட் பேசினல, ஏதோ ஒண்ணு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னி, அது என்னதுன்னு சொல்லுன்னு அவ சொல்லிட்டா. அவ எங்க உடஞ்சா, அவளுக்கு எங்க அந்த மனம் திறந்ததுன்னு அவ சொல்லிட்டா. உங்களுக்கு அது வேணுமா? கவனமா கேளுங்க. ஒரு காடு, சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒருத்தர் நடக்கிறான், நடந்துட்டு இருக்கும் போது திடீர் ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்துட்டான். சைலண்டா போயிடலாம், உள்ள இருந்து ஒரு கருணாக வந்துருச்சு, கருணாக வந்துருச்சுன்னு கிட கிட கிட தாண்டி போனா பாருங்க, கருணாகத்தை இவன் பார்த்த மாதிரி கருணாகமும் இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூடவே வருது, வேற வழி கிடையாது, போறான், போய்கிட்டே இருக்கிறான், வர்றது பாம்பு தான், ஆனாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறான், அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன இருக்குது. இப்ப நாம தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராத நேரத்துல குதிகால கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை, நம்முடைய உறவுகள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, தான் திருப்பி தந்துடுறேன்னு வாங்கினவங்க, யார் வேண்டுமானு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இந்த மேடையில் இந்த அரங்கத்தில் யாரும் என்ன அந்த மாதிரிலாம் எந்த துரோகமாக நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாதுன்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. எல்லோரும் கடிபட்டு இருப்போம், ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கோம் நமக்கு. சரி, இப்போ கடிப்பட்ட பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு ரெண்டு வழி இருக்கு, இதுதான் பாயிண்ட், ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, நேரா அந்த பாம்பு கிட்ட தேடி போலாம், அது கொத்திட்டு போயிருச்சு. பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் என் வழியில் தானே போனேன், உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே வந்தாய், சரி வரட்டும் என்று தானே நான் போனேன், நீ என்னை கொத்தினாயே, கொத்தியது நியாயமா? போய் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம், அது என்ன நீயா படமா? உடனே திரும்பி வந்து கொத்தனா இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்புகளிடத்தில் ஒருபோதும் நீதி கிடைக்காது, நாம் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. அதை துரத்துவதை விட்டு விடுங்க. கடி வாங்கிட்டீங்கல்ல, கம்முன்னு இருங்க. என்ன செய்யலாம் தெரியுமா? டோன்ட் சேஸ் த ஸ்னேக். கடிபட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, விஷத்தை இறக்குவதும் அதற்கு முறிவு கண்டுபிடிப்பதும் அதற்கு மருத்துவம் பார்ப்பதும் தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பாம்புக்கு பின்னால் போவது உங்களுடைய வேலையாக இருக்க கூடாது என்பதனை நீங்கள் முடிவு செய்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் வாழ்க்கையில், வியாபாரத்தில், படிப்பில், எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறீர்கள். இதுதான் நான் அந்த பொண்ணுக்கு சொன்னது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித்தருகிறது என்றேன். நான் சொல்லித்தருகின்ற பொழுது யார் ஒருவர் அதை கேட்டுக்கொள்கிறார்களோ, மனம் திறந்து அதை வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் சில விஷயங்களில் ஜெயிக்கிறார்கள். நான் இப்படி சொல்றேங்க, அறம்னு ஒன்று இருக்கு, இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அதுதான், அறம் தான் ஆட்சி செய்கிறது. நீங்கள் அதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், இயற்கைன்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, பிரபஞ்சம்னு சொல்லுங்க, எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அறம் தான் வாழ்க்கையை செலுத்துகிறது. அறத்தோடு வாழ்தல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, 2008 இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள், 17 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரிழப்புங்க, அப்படி விதிர் விதிர்த்து போய் நிக்கிறேன், அழுற கதற சல்லா துணி போட்டுக்கிட்டு கடவுள் கிட்டதான் அழுக, எனக்கு இது நடக்கலாமா, எனக்கா நடக்கிறது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வேதனையில. எங்க அம்மா நான் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல நான் தொழுக முடிச்சுட்டு வரட்டும்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும். நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால், அம்மா சொன்னாங்க, அழாத, நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா, யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார். அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய். அப்போ சொல்லுவ, கடவுளே, நான் இப்படி ஒன்றும் சொல்லலையே, உங்ககிட்ட இந்த அளவுக்கு பரிதாபகரமா அவங்கள கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி இருக்கியேன்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால், 15 ஆண்டுகளில் அது வந்தது.
6: அன்பு உறவுகள், இதுவரை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் பலம் பெறுகின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40 ஆகிய ராஜ்யத்தில் 9:40. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில்

நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 11 மணி வரை வானொலியில் மலர்கின்றது நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்திற்கான பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எப்படி இருக்கின்றீர்கள் அம்மா? நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா, இல்லை நடைபாயில் போயிட்டீங்களோ தெரியவில்லை. உங்களுடைய இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி வானலையில் மலர்கின்றது. நடைபயின்றால் கேட்க முடியாததான், என்ன செய்வது? அருமையான பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ரசனைக்கு ஏற்ப பாடலை எழுதியிருக்கின்றார். நீங்கள் கண்டுபிடிங்கள், பார்ப்போம் யாரு இன்றைய நட்சத்திரம் என்பதை. முதலில் வரும் பாடல்

அருமையான பாடல் அன்பு உறவுகளே, இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் திரு இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். பாடலில் பாடிக்கொண்டிருந்தவர் இசையரசி பி சுசிலா அம்மா அவர்கள். மன்னிக்கவும் ஜமுனா ராணி, நான் மன்னிக்கவும் தவறுதலாக சொல்லிவிட்டேன். இந்த பாடல் பாடியவர் ஜமுனா ராணி அன்புறவுகளே. ஆகவே கே வி மகாதேவன் நடித்தவர் இந்த பாடலுக்கு பத்மினி நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள். ஆகவே திறமையாக இருந்தாலும் யோசிரியமாக புள்ள விட்டுட்டீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாடல்கள் வானிலையில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. வயது மூப்பு காரணமாக சில பிள்ளைகளை விடலாம் தான், இருந்தாலும் அவரை மன்னித்து கொண்டு அவருடைய பாடல் தெரிவுகளை உங்களுக்காக தருகின்றேன். ரெண்டாவது பாடல் அவர் தெரிவி செய்திருக்கும் ரெண்டாவது பாடல்

உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து தில்லானா மோகன் அம்பாள் திரையிலிருந்து ஒலித்த பாடல் பி சுசிலா அவர்களுடைய குரல், கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, பத்மினி அவர்களுடைய நாட்டியம், கே பி மகாதேவன் அவர்களுடைய இசை. ஆனால் இங்கே பாடகர்கள் ரெண்டு மாறிவிட்டார்கள். இசையமைப்பாளரும் ஒரே இசையமைப்பாளர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அடுத்த பாடலை தெரிவாக என்ன பாடலை தரலாம்? எங்களுடைய யோகேஸ்வரி அம்மாவனுடைய அடுத்த பாடலும் சும்மா பொலிய போகின்றது மழை.

கவி அரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, நாட்டிய பேரொழியனுடைய நடிப்பு, வெள்ளசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள்.

செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாடை யார் அறிவார் என்று கடவுளுக்கு தான் தெரியும் என்று அப்படி கலங்கி எழுதியிருக்கிறான். அந்த ரெண்டு வரியும் பாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. ஆகவே ஜமுனா ராணி வந்தால் சுசிலா தட்டுப்பட்டு போனால் ஜமுனா ராணி பாடையை விரிஞ்சாச்சு. ஆகவே இசையமைப்பாளரும் பிரிந்து விட்டார்கள். ஆகவே இருப்பது நாட்டிய பேரொழி பத்மினியனுடைய நடிப்பு. அடுத்து கண்ணதாசனும் வருகிறார். அடுத்த பாடல் சும்மா அந்த மாதிரி சுசிலாமாவே கஷ்டப்பட்டு பாடிய பாடல், கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல். இதோ பாடல்

0: நாட்டிய பேரொழிய பத்மினியினுடைய நடனத்தோடு பாடல்.
1: மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவா.
0: கண்ணதாசனுடைய

0: கட்டித்தாள் தங்கத்தின்
1: தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க

அற்புதமாக ஜொலித்து கொண்டிருந்தவர் நாட்டிய பேரொழி பத்மினியை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா. அதோடு கவியரசர் கண்ணதாசனும் இணைந்து வந்திருக்கின்றார். கவிஞரை பிரிக்க முடியாது. பத்மினியினுடைய பாடல் கூடுதலாக கண்ணதாசன் அவர்களால் வரைந்திருக்கின்றார். அந்த வகையில் கண்ணதாசனையும் நாங்கள் இன்றைய நட்சத்திரத்தோடு இணைத்துக் கொள்வோம். அது அந்த பெருமை யோகேஸ்வரி அம்மாவைத்தான் சேருகின்றது. யோகேஸ்வரி அம்மா, நீங்கள் கண்ணதாசனையும் உங்களுடைய வயது மூப்பு காரணமாக தவற இருக்கலாம். அந்த வகையில் உங்களுக்கும் எங்கள் இது நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். இன்றைய நட்சத்திரத்தில் நாட்டிய பேரொழி இன்றைய நட்சத்திரமாக திகழ்ந்தார். தொடர்ந்து மணித்தியாளர் செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிசல் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரேணுகா பெரேரா கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் அரசியல் நிலைமைகள் மாற்றமடையும் பட்சத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படக்கூடும் என்று ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவினை பார்வையிடுவதற்கு அவர் இன்று அங்கு சென்று அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணிகளை நடத்தினாலும் அல்லது கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கம் எதற்கும் அஞ்சப்போவதில்லை. நாட்டின் அனைத்து அரசியல் நகர்வுகளுக்குமான இறுதி தீர்ப்பை மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை நற்சான்றிதழ் பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு 2வது தடவையாகவும் கூடியிருக்கிறது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் 2 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே நேரத்தில் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு தொடர்ந்தை தவிர இனி அனைத்து தொடர்ந்து சேவைகளையும் வழமை போல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் தங்களுக்கு எந்த ஒரு தவறாகவும் தெரியவில்லை என்று பிவிதுருக்கல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026ஆம் ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் 2 டிரில்லியன் அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 செப்டம்பர் 15 அன்று கடந்திருக்கிறது. நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளர் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய 4 மாடி மருத்துவ வார்டு தொகுதியின் நிர்மாண பணிகள் நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் மற்றும் இலங்கைக்கான பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்னல் அருண ஜெயசேகர் ஆகியோருக்கு இடையிலான 1வது அதிகாரப்பூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் இலங்கைக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார்.
அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடம் இருந்து வெப்பு தொகைகளை திரட்டி வந்த தம்புளையைச் சேர்ந்த நபருக்கு வெப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறும் நிலுவையில் உள்ள வெப்பு பணத்தை மீள செலுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி அவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு நேற்று தெரியப்படுத்தியிருந்தார். அரச உவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய நேற்று நிதி குற்ற பிணைவு பிரிவில் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறியிருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்கா ஆகியோருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணியை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் மற்றும் அடிப்படையற்றவை என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கிறது. வழக்கு தீர்ப்பொன்றின் பிரதியை வழங்குவதற்காக 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு கோட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்குழி ரச முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன பத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்திருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 50 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நீண்ட காலமாக நிலவிய எல்னினோ காலநிலையின் தாக்கம் காரணமாக கடும் வறட்சிக்கு பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். இலங்கையில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொட்டா நோய்களினாலே ஏற்படுகின்றன என்றும் அவற்றில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவையே முதன்மையான காரணங்களாக காணப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் யாசிங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணத்துறை தொழில்துறை மற்றும் வர்த்தக துறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பட்டிகலோ எக்ஸ்போ 2026 நிகழ்வானது மட்டக்களப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்திய செய்திகளில், சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான முனாக்கானா ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி அவரது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று பிரம்மாண்ட விழா நடைபெற உள்ளது. இதில் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்தியாவில் போலி வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப 500,000 அதிகமான ஜிமெயில் மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கூகுள் நிறுவனத்தை இந்திய காவல்துறை விசாரிக்க இருக்கிறது. ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவின் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டாக் நிறுவனர் ஜாங் ஜிமிங் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய விவகாரத்தில் அந்த நாட்டு பொறுப்பு தூதர் சாத் வாரியாச்சை நேரில் அழைத்து இந்தியா நேற்று கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகளான ஐஸ்லாந்து, பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன.
தெலுங்கானா படஞ்சேறு பகுதியில் விநாயகர் சிலைகளை குளத்தில் கரைக்க சென்ற ஆசிரமத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். 2 மாணவர்கள் தப்பித்து ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இனிப்பு குடிநீர் வழங்கி வரவேற்றிருந்தார்கள். இந்தியாவில் மொத்த வெங்காயம் விலை கடந்த 9 நாட்களில் 9% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கியமாக பங்காற்றி வருவதாக சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் அன்ருகுலாக் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இங்கிலாந்தில் குணப்படுத்த முடியாத மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆயுளை நீடிக்கும் மருந்து தேசிய சுகாதார சேவை மூலம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் இறந்தார்கள். அவர்களில் 5 பேர் சிறுவர்கள். 100க்கு அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2,000 பவுண்ட் எடையுள்ள 40,000 ஆயுத தொகுப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க டிரம்ப் நிர்வாகம் தற்போது திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவில் NBC செய்தி நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 3 இறந்தார்கள். காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்வீடன் அரசு அந்த நாட்டுக்கான ஈரானின் தூதரை வெளியேற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் மோதலை தொடர்வதில் ஈரானுக்கு விருப்பமில்லை என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுலா வோன் டெர் லெயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மாக்கானி வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து செல்வதை தடை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. சீனாவின் பிங்லூ கால்வாய் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க இந்த புதிய கால்வாய் உதவும் என்று நம்பப்படுகிறது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட்ஷீரனின் இசை நிகழ்ச்சியில் இருந்து அனைத்து துணை கலைஞர்களும் விலகிவிட்டார்கள். சொல்லிசை பாடகர் மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து மற்ற 4 துணைத் தலைவர்களும் அந்த முடிவை எடுத்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மேடையில் கருத்துக்களை தெரிவித்த பிறகு மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியின் பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்த 2 நாளில் வேறு பள்ளிக்கு மாறுகின்றார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதில் உள்ள பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது. பள்ளியின் தரமோ அங்கு பிள்ளைகள் நடத்தப்பட்ட விதமோ முடிவுக்கு காரணம் இல்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பரவும் காட்டுத்தீ சுமத்ரா யானைகளை மேலும் அச்சுறுத்துவதாக தெரிய வருகிறது. சுமத்ரா யானை அருகி வரும் உயிரினம் 2,400 முதல் 2,800 சுமத்ரா யானைகள் வரை மட்டுமே தற்போது காட்டில் எஞ்சியுள்ளன என்று உலக வனவிலங்கு நிதியம் மதிப்பீட்டை தெரிவித்திருக்கிறது. பூமியில் இருக்கும் புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்து ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டிருக்கிறது. வடமேற்கு நேபாளத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
உங்கள் நாயை பார்த்து புன்னகைப்பது முக்கியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நாம் நாய்களை பார்த்து புன்னகிக்கும் போது அவற்றின் மூளை எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை கண்டறியும் ஆய்வில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் இந்த முடிவை முன்வைத்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கான போட்டிகள் நடைபெறும் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட் 3-2 என்ற கோல் கணக்கில் எல்ஷேவை வீழ்த்தியிருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்தேகா விளையாட்டரங்கின் புல்லை சாப்பிடாதது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்சியாளர் தோமஸ் டுகெல் கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.85 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332.93 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.81 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.05 ரூபாய். 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.42 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.20 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.98 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.49 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20 மைக்கராட்சியத்தில் 10:20 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

பாலும். பெரும்பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியானது வானொலிக்கு வளம் பெறுவதற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். பரிசு ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களோடு போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இந்திய பெருமான நன்றிகள்.

0: இந்தாடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பண்டே ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
4: பொதுமணி மார்க்கெட் நேரம் சரியாக 11:24. ஐக்கியராஜ்யத்தில் 10:24. இந்த வேளையில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: நேர்மல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாத்தவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனிதன். நேரம் சரியாக 11:29 ஐக்கியராஜ்யத்தில் 10:29 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடல.
3: விஷயம் தெரியாதா? வெளிநாட்டிலிருந்து வாரவையெல்லாம் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வாளர் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்னக்குயில் சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எஜமான் பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார். பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பல பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தீனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும்.

ஒலித்த பாடலை தேடும் பல நிகழ்ச்சியில் பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை ஆற்றவர் மோ மேத்தா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் வி எஸ் நரசிம்மன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1000 பூக்கள் மலரட்டினி என்ற திரைப்படத்தில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசிபூசரி. இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த 3 நிறுவனங்களுக்கும் அவது நன்றிகள். ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. அன்பு உறவுகளே, சோழன் பல்பொருள் வாணிபத்திற்கு ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உண்மைகள் ஒரிஜினல் அனைத்து பொருட்களும் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடல் உணவு பொருட்கள் அனைத்தும் 13.99 கிலோ விற்பனை செய்கின்றார்கள். வெட்டியும் சுத்தம் செய்து தருகின்றார்கள். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். ரன்சி லகாருக்கு முன் சூற்றியால் நீங்கள் போனீர்கள் என்றால் கடையை உங்களுக்கு மிக பக்கத்தில் மறந்துவிடாதீர்கள். அன்புகளே, சோழன் பல்பொருள் வாணிபம். நேரம் சரியாக 11:43 ஐக்கியராச்சியத்தில் 10:43 இந்த நேரத்தில் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

பாலா அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தம் இசை ராஜ்குமார் அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு பொண்ணு நினைச்சா. நேரம் சரியாக 11:48 ஐக்கராட்சியத்தில் 10:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில்

திருமலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜெயேஸ்தாஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர்கள் விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் ரவீந்திரன், மலையாள இசையமைப்பாளர். ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வாளர் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல். பிரபல இசையமைப்பாளர் தேவேந்திரன்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா தேவேந்திரன் அவர்களுடைய இசை, பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்களுடைய கவி வரி. அடுத்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

தேனும் பாலும் தேன் பாலும் நிகழ்ச்சிகளை செயல்படுத்தி கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்போர் உலகம் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகளோடு இணைந்திருப்போம். அன்போர் அவர்களே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரேணுகா பெரேரா கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் அரசியல் நிலைமைகள் மாற்றமடையும் பட்சத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படக்கூடும் என்று ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவினை பார்வையிடுவதற்கு அவர் இன்று அங்கு சென்று அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணிகளை நடத்தினாலும் அல்லது கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கம் எதற்கும் அஞ்சப்போவதில்லை. நாட்டின் அனைத்து அரசியல் நகர்வுகளுக்குமான இறுதி தீர்ப்பை மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை நற்சான்றிதழ் பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு 2வது தடவையாகவும் கூடியிருக்கிறது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் 2 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே நேரத்தில் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு தொடர்ந்தை தவிர இனி அனைத்து தொடர்ந்து சேவைகளையும் வழமை போல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் தங்களுக்கு எந்த ஒரு தவறாகவும் தெரியவில்லை என்று பிவிதுருக்கல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026ஆம் ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் 2 டிரில்லியன் அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 செப்டம்பர் 15 அன்று கடந்திருக்கிறது. நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளர் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய 4 மாடி மருத்துவ வார்டு தொகுதியின் நிர்மாண பணிகள் நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் மற்றும் இலங்கைக்கான பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்னல் அருண ஜெயசேகர ஆகியோருக்கு இடையிலான 1வது அதிகாரப்பூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் இலங்கைக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார்.
அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடமிருந்து வெப்பு தொகைகளை திரட்டி வந்த தம்புளியைச் சேர்ந்த நபருக்கு வெப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறும் நிலுவையில் உள்ள வெப்பு பணத்தை மீள செலுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி அவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர எதிர்பார்ப்பதாக பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு நேற்று தெரியப்படுத்தியிருந்தார். அரச உவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய நேற்று நிதி குற்ற பிணைவு பிரிவில் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறியிருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்கா ஆகியோருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணியை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை போலீஸ் திணைக்களகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் மற்றும் அடிப்படையற்றவை என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கிறது. வழக்கு தீர்ப்பொன்றின் பிரதியை வழங்குவதற்காக 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு கோட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்குழி ரச முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்திருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் 50 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நீண்ட காலமாக நிலவிய எல்னினோ காலநிலையின் தாக்கம் காரணமாக கடும் வறட்சிக்கு பின்னர் திருவோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். இலங்கையில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொற்றா நோய்களினாலே ஏற்படுகின்றன என்றும் அவற்றில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவையே முதன்மையான காரணங்களாக காணப்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் யாசிங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணத்துறை தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் வட்டிகலோ எக்ஸ்போ 2026 நிகழ்வானது மட்டக்களப்பில் மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்திய செய்திகளில், சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான முனாக்கானா ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி அவரது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று பிரமாண்ட விழா நடைபெற உள்ளது. இதில் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்தியாவில் போலி வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப 500,000 அதிகமான ஜிமெயில் மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கூகுள் நிறுவனத்தை இந்திய காவல்துறை விசாரிக்க இருக்கிறது. ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவின் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டாக் நிறுவனர் ஜாங் ஜிமிங் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய விவகாரத்தில் அந்த நாட்டு பொறுப்பு தூதர் சாத் வாரியாச்சை நேரில் அழைத்து இந்தியா நேற்று கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலகளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகளான ஐஸ்லாந்து பின்லாந்து நோர்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன.
தெலுங்கானா படஞ்சேறு பகுதியில் விநாயகர் சிலைகளை குளத்தில் கரைக்க சென்ற ஆசிரமத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். 2 மாணவர்கள் தப்பித்து ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இனிப்பு குடிநீர் வழங்கி வரவேற்றனர். இந்தியாவில் மொத்த வெங்காயம் விலை கடந்த 9 நாட்களில் 9% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கியமாக பங்காற்றி வருவதாக சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் அன்ருகுலாக் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இங்கிலாந்தில் குணப்படுத்த முடியாத மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆயுளை நீடிக்கும் மருந்து தேசிய சுகாதார சேவை மூலம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் இறந்தார்கள். அவர்களில் 5 பேர் சிறுவர்கள். 100க்கு அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2,000 பவுண்ட் எடையுள்ள 40,000 ஆயுத தொகுப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க டிரம்ப் நிர்வாகம் தற்போது திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவில் NBC செய்தி நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 3 இறந்தார்கள். காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 ஆம் ஆண்டிலிருந்து முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்வீடன் அரசு அந்த நாட்டுக்கான ஈரானின் தூதரை வெளியேற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் மோதலை தொடர்வதில் ஈரானுக்கு விருப்பமில்லை என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுலா வோன் டெர் லெயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மாக்கானி வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து செல்வதை தடை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. சீனாவின் பிங்லூ கால்வாய் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க இந்த புதிய கால்வாய் உதவும் என்று நம்பப்படுகிறது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட்ஷீரனின் இசை நிகழ்ச்சியில் இருந்து அனைத்து துணை கலைஞர்களும் விலகிவிட்டார்கள். சொல்லிசை பாடகர் மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து மற்ற 4 துணைத் தலைவர்களும் அந்த முடிவை எடுத்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மேடையில் கருத்துக்களை தெரிவித்த பிறகு மேக்கில்மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியின் பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்த 2 நாளில் வேறு பள்ளிக்கு மாறுகின்றார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதில் உள்ள பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது. பள்ளியின் தரமோ அங்கு பிள்ளைகள் நடத்தப்பட்ட விதமோ முடிவுக்கு காரணம் இல்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பரவும் காட்டுத்தீ சுமத்ரா யானைகளை மேலும் அச்சுறுத்துவதாக தெரிய வருகிறது. சுமத்ரா யானை அருகி வரும் உயிரினம் 2,400 முதல் 2,800 சுமத்ரா யானைகள் வரை மட்டுமே தற்போது காட்டில் எஞ்சியுள்ளன என்று உலக வனவிலங்கு நிதியம் மதிப்பீட்டை தெரிவித்திருக்கிறது. பூமியில் இருக்கும் புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்து ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டிருக்கிறது. வடமேற்கு நேபாளத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
உங்கள் நாயை பார்த்து புன்னகைப்பது முக்கியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நாம் நாய்களை பார்த்து புன்னகைக்கும் போது அவற்றின் மூளை எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை கண்டறியும் ஆய்வில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் இந்த முடிவை முன்வைத்திருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கான போட்டிகள் நடைபெறும் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கின்ற இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட் 3-2 என்ற கோல் கணக்கில் எல்ஷேவை வீழ்த்தியிருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்தேகா விளையாட்டரங்கின் புல்லை சாப்பிடாதது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்சியாளர் தோமஸ் டுகெல் கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.84%, இந்திய பெறுமதியில் 109.85%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332.93%, இந்திய பெறுமதியில் 95.81%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.14%, இந்திய பெறுமதியில் 116.05%. 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.42%, இந்திய பெறுமதியில் 128.20%. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.98%, இந்திய பெறுமதியில் 68.49%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare Lagonnaise Sassanil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie Tonobrelake, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tonobu Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.
6: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40, சைபர் சைபர்.
7: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன், நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
7: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
7: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
6: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள்.
8: உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. நேரம் சரியாக 12:24. ஐக்கியராஜ்யத்தில் 11:24. இந்த நேரத்தில் வானிலையில் வலம் வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இப்பொழுது எமது அன்பு உறவுகள் கேட்கலாம். இது ஒரு மறு ஒலிபரப்பாக வானிலையில் மலர்கின்றது. கேட்காத அன்பு உறவுகளுக்கு

0: ஒளியாட்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதி

அன்பினில் போய உன் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டமுண்டோ, ஒரு நம்பிடி நஷ்டம்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்தில் வழம்பை போல் இன்றும் தொடர்கிறது. இந்த நேரத்திலே அரசியல் சமூகமேடை.

0: ஏற்கனவே அறிவித்திருந்ததின்படி நீண்ட காலத்துக்கு பின்னர் ஐக்கியராட்சியத்திலிருந்து திரு ஜெயதேவன் அவர்கள் இங்கே இன்று அரசியல் சமூகம் இடையிலே கலந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் திரு ஜெயதேவன் ஐயா அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே. பல மாதங்களுக்கு பின் பல மாதங்களுக்கு பின் உங்களுடன் சந்திக்கும் ஒரு நேரம் கிடைத்துள்ளது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது.
0: அதாவது நீங்கள் அடிக்கடி உதவிகளை தாயகத்திலே கிராமம் கிராமமாக அபிவிருத்தி செய்து வருகிறீர்கள். அதற்காக அடிக்கடி நீங்கள் நேரடியாக சென்று அதனை கண்காணித்து அந்த அபிவிருத்தி பணிகளை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பணியாற்றி வருகிறார்கள். பலரால் அவ்வாறு செய்ய முடியாது. தாயத்தை காக்க என்று புறப்பட்டவர்கள் அதிலே கொள்ளையடித்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழுகின்ற போது பல்வேறு விமர்சனங்களை கூட சந்தித்த நீங்கள் இன்று வரை தொடர்ந்து அந்த சமூக பணியை இடைவிடாது செய்து வருவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய சமூக பணிகள் தற்போது எந்த வகையிலே எந்தெந்த இடங்களை விரிவுபடுத்தி இருக்கிறீர்கள்?
1: உண்மையிலே நாங்கள் ஆரம்பித்த பணி வந்து புளியவழி என்ற கிராமம் செங்கலடியிலே ஆரம்பித்தோம். அந்த கிராமம் நான் முன்பும் கூறியுள்ளேன், மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே ஒரு அறியாத இடம் புரியாத இடமாக இருந்தது. ஆனால் அறிமுகப்பட்டு அங்கு போய் பழகி எல்லாம் வந்தபோது அந்த பிரதேசத்துடன் ஒரு அந்த அந்த நட்பென்பது வந்து வளர்ந்து அதிலே ஆழமாக பதிந்த ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது. ஒரு கிராமத்திலிருந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 7 கிராமங்கள் வரை நாங்கள் வேலைகளை செய்து வருகின்றோம். அந்த வேலைகள் ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு நிலையை பார்க்கின்றோம். தன்முகப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் செய்கின்றோம். அதுவும் குறிப்பாக கிராமத்துக்கு கிராமம் நாங்கள் போய் செய்வதால் வந்து பலவிதமான மாறுபட்ட அனுபவங்களையும் பெற்று வருகின்றோம். ஒரு கிராமத்தில் இருக்கும் தன்மைகள் மற்ற கிராமத்தில் இல்லை. ஆகவே கிராமத்துக்கு கிராமம் வந்து வித்தியாசமான தன்மைகள் இருக்கின்றன. அதுல இருந்து பலவிதமான நல்ல விடயங்களை அறிகின்றோம். அதே நேரத்திலே சில சில துன்பங்களும் துயரங்கரமான விடயங்களையும் அறிகின்றோம். மிகவும் கடினமான அனுபவங்களையும் பெற்றுத்தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு திடகாத்திரத்துடன் நாங்கள் வேலைகளை செய்து கொண்டு போகின்றோம். ஒன்று கூற வேண்டும், நாம் செய்யும் வேலை இப்ப 11வது ஆண்டில் நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 11 ஆண்டு காலத்திலே வந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் மிகவும் பெரியது என்றுதான் கூற வேண்டும். நடைபாதையோ ஒரு வெகு தூரத்திலே போய் கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்ற ஒரு திட்டத்திலேயே நாங்கள் ஒரு ஆலோசனையை செய்து கொண்டு போகின்றோம். அதிலே அந்த வளர்ச்சிக்கு இன்னொரு பங்களிப்பு என்னவென்றால் ஈழவதீஸ்வரர் ஆலயத்தை மையப்படுத்தித்தான் நமது வேலைகளை செய்கின்றோம். கடந்த ஆண்டு முதல் நாங்கள் அந்த ஆலயத்திலே வந்து யாப்பை மாற்றி அதை ஒரு தனிநபர் என்று சொல்லுவோம் பார்க்க ஒரு டிரஸ்டில் இருந்து அதை ஒரு சிஐஓ கம்பெனியாக மாற்றி அதிலிருந்து ஒரு வடிவத்தை நல்ல வடிவாக அமைத்து ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து நாங்கள் ஒரு முன்மாதிரியான போக்களை செல்கின்றோம். நமது நோக்கம் எல்லாம் வந்து ரெண்டு விதமானது. ஒன்று ஆலய வழிபாடு என்பது ஒரு புறம், மற்றது வந்து இந்த அபிவிருத்தி வேலைகளிலே நிச்சயமாக ஈடுபடணும் என்ற அடிப்படையிலே வந்து நாங்கள் செய்கின்றோம். அதுக்கான ஆதரவு வந்து உண்மையிலே வந்து பலமாகத்தான் வளர்ந்து வருகின்றன. அதிலே வந்து உண்மைக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு விதமான இடையூறு மற்ற நிலையிலே வந்து இங்கிலாந்தை பொறுத்தளவிலோ வெளிநாட்டில இருந்து வரும் நிதிகளை பொறுத்தளவிலோ நாங்கள் கணக்கு காட்டல் பொறுப்புக்கூடல் என்ற தீர்வான அடிப்படையிலே வந்து 100% பணம் வந்தாலும் 125% நாங்கள் நேரம் ஒரு விதமான மேலதிக சில தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது வந்து நாங்கள் பயணம் செய்யும் செலவுகளையோ அது சார்ந்த செலவுகளையோ எடுத்துக்கொள்ளாமல் மறு செலவிலேயே நாங்கள் அங்கு சென்று செய்வதால் வந்து ஒரு பரந்த ரீதியில நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய சேரிட்டிகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25% நிதியைத்தான் அவர்கள் அந்த வேலைகளிலே செய்கின்றார்கள். மிச்சமெல்லாம் நிர்வாக செலவாக போகின்றது. எம்மை பொறுத்தளவிலே வந்து அந்த நிர்வாக செலவு பூச்சியமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு மேலாக நமது நாங்கள் ட்ரஸ்டீஸாக இருந்து
0: நிர்வாக செலவு இருக்கிறது, அதை உங்களுடைய பணத்திலே செலவழிக்கிறீர்கள்.
1: ஆமாம், எங்களுடைய பணத்திலேயே தான் நமது நிர்வாக செலவை செய்கின்றோம். ஆகவே ஒரு இலகுவான பணியிலே நாங்கள் ஒரு டிக்கெட் எடுப்பதென்றாலும் வந்து நாங்கள் ஆலயத்திலே டிக்கெட்டை போட்டு நாங்கள் காசு எடுக்க மாட்டோம். அது எமது செலவாகத்தான் போகின்றது. நாங்கள் இங்கிருந்து இப்ப நான் எல்லாம் ரிட்டையர்டாக இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் தொடர்ந்து சில தனியார் தொழில் முயற்சிகள் செய்து கொண்டு அதால் வெறும் வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நான் எல்லாம் போய் வருகின்றேன். எனது நண்பர்களும் அப்படித்தான் போய் வருகின்றார்கள். நமது ஆலயத்திலே வந்து அங்கத்தை அவர்கள் வந்து 10 பேர் தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவர்கள் தான் நிர்வாக கமிட்டியாக இருக்கின்றார்கள். அதிலே வந்து உண்மையிலே மிகவும் ஒரு அடுத்த தலைமுறை ஒன்று உள்வாங்கும் ஒரு தன்மையிலே நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். ஆர்வம் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள், ஈடுபாடானவர்கள், ஈடுபட்டவர்கள் ஆலயத்திலே வந்து பங்கு பெற்று சில பல சமூக வேலைகளை செய்தவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். கல்வியிலே நல்ல பட்டங்கள் பெற்றவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அந்த அளவிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆனவனிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் செய்யும் பணிகள் இதே தொடர் ஒரு முயற்சியாக செல்ல வேண்டும் என்ற அளவிலே வந்து மிக நாங்கள் பிரயாச்சித்தமாக பணிகள் செய்து கொண்டு இருக்கின்றோம்.
0: சமூக பணிகளுக்கு பிரித்தானியாவை பொறுத்தவரையில் அமைப்புகள் இல்லையா? சமூக பணிகளுக்கு உதவி செய்யறதுக்கு அவர்களிடம் ஒரு திட்டத்தை கொடுத்தால் அந்த திட்டத்தை வெவ்வேறு நாடுகளிலே பிரித்தானியாவில் உள்ள சமூக நிறுவனங்கள் அந்தந்த நாடுகளிலே சென்று தாங்களாக பணிகளை செய்கின்றார்கள். அவ்வாறு இப்போ பிரான்ஸை எடுத்துக்கொண்டாலே இங்கே பல்வேறுபட்ட அமைப்புகள், வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சுக்காரர்களோடு தொடர்பட்ட அமைப்புகள் அவர்களாக சென்று சில சில நாடுகளிலே பெரிய உதவிகளை செய்கிறார்கள். மற்றும் இளம் தலைமுறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அவர்களுடைய விடுமுறை காலத்திலே அங்கே உதவிகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவ்வாறான அமைப்புகள் பிரித்தானியாவில் இருக்கிறதா?
1: அந்த அத்தகைய அமைப்பு ரீதியான ஈடுபாடுகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் நீங்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கலாம். ஆனால் அறிந்த அளவிலே வந்து பெரிய அளவிலே ஈடுபாடான அமைப்புகள் இல்லை. ஒன்று கூற வேண்டும், நான் மட்டக்களப்பிலே நின்று
0: தங்கியிருந்த வானொலியினுடைய நேராக இருப்பவருடைய மகள் அவ்வாறான ஒரு சமூக நிறுவனம் ஒன்றினுடைய அது பல உலக நாடுகளுக்கு அவர் சென்று உதவிகளை புரிந்து வருவதற்கான பொறுப்பிலே இருக்கின்றார். அவர் பல ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், மிக மற்றும் இங்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் போன்றவற்றுக்கெல்லாம் அவரை விஜயம் செய்து அந்த மக்களுக்கு உதவி செய்கின்ற அமைப்பாக இருக்கிறது. அப்ப அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்களிடமும் உங்களோட வேலைத்திட்டம் தொடர்பாக முன்கூட்டியை குறிப்பிட்டால் அவர்களும் தங்களுடைய அதுக்கு பொறுப்பானவர்களோட உரையாடி இலங்கையிலும் அந்த உதவிகளை செய்வதற்கு முன்வரக்கூடிய மாதிரி இருக்கும் தானே?
1: இல்ல, அவர்கள் சிறு சிறு திட்டங்களை செய்கின்றார்கள். அப்படியான முயற்சிகள் இல்லை என்று கூறவில்லை. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் ஒரு கிராமத்திலே வந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை உதவி செய்து அவர்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்து குடிசையிலிருந்து மிகவும் பலவீனமுற்ற அளவிலே கல்வியை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத அளவிலே எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்காக வீடு கட்டி கொடுத்து ஒரு கோழி கூட ஒன்று கட்டி கொடுத்து மற்றது கணவனின் குடிப்பழக்கத்திலிருந்து அதை நிப்பாட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து அதை கொண்டு நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பதற்கான முறைகள் எல்லாம் கையாண்டோம். அது மேல ஒரு அளவுக்கு வெற்றிகரமாக செல்கின்றது. அந்த நிலையிலே வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஒரு பிரிவிலே பணிபுரியும் ஒரு தமிழ் பெண்மணி வந்து நாங்கள் செய்யும் பணிகளை அறிந்து கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோழி குஞ்சுகளையும் அதுக்கு அந்த கோழி கூட்டை பெருசாக்கி அதை வளப்படுத்தி அதற்கு உரிய மருந்துகளை நாம் வாங்கி கொடுப்பதற்கு வந்து அந்த 100 கோழி குஞ்சுகளையும் கொடுத்து நிதி உதவியையும் செய்திருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சில சில முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் பெரிய அளவிலே காணவில்லை. நான் அப்போது கூற வழிகிட்ட கதை உடையம் என்னவென்றால், நான் ஹோட்டலில் போய் ஒரு இருந்த பொழுது அந்த ஹோட்டலில் வந்து பல அமைப்புகள் வந்திருந்தன. என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்புகள் வந்து மீட்டிங் எல்லாம் வச்சு பல வேலைகளை செய்கின்றார்கள். அவர்கள் வந்து உண்மையிலே நான் அதிலே தமிழர்கள் ஈடுபட்டதை நான் காணவில்லை. ஆனால் சில சில சர்வதேச அமைப்புகளில் ஈடுபட்டவர்கள் வந்து அந்த ஈடுபாடான நிலையிலே இருக்கின்றார்கள். அதைவிட இந்தியாவில் இருக்கும் அந்த மருத்துவ ஸ்தாபனங்கள், சாய்பாபா ஸ்தாபனங்கள், ஆலயத்துடன் அமைந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்கள் கட்டி இருக்கின்றார்கள். அந்த அதற்கான நடைமுறைகளை அங்கு செய்து வருகின்றார்கள். இதுகள் நடக்கின்றன. ஆனால் தமிழரண்டு ஒரு பெரிய அளவிலே நாங்கள் சொல்லக்கூடிய அளவிலே நான் இதுவரை காணவில்லை. ஆனால் தமிழ் அமைப்புகள் என்று செய்கின்றார்கள், பல விதமான வேலைத்திட்டங்களுக்கு கீழ் அவர்கள் செய்கின்றார்கள், அவர்களுக்கென்று சுய சுய திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆக்கள் முனைகளுக்கு பார்க்கின்றார்கள் செய்வதற்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் சிரமப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த முயற்சி வந்து இலகுவான முயற்சி அல்ல, அதை நான் தெளிவாக கூற வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய நேரத்தை போட வேண்டும். அது அந்த நேரத்தை போடுவது மாத்திரமில்லை, நட்பை வளர்க்க வேண்டும். பலருடன் நாங்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, காலத்தால் வளர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அணுகுமுறை என்பது வந்து ஒரு ஈடுபாடான அணுகுமுறை. நாங்கள் வந்து நமது அனுபவங்கள் நாங்கள் மேல மிக்கத்தைய நாடுகளில் இருக்கின்றோம், யாழ்ப்பாணத்திலே படித்து இங்கு வந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மிக தமிழ் பகுதிகளிலே பெரிய அளவிலே வந்து அனுபவம் பெற்றவர்களாக இருக்கவில்லை இங்கு வந்தபோது. அப்போ இங்க வந்து நாங்கள் அந்த காலத்தாலே எங்களுக்கும் நேரம் கிடைப்பதில்லை இந்த பணிகள் செய்வதற்கு. ஆனால் அங்கு போய் ஈடுபடைக்கு தான் தெரியுது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த தேவைகள் கிராமத்துக்கு கிராமம் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபட்டு இருக்கின்றது. அந்த பணிகளை செய்யும் பொழுது அதுக்குரிய செலவு தொகைகள் வந்து இவ்வளவு மாறுபட்ட நிலையில் இருக்கின்றது. அப்ப எவ்வாறு இவற்றை முகம் கொடுப்பது என்றொரு நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அப்ப இவையெல்லாம் வந்து ஆழமாக ஈடுபடும் போதுதான் வருகின்றது. இலகுவான வேலையில்லை, ஒரு நாளை இரண்டு நாள் ஆக்க வேண்டும் அல்லது படுக்கிற நேரத்தை குறைக்க வேண்டும், குறைச்சி தான் இந்த பணிகளை செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு தலைமையில ஒரு மேன் இலங்கை இப்ப இங்கிலாந்தை பொறுத்தளவை நாங்கள் வந்து ஒரு தலைமையை தாங்கி செய்யும் பொழுது அதுக்குரிய நேரத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த நேரம் வந்து பொன்னானது. அந்த நேரத்துல வந்து மதிப்பளிக்கக்கூடிய நபர்களுடன் சேர்ந்து தான் அந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். இப்ப நாங்கள் 11 வருட காலத்திலேயும் வந்து நமக்கு வந்து நம்முடன் வேலை செய்பவர்கள் மிகவும் ஈடுபாடாகத்தான் செய்கின்றார்கள். அப்ப வந்து வேலைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 80% கண்ட்ராக்ட் கொடுப்பதில்லை. நாங்கள் வேலைக்கு அமர்த்தி தான் ஆக்களை நாங்கள் வேலை பணிகளை செய்கின்றோம். அப்ப பன்முகப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் ஒரு நேரத்திலே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்ப கையிலே நாங்கள் இப்ப செய்யும் வீடுகள் வந்து 6 வீடுகள் கட்டுகின்றோம். 6 வீடுகளுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து பட்டியலில் இன்னும் ஒரு 10 வீடுகள் இருக்கின்றது. இப்ப நாங்கள் காலத்தால் வளர்ந்தது என்று சொல்லும் பொழுது அந்த பிரதேச சபைகள் வந்து கூட எங்களை அங்கீகரித்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி அவர்களும் வந்து எங்களுக்கு தாங்கள் எடுக்கும் அந்த முயற்சிகளிலே நாங்களும் ஒரு பங்காளிகளாக போகின்றோம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வேறாவது பெற்றோர் பிரதேச சபையிலிருந்து நமக்கு அண்மையிலே வந்து 2 வீடுகள் அவர்கள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒரு 1/3 பகுதியை செலவழித்து கட்டிய வீட்டிலே மிகுதி 1/3 செலவழித்து கட்டியதில் 1/2 எமக்கு தந்து நாங்கள் மேலதிகமாக 1/4 செலவழித்து கட்டி முடிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை தந்திருக்கின்றார்கள். அதுவும் அவர்களே தெரிவு செய்யும் மிகவும் நலிவடைந்த குடும்பங்கள் தேவை கருதிய குடும்பங்களை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் உண்மைக்கு தரம் அவர்கள் தர்ற கட்டிடங்களை வந்து ஒரு தரமான முறையிலே செய்வதற்கு நாங்கள் அவர்கள் சொன்ன 1/4 பார்க்க கூட செலவழித்து அதை நல்ல முறையிலே கட்டி கொடுக்கின்றோம். தண்ணீர் வசதி செய்து கொடுக்கிறதுக்கான முயற்சியும் செய்கின்றோம். மற்றது எலக்ட்ரிசிட்டி கொடுப்பதற்கான முயற்சியும் செய்கின்றோம். அப்ப பலவிதமான முயற்சிகளை செய்து அந்த ஆதரவை பெற்றுக் கொண்டு போகின்றோம். இதுவரை நாங்கள் கட்டி கொடுத்த வீடுகள் வந்து 45 வீடுகள், 21 குழாய் கிணறுகளும் திறந்த கிணறுகளும் கட்டி கொடுத்துள்ளோம். ஆலயங்களை முன்கூறியது போல ஆலயங்களை பொறுத்தளவுல 3 பெரிய ஆலயங்களும் சிறு ஆலயங்கள் ஸ்ரைன் என்று சொல்லக்கூடிய சின்ன ஸ்ரைன்களும் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அப்ப பலவிதமான இதுகளை விட வந்து
0: கிராமத்தை பொறுப்படுக்கிற போது அந்த கிராமத்துல சகல விடயங்களையும் எல்லாம் அபிவிருத்தி செய்கிறீர்கள். கிராமத்தில் உள்ள அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுகிறீர்கள். அவர்களுடைய பலவீனங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்ய வைக்கிறீர்கள். அதை விட கல்வி இதிலே அவர்களுக்கான கல்வியை ஏற்படுத்துகிறீர்கள். அதை விட அவர்களை பொருளாதார ரீதியாக தங்களுடைய சொந்த காலிலேயே நிற்குமாறு செய்து அந்த அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விற்பனை நிலையங்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு முழுமையாக ஒரு கிராமத்தை வந்து முழுமையான அபிவிருத்தி திட்டத்தை நோக்கி தானே நீங்கள் கொண்டு செல்லுகிறீர்கள். அப்படி செல்லுகின்ற போது அந்த கிடைத்த வெற்றியை வைத்து தானே அடுத்தடுத்த கிராமத்துக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
1: ஆமாம், இருவிதமான முயற்சியை இருக்கின்றது. அங்கு ஒரு ஸ்தாபன ரீதியான கட்டமைப்பை வளர்த்து, அங்கு ஒரு வியாபார முயற்சி, அங்கான வருமானம் விட்டு முயற்சிகளை உருவாக்கி, அங்கு அதிலிருந்து வரும் நிதிகளை சுழல் முறையிலே பயன்படுத்தி அங்கு நிர்வாக செலவுகளுக்கும் மற்றது வந்து அபிவிருத்தி வேலைக்கும் பயன்படுத்துகின்றோம். அதை விட பிரித்தானியாவில் இருந்து நாங்கள் சேர்க்கும் பணங்களை வைத்து, அதாவது ஆணையத்திலே வரும் 10% வருமானத்தில் 10% தொகையை நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலைக்கு ஒதுக்கி, அத்துடன் தனிநபர்கள் தரும் நிதிகளையும் அத்துடன் சேர்த்து, அரசாங்கத்தால் கிடைக்கும் கிப்டை இருந்த நிதியையும் பாவித்து, அதற்கு மேலாக அரசாங்கத்தால இன்னொரு நிதியும் நமக்கு வருது. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 pounds எங்களுக்கு வரும். அந்த நிதியையும் சேர்த்து வைத்து நாங்கள் இந்த திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போகின்றோம். இதிலே வந்து பார்த்தீர்கள், உண்மைக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்றால், அந்த காலத்தால் வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்கின்றோம். செய்த பிறகு பார்த்தீர்கள்,
0: தொலைபேசிய அழைப்பு வேறு அழைப்பு ஏதோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். காத்திருக்கிறீர்களா? உங்களுடைய தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துண்டிக்கப்பட்டதுன்னு நீங்க தொடர்புல தான் இருக்கிறீர்கள், ஆனால் தொடர்பு சரி, இப்பொழுது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்கிறேன். தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது.
1: ஆமாம், நாங்கள் அந்த வளர்ச்சியிலே இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒரு கிராமத்திலே வந்து இருந்த ஒரு கிராம பள்ளிக்கூடம், ஓலவில் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. ஓலவுக்கு மேலால் எங்கு பிள்ளைகள் போவதென்று தெரியாது. பாஸ் பண்ணினாலும் வந்து அடுத்த தொடர்ந்து அட்வான்ஸ் படிப்பதற்கு போக முடியாம இருந்தது. வறுமையின் காரணமாக பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் பள்ளிக்கூடம் போவதில்லை. ஆகவே அந்த பிள்ளைகள் வந்து ஏதோ விதத்தில் வேலைக்கு போவார்கள், இல்லாத சமூக சீரழிவுகளுக்கு தான் போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் நமது முயற்சியால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த காயங்கூடா கண்ணகி வித்யானவன் ஆலயம் இல்லை, பாடசாலை, அந்த பாடசாலையிலே வந்திருந்த அதிபரும் உபாதிபரும் மிகவும் ஆர்வமான அதிபர்கள். அவர்களுடன் ஈடுபட்டு அந்த பாடசாலையை வந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி, அந்த இடத்திலே வந்து 2 கட்டடங்கள் உயர்மாடி கட்டடங்கள் வந்து கட்டி கொடுத்துள்ளோம். அண்மையிலே தான் 2வது கட்டடத்தை கட்டி முடித்தோம். ஒரு கட்டடம் வந்து கலைத்துறைக்கும், மற்றது வந்து ஐடி கொமர்ஸ் துறைக்கும் கட்டியுள்ளோம். அதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் நாம் வாங்கி போட்டு மிகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுள்ளோம். அதிலே இப்ப 1வது ஆண்டு அட்வான்ஸ் படித்த பிள்ளைகளிலே வந்து 5 பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணினார்கள், அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணினார்கள். அந்த அட்வான்ஸ் லெவல்ல பாஸ் பண்ண பிள்ளைகள 3 பேர் வந்து யூனிவர்சிட்டிக்கு செல்ல போகின்றார்கள். அவர்கள் எல்லாம் இப்ப ஒரு முன்னேற்றமான சிந்தனையிலே இருக்கின்றார்கள். மேல் பார்த்தீங்கன்னா மட்டக்கிழப்புல இருக்க சமூக நிலைப்பாடு என்னென்றால், இள வயதிலே வந்து இந்த காதல் பழக்கங்கள் வந்துவிடும். பாடசாலையில் இருக்கைக்கே இந்த காதல் பழக்கங்கள் பெரிய அளவிலே வந்து ஒரு சமூகத்திலே வந்து ஒரு பின்னணிவான ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. இள வயதிலே கல்யாணம் கட்டி போட்டு கல்யாணத்தை உடைத்து கொண்டு போறது, தனி குடும்பங்களாக இருப்பது, அப்படியான பல பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. அந்த கல்வி வளர்ச்சியின் மூலம் இந்த 3 பிள்ளைகளையும் பார்த்தீர்கள் என்றால், அப்படியான நிலைக்கு போனவர்கள் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்ச உடனே அப்படியே அவற்றை எல்லாம் கைவிட்டு போட்டு படிக்க வேண்டும் என்று செல்கின்றார்கள். இப்போது நாங்கள் இப்ப 2வது வருஷத்துக்கு வந்துவிட்டோம். அந்த 2வது வருஷத்திலே பார்த்தீர்கள் என்றால், இப்பதான் பரீட்சையில் முடிந்துள்ளது. அந்த பரீட்சையில் முடிந்ததை வந்து குறைந்தது 15 பிள்ளைகள் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுமென்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பின்னணியிலே அந்த பிள்ளைகளுக்கு பிரத்யேக வகுப்புகளுக்கும் நாங்கள் நிதி உதவி செய்கின்றோம். அந்த நிதி உதவி வந்து அந்தது அன்பர்கள் ஆதரவாளர்கள் செய்யும் நன்கொடை மூலம் செய்கின்றோம். பிறகு இந்த யூனிவர்சிட்டிகளுக்கு போன பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மட்டக்களப்பிலே மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள், ஒரு 10 பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொன்றும் நன்கொடை மூலம் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கின்றோம். தங்குமிட வசதிக்கும் அவர்களுடைய கல்வி சார்ந்த விடயத்துக்கும் அவர்களுடைய தேவை கருதி மதிப்பீடு செய்து நாங்கள் நிதி உதவி செய்கின்றோம். நிதி உதவி செய்வது மாத்திரமில்லை, அவர் உண்மையிலே வந்து நல்ல ஸ்தானங்களை அடைகின்றார்களா படிக்கின்றார்களா என்று ஒரு ஒரு கண்காணிப்பும் வைத்துத்தான் செய்கின்றோம். அந்த ஈடுபாடு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. கல்வியில நாங்கள் இப்ப கூடிய அளவு நாட்டம் காட்டுகின்றோம். ஏனென்றால் கல்வியின் மூலம்தான் இந்த சமூகத்தை நாங்கள் கட்டி வளர்க்கலாம். மற்றதெல்லாம் வந்து நாங்கள் உதவிகளாக பார்க்கிறோம். வீடுகள் கட்டி கொடுத்தா என்ன, சாப்பாடுகளுக்குரிய வசதிகள் செய்து கொடுத்தா என்ன, சகலதும் வந்து மேலே வந்து கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே காலப்போக்கிலே வந்து அது நடக்கப் போகின்றது. அத்துடன் நான் சொல்லுவதற்கு தெளிவாக சொல்லக்கூடிய என்னென்றால், அண்மையிலே வந்து எங்களுக்கு மலேசியாவிலிருந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து எங்களுடன் ஈடுபட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியாத பிள்ளைகளுக்கு வந்து படித்து அட்வான்ஸுடைய பாஸ் பண்ணி ஏதோ காரணத்துக்காக போக முடியாத பிள்ளைகளுக்கு அந்த யூனிவர்சிட்டியுடன் நடந்து ஒரு பாடத்திட்டத்தை செய்து ஐடி துறையிலே வந்து அவர்களை முன்னெடுத்து கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் இப்ப ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அது வந்து ஆன்லைன் மூலம் ஒரு லெக்சர் கொடுத்த ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி செய்து அதுல வந்து இலங்கையில இருக்கிற ஐடியில தேர்வு பெற்றவர்களும் வந்து பங்கு பெற்று செய்யும் ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அதுக்குரிய செலவு வந்து அவர்களை பொறுத்தளவு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தளவுலேயே வந்து 50% கொஸ்டிலே தான் அவர்கள் செய்கிறார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா அந்த முயற்சி அடுத்த வருடம் தான் நாங்கள்
0: பல்கலைக்கழகம் வந்து நடத்துவதில் தமிழர்களும் இருக்கிறார்களா அதுல?
1: ஆமாம், தமிழர்களும் இருக்கிறார்கள்.
0: கோபாலா ஆண்டு இருக்கிறாரா? கோபாலா ஆண்டு முன்னர் மலேசிய தூதுராலயத்துல கடமையாற்றியவர். அவர் அதுல ஏசியா ஸ்டடி என்று சொல்ல, அதாவது நீங்க எந்த வெளிநாட்டில் உள்ள ஆஸ்திரேலியாவோ அல்லது பிரித்தானியாவில் உள்ள பரீட்சைகளுக்கு அவர்களே தயார்படுத்தி அந்த பரீட்சைகளை எழுத வைப்பார்கள். அவர் போய்த்தான் படிக்க வேணும் என்றில்லை, அவர்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே அவர்கள் அதுக்கான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அப்ப அவர் அந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் தான் மன்னாரில் வந்து காடழிக்க என்று சொல்லி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருந்தது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது வந்து அவர் மலேசியா அவர்கள் இஸ்லாமியர்களோடு இணைந்துதான். அப்ப அவர் இலங்கையிலே அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, தமிழர்களுடைய பிரதேசத்திலே அவர்களுடைய அந்த பல்கலைக்கழகம் என்பது அவர்கள் அங்கே உருவாக்கினால் அங்கே தங்குமிட வசதி, அதுக்குள்ளேயே மாணவர்கள் பொருட்களை பெறுவதற்கான வர்த்தக நிலையங்கள் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார்கள். அது பல நாடுகளில் இருக்கு, அவர்கள் வியட்நாமிலே, பூட்டான்ல, மற்றது அப்படி பல நாடுகளில் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இலங்கையிலும் உருவாக்குவதற்கு ஒரு முஸ்லீம் அரசியல்வாதியோடு இணைந்து அதை உருவாக்குவதற்கு தான் அந்த நிலம் கொடுக்கப்பட்டு அவங்க அவர் உருவாக்கி அவருக்கு சில இது எங்களை தமிழர்களோட இங்கே தொடர்புகள் இருந்தபடியால எங்களுடையவர்களில் வறுமைப்பட்டவர்களுக்கு தானே பொறுப்படுத்தி செய்கிற நோக்கத்தில் தான் அதை கொண்டு போயிருந்தார். ஆனால் நாமல் ராஜபக்ச அவர்கள் அவர்களிடம் கேட்டிருந்தார், நீங்கள் முதலிடுவதில் தனக்கு 10% தர வேணுமண்டு. அதோடய அவர் அதை அந்த இதை அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். அப்ப நான் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் முந்தி இருந்தபடியாலே அவர் எனக்கு சொல்லியிருந்தார், தான் உண்மையிலேயே செய்யறதுக்கு முற்பட்டு ஏற்கனவே அவர் பலருக்கு அப்படியான இலங்கையிலே முன்பு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர்கள் சிலரை கூப்பிட்டு தானே படிப்பித்திருக்கிறார், ஏரோனோட்டிக்கு அதெல்லாம் படிப்பித்திருக்கிறார். அப்ப இதே மாதிரி இலங்கையில செய்ய போனவர் இந்த 10% என்னத்துக்கு தான் கொடுக்க வேணும் என்பதற்காக அந்த திட்டத்தையே ரத்து செய்ததாக குறிப்பிட்டிருந்தார்.
1: ஆமா, இந்த அனுபவம் அது இந்த அண்ணனுக்கும் வந்தது, அது ஒரு வித்தியாசமான பார்வையிலே கதைக்கப்பதாக இருக்கும். ஆனால் நீங்க கேட்டதுக்கு ஒரு சொல்வதென்றால், மொனாக் யூனிவர்சிட்டியில் எனது அண்ணர் பெரிய அண்ணர் வந்துட்டார். அவரும் ஆரம்பத்துல இந்த திட்டங்களில் ஈடுபட்டவர். பட் மகள் வந்து உண்மையிலே அந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு நிர்வாகத்துறையிலே ஒரு முக்கிய பதவி வகிக்கின்றார். அவரது முயற்சியால் தான் இந்த தொடர்பு ஏற்படுத்தி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் ஜனவரி

ஆனா இன்று நாங்கள் ஒரு நலிவுற்ற சமூகமா இருந்து ஒரு வளர வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம். அதற்கு தனிநபர் முயற்சிகள், சமூக முயற்சிகள் என்பது தேவையாக இருக்கின்றது. அது வந்து வெறுமனையை வந்து அரசியல் கதைத்து போட்டு போவதாக மாத்திரம் இருக்கக்கூடாது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், பாதுகாப்புகளை மக்களுக்காக நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் ஓகே ஆரம்ப காலத்துல இந்த கல்லோயா பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. அந்த திட்டமிட்ட குடியேற்றங்கள் நடப்பதற்கான முயற்சிகளை பற்றி நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்து நலிவடைந்த நிலையிலே வந்து நாங்களே வந்து உண்மைக்கு எம்மை பலவீனப்படுத்தி கொண்டு போறதுக்குத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது வந்து எவ்வாறு வெளிவருவது என்று பார்த்தீர்கள் என்றால், நமது மூலதனங்களை வைத்து, நமது அறிவு திறமைகளை வைத்து நாங்கள் எம்மை பலப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவதென்றால், ஒரு சிறு மலையின் மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு பேரு வந்து, அந்த கோயிலுக்கு பேரு வந்து வேலோடி மலை. அது சித்தர்களின் ஆலயம். அது பக்கத்திலே வந்து ஒரு எல்லப்புற கிராமம். அது கல்லோயாக இருக்கு வரும் என பம்பாறைக்கு அருகாமையில் சேர்ந்த ஒரு எல்லப்புற கிராமம். அந்த மலையை வந்து உண்மைக்கு இந்த திணைக்களம், அதாவது அரச திணைக்களம் வந்து தொல்புரை திணைக்களம் வந்து அதை வந்து ஒரு புராதன இடம் என்று அடையாளப்படுத்தி அது உண்மைக்கு சிங்களமயமாக்க முயற்சித்த பொழுது அதிலே அந்த ஆலயம் அவர்கள் வந்து இந்த சித்தர்கள் வந்து முருகன் ஆலயத்தை அமைத்திருந்தார்கள். இந்த ஆலயம் அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் இருக்கலாம், ஒரு சிறு அளவிலே. ஆனா மிகவும் ஒரு ஆணித்தரமான ஒரு சமூகமா இருந்தது அந்த சித்தர்களின் உடன் சேர்ந்தவர்கள். அவர்கள் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் இடம் கொடுக்கவில்லை. இது அண்மையில் நடந்த விடயம். இந்த அரசாங்கம் வந்தவுடனே இந்த சித்தர் அந்த இடங்களை வந்து தொல்பொருள் ஆட்சி ஆராய்ச்சி இடங்கள் வந்து நிலையம் வந்து பல இடங்களை வந்து அந்த பதாதைகளை போட்டு மேற்கொண்டு வேலை செய்யாமல் நிற்பதற்கான தடைகளை விதிக்கும் வேலைகள் இருக்கவில்லை. ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்தவரை, அதாவது அந்த கிராமத்துக்கு பேர் வந்து இழுக்கு என்ற கிராமம். அந்த இழுக்கு கிராமத்திலே வந்து மிகவும் பின்தங்கிய கிராமம், காட்டு பிரதேசத்திலே இருக்கும் ஒரு கிராமம், மிகவும் கஷ்டப்பட்ட வறுமையின் கீழ்கோட்டில் இருக்கும் ஒரு மக்கள் தான் அங்கு வாழ்கின்றார்கள். அங்கு இருக்கும் மக்கள் கூட வாழ முடியாமல் அந்த இடங்களை எல்லாம் விட்டு விட்டு செல்கின்றார்கள். காரணம் என்றால், அவர்கள் அங்கு யானைகள், இயற்கையுடன் அவர்கள் வாழ்வது கஷ்டமாக இருக்கின்றது என்றால், யானை பிரச்சனை, பாம்புகளின் பிரச்சனை, மற்றது முதலைகளின் பிரச்சனை, மற்றது வந்து வறட்சி, வறுமையின் எல்லையில் இருக்கின்றார்கள். கூலி தொழில் செய்யும் வாழும் மக்கள், பள்ளிக்கூடமும் வந்து அங்கு இருக்கும் பள்ளிக்கூடங்களை பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கலாம். மேற்கொண்டு போவதென்றால் தூரத்துக்கு போக வேண்டும். ஆகவே மிகவும் பின்தங்கிய இந்த கிராமங்களை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லைப்புற கிராமங்களை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நிலையை நாங்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து அந்த ஆலயத்தை வந்து நாங்கள் மேலே ஒரு அபிவிருத்தி செய்தோம். அந்த மலையில் ஏறுவதற்கு பாதைகள் எல்லாம் செய்து கொடுத்து, ஆலயத்தை சுற்றி வளம் வந்து வழிபடுவதற்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து, தங்கம் அமைத்து சோழ பவர் வசதி எல்லாம் செய்து கொடுத்ததால இப்போது பார்த்தீர்கள்னா அந்த ஆலயத்துக்கு பெருந்தொகையான மக்கள் செல்கின்றார்கள். அந்த வளர்ச்சியின் மூலம் வந்து அயல் கிராமத்திலையும் வளர்ச்சியை காணுகின்றோம். அதுடன் நாங்களும் நமது நிதியை முதலீடு செய்து வீடுகள் கட்டி கொடுத்துள்ளோம், கிணறுகள் அமைத்து கொடுத்துள்ளோம். அவ்வாறு பல முயற்சிகளை செய்கின்றோம். இப்பொழுது அவர்கள் மேற்கொண்டும் உதவிகள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கூறியுள்ளோம், கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், நாங்கள் வந்து உங்களுடன் சந்தித்து உங்கள் ஈடுபாடு கட்டாயம் ஆலயம் என்ற ரீதியிலே வந்து நீங்கள் உங்களை ஈடுபாட்டையும் வந்து மேலும் நீங்கள் கிராம ரீதியா நீங்க வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த கிராமத்திலே வதியும் மக்களுக்கு உரிய வசதிகளை, வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் லண்டன்ல இருந்து இளப்பதீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளாக சமூக சேவைகளை செய்கின்றோமோ அதே பார்வையிலே வந்து நீங்களும் உங்களுடைய சமூக சேவைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், எவ்வாறு யானைகளை தவிர்ப்பது, பயிற்சிகளை வந்து பாதிக்காமல் இருப்பதற்கு, மற்றது வீடுகளை உடைக்காமல் இருப்பதற்கு, மற்றது யானைகள் எல்லாம் ஆட்கொல்லிகளாகவே இருக்கின்றன, அதை விட முதலைகள் பிரச்சனை இருக்கின்றது. இவையெல்லாம் தீர்வுக்கு இயற்கையான முறையிலே தீர்வுகள் காணலாம். அந்த முயற்சியிலே வந்து உண்மைக்கு மட்டக்களப்பு

0: பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சில வேலைத்திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். ஆகவே இது ஒரு பிறந்த ஒரு விடயம். அப்ப இப்ப நாங்கள் செய்ததெல்லாம் தொட்டு தொட்டு வீடுகள் கட்டி கொடுப்பதும் அந்த திட்டங்களை செய்வதாகவும் இருந்த சின்ன சின்ன திட்டங்களாக இப்ப மட்டக்களைப்பை பொறுத்தளவிலே வந்து நாங்கள் ஒரு இன்னொரு நிலப்பாட்டுக்கு போகின்றோம். ஒரு பெருமளவு காணி ஒன்றை எடுத்து அதிலே வந்து விவசாய அதில் பூமியாக்கி ஒரு தொழிற்பேட்டை அமைக்கும் ஒரு முயற்சிக்கு நாங்கள் போக ஊகித்துள்ளோம். அதற்கான வேலை திட்டங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு வளர்ச்சியாகத்தான் பார்க்கின்றோம். அது செய்வதென்றால் ஒன்று பெரிய அளவு முதலீடுடன் போக வேண்டும், அனுபவத்துடன் போக வேண்டும். அனுபவம் இல்லாமல் செய்யும் பொழுது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். என்றால் ஒரு படிப்படியான வளர்ச்சியில தான் நாங்கள் வளர்ந்து வந்துள்ளோம். அத்துடன் நமது கட்டமைப்புகளையும் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே வந்து நியாயமான நேரம் போகின்றது. இன்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட எனது ஒரு 5 வளர்த்தியாளம் வந்து நான் மட்டக்களப்புடன் கழிச்சிருப்பேன். எத்தனையோ பல விடயங்களை நாங்கள் டீல் பண்ணி ஒரு முன்னெடுப்பான நிலைக்கு நாங்கள் போகின்றோம். அப்ப குறிப்பாக பார்த்திருக்கின்ற புளியாம்படி கிராமத்திலே வந்து 2 விதமான சமூகமா இருந்தது. அடக்கமாகவும் மிகவும் கஷ்டத்தில் இருந்த சமூகம் உண்டு. மற்றது இன்னொரு சமூகம் இருந்தது. அது சமூக சீரழிவிலேயே வந்து வாழ்ந்த ஒரு சமூகம் வந்து தஞ்சா பிரச்சனை, கசிப்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கு. இன்று அந்த கிராமத்திலேயே ஒரு வளர்ச்சியை காணுகின்றோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு சந்தோஷப்படுகின்றார்கள். நான் முன்பு வந்த போதும் வானொலியில் வந்த போது பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவதில்லை என்று சொல்வேன். ஆனால் இப்போது ஒரு பிள்ளையும் பள்ளிக்கூடம் போக முடியும், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகின்றார்கள். இப்ப நர்சரி வகுப்பு நாங்கள் தொடங்கிட்டோம். நர்சரிக்கு பிள்ளைகளை வந்து குழந்தை போட்டு சின்ன வயசிலே படிப்புகிறதற்கு பெற்றோர்கள் முயற்சிக்கின்றார்கள். அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கின்றது. அந்த ஈடுபாடும் இப்பொழுது ஒரு ஒரு அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சமூக ஈடுபாடு என்பது வளர்ந்து இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும்.
1: இந்த வேலைத்திட்டங்கள் இலங்கையில் உள்ள பிரித்தானிய தூதுவாலயத்துக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்களா? அவர்களோடு தொடர்பு இருக்கிறதா? இந்த வேலைத்திட்டங்களை வந்து பார்க்க
0: நான் வந்து பிரித்தானிய தூதுவராலயத்துடன் தொடர்பில்லை. ஆனால் பிரித்தானிய வெளி விவகார அமைச்சுடன் 2 வருடத்துக்கு முன்னால் நான் சந்தித்து 2-3 சந்தித்து அவர்களுடன் உரையாடி
1: உங்களுக்கு வெளிவிவகார அமைச்சருடைய எல்லாம் அந்த காலத்திலேயே உங்களுக்கு தொடர்பு இருந்ததான்.
0: ஆமாம், இப்பொழுது நான் சொல்ல பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்புள்ளது. அத்துடன் வெளிவர அமைச்சர்களுடன் தொடர்பு இருந்தபடியா தான் உங்களுக்கு தெரியும். இலங்கையில இருந்த பிரச்சனை 2000 அந்த தீர்வு திட்டத்துக்கான முயற்சி எடுத்தது அரசியல் சார்ந்த விடயம். ஆகவே இப்பொழுது வந்து அரசியல்ல இருந்து நாங்கள் கூடிய அளவு விடுபட்டு சுயமாக நாங்கள் செய்யும் ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் செய்யும் வேலை திட்டங்கள் தெரியும். சில சில சங்கடங்களை இப்ப அண்மை காலத்திலே ஈடுபட்டது அந்த அரசாங்கத்தை மாற்றத்தால் அது வேணும் என்று செய்யவில்லை. அவர்களுக்கும் அந்த அனுபவம் இல்லாத ரீதியில சில சில சிக்கல்களை அனுபவித்தோம். அந்த சிக்கலையும் வந்து நடைமுறையிலே வந்து அவர்களை ஓரளவுக்கு அவர்களுக்கும் வழிகாட்டி நாங்கள் சில வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இப்பொழுது எல்லோரும் வந்து மேலே பெருமிதப்படுகின்றார்கள். இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வந்து இப்படியான வேலை திட்டங்களை செய்கின்றோம் என்று மற்றது வந்து இந்த மாவட்ட சபைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த பிரதேசத்தில் இருக்க மாவட்ட சபைகள் வந்து வேறு பெற்று பிரதேச சபை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதோட இஞ்சால வந்து கரணியார் பக்கத்தில் இருக்கிற பிரதேச சபைகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து உண்மையிலே வந்து எங்களை வந்து மிகவும் ஒரு ஒரு பரந்த கண்ணோட்டத்திலேதான் பார்க்கின்றார்கள். ஒன்றுக்கும் வந்து இல்லை என்று சொல்ற அளவுக்கு இல்லை. மிகவும் ஒரு ஆதங்கமாகத்தான் எங்களை பார்த்து எங்களை வேலை திட்டங்களை வந்து வரவேற்கின்றார்கள். அத்துடன் அவர்களுடன் இணைந்து வேலை திட்டங்களை செய்யக்கூடிய தன்மைகளும் எங்களுக்கு இருக்கின்றது.
1: இப்ப இது உங்களோட வீரத்திட்டங்களை பிரித்தானிய தூதராலயத்துக்கு அறிவித்தால் அவர்கள் வந்து பார்த்து மேலதிகமான சில சில இதுகள்ல உதவிக்கு முன் வருவார்கள் அல்லவா?
0: ஆமாம், நான் பிரித்தானிய வெளிவர அமைச்சுடன் சேர்ந்து இலங்கைக்கு வந்து ஜோசி கவுடுப்பதற்கு முயற்சி எடுத்தேன். ஆனால் அதுல வந்து மிக ஒரு பலனும் கிடைக்கவில்லை. பிரித்தானியாவில் நீங்கள் வெளிவர அமைச்சுடன் ஈடுபட்டு செய்யும் பொழுது என்ன நடக்குது என்றால் அவர்கள் வந்து உங்களோட கதைத்து
1: அங்கே உள்ள தூதுராலயத்துல மறைமுகமாக உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுக்கு சொல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை தூதுராலயத்திலே
0: நாங்கள் உண்மைக்கு தெரிய போகவில்லை. அவர்களுக்கு கட்டாயம் தெரியும், நாங்கள் செய்கின்றோம் என்று அவர்கள் கட்டாயம் தெரியும் என்றால் நான் வந்து இங்கு ஈடுபட்ட அளவிலே வந்து எம்பி மேன்களோடு ஈடுபட்டு அவர்களும் வந்து அந்த கருத்து ஊட்டங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அப்ப அதிலே வந்து அந்த அளவிலே நாங்கள் விட்டு வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் அங்கு போய் ஈடுபடும் பொழுது அவர்களிருந்து கிடைக்கும் உதவிகள் வந்து குறைவாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நிதிகளை கொடுக்கின்றோம், அந்த வேலை திட்டத்துக்கான நீங்க அரசாங்கத்துடன் செய்யுங்க, அந்த மாதிரிதான் அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப இலங்கையை பொறுத்தளவில் மங்கள சமரவீர அவர்கள் இறந்துட்டால், நிதி அமைச்சராக இருந்த பொழுது அவர் எங்களுடன் தமிழருடன் ஒரு ஆரோக்கியமாக ஒரு பழகிய நண்பர் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை நான் வந்து அணுகி இலங்கையிலே போய் சந்தித்த பொழுது அவர் என்னுடன் முதலாவது கேட்டது, நான் கேள்விப்பட்ட நல்ல வேலையில் நீங்கள் செய்கின்றீர்கள், ஆகவே நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு ஏதோ நிதி உதவி தேவை ஆண்டு கேட்டார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னது, தயவு செய்து நான் நிதி உதவி உங்களிடம் கேட்க வரவில்லை, அந்த சிக்கலிலே வந்து நான் போய் இறுகி போக விருப்பம் இல்லை, உங்களுடைய நிதி உதவி கேட்க போனால் அதை நான் எடுத்து பயன்படுத்தி செய்ததுக்கு எனக்கு இன்னொரு நாலு பேர் வேணும், அந்த அறுவடை செய்ததுக்கு செய்து முடிப்பனவும் தெரியாது. ஆகவே நான் வந்தது குறிப்பாக அமெரிக்காவிலேயோ குறிப்பாக அமெரிக்காவிலே இருந்து இறக்குமதி செய்ய இருந்த ஜெர்சி கவ் ரெண்டு அந்த ஜெர்சி மாடுகளை கொஞ்சம் இறக்குமதி செய்யல, எங்களுக்கு குறைஞ்ச ஒரு 10 மாடுகளை தரச்சொல்லி கேட்பதற்கு. உண்மையை வரவேற்றார், தனது ஸ்டாஃபுக்கு சொன்னார் அதை ஒரு கல் செய்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க சொல்லி. ஆனால் அவருடைய ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு விதமான அக்கறையும் இல்லை, அதிலேயே மூழ்கி போயிருந்தோம் என்றால், அதிலேயே நாங்கள் இருந்து அடிபடிப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் ஒன்றுமே நடந்திருக்காது. நாங்கள் அதிலேருந்து விட்டு விலகி போய் எங்களால் இயன்ற அளவு செய்து இன்னைக்கு சமூகத்துக்களால நாங்கள் வந்து மாடுகள் வாங்குவதற்கான நிதியை எடுத்து வாங்கி கொடுத்தோம். ஆனால் சமூகத்திலே அங்கு இருக்க பிரச்சனை என்னென்றால், இந்த மாடுகளை கொடுத்தாலும் வந்து ஆரம்பத்தில் ஆர்வமாக எடுப்பார்கள், ஆனால் அவர்கள் தமது பொருளாதார நிலை காரணமாக இளம்பிட்டு விடுவார்கள். அதிலே வந்து 5 மாடுகள் வாங்கி கொடுத்தோம், அதுல 3 மாடுகள் வித்து விட்டார்கள், 1 மாடு இறந்து விட்டது, மெட்ட மாடு பத்திரமா வைத்திருக்கின்றார்கள். உண்மைக்கு நாங்க சமூக ரீதியில வந்து போலீஸை ஈடுபட்டு அந்த நிதியை எவ்வாறோ திருப்பி எடுத்து நாங்கள் இனி இல்லைன்ற பயனாளிகளுக்கு மீண்டும் மாடுகளை வாங்கி கொடுத்தோம். ஆகவே அந்த ஈடுபாடாக செய்யாவிட்டால் சமூகத்துல சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியாது. ஒன்று வந்து சமூகத்துல வந்து எங்களுடன் எங்களுடன் வந்து பயணம் பெறுபவர்கள் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது என்பதை தெரிந்து கொண்டுதான் பெறுகின்றார்கள். மற்றது நாங்கள் மேற்பார்வையும் செய்கின்றோம், ஒரு வேலையை செய்தோம்ன்றால் வீடை கட்டி கொடுத்தோம்ன்றால் மேற்பார்வை என்றது முக்கியமாக இருக்கின்றது. வருடத்துக்கு ஒரு முறை அந்த வீடுகளை போய் பார்க்கின்றோம், அவர்களுடன் கதைக்கின்றோம், அவர்கள் எவ்வாறு தங்களது வாழ்க்கை தரத்தை மேற்கொண்டு முன்னேறுகின்றார்களோ என்று பார்க்கின்றோம். நான் போகும் பொழுதும் ஒரு கிழமை 2 கிழமை என்றாலும் இந்த வீடுகளை எல்லாத்தையும் போய் பார்ப்பேன். செய்யும் முயற்சிகளை நாம் மாற்றி எங்க அந்த சீர்திருத்தங்களை செய்ய வேண்டுமோ அந்த சீர்திருத்தங்களை நாங்கள் செய்கின்றோம். அப்ப இதுல வந்து ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இருக்குது, சும்மா செய்து போட்டு போவதில்லை. இப்ப சில ஸ்தாபனங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த வாழ்வாதார உதவிகளை மாத்திரம் செய்து போட்டு வெளியில் நிற்கின்றார்கள். ஆனால் அதுக்கு மேலால நாங்கள் வாழ்வாதார உதவிகளை செய்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலாக நாங்கள் உதவிகள் செய்கின்றோம். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த எங்களை உதவி இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அந்த பாடசாலைக்கு கூட வந்து நாங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்கி கொடுத்து இலங்கையிலே வந்து அந்த பாவித்த கம்ப்யூட்டர், 2 வருஷமாக பாவித்த கம்ப்யூட்டர் பெரிய கம்பெனிகளால பாவித்து அதுல வந்து அது மாற்றும் நிலையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கம்ப்யூட்டரை நாங்கள் எடுத்து கொடுக்க போகின்றோம். அப்படி பல விதமான முயற்சிகள் இருக்கின்றது. வீரபதீஸ்வரர் ஆலயத்திலே எங்களுக்கு ஒரு சிவன் கோயிலாக இருப்பதால் குறிப்பாக இந்திய இந்துக்கள் வந்து வழிபடும் பொழுது அங்க வந்து பெரிய அளவிலே வந்து உலர் உணவுகளை கொண்டு வருவார்கள், அரிசி பருப்பு போன்ற பொருட்களை கொண்டு வருவார்கள். அது வந்து நமது கோயிலுக்கு தேவையிலும் பார்க்க அதிகமாக இருப்பதால் அதை நாங்கள் இலங்கைக்கு அனுப்புகின்றோம். அங்கு வந்து இந்த கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு, கஷ்டப்படும் கிராமங்களுக்கு உணவு வசதிகளை செய்து கொடுக்கின்றோம். குறிப்பாக இப்ப மேல் அதிகமாக வந்து அந்த வேரோடி மலை என்ற அந்த மலையில் இருக்க கோயிலுக்கு வந்து நாங்கள் இந்த உலர் உணவுகளை அனுப்புகின்றோம். சுற்றி வர உள்ள மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் அந்த உணவு பண்ட எல்லாம் கொடுக்கப்படுது, சமைத்து கொடுக்கின்றார்கள். அந்த வழியிலே ஒரு ஆரோக்கியமான வீர திட்டமாக போய்கொண்டிருக்கின்றது. மற்றது இங்கு உடுப்புகளை எடுத்தாலும் பல கடைகளிலே விற்க முடியாம இருக்கிற உடுப்புகள் என்ன, மற்றது பாவித்த நல்ல உடுப்புகள் சாரிகள் என்ன, அவையெல்லாம் அனுப்பி நாங்கள் சும்மா நன்கொடையாக கொடுக்கவில்லை. நாங்கள் ஏறாவூரிலே ஒரு கடை ஒன்று வைத்துள்ளோம், அதே மாதிரி புளியாவடியில இன்னொரு கடை ஒன்று வைத்துள்ளோம். அந்த கடையிலே விற்று அந்த பணத்தை நாங்கள் முழு சுழல் முறையிலே அபிவிருத்தி வேலைக்கு பாவிக்கின்றோம். அபிவிருத்தி செலவுகளுக்கு நாங்கள் பாவிக்கின்றோம், வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கின்றோம். ஆகவே இது ஒரு பெண்முகப்படுத்த திட்டம். கிட்டத்தட்ட 25 முதல் 50 வரைக்குமான வேலை ஆக்கள் வேலைக்கு நாங்கள் ஆக்களை அமர்த்தி இருக்கிறோம். அது கட்டிட வேலைக்கான செய்யக்கூடிய ஆக்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்துகின்றோம். ஆகவே வேலை வாய்ப்போடையும் உருவாக்கின்றோம். ஒரு நிறை நிறைய கடைகளை கட்டி அந்த கடையிலே வேலை வாய்ப்புகளை கொடுத்துள்ளோம். நிர்வாகத்திலே வந்து கிட்டத்தட்ட 5 பேர் வேலை செய்கின்றார்கள். ஆகவே அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. கடந்த புரிந்துணர்வுடன் லண்டனில் இருக்கிற ஒஃபால் என்ற ஒரு கீழத்தைய ஒரு ஒரு ஸ்தாபனத்துடன் சேர்ந்து, அதாவது ஓரியண்டல் ஃபைனான்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் என்று பரதநாட்டியம் மிருதங்கம் போன்ற கலை பாடங்களை படிப்பிக்கும் அந்த நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை வரைந்து கிராமத்திலே கிட்டத்தட்ட 6 கிராமங்களுக்கு நாங்கள் இந்த கலைத்துறையான பாடங்களை தொடங்கியுள்ளோம். அதிலே முதல் நடவடிக்கையாக பரதநாட்டியம் தொடங்கியுள்ளோம். அந்த கிராமங்களே பரதநாட்டியம் என்றாலே என்னென்று தெரியாது. அவருக்கு தெரிந்தது வந்து டப்பாங்கூத்துகளும் கிராம நடனங்களும் தான் தெரிந்தவர்களுக்கு இப்பொழுது பரதநாட்டிய கலையை படிப்பிக்கின்றோம். அந்த பாடங்களை படிப்பதால் அவர்களுக்கும் நல்லது, இந்த மாணவர்களுக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அடிஷனல் மார்க்ஸுகள் கிடைக்கின்றது யூனிவர்சிட்டி என்ற பண்ணிக்க அந்த கலைத்துறையில வந்து எடுக்கும் மார்க்ஸை வச்சுக்கொண்டு செய்யறதுக்கு. அதோட வந்து ஓரியண்டல் ஃபைனான்ஸ் அகாடமி என்ற ஸ்தாபனம் என்ற ஸ்தாபனம் அவர் தனித்துவமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் இருந்து அவர்கள் வந்து வருடா வருடம் இது வைப்பார்கள். ஐரோப்பிய நாடுகள் முழுக்கண்டையும் வந்து இந்த கலைத்துறை பரீட்சைகள் வைப்பார்கள். அந்த பரீட்சையில வந்து அவர்கள் சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அதை இப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்திலையும் அங்க படிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான இந்த முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் பன்முகப்படுத்த ஒருப்பட்ட ஒரு அபிவிருத்தியாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் நடைமுறையில பார்த்தீர்கள் என்றால் வந்து பார்த்தவர்கள் நாங்கள் செய்யற வேலையை பார்த்து போட்டு சுயமாகவே வந்து நிதி உதவி செய்கின்றார்கள். ஒரு அன்பர் அங்க வந்து நான் போன போது 2 மாசத்துக்கு போது அங்கு இருந்த நான் என்னுடன் வந்து என்னுடன் வரவில்லை. அங்க நான் அங்க போய் நான் பதவரை வர சொன்ன போது உண்மையிலே 3 கிழமைக்கு முன்னால் தான் அங்க போனவர் அந்த கிராமத்துக்கு போயெல்லாம் பார்த்து போட்டு அவரை ஈடுபடுத்தினாங்க. நாங்கள் செய்யும் வேலையிலே பார்த்து போட்டு 2 வீடுக்கு கட்டுவதற்கான நிதியை முழுமையாக வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார் 2 வீடுகள் கட்டுவதற்கு. ஆகவே அந்த நன்னம்பிக்கையை நாங்கள் வளர்த்து விட்டோம். மிகவும் நன்னம்பிக்கையான ஒரு நிலையை உருவாக்கி விட்டோம். நமது ஆலயத்திலையும் வந்து மேல நல்ல சிஸ்டத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பெண்ணையும் கணக்கு காட்டித்தான் நாங்கள் செய்வோம். இன்றைக்கு நமது ஆலயத்தின் வளர்ச்சி வந்து ஒன்று வந்து வழிபாட்டு முறையிலேயும் நல்ல ஒரு சேவை செய்வது மூலமும், 2வது வந்து சமூக சேவையில ஈடுபடுவதால் வந்த வளர்ச்சியும் வந்து இந்த ஆலயத்தின் நிதி வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கின்றது. மற்றது வழிபாட்டிலையும் ஒரு ஒரு பண்பாட்டிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டுள்ளது. ஒரு அமைதியான சூழ்நிலையிலே வந்து வழிபடுவதும் மக்களின் ஈடுபாட்டால் வந்து இந்த நிதியும் வளர்ந்தது வந்து உண்மைக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதிலே வந்து உண்மைக்கு மக்கள் பயன்படுகின்றார்கள். உண்மை பொறுத்தவர்களே வந்து யாழ்ப்பாணத்தில இருந்து கூட பல பேர் கேட்டார்கள் உதவி செய்ய சொல்லி. நாங்கள் அதிலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்தை நாங்கள் கைவிட்டு தான் இருக்கின்றோம் என்றால் போதிய அளவு நிதி உதவிகள் போகின்றன. ஆனால் அந்த நிதிகள் வந்து மேலே இன்னும் ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலேயும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது விடுதலை புலிகளின் போராட்ட காலத்திலே வந்து குடிபெயர்ந்த மக்கள் திரும்பி போடும் போது யாழ்ப்பாணத்திலே சில பகுதிகளிலே புது புது குக்கிராமங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த பேர் அடையாளம் இல்லாமல் வந்து சில சில கிராமங்களுக்கு இடையிலே அமைந்த இந்த கிராமங்களாக இருக்கின்றது. ஏறக்குறைய எனக்கு தெரிந்த அளவிலே 4 கிராமங்கள் இருக்கின்றது. அந்த கிராமத்திலே வந்து கிராமங்களிலே பார்த்தீங்க என்றால் மட்டக்களப்பிலும் பார்க்க மிகவும் மோசமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த கிராமங்களை பார்த்த சேவைகளை நான் உண்மையிலே புலம்பெயர்ந்த மக்களிடந்து போவதை நான் காணவில்லை. ஏனென்றால் குறிப்பா அரியாலைக்கும் கைதறிக்கும் இடையிலே ஒரு கிராமம் இருக்கின்றது. சுன்னாகத்திலே ஒரு கிராமம் இருக்கின்றது. அங்காலே பொயம்புத்தூருக்கு பக்கத்திலே வந்து அந்த இடத்துக்கு பேர் நான் மறந்து விட்டேன். அங்கே ஒரு கிராமம் இல்லாமல் 4 கிராமங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே வறுமை கோட்டு கீழே சமூக சீரழிவுக்கான கிராமங்களாக இருக்கின்றன. அந்த கிராமங்களை நோக்கின பார்வை ஒருவருக்கும் இல்லை. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கைத்தடி சங்கம் என்று இருக்கலாம், அரியாலை சங்கம் என்று எல்லாம் UK ல இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்தாபனங்கள் இல்லாமல் அந்த இடையில இருக்க கிராமத்தை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அவர்களும் வந்து என்றால் சிறு சிறு தொகைகளை சேர்த்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் வாசிக சாரி செய்வதற்குமான சிலவர்கள்தான் செய்கிறாருடைய பாரிய திட்டங்களை செய்வதில்லை. ஆகவே இதெல்லாம் ஒரு பாரிய திட்ட முயற்சியாக இருக்கின்றது. அந்த கிராமத்துக்கான முயற்சிகள் புறநாடுகள் வெளிநாடுகள்ல இருந்தாலும் அவையில் வந்து இதை இவற்றை நோக்கி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நான் யாழ்ப்பாணத்திலேயும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனா யாழ்ப்பாணம் வந்து ஒரு வளமான பிரதேசமா இருக்கிறது. ஏனென்றால் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து பணங்கள் போகின்றது, போதிய அளவு பணங்கள் போகின்றது. ஆனா அதுவும் தான் சமூக சீரழிவை உருவாக்குகிறது. ஏனென்றால் அது அந்த பணங்கள் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான நிதியா போகவில்லை, அது தனிநபர் நிதியைத்தான் சொல்லுவேன். ஆனா ப்ரொஜெக்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஞாபகமான ஃபேக்டரிகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து கைத்தறியில நான் சொல்லுவேன், இந்த நாமக்குடி பிரதேசத்திலே வந்து பழைய ரால் ஃபேக்டரி வந்து விட்டது. இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப்பை ஒன்று போல பார்க்கின்றது. அசோக் லேலன் வந்து தங்களோட சென்டரை போட்டுட்டாங்க. மிட்சுபிஷி வந்து போட்டிருக்கின்றது. அவ பெரிய அளவிலே ஒரு மாற்றம் ஒன்று அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கே சோழர் போனீங்கள் என்றால் கடைகள் கடைகளாக வரி வரியாக புது புது கடைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. விவசாயத்திலே வளம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா மாற்றங்கள் அந்த அளவிலே வந்து வடக்கிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அது வந்து தன்முகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மன்னார் பகுதிகளை நோக்கின ஒரு வளர்ச்சி தேவையாயிருக்கின்றது. அதுக்கு வந்து புலம்பெயர்ந்த மக்கள், குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களே பெருந்தொகையாக இருக்கின்றார்கள். அந்த பார்வை ஒன்று கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும், வெளிநாட்டில் இந்த இலங்கையை போனாலும், நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி போயிட்டு வருவோம் ஒழிய திரும்பி கிழக்கு மாகாணத்தையோ திருவோணமலையோ மன்னாரை பார்க்கும் அளவுக்கு இல்லை, ஈடுபாடு அவை பார்க்கிற அளவுக்கு இல்லை. யாழ்ப்பாணத்துல இப்ப இருந்து போட்டு ஹோட்டலியை போட்டு போட்டு வந்துருவோம். என்ன அந்த ஈடுபாடு என்பது வந்து இன்னைக்கு நாங்கள் சுற்றி வளைத்து பார்த்து சிங்கள பகுதிகளுக்கெல்லாம் பார்த்து போயிட்டு வருவோம். கண்டிக்கு போவார்கள், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருகிறான்ற. ஆனால் உண்மையான இந்த கஷ்டமான பிரதேசத்துல இந்த கஷ்டமான மக்களுக்கு ஒரு ஒரு கண் பார்வையை வைத்து ஒரு குறைஞ்ச பட்சமாவது உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக சில சில நல்ல விடயங்கள் நடக்கின்றன. ஒரு ஒரு இளம் கப்பல் உண்டு, தமிழ் குடும்பம் தான். தங்களது முதலாவது பிள்ளை பிறந்த போது அந்த பிள்ளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வைத்து அந்த பர்த்டே பார்ட்டியில வந்து தங்களோட உறவு நண்பர் எல்லாருக்கும் சொன்னது, எங்களுக்கு பொருட்களாக பிரசன்ட் ஒன்றும் தராதீர்கள், நிதியா தாங்கும்னு சொல்லி அந்த நிதியை சேர்த்து கிட்டத்தட்ட 2600 பவுன்களை வந்து ஒரு ஆலயத்திலே வந்து தந்தார்கள். அந்த நிதியை நாங்கள் வைத்து அதை 2 மடங்காக்கி அதுக்கு மேலால வந்து அரசாங்கத்தால் கிடைத்த அந்த கிட்ட இந்த நிதியும் எடுத்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் வீடு ஒன்று கட்டி கொடுத்தோம். அந்த பிள்ளையின் பேர்ல ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தோம். அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் அப்படியான முயற்சி. ஆகவே இப்படியான முயற்சிகள் தான் செய்யணும். மக்களும் இருக்கின்றார்கள், தருவதற்கு டயஸ்போலாயிருக்கிற இந்த விளக்கத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கு வந்து ஈடுபாடான தலைமைகள் தேவையா இருக்கு. சும்மா செய்து போட்டு கொடுத்து போட்டு இருக்கலாது. ஏனென்றால் அங்கிருந்து செய்பவர்களும் வந்து மனசுத்தியுடன் செய்யும் ஆக்கிரமிக்கு தேவையா இருக்கிறது. இவ்வளவு மாற்றக்கூடாது. மற்றது வந்து பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கு, கணக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இது எல்லாம் முக்கியம். அப்ப எமது திட்டத்துக்கு பொறுப்பு கூறல் கணக்கு காட்டல் மாத்திரம் இல்லை, வடக்கு கிழக்குக்குமான உறவை வளர்த்தலும் ஒரு முக்கியமான பங்காக இருக்கின்றது. ஆகவே ஒரு மிகவும் பின்னாய்ந்த பிரதேசங்கள்ல வந்து நாங்கள் செய்வது வந்து ஒரு முன்னோடியான விடயம் தான் கூற வேண்டும். சில வேலை மட்டக்களப்பிலே சில பேரை பார்த்தீங்களா, மட்டக்களப்பு உள்கிராமங்களிலே இருக்கும் கஷ்டங்கள் விளங்காத மட்டக்களப்பு தமிழர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் வசதியுடன் இருக்கிறார்கள், என்ற அவர்கள் உள்ளுக்கெல்லாம் போவதில்லை. உள்கிராமங்கள்ல கஷ்டப்படுற கிராமத்துல போராட்டம் நடந்த கிராமத்திலே வந்து அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. ஆனால் நாங்கள் போன பிறகு நமது ஈடுபாட்டின் பிறகு அவர்களுக்கு எல்லாம் ஒரு விரிவான விளக்கம் வருகின்றது. அண்மையில் கூட வந்து ஒரு ஒரு பொதி உடுப்புகள் வந்து மண்டக்கிழப்பிலேயே பதியும் வசதியுள்ளவர்கள் ஒரு குடும்பம் வந்து அந்த கஷ்டப்படுற கிராமத்திலே கொடுக்கும் அளவுக்கு நாங்கள் அந்த நிலையை உருவாக்கியுள்ளோம். ஆகவே இது ஒரு ஒரு ஈடுபாடான ஒரு முயற்சியாகத்தான் நீங்க பார்க்கணும். ஏனென்றால் அந்த ஈடுபாடு இல்லாட்டி வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. கதைத்து விட்டு வெறுமனை கதைத்து விட்டு போய் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இதைத்தான் நான் எமது நேர்களுக்கு நாங்கள் கூறக்கூடியது. அரசியல்ல இருந்து விடுபட்டாலும் இப்ப சமூக பொருளாதார முயற்சியில ஈடுபடுவதன் மூலம் தேசத்தை வளர்த்து தேசியத்தை வளர்ப்போம் என்ற ஒரு நோக்கத்திலேயே நாங்கள் முன்னு போறோம். தேசத்தை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தேசத்தை வளர்க்காமல் வந்து தேசியத்தை கதைச்சு கொண்டு நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போக இயலாது. தேசியம் ஒரு முக்கிய பங்கு தான். அதுக்கு தேசத்தை வளர்க்காமல் பட்டியலில் இருக்கும் மக்களுக்கு தேசியத்தை கதித்து என்ன பெரிய யோசனை.
1: அங்குள்ளவர்களுக்கு தேசியத்தை பற்றி கதைக்க ஆர்வத்தோடு கேட்கிறார்களா, அல்லது அது தங்களுக்கு தேவையில்லாத விடயம் என்று மறுபக்கமாக போகிறார்களா?
0: அவர்களுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, நாளாந்த வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறது, தேசியத்தை கதைப்பதற்கே கஷ்டமாக இருக்கின்றது என்றால் அவர்கள் தொழில் கூலித்தொழில், பெரும்பான்மையானவர்களுக்கு கூலித்தொழில். எனக்கு தெரிந்தவர்களே, கடந்த 11 வருட காலத்திலேயே நான் திருநகரம் போயிட்டு வந்துள்ளேன், கண்ட முகங்கள் எல்லாம் மறுமுற போகைக்கு இல்லை. ஒன்றில் யானையால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார், முதலை கடித்து இறந்திருப்பார், ஏதோ பாம்பு கடித்து இறந்திருப்பார், இப்படியான நிலையில எத்தனையோ முகங்களே எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கின்றது. ஆகவே இது யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு நிலை இல்லை. யாழ்ப்பாணத்துல வந்து அரசியலை கதைப்பதற்கு நேரம் இருக்கின்றது, அரசியல சண்டை பிடிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது. அது கிழக்கு மாகாணத்திலே மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அது வளர்ச்சி அடைவதற்கு அந்த வாழ்க்கை தராதரம் வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
1: அந்த மயிலத்தமடு மாதவன பண்ணையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேய்ச்சல் தரையை தரும்படி, அந்த அவர்களை சந்தித்திருக்கிறீர்களா?
0: அவர்களைதான் சந்திக்க போவில்லை. நான் போகும் பொழுது இருந்தால் நான் அநேகமாக 3 கிழமை 4 கிழமை என்று போவேன். போனால் வந்து எனக்கு இருக்கும் திட்டங்களை செய்வதற்கே வந்து ஒரு நியாயமான நேரம் போகின்றது. ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் போய் பார்த்து புதுமையான விடயங்களை பார்ப்பது, சில உள்ள வந்து மாகாண கவர்னரை போய் சந்திக்கும் ஒரு நிலை இருக்கும், அந்த ஆபீசரை போய் சந்திக்கணும், இந்த ஆபீசரை சந்திக்கணும், போலீஸ போய் சந்திக்க வேண்டும், அல்லது சமூக சீரழிவு பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனையில வந்து ஈடுபட்டு சுமூகமாக அந்த பிரச்சனைகளை தீக்க பார்க்க வேண்டி இருக்கு. ஆகவே அந்த ஈடுபாடு என்பது வந்து ஒரு இலகுவான முயற்சி இல்லை. கடைசி 2 முறை போன போது திறப்பு விழாக்கள், பள்ளிக்கூடத்தில் கட்டுறது திறப்பு விழா, அது ஒரு பெரிய விழா. அந்த விழாக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து ஒரு ஆதங்கமா நடந்த விழா, அது 2 பெரிய நிகழ்வு நடந்து முடிந்தது. ஆகவே அதுகளிலேயே நேரம் போகின்றது, மிக இலகுவானது இல்லை. மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னென்றால், நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஈடுபட்டு செய்யும் பொழுது அங்க பெரும்பகையான கஷ்டப்பட்ட சலங்கள் வந்து ஐயா வந்துட்டார், புரீஸ்வரத்துறை ஆணையத்திலிருந்து வந்துட்டார் என்று படையெடுத்து கொண்டு வருவார்கள். படையெடுத்து வந்து கெஞ்சி கேட்பார்கள், அழுகாத குறையில எல்லாம் வந்து கேட்பார்கள். ஆனா நாங்கள் அதற்கு சொல்றதுன்னா, நாங்கள் ஒரு அரசாங்கம் இல்லை, நாங்கள் ஒரு தனியார் நிறுவனம், ஒரு சின்ன அதாவது தனியார் நிறுவனம் இல்லை, நாங்கள் ஒரு ஆலயம், ஒரு சிறு ஆலயம், உங்களை நிதியை வைத்துக் கொண்டு தான் செய்கின்றோம், உங்களை தேவை கருதி தான் செய்வோம், நீங்களும் கூட தேவையை நீங்கள் எழுதி எங்களுக்கு தாங்குவோம்னு சொல்லி அதை மதிப்பீடு செய்து நாங்கள் செய்வோம். ஆனால் ஒன்று, நாங்கள் காலத்தால் வந்து விரைக்கப்ப அரசாங்கத்துக்கும் நிதி பற்றாக்குறை இருப்பதால வந்து முந்தைய மாதிரி காசு தொகையா கொடுத்து வீடுகளை அறக்குறையா கட்டி போட்ட போன மாதிரி மாறிட்டு இப்ப எங்களை மாதிரி சாமான்களோ இணைந்து வேலை செய்யும் ஒரு நிலப்பாடு ஒன்று உருவாகி இருக்கின்றது. அது மிக ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இதை வந்து மற்ற சாமான்களும் முன்னுக்கு வந்து செய்ய வேண்டும். செய்வதென்பது இலகு இல்லை. இப்ப எங்களுக்கும் ஒரு கடினமான பாதை இருக்கின்றன. நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு நேரத்தை போட்டு செய்யும் பொழுது இன்னொரு நாளுக்கு வந்து வழியை நடத்தி கொண்டு போவதும் பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. அவர்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்யும் பொழுது அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் கணக்கா ஈஸியா இருக்கும்.
1: தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையில ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதா?
0: கிழக்கு மாகாணத்திலே இருந்த அந்த வேற்றுமை தன், அதாவது இனங்களுக்கு இடையான வேற்றுமை தன்மை வந்து இப்பொழுது குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் தங்களை பாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே போன போது அந்த வெறுப்பு கசப்புணர்வுகள் ஆழமாக இருந்தது. குறிப்பாக இஸ்புல்லா போன்றவர்களுடைய நிலப்பாடும் இங்கால பிள்ளையான ஒரு ஆதிக்க தன்மையும் வந்து சில சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தது. ஆனா இப்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே வந்து அங்க வாழ்க்கை முறை போய்கொண்டிருக்கிறது, அரசியல் நிலைமையும் போய்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் சமூகம் வந்து ஒரு பழம்பொருளிய சமூகமாக இருக்கின்றது. அவர்கள் சமூகத்துக்கு சமூகம் உதவி செய்யும் ஒரு சமூகமாக இருக்கின்றது, தங்கள் சமூகத்துக்கு உதவி செய்யற ஒரு சமூகமாக இருக்கின்றது.
1: மதத்தின் ஊடாக அந்த உதவிகளை செய்கின்றார்கள்
0: செய்கின்றார்கள் அவர் அடிப்படையாக பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட ஒரு பிரதேசத்தை பார்த்தீங்கன்றால் 60% முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், 40% தமிழர்களாக இருக்கின்றார்கள். ஆனா முஸ்லிம்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியில. ஆனா தமிழ் மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டுகளை இருக்கிறார்கள். ஆகவே அது காலத்தால வளர வேண்டும். நாங்கள் ஒரு கண்ணோட்டம் வைக்கணும். நாம் தமிழர் என்று ஒரு நோக்கத்திலே வந்து ஒரு பிறந்த நோக்கத்திலேயே நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்று கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்ப 11 வருஷமா செய்த அளவின் உம்மிடம் வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் கேட்பார்கள், அரசியல் தலைவர்கள் கேட்கும் உங்கள்கிட்ட, ஏன் நீங்கள் மட்டக்களப்பிலே போய் செய்கின்றீர்கள் என்று. இத்தகைய ஒரு முரண்பாடான நிலை, கவலைக்குரிய நிலை வந்து மிகை நாங்கள் சிந்தித்தும் பார்க்கக்கூடாது. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய
1: விக்ரமசிங்கா அவர்களே உங்கள்ட்ட நேரடியா சொன்னாரே, நீங்க இங்க செய்ய தேவையில்லை, யாழ்ப்பாணத்தில் போய் செய்யுங்கள்.
0: ஆமா, அவர் சொல்றதுக்கு அவர் சிங்களவர் என்ற முறையில அவர் சொல்றார், உங்களை தமிழ் மக்களை இதை சொல்ல வேண்டாம், நாங்க என்ன செய்வோம். அவர் எனக்கு வந்து நேரா சொல்றாரு, ரணில் விக்ரமசிங்க வந்து, ஏன் நீங்கள் யாழ்ப்பாணத்துல போய் செய்யக்கூடாது, ஏன் இங்க செய்யறீர்கள் என்று. அவளுக்கு அங்க செய்யற விருப்பம் இல்லை. பட் யாழ்ப்பாண சமூகத்துக்கு வந்து, வடக்குல இருக்க தமிழருக்கு வந்து அக்கறையே இல்லை. கிழக்கு மாநிலத்தை பொறுத்த அக்கறை இல்லை, அங்கே நடக்கே தெரியாது. அங்கே இருக்கிற இனி இல்லை என்ற அர்த்தமற்ற கதைகளை வைத்துத்தான் கிழக்கு மாநிலத்திலே சூனியன் செய்வார்கள், ஆம்பளையில் போனால் பொம்பளையில் கவர்ந்தெடுத்துடுவார்கள், அப்படியான கதையில வச்சு புறக்கணித்து கொண்டு நிற்பார்கள். ஆனா வெளிநாட்டில இருந்து பட்ட அனுபவங்கள், பெற்ற அனுபவங்கள், எவ்வாறு வளர்ந்த அரசியல் உண்டு இங்கு இருக்கின்றது, எவ்வாறு இஸ்ரேலிய போன நாடுகள் எல்லாம் எவ்வளவு தங்களுடைய சமூகத்தை ஒரு கண்ட்ரோல்ல வச்சு, கண்ட்ரோலில் ஒரு சமூகமா வளர்ந்திருக்கு பார்த்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, மற்ற மதங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சமூக தமது சமூக கட்டமைப்புகளை வளர்த்து கொண்டு போகிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அப்ப இந்த காப்புணர்வும் எதிர்ப்புணர்வுகளும் வந்து அது மாற்றப்படணும். அதை நாங்கள் வித்திட்டு இந்த போன்றவர்கள் வந்து ஈடுபட்டு செய்வதன் மூலம் தான் மாற்றத்தை கொண்டுடலாம். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், நமது ஈடுபாட்டின் பின் பல யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து போகின்றார்கள் அங்கு மட்டக்களப்புக்கு எல்லாம். அதுல ஒரு மாற்றம் இருக்கின்றது, அது பெருமளவில் பெரும் வெள்ளமாக வரவில்லை. ஆனால் அங்கு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், நண்பர்கள் வருகிறார்கள், உறவினர்கள் எல்லாம் போய் மட்டக்களப்பை கட்டாயம் பார்த்துத்தான் போவார்கள். ஆனா அதுல ஒரு வளர்ச்சி காண வேண்டிய தேவை இருக்கின்றது.
1: அந்த உறவுகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள் அன்பு உறவுகளே. இதனை நீங்கள் முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான tatamilali.com சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.

0: கல்லூரியில் படிப்பது தூட்டிலும் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் துணிய துணிய ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலையில்
4: 11 13 rue Caille 75 000 Paris
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனேஸ் சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் டார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தன் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு பொதுமக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் செப்டம்பர் 15 முதல் 26 வரை வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 15 திலீபன் யாழ்ப்பாண நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தினமாகும். தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பொத்துவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட திலீபனின் நினைவேந்தல் ஊர்தி பவனி அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய மாவட்டங்களின் ஊடாக பயணித்து மக்களின் அஞ்சலிக்காக சென்று முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஊடாக யாழ்ப்பாணம் நல்லூரை சென்றடைய இருக்கிறது. இந்த நிலையில் பொத்துவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை சென்றடைந்துள்ளதாகவும், திலீபன் உயிர்த்தியாகம் செய்த செப்டம்பர் 26 யாழ்ப்பாணம் நல்லூரில் பிரமாண்டமான இறுதி வணக்க நிகழ்வு நடைபெறும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவிக்கிறார். இலங்கையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று நிச்சயமாக கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரட்ன தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அது குறித்த நீதிமன்ற தீர்மானம் சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே பாராளுமன்றத்துக்கு இது கொண்டுவரப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றம் வழங்கும் வழிகாட்டல்களுக்கு அமையவே அரசாங்கம் தொடர்ந்து செயற்படும் என்று கூறிய அவர், 20வது திருத்தம் என்பது தற்போதைய அவசர தேவையை நிவர்த்தி செய்வதற்காகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை புதிய அரசியலமைப்பு ஒன்றை நாட்டில் உருவாக்குவது தமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் இடம்பெற்ற பிரதான வாக்குறுதி என்று தெரிவித்த அமைச்சர், அதில் அரசாங்கம் மிக உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த புதிய அரசியலமைப்பை அரசாங்கம் தனித்து உருவாக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்ட அவர், நாட்டின் பொதுமக்கள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் பரந்தளவிலான கலந்துரையாடல் மற்றும் விவாதங்களை முன்னெடுத்து அவர்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கியே புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேலனை பிரதேச சபை குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. அதுதான் சொல்லுங்க. மேலணை பிரதி சபை குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரேணுக பெரேரா கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்கான 56 பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை சட்டப்பூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாகவும் வருடாந்த கட்டணங்களை ஒரே தடவையில் அறுவிடாமல் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: தொடர்ந்து நிதி குற்றப்புணர்வு பிரிவின் அழைப்பான சர்ச்சைக்கிடையே சிங்கப்பூர் சென்றுள்ள முன்னாள் முதற் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச சிங்கப்பூரில் உள்ள பிரபல மவுண்ட் எலிசபெத் வாத்திய சாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அங்கிருந்து வெளியேறி உடனேயே அவர் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்று சிங்கப்பூர் சென்றுள்ளார். நிதி குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகளின் முதற்கட்ட அறிவித்தல் கடிதம் தங்கலையில் உள்ள கோல்டன் ஹவுஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. சிராந்தி ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற முயல்வதை அறிந்த நிதி குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் விமானத்துக்கு விரைந்து சென்று புறப்படும் நுழைவாயில் அருகே வைத்து அவரிடம் கடிதத்தை ஒப்படைத்தார்கள். அந்த அறிவித்தலை அவரது உறவினர் ஒருவர் ஏற்றுக்கொண்டார். சிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 19 தேதி மீண்டும் நாடு திரும்புவார் என்றும் செப்டம்பர் 24 தேதி நிதி குற்றப்புணர்வு பிரிவில் முன்னிலையாகி சிறிலிய சவிய நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் அளிப்பார் என்றும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் அரசியல் நிலைமைகள் மாற்றமடையும் பட்சத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படக்கூடும் என்று ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை பார்வையிடுவதற்கு இன்று அங்கு சென்று அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தையும் குறிப்பிட்டார். நான் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவிடம் நலன் விசாரிப்பதற்காக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு வந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் சட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். சட்டத்துக்கு நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். சட்டம் வலுவிளக்க செய்யப்பட்டுள்ள நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அனைவருக்கும் சமமாக அது நடத்தப்பட வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த விடயம். தற்போதைய அரசாங்கம் தங்களுக்கு எதிராக ஏதேனும் செயற்பட்டவர்கள் திருட்டு அல்லது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என்று கருதப்படும் அனைவருக்கும் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆனாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது திருடப்பட்டதாக கூறப்படும் பணத்தை மீட்டெடுக்க முடியுமா என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதே முக்கியம். வழக்குகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது நாமல் ராஜபக்ச சிறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனையவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அந்தந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நாமல் ராஜபக்ச இன்னமும் இளைஞராக உள்ளார். சிலவேளை எதிர்காலத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படலாம். அதற்கு காரணம் இது அரசியல் பிரச்சனையாகும். அரசியல் களத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பக்கம் இருப்பவர்கள் மறுபக்கம் செல்லலாம். அரசியல் நிலைப்பாடுகள் மாறலாம். சுமார் 60 லட்சம் வாக்குகளில் ஒரு பகுதியினர் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள். அந்த மக்கள் எதிர்காலத்தில் மீண்டும் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அனைத்து திருடர்களையும் கைது செய்வதற்கும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட சிலரை மட்டும் கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது போதாது. தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்துடன் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நிதி இழப்புகளை மீட்டெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணிகளை நடத்தினாலும் அல்லது கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கம் எதற்கும் அஞ்ச போவதில்லை. நாட்டின் அனைத்து அரசியல் நகர்வுகளுக்குமான இறுதி தீர்ப்பை மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்தார். பதிலே ஆலியல பிரஸ்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கம் கிராமம் கிராமமாக மக்கள் சந்திப்புகளை நடத்துவது எதிர்க்கட்சியினரின் நடவடிக்கைகளுக்கு பயந்தல்ல. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னரே இந்த கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் சூழ்நிலைகள் காரணமாகவே அவை தாமதமாகியுள்ளன. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு அமைய அபிவிருத்தி பணிகளும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் அம்பலமாகி வரும் நிலையில் முந்தைய ஆட்சியாளர்களே மக்களிடம் பழிவாங்கியுள்ளார்கள் என்பது தெளிவாகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. நீதித்துறையின் செயல்பாடுகளில் அரசாங்கம் எந்தவித தலையீடும் செய்யவில்லை. விசாரணைகளை முறையான மற்றும் விரைவான வழியில் நடத்துவதற்கு தேவையான வசதிகளை மட்டுமே நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். குற்றப்புணர்வு விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் போது சிதைந்து போன எதிர்க்கட்சி குழுக்கள் அச்சம் காரணமாக ஒன்றிணைய முற்படுவது இயல்பான ஒரு விடயமே தவிர அதில் அச்சப்படுவதற்கு எதுவும் கிடையாது. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆளும் தரப்பைச் சேர்ந்தவர்களோ அல்லது எதிர்க்கட்சியினரோ என்ற பாகுபாடின்றி சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாகவே கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். காவல்துறை நட் சான்றிதழ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: 0718595946 0718595947 0718595948 ஆகிய 24 மணித்தியாலமும் செயற்படும் தொலைபேசி இலக்கங்களூடாக விண்ணப்பதாரர்கள் தமது பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. தற்போது பிராந்திய போலீஸ் நிலையங்களூடாக போலீஸ் நற்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பம் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே போலீஸ் நற்சான்றிதழ் கணினி கட்டமைப்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகளால் இணையவழியூடாக அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கணினி கட்டமைப்பு வளமைக்கு திரும்பும் வரை விண்ணப்பதாரர்கள் www.police.lk என்ற போலீஸ் இணையதளத்திற்கு சென்று டிஜிட்டல் சர்வீசஸின் கீழ் உள்ள கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தெரிவுக்குள் நுழைந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஊடாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் உங்களது தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, பிறப்புச் சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டையிலும் கடவுச்சீட்டிலும் உள்ள பெயர்களில் ஏதேனும் வேறுபாடுகள் இருப்பின் பிரமாண பத்திரத்தின் பிரதி ஆகியவற்றை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாட்டில் வசிப்பவராக இருந்தால் தொடர்புடைய ஆவணங்களை நெருங்கிய உறவினர்களின் ஊடாக போலீஸ் நிலையத்திற்கு சமர்ப்பிக்கலாம். வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரஜைகள் போலீஸ் நற்சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு சென்று விண்ணப்பங்களை ஒப்படைக்க முடியும்.
0: தொடர்ந்து இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாஷியாங் பிரதமர் ஹரணி அமரசூர்யாவை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்தார். 2027 கொண்டாடப்பட உள்ள இலங்கை சீன இருதரப்பு ராஜாங்க உறவுகளின் 70 ஆண்டுகால நிறைவை முன்னிட்டு கல்வி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது.
2: பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குவதற்காக சீன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவி தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. வருடாந்தம் வழங்கப்படும் தற்காலிக ஏற்பாட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு பாடசாலை வருடத்தின் ஆரம்பத்திலும் உரிய நேரத்தில் சீருடைகளை வழங்கக்கூடிய வகையில் 3 முதல் 5 வருடங்கள் வரையான நீண்ட கால கட்டமைப்பினூடாக இந்த உதவியை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கல்வித்துறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நடவடிக்கையாக சீனாவின் உதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் டிஜிட்டல் கல்வி திட்டத்தின் முன்னேற்றமும் இதன்போது மூலாய்வு செய்யப்பட்டதுடன் இதன் கீழ் நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 500 டிஜிட்டல் வகுப்பறைகளுக்காக 900 ஸ்மார்ட் உபகரணங்கள் வழங்கப்படவுள்ளன. கல்வி டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான கொள்கைகளை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் செயலணி குழு தொடர்பிலும் பிரதமர் சீன தூதுவருக்கு வணக்கம் அளித்தார். இந்த நடவடிக்கையை பாராட்டிய புதிய தூதுவர் அதற்காக சீன அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவை தெரிவித்ததுடன் எதிர்காலத்தில் இது தொடர்பில் சீன தூதரகம் மற்றும் சம்பந்தப்பட்ட செயலணி குழுவிற்கிடையில் மேலதிக கலந்துரையாடல்களை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. சீன அரசாங்கத்தின் புலமைப்பரிசில் திட்டம் மற்றும் சீன தூதுவர் புலமைப்பரிசில் திட்டம் ஆகியவற்றின் ஊடாக இலங்கை மாணவர்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்பிலும் பிள்ளைகளின் இணைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பிராந்தியம் மற்றும் சர்வதேச மட்டங்களில் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது சீனா வழங்கிய ஒத்துழைப்பை பிரதமர் பாராட்டியதுடன் திபெத் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்ட மண்சரிவுகள் மற்றும் வெள்ள நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் தொடர்பில் பிரதமர் தனது கவலையையும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு இரண்டாவது தடவையாகவும் கூடியிருக்கிறது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரையும் விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஜனாபதி பணிக்குளாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தியின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாபதி அலுவலகத்தில் இரண்டாவது தடவையாக கூடியது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகளை தடுத்தல், கடற்கரையை பாதுகாத்தல் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து காணி பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. குழு இதுவரை மேற்கொண்ட களப்பரிசோதனைகளின் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய நிலைமை தொடர்பில் நேற்று அங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. இதனிடத்தில் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஒரு தொடர்ந்தை தவிர இனி அனைத்து தொடர்ந்து சேவைகளையும் வழமை போல் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க தெரிவித்தார்.
2: பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம், சாரதி உதவியாளர்கள் சங்கம், ரயில் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் சங்கங்கள் இணைந்து நேற்று நள்ளிரவு முதல் பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்தன. எனினும் அலுவலக ரயில் சேவைகள் வழமை போன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன.

0: சில ரயில்களில் பயணச்சீட்டுகள் இன்று வழங்கப்படவில்லை. இதேவேளை அகில இலங்கை ரயில் சாரதிகள் சங்கம் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட போவதில்லை என அறிவித்திருந்தது. பணிப்பகிஷ்கரிப்பினால் இன்று எந்தவொரு ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படவில்லை எனவும், இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தோல்வியடைந்த ஒன்று எனவும் ரயில்வே லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
1: தொழிற்சங்க நடவடிக்கைக்கு எமது சங்கம் எந்த ஒரு பங்களிப்பையும் வழங்கவில்லை. அதனால் இன்று காலை அனைத்து மார்க்கங்களிலிருந்தும் கொழும்புக்கு வரவிருந்த அலுவலக ரயில்கள் கொழும்பை நோக்கி இயக்கப்பட்டன. இப்போதும் இயக்கப்பட்டு வருகின்றன. ரயில் ஓட்டுநர்களின் பற்றாக்குறையினால் எந்த ஒரு ரயிலும் ரத்து செய்யப்படவில்லை. சில தொழில்நுட்ப காரணங்களினால் சில ரயில்கள் ரத்து செய்ய நேர்ந்தாலும் அதற்கான பதில் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். எந்த ஒரு அசௌகரியமும் இல்லை என பயனாளிகளான உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். ரயில் சேவை வலிமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றது. போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக ரயிலை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த தொழிற்சங்கங்களின் சில தலைவர்களின் தனிப்பட்ட நோக்கங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என நினைக்கின்றோம். மிக தெளிவாக தற்காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மிகவும் தோல்விகளைந்த வேலைநிறுத்தம் இதுவாகும்.
2: தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் தங்களுக்கு எந்தோரும் தவறாக தெரியவில்லை என்று பிவிதிருகல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் புலிகளை ஆதரித்த ஒருவராக இருந்த போதிலும் தமிழீழம் அமையப்பெறுவதை ஒருபோதும் தான் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அத்துடன் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். எனவே தமிழீழத்தை விரும்பிய யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்போது தங்களது மேடையில் ஏறி ஒருபோதும் ஈழம் கேட்க மாட்டேன் என்றும் மக்களின் ஒற்றுமையே முக்கியம் என்று கூறும்போது அவரை ஆதரிக்க வேண்டியது எங்களது கடமை. அவ்வாறான எண்ணம் கொண்டவர்களை தொடர்ந்து தங்களது மேடைகளில் வைத்திருப்பது அவசியம் என்று பிவிதிருகல உரிமையின் தலைவர் இனவாதி என்று அறியப்படுகின்ற உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026 ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் 2 trillion அதாவது 2,00,000 crore என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 செப்டம்பர் 15 அன்று கடந்துள்ளது.
0: வருடத்தில் இதுவரை சேகரிக்கப்பட்ட வருமானம் 2 trillion rupees கடந்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன பொன்சிஹேவா தெரிவித்தார். மோட்டார் வாகனங்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியின் மூலமே அதிகூடிய வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
2: தொடர்ந்து இலங்கையின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இலவச சுகாதாரத்துறையை மேலும் மக்களிடம் நெருக்கமாக்குதல், உலகின் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மருத்துவ முறைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் முறையான முகாமைத்துவ முறைமையை ஸ்தாபித்தல் என்பவையே அந்த முக்கிய பிரிவுகள் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, குறிப்பிடத்தக்க காலப்பகுதிக்கு பின்னர் நாட்டின் சுகாதார சேவையை பலமாக பேணி செல்வதற்கு தேவையான மனிதவளம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அன்றாதபுரம் பூதனா வைத்தியசாலையின் நவீன இறுதிய சிகிச்சை தொகுதியின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமைத்துவ நிறுவனத்தின் கடன் உதவியின்

വസതികളെ കൊണ്ടുള്ളത്. അങ്ങ് തുടർന്ന് ഉരിയാറ്റിയ ജനാപതി ആന്ദ്രകുമാർ തിസനായ്ക അന്താദപുരം വൈദ്യശാലയെ മേമ്പെടുത്തുവതർക്കാക സുമാർ 19,000 മില്യൺ രൂപ ചെലവിലാണ് തിട്ടങ്ങളെ 2027 മറ്റും 2028 ആണ്ടുകളിൽ ആരംഭിക്ക തിട്ടമിടപ്പെട്ടുള്ളതാവും. തത്പോത് നടമുറയിലുള്ള തിട്ടങ്ങളുടെ ചേർത്ത് അന്താദപുരം വൈദ്യശാലയൻ മേമ്പാട്ടുക്കാക സുമാർ 34,000 മില്യൺ രൂപാവുക്ക് അധികമാണ് പാരിയ മുതലീട് മേർക്കൊള്ളപ്പെട്ടിരുപ്പതാക കുറിപ്പിട്ടാർ. முல்லத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளர் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய 4 மாடி மருத்துவ வாட்டோதியின் நிர்மாணப் பணிகள் நேற்று ஜனாபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாபதி அந்த கட்டிடத் தொகுதியை நிர்மாணிப்பதற்காக மொத்தமாக 600 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். புதிய வாட்டோதி மூலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொற்றா நோய்கள் காரணமாக ஏற்படும் மரணங்களை குறைப்பதோடு 35 வயதுக்கு மேற்பட்டவர்களை தொற்றா நோய்கள் தொடர்பான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த முடியும் என்று ஜனாபதி குறிப்பிட்டார். இந்த திட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார சேவை வழங்கும் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கான நிதியுதவியை வழங்கிய இந்திய பிரதமர் தலைமையிலான இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் ஜனாபதி தனது நன்றியை தெரிவித்தார். அத்துடன் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதர் எரிக் மேயர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்னல் அருண ஜெயசேகரா ஆகியோருக்கு இடையிலான முதலாவது அதிகாரபூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றுள்ளது. அமெரிக்கா இலங்கை இடையிலான வளர்ந்து வரும் பாதுகாப்பு பங்களிப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கிய 10 TU-57 உலங்கு வானூர்திகள், 4வது அமெரிக்க கடலோர காவல்படை கண்காணிப்பு கப்பல் மற்றும் இலங்கை கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பு கப்பல்களுக்கான 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அதிநவீன செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு ஆகியவை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் எதிர்காலத்தில் திறன்களை மேம்படுத்துதல், தயார்நிலையை வலுப்படுத்துதல், கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் இந்திய பெருங்கடல் உட்பட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளின் கூட்டு நலன்களை முன்னெடுத்து செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டுமான பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கூற்றை நினைவு கூர்ந்த தூதர் சந்தோஷா இலங்கைக்கான உதவிகளை இந்தியா ஒரு ஆழமான கடமையாகவும் குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்பாக கருதுவதாக குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் அமைக்கப்பட உள்ள புதிய அவசர சிகிச்சை பிரிவு மூலம் அந்த பகுதி மக்களுக்கு உயர்தர அவசரகால மருத்துவ சேவைகள் விரைவாக கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை வடக்கு தொடர்ந்து பாதையில் வேகமான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய 15 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நவீன சமிச்சை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. டிட்வா புயலால் சேதமடைந்த மத்திய மாகாணத்துக்கான தொடர்ந்து இணைப்புகளை சீரமைக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சுற்றியுள்ள 3 தீவுகளில் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது இலங்கை ஜனாபதி ஆந்திரகுமார திசநாயக்காவின் பசுமை தீவுகள் தொலைநோக்கு பார்வைக்கு உறுதுணையாக இருக்கும். இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்த வான்வழி மற்றும் கடல்சார் பிராந்திய இணைப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவின் விக்சித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையையும் ஜனாபதி ஆந்திரகுமார திசநாயக்காவின் தலைமையிலான இலங்கையின் மாற்றத்துக்கான பயணமும் இணைந்து இரு நாடுகளின் உறவை மேலும் பலப்படுத்தும் என்று உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நம்பிக்கை வெளியிட்டார். உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு குறிப்பாக வர்த்தகம் மற்றும் முதலீடு, புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம், கல்வி, தொழிற்பயிற்சி, சமூக அபிவிருத்தி, அத்துடன் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகிய துறைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகள்

0: நாடுகளுக்கிடையில் நிலவும் ராஜேந்திர உறவுகளின் வளர்ச்சியை பிரதமர் பாராட்டியதுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார். இதுவரும் இலங்கை வர்த்தக மற்றும் முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு ஜெர்மன் வர்த்தக சமூகத்தினருக்கும் இதன்போது அழைப்பு விடுத்தார். இலங்கையின் சக்தி மாற்றம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்திக்கான இலக்குகள் தொடர்பில் கலந்துரையாடிய பிரதிகள் குழு சக்தி சேமிப்பு முறைமைகள், மின்சக்தி முறைமைகளை நவீனமயமாக்குதல், காற்றாலய சக்தி மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளை மின்சாரமயமாக்குதல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் விசேட கவனமும் செலுத்தியது. தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பில் விளக்கம் அளித்த பிரதமர் குறிப்பாக தொழிற்கல்வியை வலுப்படுத்துதல் மற்றும் கனிஷ்ட இரண்டாம் நிலை கல்வி மட்டத்திலிருந்தே தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். இதன்போது ஜெர்மனியில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் இரட்டைப்பாதை தொழிற்கல்வி முறை இலங்கைக்கு சிறந்த முன்மாதிரியாக அமைய முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். பாலினம், சமூக உள்ளிருப்பு, அத்துடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை முன்னேற்றுவதற்கான இலங்கையின் அணுகுமுறைகள் தொடர்பிலும் இருதரப்பினருக்கிடையில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருந்தது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் நாட்டுக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு இலங்கைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவிக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் என்பது அரசாங்கத்தை தவிர இந்த நாட்டில் உள்ள அனைவரும் கடுமையாக விமர்சித்த ஒரு திருத்தமாகும். கடந்த காலத்தில் இத்தகையதொரு நிலைமை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. அரசியலமைப்பு திருத்தப்படுவது இது முதன்முறையல்ல, 21 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த 21 திருத்தங்களின் போதும் இதனை செய்ய வேண்டாம் என்று நாட்டில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பலை உருவானதில்லை. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், மத தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினரும் 22வது திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் அரசியல் அமைப்பின் 22வது திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு முற்றிலும் பொருத்தமற்ற நடவடிக்கை என்று குறிப்பிட்டு லோ ஏசியா அமைப்பு மிகவும் கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்றாலும் இவை எதனையும் பொருட்படுத்தாமல் மிகவும் பிடிவாதமாகவும் அகந்தையுடனும் யார் எதிர்த்தாலும் இதனை செய்தே தீர்வோம் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இதுவரை எமது நாட்டின் வெளிவிகார அமைச்சர்களாக இருந்த நான் உட்பட அனைவரும் ஜெனிவா மற்றும் நியூயோர்க் என்று அனைத்து இடங்களிலும் எமது நாட்டில் தலையிடாதீர்கள் என்றே கூறி வந்தோம். ஏனென்றால் எமது நாட்டில் மிகவும் வலுவான சுயாதீன நிறுவனங்கள் உள்ளன. எமது உயர்நீதிமன்றம் சர்வதேச ரீதியில் புகழும் நம்பிக்கையும் பெற்ற நிறுவனம். எனவே எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு தேவையான கட்டமைப்பு எமது நாட்டிலே உள்ளது. எனவே உங்களின் தலையீடு தேவையில்லை என்றுதான் நாங்கள் கூறி வந்தோம். இப்போது அந்த வாதத்தை நம்ம முன்வைக்க முடியுமா, நேர்மையாக முன்வைக்க முடியுமா? இலங்கை நீதித்துறை முன்னெப்போதும் இல்லாதவாறு மிகப்பெரியதொரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் பீரிக்ஸ் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்புக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முதலீடுகள் தொடர்பில் இது மிகவும் முக்கியமானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட சில நடவடிக்கைகளால் எமது பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த முதலீடுகள் அவசியம். இந்த நாட்டுக்கு முதலீடு செய்ய வரும் முதலீட்டாளர்கள், வெளிநாடுகள், சர்வதேச வங்கிகள் கவனிக்கும் மிக முக்கிய காரணி நீதித்துறையின் சுயாதீன தன்மையாகும். நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவார்கள். அதில் சந்தேகம் எழுந்தால் முதலீட்டாளர்கள் பின்வாங்குவார்கள். இலங்கைக்கு முதலீடுகள் வராது. முதலீடுகள் வராவிட்டால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த முடியாது. எனவே இந்த 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் நாட்டுக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு எமது நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான புதிய வழித்தட வரைபடங்களையும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன்படி கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் 7 புதிய பேருந்து சேவைகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக மாக்கும்பர புறக்கோட்டை, இரண்டாவது மிலேனியம் சிட்டி கொழும்பு கோட்டை, மூன்றாவது கடவத்தை மாக்கும்பர, நான்காவது தெமட்டகொட பானாந்துறை, ஐந்தாவது பத்திரமுல்ல ஏகலை, ஆறாவது கொள்ளுப்பட்டி வட்டப்பாத சேவை, ஏழாவது ககுதுடுவ புறக்கோட்டை. இந்த சேவைகளின் மூலம் மகரகம, நுகைகொட, பத்திரமுல்ல, மாலபி, தெகிவளை, மொரட்டுவ மற்றும் யாயல உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்கள் இணைக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் பேருந்துகள் இயங்கும் நேரம், கட்டண விவரங்கள் மற்றும் ஒவ்வொரு வழித்தடத்துக்குமான துல்லியமான ஆரம்ப தேதிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகைகளை திரட்டி வந்த தம்புளியைச் சேர்ந்த நபருக்கு வைப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறும், நிலுவையில் உள்ள வைப்பு பணத்தை மீள செலுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தம்புளியைச் சேர்ந்த பே முதாஸ்கே இந்திய பிரேமகுமாரா என்பவர் 2019 முதல் 2022 வரையிலான காலப்பகுதியில் கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்களை வழங்கி 2011 ஆண்டின் 42 இலக்க நிதியியல் வியாபார சட்டத்தை மீறி பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டியிருக்கிறார். நிதியியல் வியாபார சட்டத்தின் 42 பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து கடந்த 2026 ஜூலை 15 அன்று இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்தது. இதனை அடுத்து உறுதிமொழி பத்திரங்கள் அல்லது வேறு எந்த வழிகளிடமும் பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகைகளை ஏற்றுக்கொள்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும், பொதுமக்களிடமிருந்து பெற்ற அனைத்து நிலுவை வைப்பு பொறுப்புகளையும் மீள செலுத்த வேண்டும் என்று மத்திய வங்கி அவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி 2026 செப்டம்பர் 16 அன்று மத்திய வங்கி இந்த தகவலை உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் அந்த நபரால் இதுவரை சேகரிக்கப்பட்ட மொத்த வைப்பு தொகை, பாதிக்கப்பட்ட வைப்பாளர்களின் எண்ணிக்கை அல்லது மீள செலுத்த வேண்டிய தொகையின் அளவு குறித்த விவரங்கள் மத்திய வங்கியின் அறிவிப்பில் குறிப்பிடப்படவில்லை. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர், இனவாதியாக அறியப்படுகின்ற கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு நேற்று தெரியப்படுத்தியிருந்தார். கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக ராகல முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரரின் சட்டத்தரணியினால் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைகளுக்காக நேற்று பிரதிவாதியான கலகொட அத்தே ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜராகி இருந்தார். இதன்போது பிரதிவாதி சார்பில் சட்டத்தரணி சஞ்சய மாரம்பேயுடன் ஆஜரான சட்டத்தரணி அசோக வீரசூரிய, தனது சேவை பெறுநரான ஞானசார தேரர் இந்த வழக்கு நடவடிக்கைகளை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இதொடர்பில் சட்டமாதிபரிடம் விடயங்களை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் சட்டத்தரணி இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இதுகுறித்து நீதவான் எழுப்பியிருந்த கேள்விக்கு பிரதிவாதியின் இந்த கோரிக்கைக்கு தனது ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றும், இது தொடர்பில் சட்டமாதிபருக்கு எழுத்துபூர்வமான விளக்கங்களை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்புக்கு இயலுமை உள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். அதன்படி எதிர்வரும் நாட்களில் சட்டமாதிபருக்கு எழுத்துபூர்வ அறிக்கைகளை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் 30 தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதோடு அன்றைய தினம் இது தொடர்பான முன்னேற்றங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் அந்த தரப்பினருக்கு உத்தரவிட்டார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்திருந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த நிலையில் நேற்று ஞானசார தேரர் வழக்கு விசாரணை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணையில் அவர் முன்னிலையாகியிருந்தார். அரசு ஊவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பான விசாரணைகளை அமைய நேற்று நிதி குற்றப்பிரிவு பிரிவில் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறினார். அரசு முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும். முறைகேடு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நேற்றைய தினம் காலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமினவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியிருந்தார். விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் அளிக்கும் பொருட்டே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி நேற்றைய தினம் காலை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையானார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், விசாரணை ஒன்றுக்காகவே தான் அழைக்கப்பட்டதாகவும் உள்ளே சென்று அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னரே அது தொடர்பாக தன்னால் தெரிவிக்க முடியும், நான் எந்தவித மோசடியோ அல்லது ஊழலியோ செய்யவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகளான வசந்த கர்ணகொட மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். உரிய தகுதிகளை பூர்த்தி செய்யாத நிலையில் யோசித ராஜபக்சாவை பிரித்தானியாவின் ரோயல் கடற்படை பயிற்சி முகாமுக்கு பயிற்சிக்காக அனுப்பியதன் மூலம் ஊழல் புரிந்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கின் போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த மேல்நீதிமன்றம் இந்த வழக்குக்கு முன்னதான விசாரணைக்கு அழைப்பதற்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கு தொடர்பிலான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்க அனுஷ்கா விஜயநாயக் ஆகியோருக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று பிடியாணையொன்றை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு கோட்டை நீதிவான் தசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். கை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த ஏபஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய லஞ்ச கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். கடந்த 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் வழக்கில் சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த கபில சந்திரசேன கொள்ளுப்பிட்டிய பகுதியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கடந்த மே மாதம் 8 அன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். மேற்படி வழக்கில் கைதான நயோமாலி விஜயநாயக்கா பிணையில் விடுவிக்கப்பட்டதை அடுத்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக கூட்ட நீதிவான் நீதிமன்றம் ஏற்கனவே பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்க அனுஷ்கா விஜயநாயக் ஆகியோர் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்காக பிடியாளர்களாக முன்னிலையாக இருந்தார்கள். அதற்கமைய நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் இல்லாத நிலையில் அவரின் பிடியாளர்களும் மன்றில் முன்னிலையாகாததால் அவர்களுக்கு எதிராக நீதவான் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். நேற்றைய தினம் பிடியாளர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி அரவிந்த் டி சில்வாவின் தாயார் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற உள்ளதாக தெரிவித்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் பிடியாணை உத்தரவை மீளப்பெறுவதற்கான விடயங்களை பரிசீலனை செய்யும் சந்தர்ப்பத்தில் அதற்குரிய ஆவணங்களை மன்றில் சமர்ப்பிக்குமாறும் இது தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வருமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் மற்றும் அடிப்படையற்றவை என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கிறது. கான்ஸ்டபிள் புஞ்சசோமாவின் ஊழல்கள் இதோ காலனி போலீஸ் டின்னிலும் மோசடி, உலகத்தால் தடை செய்யப்பட்ட ஐரரா நிறுவனத்துடன் டீல் என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி தொடர்பிலே போலீஸ் தலைமையகம் இந்த தெளிவுபடுத்தலை தற்போது வெளியிட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் பயன்பாட்டுக்கான காலனி போலீஸ் டின்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கை பத்திரிகை விளம்பரங்கள் மூலம் முறப்படியான அரசாங்க கொள்முதல் விதிகளுக்கு அமைவாகவே முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் குறைந்த விலையை கோரிய நிறுவனத்துக்கு இந்த குத்தகை வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் எந்தவித தனிப்பட்ட விருப்பங்களோ அல்லது ஊழல்களோ இடம்பெறவில்லை என்று போலீஸ் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டுக்காக உடலில் அணியும் கவராக்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் நடைமுறைகள் மட்டுமே தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக 26 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதுடன் 15 நிறுவனங்கள் மாதிரி பொருட்களை சமர்ப்பித்துள்ளன. ஆனாலும் இதுவரையில் எந்தொரு நிறுவனத்துக்கும் இந்த குத்தகை வழங்கப்படவில்லை என்றும் அது தற்போது மதிப்பீட்டு குழுவின் பரிசீலனையில் மட்டும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரினதும் இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தினரும் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் தவறான பிம்பத்தை உருவாக்கும் வகையிலும் இவ்வாறான போலி செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் எச்சரித்துள்ளது. வழக்கு தீர்ப்பு ஒன்றின் பிரதியை வழங்குவதற்காக 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு கோட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த பண தகராறு தொடர்பான வழக்கொன்று சமரசமாக முடிவடைந்ததை அடுத்து அதன் தீர்ப்பு பிரதியை வழங்குவதற்காக சந்தேகபரான ஊழியர் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரியிருக்கிறார். இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் செயற்பட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சந்தேகநபரை கைது செய்திருக்கிறார்கள். மட்டக்குழி ராஜமுனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகனபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது.
1: நேற்றிரவு 9:15 அளவில் மட்டக்குழி பெர்கியூஷன் சந்தியில் விபத்து சம்பவித்தது. வத்தளையிலிருந்து அதிவேகத்துடன் பயணித்த கார் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து 2 முச்சக்கர வண்டிகளுடனும் 2 மோட்டார் சைக்கிள்களுடனும் மோதி பிரதேச மக்கள் விரைந்து செயல்பட்டு விபத்தில் காயமடைந்தவர்களை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர்.
2: கார் வரும்போது அவர்தான் முச்சக்கர வண்டியில் மோதினார். வேகமாக வந்து முச்சக்கர வண்டியில் மோதினார். மோதியதன் பின்னர் அந்த 3 முச்சக்கர வண்டிகள் முற்றிலும் சேதமடைந்தன. சிவப்பு நிற முச்சக்கர வண்டி இங்கேயே வந்து கீழே இழுத்துச் செல்லப்பட்டது. அதன் பின்னர் அந்த மோட்டார் சைக்கிளில் இருந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாவம், உண்மையாகவே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இப்படி செய்யக்கூடாது. அவர் வந்து மோதிய வேகத்தில் 2 வாகனங்களும் முற்றிலும் நொறுங்கின.
1: கொழும்பு கிராண்ட் பாஸ், கொழும்பு 15 மற்றும் மட்டுக்குழி பகுதிகளைச் சேர்ந்து 44 மற்றும் 64 வயதுடையவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர்.
2: இந்த பைக் கவிழ்ந்தது. இங்கே ஒருவர் இருந்தார். அவர் உயிருடன் இருந்தாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது எனக்கு தெரியவில்லை. போலீஸ் ஜீப் ஒன்று வந்து அவரை ஏற்றிச் சென்றது. இந்த பைக் எந்த அளவுக்கு மோதி சேதமடைந்திருக்கின்றது என்று கொஞ்சம் பாருங்கள். ஒரு சிறு குழந்தையையும் கை குழந்தையையும் அழைத்து சென்றிருந்தார்கள். அந்த குழந்தை உயிர் தப்பியதாக நான் பார்க்கவோ கேட்கவோ இல்லை. சார், அங்கே பாருங்கள். அந்த மக்களின் நிலைமை, இவர்களின் அன்றாட உணவு.
1: இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து திருவண்ணாமலை ஈச்சிலம்பெற்று பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார்.
1: திருவண்ணாமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை பயணித்த மோட்டார் சைக்கிள் லாரியொன்றுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. திருவண்ணாமலை தோப்பூரைச் சேர்ந்த 32 வயதான இளைஞரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் ஜனாசா மோதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்து மோட்டார் சைக்கிளின் சாரதி மோதூர் தள வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருவண்ணாமலை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்தார். ரத்தனிகல வனவிலங்கு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவரே சிறுத்தை தாக்குதலுக்கு உள்ளானார். சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்த முற்பட்ட போது அது பொறியை உடைத்துக் கொண்டு அவர் மீது பாய்ந்து பின்னர் காட்டுக்குள் தப்பியோடியுள்ளது. அந்த சிறுத்தை பொறியில் சிக்கியிருந்த போதும் அதற்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் காயங்களுக்கு உள்ளான மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். முழு பலத்துடன் இருந்ததால் மட்டுமே அதனால் பொறியை உடைத்துக் கொண்டு தப்பிக்க முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அர்லங்க வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரலந்த பகுதியில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்தார். அர்லங்கவில ருகுணகம பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்திருக்கிறார். அந்த பெண் தனது வீட்டின் முன்பாக நின்றிருந்த வேளையிலே இந்த காட்டு யானை தாக்குதலுக்கு அவர் இலக்காகியதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கட்நாயக்கா விமான நிலையத்தில் தனது மனைவி காணாமல் போய்விட்டதாக பிங்கிரிய காவல் நிலையத்தில் கணவன் முறைப்பாடு செய்திருக்கிறார். பிங்கிரிய பகுதியின் வீர போகுனாவையைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தாயான 39 வயதுடைய பெண்ணே காணாமல் போயிருக்கிறார். காணாமல் போன அந்த பெண் தமரி செவ்வந்திக விஜயசிங்கா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த 13 தேதி அதிகாலை 5:12 நிமிடம் அளவில் அவர் தனது கணவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பெண்ணின் உடைமைகள் வீடு திரும்பும் போது தங்கள் 5 பிள்ளைகளுக்கும் சாக்லேட் வாங்கி வருவதாக கூறியிருந்தார். அதன் பிறகு அவர் எங்கே இருக்கின்றார் என்பது குறித்த எந்த தகவலும் இல்லை என்று குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். கட்நாயக்கா விமான நிலையத்தில் காணாமல் போன மனைவியை கணவன் கண்ணீருடன் தேடி அலைந்து வருகிறார். அந்த பெண்ணின் உடைமைகள் காணாமல் போனமை குறித்தும் விமான நிலைய காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் அவர் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு குவைத் நாட்டுக்கு வேலைக்காக சென்றிருந்தார். ஆனால் உடல்நல குறைவு காரணமாக நாடு திரும்பியிருந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தார்கள். தனது மனைவியை கண்டுபிடிப்பதில் போலீசாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அவசர நடவடிக்கை எடுக்க உதவுமாறு அவரது கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகம மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
3: காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பொருணர்வை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோலே சில பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவும் வறட்சியான வானிலையினால் மக்கள் மாத்திரமின்றி விலங்குகளும் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோவில் பகுதியில் உள்ள வட்டமடு புல்வெளியில் வசிக்கும் சுமார் 30,000 பசுக்கள் மற்றும் எருமைகள் தண்ணீர் மற்றும் உணவுகின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன. இதனால் பால் உற்பத்திகளை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் விவசாயிகளின் வருமானமும் பாதிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நீண்ட காலமாக நிலவிய எல்னினோ காலையின் தாக்கம் காரணமாக கடும் வறட்சிக்கு பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். முள்ளிப்பொத்தானை, தம்பலகாமம் உள்ளிட்ட பல இடங்களிலும் சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை மழை பெய்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக நிலவிய கடும் வெப்பம் மற்றும் மழையின்மையால் குடிநீர் பற்றாக்குறை, கிணறுகள் மற்றும் குளங்களில் நீர்மட்டம் குறைதல், விவசாய பயிர்கள் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அந்த பகுதி மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் நீரின்றி பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்த நிலையில் தற்போது பெய்துள்ள கனமழை அவர்களுக்கு ஓரளவு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொற்றா நோய்களினாலே ஏற்படுகின்றன என்றும் அவற்றில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவை முதன்மையான காரணங்களாக காணப்படுவதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணத்துறை, தொழில்துறை மற்றும் வர்த்தக துறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் வட்டிகலோ எக்ஸ்போ 2026 நிகழ்வானது மட்டக்களப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3வது தடவையாக இடம்பெற உள்ள இந்த கண்காட்சியானது எதிர்வரும் அக்டோபர் 1 தொடக்கம் 4 வரையான 4 நாட்கள் மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் நடைபெற இருப்பதோடு இதில் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன்பெறுவதோடு இதில் சிறுவர்களுக்கான குதூகல வினோத அம்சங்களும் காணப்பட உள்ளதனால் குடும்ப சகிதம் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று மட்டக்களப்பு வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கொழும்பு சம்மாங்கோடு கதிர்வேலாயுத தேவஸ்தானம், பம்பலப்பட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது.
1: கொழும்பு சம்மங்கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானம், பம்பலப்பட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தின் புனராவர்த்தன அஷ்டபந்தன ஸ்வர்ணபந்தன நவகுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இன்று நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை யாகசாலையில் விசேட வழிபாடுகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி இடம்பெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்களின் வேத பாராயணம் இடம்பெற தூமாரி பொழிய பிரதான கும்பங்கள் வீதி பிரதட்சணம் ஆரம்பமானது.
4: ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தார் நாயனாருடைய அகத்திலேதான்
5: செலுத்து.
1: இதனையடுத்து ஆலயத்தில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் உள்ளிட்ட ஏனைய கோபுரங்கள் கற்ப கிரக விமான கலசங்களுக்கான கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. தொடர்ந்து சுபமுகூர்த்தத்தில் ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
7: நேரம் சரியாக 2:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:28 தொடர்கின்றது. மத்திய பிரதான செய்திகளில் இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான சொன்னை வழங்குகின்றார்கள் பரிசு ஆட்சிப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தை ஒட்டி அவரது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று செப்டம்பர் 17 பிரமாண்டமான விழா நடைபெறவுள்ளது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்தியாவில் போலி வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப 5 லட்சத்துக்கு அதிகமான இமெயில் மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் கூகுள் நிறுவனத்தை இந்திய காவல்துறை விசாரித்து வருகின்றது. ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவின் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டக் நிறுவனர் ஜாங் ஈமிங் முதலிடம் பிடித்துள்ளார். அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய விவகாரத்தில் அந்த நாட்டு பொறுப்பு தூதர் ஷாத் துவாரியாச்சை நேரில் அழைத்து இந்தியா நேற்று கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டை உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கின்றது. இதில் ஐரோப்பிய நாடுகளான ஐஸ்லாந்து, பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றது. வளாக உள்கட்டமைப்பின் மோசமான பராமரிப்பு மாணவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்கம் நேற்று புதன்கிழமை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் வளாகத்தில் உள்ள அனைத்து விடுதிகள் மற்றும் கட்டிடங்களுக்கு கட்டமைப்பு தணிக்கை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. தெலுங்கானா படம்சேரு பகுதியில் விநாயகர் சிலைகளை குளத்தில் கரைக்க சென்ற ஆச்சிரமத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். 2 மாணவர்கள் தப்பித்து ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் திரு குடமுழுக்கு நன்னீர் நீராட்ட பெருவிழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். பண்டுவட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இனிப்பு குடிநீர் வழங்கி வரவேற்றார்கள். நாட்டில் மொத்த வெங்காய விலையை கடந்த 9 நாட்களில் 9% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகின்றது என்று சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் ஆண்ட்ரூக்லாக் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 குறைந்து 1 சவரன் 1,12,080 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,010 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த நிறுவனத்திற்கு நன்றிகள். ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமை செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் AI தொழில்நுட்பத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். இங்கிலாந்தில் குணப்படுத்த முடியாத மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆயுளை நீடிக்கும் மருந்து தேசிய சுகாதார சேவை மூலம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் இறந்துள்ளார்கள். அவர்களில் 5 சிறுவர்கள் ஆவார்கள். 100 அதிகமானவரை காணவில்லை. அந்த 6 மாடி கட்டிடம் காசா சிட்டியில்தான் அல்ஹாவா பகுதியில் அமைந்துள்ளது. ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2,000 பவுண்ட்ஸ் 9,700 கிலோகிராம் இடையுள்ள 40,000 ஆயுத தொகுப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்கா NBC செய்தி நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 3 இறந்துள்ளார்கள். காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை வீழ்த்தியிருக்கின்றது. 2023 ஆண்டிலிருந்து முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. ஸ்வீடன் அரசு அந்த நாட்டுக்கான ஈரானிய தூதரை வெளியேற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுடன் மோதலை தொடர்வதில் ஈரானுக்கு விருப்பமில்லை என சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நிதி ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுலா வான் டெர் லெயன் அழைப்பு விடுத்துள்ளார். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மார்க் கார்னி வரவேற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து வருவதை தடை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சீனாவின் மிங்லு கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. சீனா அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க இந்த புதிய கால்வாய் உதவும் என நம்பப்படுகின்றது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட்ரிஸ் ரானின் இசை நிகழ்ச்சியிலிருந்து அனைத்து துணை கலைஞர்களும் விலகியுள்ளார்கள். சொல்லிசை பாடகர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து மற்ற 4 துணை கலைஞர்களுடன் அந்த முடிவை எடுத்தனர். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மீடையில் கருத்துக்களை தெரிவித்த மார்கில் மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியின் பிள்ளைகள் பாடசாலையில் சேர்ந்த இரண்டு நாளில் வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்வதில் உள்ள பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலையின் தரமும் அதற்கு பிள்ளைகளின் நடத்தப்பட்ட விதமும் முடிவுக்கு காரணம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பரவும் காட்டுத்தீ சுமத்ரா யானைகளை மேலும் அச்சுறுத்துவதாக தெரிகின்றது. சுமித்ரா யானை அருகி வரும் உயிரினம். 2400 ஆண்டு முதல் 2800 சுமத்ரா யானைகள் வரை மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளதாக உலக வனவிலங்கு நிதியம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. பூமியில் இருக்கும் புவியீர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்த ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டு வருகின்றது. வடமேற்கு நேபாளத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். எனினும் இதனால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக எந்தவித உடனடி தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. உங்கள் நாயை பார்த்து புன்னகைப்பது முக்கியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். நாம் நாய்களை பார்த்து புன்னகைக்கும் போது அவற்றின் மூளை எவ்வாறு எதிர்வினையாற்றுகின்றது என்பதை கண்டறியும் ஆய்வில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளை இந்த முடிவை முன்வைத்துள்ளார்கள். இந்தியாவில் நடைபெறும் மகளிர் விளையாட்டு செய்தியில் மகளிர் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கான போட்டி நடைபெறும் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்தாட்ட போட்டி ரியல் மட்ரிட் 3-2 என்ற ஹால் கணக்கில் வீழ்த்தியுள்ளது. பிபா உலகக்கிண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்டெகா விளையாட்டரங்கத்தின் புல்லை சாப்பிடாது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்றுவிப்பாளர் டோமஸ் டூகெல் கூறியுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கான சனி வழங்குகின்றால் tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையதள வானொலியே வானொலிய ஒரு சில மறு ஒலிபரப்புகளையும் எமது அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 381.84 இந்தியாவில் 109.85 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 332.93 இந்தியாவில் 95.81 ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 403.14 இந்தியாவில் 116.05 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 445.42 இந்தியாவில் 128.20 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 837.28 இந்தியாவில் 68.49 இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு நூலுலக புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். பரசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேரம் சரியாக 2:39 ஐக்கியராச்சியத்தில் 1:39 அறிவித்தீர்கள். அறிவித்தல்களில் முதலில்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் அறிவிப்புகள், மரண அறிவித்தல். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும், ஆனக்கோட்டை, திருநெல்வேலி, ஜெர்மனி பிராங்க்ஃபுர்ட் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தி மோகனதாஸ் அவர்கள் 14/9/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான தட்சிணாமூர்த்தி நித்யலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற தம்பி ஐயா புனிதவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், கங்காதேவி அவர்களின் அன்பு கணவரும், பிரவீனா சாகித்யன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், நிதர்சன் அவர்களின் அன்பு மாமனாரும், ரஞ்சனதாஸ், பிரேமினா, காலம் சென்ற சத்யதாஸ் ஜனி, லோகதாஸ், பாலதாஸ் ஆகியோரின் அன்பு சௌதரரும், நேஷன், நியாஸ்ரீயா, நித்யான், நியா ஆகியோரின் அம்மப்பாவும், கணேசநாதன் குப்ளான் ஓய்வு பெற்ற SSP, தேம்பாமலர் சிவசக்திநாதன், கோகிலா, ரோமலா, ஜியா, சுரோச்சனா, கிருபா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிரியைகள் செவ்வாய்க்கிழமை 22 செப்டம்பர் 2026 10 மணியிலிருந்து 1 மணி பிற்பகல் வரை இடம்பெற இருக்கிறது. கிரமட்டேரியம் இம் பிரீ கிரவுண்ட் GMBH அண்ட் கோ கேஜி இம் பிரிகன்குண்ட் 4/63/179 ஒபஹவுசன் ஜெர்மனியில் இடம்பெற இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக தொடர்புகளுக்கு சகி மகன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0079-766-46-77-593 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும், டி ரஜனதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-29-72-72-63, எம் பிரேமினா சகோதரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0014-416-204-2281, லோகதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-51-72-58-67, பாலதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0094-75-95-11-620, வீணா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-15-20-61-23-362. அந்த அறிவித்தலை மீண்டும் அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும், ஆனைக்கோட்டை, திருநெல்வேலி, ஜெர்மனி பிராங்க்ஃபுர்ட் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தி மோகனதாஸ் அவர்கள் 14/9/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான தட்சிணாமூர்த்தி நித்யலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற தம்பி ஐயா புனிதவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், கங்காதேவி அவர்களின் அன்பு கணவரும், பிரவீனா சாகித்யன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், ரஞ்சனதாஸ், பிரவீனா, காலம் சென்ற சத்யதாஸ் ஜனி, லோகதாஸ், பாலதாஸ் ஆகியோரின் அன்பு சௌதரரும், நேஷன், நேஷ்ரியா, நித்யன், நியா ஆகியோரின் அம்மப்பாவும், கணேசநாதன் குப்ளான் ஓய்வு பெற்ற SSP, தேம்பாமலர் சிவசக்திநாதன், கோகிலா, ரோமலா, ஜியா, சுலக்ஷனா, கிருபா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அன்னாரின் ஈமே கிரியைகள் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை இம் பெர்கன் கிரவுண்ட் 4/63/179 ஒபஹவுசன் ஜெர்மனி என்ற மயானத்தில் நடைபெற இருக்கிறது. மேலதிக தொடர்புகளுக்கு சகி மகன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-17-66-47-597-593, ரஞ்சதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-29-72-72-63, பிரேமினா சௌதரி 0014-416-70-242-281, டி லோகதாஸ் சகோதரன் 0045-517-25-867, பாலதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0094-759-511-620, வீணா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-152-06-123-362. அன்னாரின் ஆத்மசாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பில் நாமும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
0: நேரம் சரியாக 2:45 ஐக்கியராஜ்யத்தில் 1:45 தமிழொலியில் தொடர்கின்றது. சாயி அருள்மண்டம்.

0: சாய் 60 நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கன்னிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சுரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் வழமை போல் இன்றும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தா சோமாஸ்கந்தன்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து வகையான ஆன்மீக சாதனையின் பின்னணியிலும் ஓர் உண்மை மறைந்து இருப்பதை நீங்கள் இப்போது கண்டுகொள்ளலாம். பக்தன் பகவானை நேசிக்கின்றான், ஆனால் அவன் பகவானை நேசிப்பது பகவானுக்காக அல்ல, அவனுக்காகவே. இருப்பினும் பகவான் பக்தனை நேசிப்பது பக்தனுக்காகவே, அவருக்காக அல்ல. காரணம் இதுதான், எந்த விதமான வேறுபாட்டு உணர்வோ தனி மனித உணர்வோ கடவுளிடம் இருப்பது இல்லை. சில பொருட்கள் தன்னுடையவை, மற்றையவை பிறருடையவை என்று பாகுபடுத்தும் உணர்வு அவரிடம் இருப்பது இல்லை. பாகுபாடும் தனித்தன்மை உணர்வும் இருக்கும்போதுதான் சுயநலம் மிக்க நான் எனது என்னும் உணர்வு தலை தூக்கும். ஆனால் இறைவனை ஓர் உருவத்துக்குள் அடக்க முடியாது. அவரிடம் சுயநலமோ எனது உனது என்னும் தனி உணர்வோ இல்லை. அதனால்தான் எனக்காக மட்டுமே செயல்படு, என்னிடம் மட்டுமே பக்தி செலுத்து என்னும் மூன்று படித்தரங்கள் உங்களுக்காக அளிக்கப்பட்டு உள்ளன. அவை சுயநலம் அனைத்தையும் துடைத்து எறிந்துவிட்டு குறிக்கோளை அடைய உதவக்கூடியவை. தீவினை பயனாக இந்த அறிவிப்புகளின் பின்னணியில் உள்ள மகத்தான உண்மையை ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்கின்றார்கள். உங்களுக்கு கொஞ்சம் காற்று வேண்டும் என்றால் கையில் உள்ள விசிறியை அசைத்து அதை பெற்றுக் கொள்ளலாம். அதே சமயம் புயல் காற்று கடலில் எழுந்துவிட்டால் மிகப்பெரிய அலைகள் எழும்பி கரையில் மோதிக்கொண்டே இருக்கும். வானூரிய மரங்கள் கூட வேருடன் சாய்ந்துவிடும். கை விசிறியால் பெறப்படும் காற்றோ மிக மிக குறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய ஆற்றலோ பயங்கரமானதாக எல்லையற்றதாக இருக்கின்றது. இன்னும் சில மேற்கோள்களை பார்ப்போம். கிணற்றில் இருந்து நீங்கள் தண்ணீர் இறைக்கும் பொழுது மிக குறைந்த அளவே நீர் எடுக்க முடியும். ஆனால் பெருமழை பொழியும் பொழுது ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதன் பின் அந்த பெருவெள்ளம் கடலில் கலக்கின்றது. முதலாவது மனிதனுள் எல்லைக்கு உட்பட்ட ஆற்றலில் இருந்து உருவாகிறது. மற்றியது எல்லையற்ற ஆற்றலில் இருந்து உருவாகிறது. உங்கள் வீட்டில் விளக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அதற்கு நீங்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றலாம், அல்லது மின் விளக்கையும் ஏற்றலாம். ஆனால் அதிகாலையில் ஆதவன் உதித்த பின்பு காடுகளும் நகரங்களும் கதிரவனின் ஒளியில் முழுமையாக மூழ்கி விடுகின்றன. எங்கும் பேராற்றலுடன் பேரொளி வீசும் கதிரவனின் ஒளியோடு ஒப்பிடும் போது உங்களுடைய விளக்கிலிருந்து சிறிய ஒளி மிகவும் அற்பமானதே. மனிதனுடைய எல்லைக்குட்பட்ட ஆற்றலுக்கும் இறைவனுடைய எல்லையற்ற ஆற்றலுக்கும் இன்னுமொரு மேற்கோள் இது. இறைவனுடைய எல்லையற்ற ஆற்றலை நீங்கள் எப்படி அடைவது? எல்லைக்கு உட்பட்ட மானிட ஆற்றலை எல்லையற்ற இறை ஆற்றலாக மாற்றுவது எப்படி? சரணாகதிதான் அதற்குரிய வழி. உங்களது பாவம் அனைத்தையும் அழித்துவிட்டு என்னுடைய உன்னத நிலைக்கு உங்களை உயர்த்த என்னால் முடியும் என்று பகவான் கீதையில் உறுதி அளித்து உள்ளார். இது எப்படி சாத்தியமாகும்? மானிட கண்களுக்கு புலப்படும் இந்த பௌதீக உலகு பிரபஞ்சத்தின் மிக பெரிய காட்சி அம்சம் உடையது. இது பூத ஆகாசம் எனப்படும். இந்த பௌதீக அம்சம் சூக்கும அம்சமாகிய மனமாக இருக்கும்போது அது பிரபஞ்சத்தின் சூக்கும அம்சமாக இருக்கிறது. இது சித்தாகாசம் எனப்படும். இந்த மன அம்சமானது இதயத்தின் நுண்மையான மிகவும் சூக்குமமான அம்சமாகும் போது பிரபஞ்சத்தின் காரண அம்சம் உங்களிடம் நிலை பெறுகிறது. இது சித்தாகாசம் எனப்படும். இப்போது பெரியவற்றிலெல்லாம் பெரியதாக இவை அனைத்திற்கும் அதீதமாக திகழும் எல்லையற்ற இறைவன் சிறியவற்றிலெல்லாம் சிறியதாக வடிவமெடுத்து பக்தனின் இதயமான சிதாகாசத்தில் தன்னை எழுந்தருள்விக்கின்றார். இப்படிப்பட்ட பரந்து விரிந்த எல்லையற்ற ஆற்றல் மிகு இறைவன் பக்தனின் இதயத்தில் தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்கின்றார் என்ற அற்புதமான உண்மை இதில் இருக்கின்றது. இதற்கு மேற்கோளாக ஒரு கதையை பார்ப்போம். ஒரு சமயம் நாரத முனிவர் நாராயணன் இடம் வந்தார். நாராயணன், நாரதா, உலகம் முழுவதும் நீ பயணம் செய்து இருக்கின்றாய். படைப்பின் இரகசியத்தை உன்னால் கண்டுகொள்ள முடிந்ததா? இந்த உலகின் பின்னணியில் உள்ள மர்மத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? படைப்பு முழுவதிலும் மிக மிக இன்றியமையாதது எது? ஐம்பெரும் பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை எங்கும் நிறைந்து இருப்பதை நீ பார்க்கின்றாய். இவற்றில் எதற்கு முதலிடம் அளிக்கப்படலாம் என நீ நினைக்கின்றாய் என்று கேட்டார். சற்று நேரம் சிந்தித்துவிட்டு நாரதர் பதில் கூறினார். இறைவா, மிக மிக அடர்த்தியானதும் மிக மிக பெரியதும் மிக மிக முக்கியமானதுமான மண்ணுலகே பெரிதாக இருக்க வேண்டும் என்றார். நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டும் ஒரு பங்கு நிலமாகவும் இருக்கும்போது மண்ணுலகு மிக பெரிதாக எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட பெரிய மண்ணுலகு நீரால் விழுங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. விழுங்குவது பெரியதா, விழுங்கப்படுவது பெரியதா, எது பெரியது என்று இறைவன் மீண்டும் கேட்டார். மண்ணுலகை நீர் விழுங்குவதால் நீர்தான் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நாரதர் ஒப்புக்கொண்டார். இறைவன் தனது வினாக்களை தொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் நாரதா, அசுரர்களெல்லாம் நீருக்குள் மறைந்து கொண்ட போது அவர்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு அகத்திய முனிவர் கடல் முழுவதையும் ஒரே மடக்கில் விழுங்கிவிட்டதாக நமது புராதன கதை ஒன்று கூறுகின்றதே. இப்போது சொல், அகத்தியர் பெரியவரா, கடல் பெரிதா, எது பெரிதென நீ நினைக்கின்றாய் என்று இறைவன் கேட்டார். விழுங்கப்பட்ட நீரை விட அகத்தியர்தான் உறுதியாக பெரியவர் என நாரதர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதே அகத்தியர் தனது பூத உடலை நீத்த பிறகு விண்ணில் துருவ நட்சத்திரமாக மாறிவிட்டதாக அல்லவா கூறப்படுகிறது? அத்தனை பெரியவரான அகத்தியர் இப்போது பரந்து விரிந்த ஆகாயத்தில் ஒரு சிறு நட்சத்திரமாகத்தானே இருக்கின்றார். இப்போது எது பெரிதென நினைக்கின்றாய், அகத்தியரா ஆகாயமா என்று தொடர்ந்து வினவினார். சுவாமி, நிச்சயமாக ஆகாயம் அகத்தியரை விட பெரியதுதான். அதன்பின் இறைவன், பகவான் ஒருமுறை வாமனனாக அவதரித்து விண்ணையும் மண்ணையும் ஓர் அடியில் அளந்துவிட்ட கதையை நாம் அறிவோம். இப்போது என்ன நினைக்கின்றாய்? இறைவனின் பாதம் ஆகாயம் இரண்டில் எது பெரியது என்று கேட்டார். அதற்கு நாரதர், ஆகா, சந்தேகம் இல்லாமல் பகவானின் பாதம் தான் மிக பெரியது என்று பதில் கூறினார். அதன் பின் இறைவன், அவரது பாதமே அவ்வளவு பெரிதென்றால் அவருடைய எல்லையற்ற உருவத்தை பற்றி எப்படி வர்ணிப்பது என்று கேட்டார். இப்போது நாரதர் ஓர் இறுதி முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதி, ஆமாம் பகவானே, அனைத்தையும் விட மிக மிக பெரியவர், அளக்க இயலாத அளவிற்கு எல்லையற்றவர் அவர். உலகு அனைத்திலும் அவரை விட பெரியது எதுவுமே இல்லை என்று மிக்க மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆனால் இறைவன் அதற்கு பிறகும் ஒரு கேள்வியை கேட்டார். எல்லையற்ற இறைவனை தனது சொந்த இதயத்திற்குள் சிறைப்படுத்தும் பக்தனை பற்றி என்ன நினைக்கின்றாய்? இப்போது சொல் நாரதா, இதயத்துக்குள் பூட்டிய பக்தன் பெரியவனா, பூட்டப்பட்ட பகவான் பெரியவரா? எனவே பகவானை விட பக்தனே

வாழ்க்கையில் எது அதை கட்டுப்படுத்துகின்றதோ அதுதான் மிக்க ஆற்றல் உடையதாக கருதப்பட வேண்டும். வியப்பூட்டும் இறைவனின் ஆற்றல் அடியவரின் அன்பு என்னும் ஆற்றலுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. எனவே பக்தி வழியில் நீங்கள் இறைவனை கட்டி போட்டு உங்கள் இதயத்திற்குள் அவரை பூட்டிவிட முடியும். உங்கள் உள்ளங்கையில் உள்ள ஒரு சொட்டு நீரை கடலுடன் ஒப்பிட்டால் அது மிகச் சிறிய அளவே ஆகும். அதே நீரை மீண்டும் கடலில் கொட்டிவிட்டால் அதுவும் கடலின் எல்லையற்ற தன்மையை பெற்று விடுகிறது. உங்களுடைய சிறிய மானிட உயிர் பரந்து விரிந்த இறைவனுடன் ஐக்கியமாகும் போது நீங்கள் எல்லையற்ற வல்லமை பெற்று இறைவனுடன் ஒன்றி விடுவீர்கள். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே மாறுகின்றான் என சாத்திரங்கள் சாட்டுகின்றன. பகவானையும் பக்தனையும் இணைக்கும் செயல்முறை பக்தி மார்க்கம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் இப்போது பலர் இறைவனை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக தமது எல்லைக்கு உட்பட்ட ஆற்றலிலும் உலகில் மனிதனால் அடையப்படும் சாகசங்களிலும் மட்டுமே அதிக நம்பிக்கை வைத்து இருக்கின்றார்கள். ஒரு கிராம அதிகாரி அல்லது சாதாரண அரசு அதிகாரிக்கு அவர்கள் தலை தாழ்த்த தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அனைத்தையும் படைத்த பகவானுக்கு எல்லாம் வல்ல பிரபஞ்ச பேராற்றலுக்கு பணிவும் மரியாதையும் காட்ட அவர்கள் மறுக்கின்றார்கள். படைப்பில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஆதி நாளிலிருந்தே முதல் காரணமாக இருக்கும் இறைவனை அவர்கள் முறையாக போற்றுவது இல்லை. இந்த சோக நிலைக்கு காரணம் படைப்பின் பின்னணியில் உள்ள சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சிலராக இருப்பதே ஆகும். குறுகிய புத்திகள் வெறும் குறுகலான சந்து வழியாகத்தான் உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொன்றும் இறைவனின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தவறான வழியை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற மாட்டீர்கள். உங்கள் வீட்டு முற்றத்தில் கற்பக விருட்சம் இருக்கும்போது காட்டில் உள்ள கனிகளை தேடி ஏன் அலைகின்றீர்கள்? வீட்டுக்குள்ளேயே காமதேனு இருக்கையில் பால் வாங்குவதற்காக கடை தெருவில் ஏன் அலைகின்றீர்கள்? எல்லையற்ற நன்மைகள் நல்கும் காமதேனுவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் சாரமற்ற சிற்றின்பங்களை தேடி நீங்கள் வெளியே ஒருபோதும் அலைய வேண்டியது இல்லை. அற்ப புத்தியுள்ளவர்களுக்கு அற்ப பொருள்கள் கூட மிக பெரியவைகளாக தோன்றும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற பொருட்கள் தான் எப்போதும் கிட்டும் எனச் சொல்லப்படுகிறது. சின்னதை நினைத்தால் சின்னதையே நீங்கள் அடைவீர்கள். சின்ன எண்ணங்கள் சின்ன இயல்புகளைத்தான் உருவாக்கும். உங்கள் ஆற்றல் எல்லைக்கு உட்பட்டதென நீங்கள் நினைப்பதால் சின்ன பொருட்களே உங்களை கவர்கின்றன. ஆனால் உண்மையில் உங்கள் ஆற்றல் எல்லையற்றது ஆகும். அன்பின் வடிவங்களே, எப்போதும் உடல்தான் நீங்கள் என கருதுவதால் நீங்கள் குறுகிய புத்தி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். அகம் தேகாஸ்மி, உடலே நான் என்ற எண்ணமே உங்களை குறுகிய நிலையில் வைக்கின்றது. ஆனால் நீங்கள் அகம் தேகாஸ்மியிலிருந்து அகம் ஜீவாஸ்மி, அதாவது தெய்வீக ஒளி வீசும் ஆத்மாவே நான் என்னும் நிலைக்கு முன்னேற வேண்டும். இப்படியாக துவைதத்திலிருந்து விசிஷ்டாத்வைதத்திற்கு எழுச்சி பெறுங்கள். அதன்பின் அகம் ஜீவாஸ்மியிலிருந்து அகம் பிரம்மாஸ்மி, ஆன்மாவே நானில் இருந்து தெய்வீகமே நான், இறைவனுக்கும் எனக்கும் பாடு இல்லை, நானும் இறைவனும் ஒன்றே என்னும் அத்வைத நிலைக்கு உயர்வு பெறுங்கள். இதுதான் அத்வைதத்தின் முழுமை பேற்று நிலை.
அதனாலே நான்

என்ற உணர்வில் நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் அது துன்பத்தின் பிறப்பிடமாகவே இருக்கும். நீங்கள் துவைதத்தில் மூழ்கி இருக்கும் வரை அனைத்துமே இன்னலும் கவலையும் உடையதாகவே இருக்கும். ஆன்மாவே மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்ததாக இருப்பது. உடலே நான் என்ற தவறுதலான எண்ணத்தை விடுத்து ஆன்மாவே நான் என எப்போதும் எண்ணும் அளவிற்கு உங்கள் சிந்தனை உயர வேண்டும். இதுதான் வழிபாட்டிற்கு உரிய முறையான மனப்பான்மை ஆகும். வழிபாடு வடமொழியில் உபாசனா என அழைக்கப்படுகிறது. அருகில் அமர்தல் என்பது அதன் பொருள். ஆனால் வெறுமனே அருகில் அமர்வதும் பக்கத்தில் இருப்பதும் போதாது. தவளை தாமரையின் மேல்தான் அமர்கின்றது. இருப்பினும் தாமரையில் உள்ள இனிய அமுதத்தை அது அனுபவிப்பது இல்லை. வெறும் அருகாமையால் யாதொரு பயனும் இல்லை. அன்புக்கு உரியதாகவும் அது இருக்க வேண்டும். அதாவது தேனை சுவைப்பதற்குரிய தகுதியும் உங்களிடம் இருக்க வேண்டும். உறவினர்கள் உங்களுக்கு வெகு அருகே இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கும் சிக்கல்கள் கஷ்டங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அதனால் நீங்கள் ஆழ்ந்த கவலைக்கு ஆட்படுவது இல்லை. ஆனால் அதே சமயம் உங்களுடைய சகோதரர் அல்லது கணவர் இவ்வுலகின் பாதி தூரத்தில் இருக்கும் தூர தேசத்தில் இருந்து கொண்டு ஒரு வாரத்திற்கு உங்களுடன் தொடர்பு கொள்ளாவிட்டால் நீங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கின்றீர்கள். இரண்டாவது நிகழ்ச்சியில் உடல் வெகு தொலைவில் இருந்தாலும் உங்களுடைய பரஸ்பர அன்பு நெருக்கத்துடனும் நேசத்துடனும் இருக்கின்றது. அதே சமயம் உறவினர்கள் வெகு அருகில் இருந்தாலும் அவர்கள் மீது நாம் செலுத்தும் அன்பு அத்தனை ஆற்றலுடன் இருப்பது இல்லை. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வீட்டில் சில சுண்டலிகளும் எறும்புகளும் சுற்றிக்கொண்டு இருந்தால் அவற்றை நீங்கள் உங்கள் நண்பர்கள் என்று கருதுவீர்களா? உடலின் நெருக்கத்துடன் அன்பின் நெருக்கமும் இருக்க வேண்டும். உறவை வலுப்படுத்த உங்களிடம் நெருக்கமான அன்பு வளர வேண்டும். அருகில் அமர்வதுடன் இறைவனின் அன்புக்கும் பாத்திரமாக வேண்டும் என்பதை குறிப்பதே உபாசனா என்னும் சொல் ஆகும். அன்புக்கு உரியவராகவும் அருகில் இருப்பதாலும் நீங்கள் பெறும் நன்மை யாது? நீங்கள் விளக்கு அருகே உட்கார்ந்தால் அந்த ஒளியின் உதவியுடன் இரவில் சில பயனுள்ள செயல்களை உங்களால் செய்ய இயல்கின்றது. மின் விசிறிக்கு கீழே அமர்ந்தால் வெப்பத்தின் தொல்லை நீங்கி குளுமையான காற்று கிட்டுகிறது. குளிர்காலத்தில் நெருப்பின் அருகே அமர்ந்தால் நடுங்க வைத்த குளிரில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒன்றின் குணம் நீக்கப்பட்டு மற்றொன்றின் குணம் மேலோங்குகின்றது. அதைப்போலவே நீங்கள் இறைவனை அன்போடு நெருங்கினால் அதன்பின் அவருடைய அன்பு உங்களுக்கு கிட்டும். விரைவில் உங்களது தீய குணங்கள் அனைத்தும் மறைந்து ஒளிந்து கடவுளுக்கே உரிய நல்ல குணங்கள் உங்களை அடைகின்றன. எனவே இறைவனிடம் மிக மிக நெருக்கமாகவும் மிக மிக நேசத்துடனும் இருக்கும் வண்ணம் நீங்கள் உங்களது அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை அணுகுவதற்குரிய மிகச் சுலபமான வழி உங்களுடைய பார்வை, சொல், செயல் அனைத்திலும் இறை நினைவே இருக்க வேண்டும். இறைவனது அன்புக்கும் அருகாமைக்கும் பாத்திரமாகும் வகையில் அவரை எப்படி அணுகுவது என்ற சிந்தனையில் மட்டுமே இருங்கள். பக்தி வழியில் இறைவனை நேசிப்பது மட்டும் போதாது, இறைவனை மகிழ்விக்கும் செயல்களிலும் ஈடுபட வேண்டும். இதுதான் இறைவனுடைய அன்பையும் உணர்வையும் எழுச்சி பெறச் செய்வித்து உங்கள் மீது அருள் பாலிக்க வைக்கும். இறைவனை மகிழ்விக்கும்

0: சிறப்பு இயல்புகள் ஏராளமாக இருக்கின்றன. பக்தன் அவற்றை பெற்றிருக்க வேண்டும். போற்றுதல் தூற்றுதல், பட்பம் தட்பம், இலாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், மானம் அவமானம், இப்படிப்பட்ட எதிர் இயல்புகள் எவையாக இருப்பினும் அவற்றை சமபாவத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். தூற்றுதலின் போது தளர்ச்சியும் போற்றுதலின் போது மலர்ச்சியும் அடைய வேண்டாம். இன்பத்தில் துள்ளி குதிக்கவோ துன்பத்தில் துவண்டு விடவோ வேண்டாம். வெப்பத்தையும் தட்பத்தையும் சம பாவனையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இரண்டுமே இன்ப ஊற்றாக உங்களுக்கு உதவும். குளிர்காலத்தில் உலன் ஆடைகள் தான் விரும்பத்தக்கவை. அது அளிக்கும் வெப்பம் உங்களை குளிரிலிருந்து காப்பாற்றுகின்றது. கோடையில் வெப்பத்திலிருந்து காப்பாற்ற உங்களுக்கு மெல்லிய துணிகள் தேவைப்படும். சில காலங்களில் வெப்பமும் சில காலங்களில் தட்பமும் உங்களுக்கு இன்பம் தருகின்றன. பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அது இன்ப அனுபவம் அல்லது துன்ப அனுபவம் ஆகின்றது. வெப்பம் தட்பம் இலாபம் நட்டம் முதலிய பல வகையான எதிர்நிலை ஜோடிகளும் உலகில் உள்ள பிற பொருள்களும் தத்தம் போக்கில் பயன்படக்கூடியவையாகவே உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு தான் படைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதை உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் பொருந்தக்கூடிய வகையில் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையிடம் தங்க கோப்பையையும் பைத்தியக்காரனிடம் பழையும் கொடுப்பது அடிமுட்டாள்தனமாகும். விலை மதிப்பு மிக்க பொற்கோப்பையை அதன் தராதரத்தை அறிந்த ஒருவனிடமே கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்குத்தான் அதை எப்படி பயன்படுத்தினால் அதிக பயன் கிட்டும் என்பது தெரியும். அதை போலவே பக்தியின் மதிப்பை அறிந்த ஒருவனால்தான் தனக்கும் பிறர்க்கும் தூய்மையான இன்பத்தை அளிக்க முடியும். உண்மையான அன்பு யாருக்கும் ஒருபோதும் தொல்லை தராது. அது ஒருபோதும் மற்றவரை வெறுக்க வழிவகுக்காது. கீதையின் 12வது அத்தியாயத்தில் பக்தனுக்குரிய சிறப்பு இயல்புகள் யாவை என பட்டியல் இடப்பட்டு உள்ளன. உலகில் உள்ள எந்த உயிர்களின் மீதும் பகைமை பாராட்ட வேண்டாம் என அது ஆரம்பிக்கின்றது. இறைவா உன்னை நேசிக்கின்றேன் என கிளிப்பிள்ளையை போல் சொல்லிக்கொண்டு அதே சமயம் பிறருக்கு துன்பமும் தந்து கொண்டு இருந்தால் அதை பக்தி என எப்படி கருத முடியும்? அன்பும் பக்தியும் ததும்பி இறைவனின் ஒவ்வொரு ஆணையையும் முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு சரண் அடையும் போதுதான் நீங்கள் பக்தன் ஆகின்றீர்கள். ஆணவத்தாலும் பெருமையாலும் நிலை தடுமாறிய அர்ஜுனன் இறைவனின் போதனையை கேட்ட பின்பு, இறைவா நான் தங்களுடைய சீடன், நான் உங்களிடம் முழுமையாக சரண் அடைகின்றேன், எனக்கு நன்மை பயப்பவைகளை போதிப்பீராக என்றான். அதுவரைக்கும் மாமன் மைத்துனன் என உறவாடிக் கொண்டிருந்த அர்ஜுனன், தாங்கள் சொல்வதை செய்கின்றேன், தங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுகின்றேன் என்று சொன்னவுடன் பக்தனாகிவிட்டான். அவனுடைய மனம் மாறியவுடன் மைத்துனன் என்னும் உறவு முறை சீடனாக மாறி பகவானை குருவாக மாற்றிவிட்டது. அப்படிப்பட்ட மன மாற்றம் பக்தனுக்கு முழுக்க முழுக்க இன்றியமையாதது. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இறைவன் அருகே என்னதான் நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தாலும் உங்கள் பக்தி பழுக்காமல் பயனற்றதாகிவிடும். இந்த உன்னத கோட்பாடுகளில் தெளிவு பெற்ற பின் அவற்றை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். சமத்துவ மனபாவம் உங்களிடம் நிலவட்டும். நீங்கள் ஆற்றும் செயல் நன்மை பயப்பதாகவும் எந்த சந்தர்ப்பத்திற்கும் பொருந்துவதாகவும் இருக்கும் வண்ணம் உறுதிப்படுத்திக் கொள்ள. கீதையின் இந்த சுலோகங்களை வெறுமனே மனனம் செய்வதோடு நிறுத்தாமல் நடைமுறைப்படுத்துவது மிக மிக முக்கியமாகும். அவற்றின் பொருள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு அன்றாட வாழ்வில் அவற்றை நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுடைய துயரம் அனைத்தும் மறையும். ஆனால் அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே சுலோகங்களை ஜபிப்பீர்களானால் உங்கள் துன்பங்கள் அதிகரிக்கவும் கூடும். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.
1: நன்றி சகோதரி. அன்பு உறவுகள், இதுவரை சாயி அருள்வதன் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை வரை பொறுத்திருங்கள். நானும் மனசையும் முளைக்கிற காசும் நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போற முக்கியமா மூடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆர்வங்களை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா.
2: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்குமா, நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை விட்டு புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்னத்தை.
1: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:16. இந்த நேரத்தில் வானொலியில்

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டாக அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றும் ஆதங்கப்படாதீர்கள், முயற்சியை திறமையாக்கும் 4 தொலைபேசிகள் காத்திருக்கின்றது. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ஜோசரிக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: கத்திரிக்காயும்
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க? சாப்பாடு சமைக்க
1: என்ன
0: பாட்டு கேக்குறீங்க? கடவுளே, நீங்க நல்ல பாட்டு கேப்பீங்கன்னு ஆசைப்பட்டா
1: எனக்கு
0: கேட்க கூடாதம்மா. உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல பாடல் எடுத்து வச்சு நீங்க சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே பாறையும் பார்த்து சிலுக்கு மரம்னு சொல்றது வைரமுத்து இல்லாத பொல்லாத பொய்யை எல்லாம் வச்சு எழுதி
1: ஒட்டகத்தின்
0: உயரம் என்ன, பெண் என்ன, ஒரு புலவன் வந்து இவ்வளவு எப்படி ஒரு புலமையே இப்படியா செய்யறது? அதோட என்ன முதல் இரவுக்கு சாரி கசங்காமல் அவர் பெரிய அயன் பண்ணின சாரியை கட்டினு முதல் இரவு காட்சிக்கு சாரி கயங்க கசங்காமல் வந்து எழுதுறார் கவிதை. அண்டை காதலிய குளிக்க தீர்த்தத எழுதி ஒரு விசரம் குடிப்பான். ஒரு ஒரு பௌத்தறிவு இல்லாதனே குடிக்க மாட்டான். ஊடகங்கள்ல போய் புலம்புறது. அந்த நாளையில கண்ணதாசன் எழுதிய கவிதையில எடுத்து பற்றியோ கொண்டு வந்து வைரமுத்து பார்த்தாருன்னா இப்படி ஒரு கவிதை எழுதிய நானும் இப்படி எழுதுறேன்னு. 55 கிலோ இனிமையாக இருக்கின்றது. பாட்டு நல்ல பாட்டு பாடுற விதம் அது கன்னட ராகத்தில் வந்த பாடல் எல்லாம் இந்த அட்டகாசமான பாடல்களான். விஜய் இவர் வந்து வித்யாசாகருக்கு வந்து கானடா ராகத்தெல்லாம் காதல் பாடல் எல்லாம் எடுப்பார். ஆகவே உங்களுக்காக அந்த கானடா ராகத்தில் வந்த பாடலை தாரம் கேளுங்களேன்.
1: நன்றி.

0: அளித்த பாடலை திருமதி ஜோசரியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த வேளையில் மேரி மக்லின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அடுத்ததாக இணைப்பில் வணக்கம் மேரி. வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா
1: இருக்கீங்களா?
0: ஆங்கள நல்லா சூப்பரா இருக்கோம். நீங்க நெத்திர விட்டீங்களா பாட்டை கேட்டு?
1: இல்ல, நான் இப்ப வந்த. நான்
0: எங்க இருந்து வந்த? நீங்க எங்க இருந்து வந்த? நீங்க
1: வேலை போயிட்டு?
0: இல்ல, பாட்டை கேட்டு நெத்திர உண்டு போட்டீங்களான்னு கேட்டார்.
1: இல்ல,
0: அப்படியே கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் நெத்திர கொள்ளி இல்ல, டயர்டா இருந்தது.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அப்படியான பாடல் அது.
0: சந்திரனும்
1: ஒன்றுதான்
0: பெற்றவர்கள் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு விட இவர் நல்ல இடத்துல கல்யாணம் செய்து பெற்ற தாப்பனையே வந்து வேலைக்காரன் என்று சொல்ற மகன். அந்த படம் தான் அந்த வாட்ச்மேன் வடிவேலு. நாட்டில் நடக்கிற கதையில வந்து பாட்டு கவிஞர்கள் எழுதுங்கடா சொல்லி பாட்டும் இருக்கு அதுல. அந்த அருமையான படம், நல்ல அழுக வரும். சோமாரும் சுஜாதாவும் நடிச்சது, மகனுக்கு நடிக்கிறது சந்திரபாபு, நாயசன் மகன். என்ன பேர் அவர்கிட்ட? வாழும்பெற போராடன்று மற்ற பேரை மறந்து வருதில்லடா கண்டு. இப்போ அந்த படம் வந்து பார்த்தா கவலையா இருக்கும்.
1: உங்களுக்கு தெரியும் இந்த பாடல்
0: எல்லாம் தெரியும். தெரிஞ்சு விரும்பி கேட்ட பாடல் வாலி அவர்களுடைய கவிதை விரி தேவாவுடைய இசை. இந்த பாட்டெல்லாம் வருது பேராண்டி உன்னை விட்டுட்டு இருக்கேலான்னு அந்த பிள்ளையின் நினைவு.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 3:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:33 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி லாலா, நலமா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்ல சூப்பரா இருக்கோம். சாப்பிட்டீங்களா லாலா? அன்றைக்கு சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்
0: நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறு ஒட்டிட்டுதா?
1: உடலுக்கு நல்லது தைரியம் நீங்க பாவம் தானே
0: பிள்ளைகளை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கொண்டு கிண்டி சாப்பிடுங்க. கசப்பு சாப்பிடக்கூடாதுல்ல, நீங்க கசப்பும் இருக்கத்தான் போயிடும். அதை விட நீங்க ரசமா? ரசம் ஓகே. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சத்தியம், இது சத்தியம்.
0: சத்தியம் நான் சொல்ல போகுது. அப்படியா?
1: என்ன
0: படத்துல இந்த பாட்டு?
1: என்ன
0: படம் எனக்கு சத்தியம் சத்தியம்
1: சத்தியம் இது சத்தியம் நல்ல பாடு வரியலோட வருவீங்க அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார் மன்னன் புது ஆக்டர் வராங்க
0: உழப்புது பாட்டு. சத்தியம் இது சத்தியம்
1: எல்லாம் வல்ல இறைவனின்
0: ஆணை. எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை. உங்களுக்கு பழைய பாடலாம் நல்ல விருப்பம். என்ன அசோகன் நடிச்ச படம்? அம்மா
1: அண்ணாதுரை
0: ஒருத்தரும் அந்த அவருடைய கருணாநிதி ஸ்டாலின் பஞ்ச மாதிரி வெறும் அவர் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய தமிழர்களுடைய பெயர்களை தான் வைத்திருக்கிறார். அண்ணாதாசன் அவர் தான் நல்ல அந்த தாப்பன்ற பாடல்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார். அவர் சொல்லியிருக்க அவர் பாட்டு நானே என்ற பாட்டு எழுதினது ஹாமு ஷெரீப்பண்ட் ஒரு புதுக்கதை ஒன்று பிறந்தது. அந்த புதுக்கதை இல்லாத அவற்ற பாட்டு ஒரு அவர் வந்து இஸ்லாமியர். ஆனால் சமயம் எல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. இந்து சமயத்தை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. ஹாமு ஷெரீப்பின் சிறந்த கவிஞர். ஆனால் கேவி மகாதேவன் அவருக்கு புகழேந்தி எல்லாம் இருக்கிறார்கள். இசையமைத்தரில் புகழேந்தி இருக்கிறார். கேவி மகாதேவன் காலமாகிவிட்டார். நானும் அன்று ஒரு தவறுதலாக ஒரு பிள்ளையான விஷயத்தை சொல்லி போட்டேன். ஜானகி அம்மான்ற மகன் சித்தத்தால் தான் ஜானகி அம்மா கொஞ்சம் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவேன். அமெரிக்க ராஜா கேட்க தவறுதலாக இருக்கிறார் என்று சொல்லிவிடுவார். அவர் சித்து ஒரு 10 மாதத்தில் ஜனவரி ஒரு 10 மாதத்தில் அவன் நல்லா உடைஞ்சு போனார். மகன் ஒரே ஒரு மகன் தானே உள்ள அதிபதி பாடி உழைச்ச காசு கடவுளை எல்லாம் சிக்கலை கொடுக்குறான். அந்த எங்களை எல்லாம் மகிழ்விக்கிற அவன் அந்த சூப பாடி எடுத்து போட்டு நாங்கள் கேட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த தாயை போட்டு இந்த பாடுபடுத்தி இருக்கிறார் கடவுள்.
1: நிலையான
0: வாழ்க்கைய அவரை தொடர்ந்து அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அமெரிக்க ராஜா.
2: வணக்கம் அண்ணா,
0: நல்லா இருக்கிறோம் ராஜா. நீங்கள்
2: எத்தனை
0: மணி கனடாவில்?
2: கனடாவில் இப்ப அமெரிக்காவில்
0: என்னோட வந்து பாட்டுக்கு கதைக்கிறீங்க. சத்யா எப்படி இருக்கா?
2: சத்யா சோமா இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை எங்கட சிங்கப்பன் புனர் சிங்கப்பனோட உரையாடி இருந்தீங்க.
0: என்ன பாடல் சௌரம்?
2: இன்று வந்து அடிக்கடி நாங்கள் கேட்கணும். பைலப்பிரம்நாட்டுல இலங்கையில்
0: உங்களோட விஷயம் பாடுது.
2: அடிக்கடி நாங்கள் அதை கேட்கணும். அந்த அருமையான நடிகை எங்களுடைய சிவாசி ஐயாவில் நடிச்சிருந்தா, அவருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். உண்மையான அழகா நல்ல படம், நல்ல நல்ல சூப்பர் வசனங்கள் எல்லாம் பிறகு நல்ல நல்ல வசனங்கள். அத்துடன் எங்கள் சௌதரி லாலாவி சுவாமில்லா அம்மா இருந்து கேள்விப்பட்டேன். நான் படங்கள் எல்லா அம்மங்களும் அவன் வந்து சுவப்படுத்தணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்ப சுகமா வந்து கொண்டிருக்கா. நல்லது. அவங்க ரவியின்ற குடும்ப வரலாறு எனக்கு தெரியும். நல்ல அருமையான பண்பான கௌரவமான குடும்பம் உள்ள வலையில
0: காதலிச்சு கல்யாணம் செய்தது
2: முல்லைத்தீவுதான்.
0: தண்ணீர் சந்தையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
2: சரியா இல்ல சிறியப்பன் பெரிய நல்ல அருமையான குடும்பம், பண்பான குடும்பம். சிறியப்பன பெரிய தியானியா இருக்கிறார். கமலஹாசன் போல இருக்கு மீசம் முழுக்கும் அந்த வடிவான. உண்மையா உண்மையா சொல்றோம். அந்த கேட்டுக்கின்ற லாலா மகி சிரிப்பு நினைக்கிறேன். அந்த பாடத்தை அரங்கம் ராலாவை கொடுத்துட்டு தரங்க கேட்போம்.
0: லாலானுடைய பாடலை கொடுத்து உங்களோட பாடலை தருகின்ற. நன்றி சகோதரம்.
2: நன்றி
0: நன்றி. இப்பொழுது சகோதரி லாலா ரவி அவர்களுடைய பாடல் சத்தியம் நான் சொல்ல போவது.

ஒலித்த பாடலை திருமதி லாலா ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து சகோதரர் ராஜா அவர்கள் இலங்கை நிலங்குயிலோடு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை அவருக்காக அனுப்பி வைக்கின்றோம் அமெரிக்காவுக்கு.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் அன்பு சகோதரி திருமதி புஷ்பா, சோதி புஷ்பா அவர்கள். நலமா இருக்கிறீங்களா சோதி புஷ்பா? நாங்களும் உங்களோட அன்போடு நலமா இருக்கிறோம் சகோதரி. எல்லாம் உங்களுக்கு மெல்ல இறைவனுடைய சத்தியம் கிடைக்க வேண்டும். நல்லபடியா உச்சாமா கலகலப்பாக நீங்கள் இருக்க வேண்டு இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு. சோதி அண்ணா எப்படி இருக்கிறார்? சாப்பிட்டுட்டீங்களா?
1: சாப்பிட்டீங்க.
0: அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னும் 1000
0: அடிக்கு மேல நீங்க இருப்பீங்க. நான் கீழே இருந்து நின்று பாப்பேன் மேல ஒரு பிளைட். என்னாலும் பாப்பேன். அவ்வளவு துணிவா அங்க உள்ளுக்கு நின்றா வெயில் வாங்கி சாப்பிட்டு தண்ணி அடிச்சு அடிச்சுட்டு இந்திய பைலட் எல்லாம் வந்தமா அந்த பத்திரிகை செய்திய பொது வசத எல்லாம் பாவிக்கிறார்களாம். ஓ, இதெல்லாம் கேக்க அதுவும் பெரிய செய்தியா? இப்ப எல்லாரையும் செக் பண்றாங்களே. இறங்கி முடிந்தானே அவன் ஓட்டம் முடிஞ்சு போயிட்டு அந்த வீட்டை ரிலாக்ஸ் போகணும் தானே. அந்த நேரத்துல செக் பண்ணி தரம் விடுகணுமா?
1: உண்மைதான்.
0: ஓ, இவ்வளவு உயிர்கள் அதுகளோட விளையாட்டு வைக்க. அப்படி போது. உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானலையில்.

ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த

அளவு கொள்பவன் பேச தெரிந்த நிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு

0: ஒலித்து பாடலை திருமதி யசோதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீயை அவர்களுடைய இசை.
1: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவு

0: சிந்தனை அந்த உறவுகளுக்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இந்த நேயர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0662216115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சுண்டு போறோம். கேமா வீடு எம்பிக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆறு மூலி தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா.
3: கடவுள்
2: கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
3: மறக்காதீங்க ஜோஸ்
2: ஜீரத்னத்தை, மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 4:01, ஐக்கியராட்சியத்தில் 3:01. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பல் எல்லாம் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விஜய் சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். தியாக தீபம் தெளிவனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவணை, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வியாழக்கிழமை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையின் நிர்வாக செயலாளருமான ரேணுகா பெரேராவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் பதகரம உத்தரவு பிறப்பித்துள்ளார். எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணிகளை நடத்தினாலும் அல்லது கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கம் எதற்கும் அஞ்சப்போவதில்லை. நாட்டின் அனைத்து அரசியல் நகர்வுகளுமான இறுதி தீர்ப்பை மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என விவிதுருகல உரிமையாவின் தலைவர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து

பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக மூன்று முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனந்த குமார திசநாயகா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என்று இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடமிருந்து வைப்புத் தொகைகளை திரட்டி வந்த தம்புளியை சேர்ந்த நபருக்கு வைப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறு நிலுவையில் உள்ள வைப்பு பணத்தை மீளச் செலுத்துமாறு இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரச ஊவா முதலீட்டு வங்கியின் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்ட முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய நேற்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசித குட்டியாராச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். நாட்டில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொற்றா நோயினாலேயே ஏற்படுகின்றது எனவும் அவற்றில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவையே முதன்மையான காரணங்களாக காணப்படுகின்றது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார். தொடர்கின்றது இந்திய செய்திகள். ஒரு சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலக அளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கின்றது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகின்றது என்று சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் ஆண்ட்ரூ கிளார்க் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தொழில்நுட்பத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியிருக்கின்றது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுல்லா வான் டெர் லெயன் அழைப்பு விடுத்துள்ளார். சீனாவின் பிங்க்ளூ கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எட்சிரானின் இசை நிகழ்ச்சியிலிருந்து அனைத்து துணை கலைஞர்களும் விலகியுள்ளார்கள். சொல்லிசை பாடகர் மைக்கேல் மோர் நிகழ்ச்சியிலிருந்து அகற்றப்பட்டதை தொடர்ந்து மற்ற 4 துணை கலைஞர்களும் அந்த முடிவை எடுத்துள்ளார்கள். பூமியில் இருக்கும் புவியீர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்த ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டு வருகின்றது. இந்தியாவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2021 சீசனுக்கான போட்டி நடைபெறும் தேதிகள் அதிகாரப்பூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி நேற்று 16 அறிவிக்கப்பட்டுள்ளது. பீபா உலகக்கிண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்கடெகா விளையாட்டரங்கத்தின் புல்லையை சாப்பிடாது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்றுவிப்பாளர் தோமஸ் டூகெல் கூறியுள்ளார். இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கான சந்தை வழங்குகின்றனர் TRTTamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 384% இந்தியாவில் 180.85 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 332.93% இந்தியாவில் 95.81 ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 403.14 இந்தியாவில் 116.05 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 445.42 இலங்கையில் இந்தியாவில் 128.20 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 837.98 இந்தியாவில் 68.49 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களிலும் பிரதி சனி ஞாயிறு தினங்களில் அதிரடி மலிவினையும் இடம்பெறுகின்றது.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் கடந்த திங்கட்கிழமை இரவு சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தின் மறு ஒலிபரப்பினை உங்களுக்காக தருகின்றோம் அன்பு உறவுகளே. அதாவது கேட்காதவர்களும் கேட்டு ரசிப்பதற்காகவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காகவும் மறு ஒலிபரப்பாக செய்தவர்கள் உங்களுடைய நிகழ்வை நீங்கள் கேளுங்கள். கேட்கும் போது நாங்கள் என்ன தவற விட்டுட்டோம், நாங்கள் பெருசாக தான் பேசியிருக்கிறோம், கல்லக்கி விட்டோம் என்று உங்களுக்குள்ளே ஒரு புன்னகையை செய்வீர்கள். சில நேரம் சிலர் மறந்துவார்களா, இந்த காட்சியை எப்படி நாம் கொண்டு போயிருக்கலாம், எப்படி நகர்த்தியிருக்கலாம் என்ற அந்த தவறுகளையும் நீங்கள் பார்த்து மகிழ்வதற்கு மறு ஒலிபரப்பாக உங்களுக்காக வானொலியில் வலம் பெறுகின்றது. சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார்.

வான்திரிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன்

சட்டமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சட்டமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

ரூபியாபன மலைக்கு ஆதரவில் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா. அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா. வாழ்க்கையில் சரியான முடிவுகளும் மனதா. அல்லது சரியான முடிவுகளை தருவது மூளையா.

0: இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளர் ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். உங்களது பட்டிமன்ற நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஜியானடேசன், வாழ்க்கையை சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பை தந்துள்ளீர்கள். நான் சொல் புத்தி என்றவன் வாதாட
0: சொல் புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கின்றீர்கள். சரி, உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: நடுவர் அவர்களையும் நான் படிக்காதவன் என்ன ஒரு விடயத்தை அல்லது ஒரு சொன்னால்தான் என்னால் அதை செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில என்னால எந்த வித முடிவும் எடுக்க இந்த மனம் அப்படி எனக்கு விடாது, எனக்கு தெரியாது, மனம் என்ன இருக்க முடியாது. இப்ப ஒரு பாடத்தில் ஆசையும் சொல்லி தர்றாரு, வச்சுக்கோங்க,
0: வைத்துக்கோங்க.
1: நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு அது விளங்கவில்லை. திரும்பி திரும்பி சொல்லி தருகிறார். நான் திரும்பி திரும்பி சொல்லுவதனால அந்த மனத்தால நான் அதை பரீட்சையில் பாஸ் பண்ணி உயிரை வைத்து
0: தந்தேன்.
1: அடுத்து நடுவர்களை நான் ஒரு முக்கியமான செயலை செய்ய நினைக்கிறேன். அதனால என்னால் அது தனியே செய்யவே முடியாது. நாங்கள் ஒரு வயதானவர்களிடம் அனுபவம், அவரும் படிக்காதவர், அனுபவத்தில் அவர்களை சொல்லித்தாரார், அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. அவர்கிட்ட இருந்து அவர் ஒரு படிக்காதவர், அவர் தன் அனுபவத்தால எங்களை சொல்லித்தார, நாங்க அதை கேட்டு பாக்குறோம், வழிமுறைகளை செய்தார, நான் அவருடைய சொல் புத்தியால நாங்களும் அதை. அடுத்ததாக நடுவர்களே, விஞ்ஞானத்துல பாருங்கள். உதாரணமாக தோமஸ் அல்வா, விஞ்ஞானியான தோமஸ் அல்வா எடிசன், பள்ளி பருவத்துல படிக்க தெரியாமல் புத்தி இல்லை என்று ஆஸ்திரேலால திரத்தப்பட்டார். அப்ப அவரது தாயார் அந்த மனசையும் அவரும் படித்தாவோ படிக்கலோ தெரியாது, முயற்சி அது மனது இறங்கிச்சது, சொல்லி தந்த புத்தியாலையாவது இந்த பிள்ளைய நான் படிச்சொரு ஆளாக்க வேணும்னு சொல்லி உலகம் போட்டு ஒரு புகழ்வெற்ற விஞ்ஞானியானார் அந்த தோமஸ் அல்வா எடிசன். எனவே அந்த தாய் சொல் புத்தி தான் சரியான முடிவுகள். அவர் விஞ்ஞானியா வந்தது தாயின் மனது மாற்றத்திலும் அந்த சொல் புத்தியாலும் தான் அந்த அவர் மூளை இல்லை. அப்ப நாங்களும் ஒரு விடயத்தை இப்ப நாங்க செய்ய வேணும்னு சொன்னா நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம், அதை செய்தாங்க சொல்லி தாங்குவோம், அதை சொல்லி தாங்குவோம். இப்ப எங்களுக்கு அது புத்தி இல்லாட்டாலும் அது சொல்லித்தாரதால நாங்கள் திரும்ப திரும்ப அதை செய்யறபடியால அது எங்களுக்கு நல்ல வெற்றியா தானே கிடைக்கும். எனவே நாங்க முடிவுகளை தருவது சொல் புத்தி என்று கூறி நான் விடைபெறுகிறேன்.
0: இணைந்து சிறப்பித்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, சுகமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நானும் நலமா இருக்கிறேன். சுகமா இருங்க. நான் சென்ற வாரம் சொல்புத்திக்கு தான்
0: வந்தேன்.
2: இந்த வாரம்
0: அணியிலேயே வலுப்படுத்த இந்த வாரமும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களது வாதங்களை தாருங்கள்.
2: எமக்கு சொல்புத்தி தான், எமக்கென்றில் எல்லோருக்கும் சொல்புத்தி தான் அதை நிலைநாட்ட வைக்குது. காரணம் என்னென்றால் எம்மை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைக்க நிறுத்துகிறது சொல் புத்தி. எங்களை அதை கட்டமைச்சு இது சரியோ சரியில்லையோண்டு உணர வச்சு நிலைநாட்டி அந்த செயல இறங்க வைக்கிறது சொல் புத்தி. காரணம் நம்ம ஆரம்பம் என்றால் ஆரம்பத்தில் எங்களுக்கு அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி தெரியாத வயசு ஆறு அம்மாவும் மட்டும் தெரியும், மற்றவை பார்த்தா சிலோட அழுவோம். சின்ன குழந்தை இல்லை நாங்கள், எங்களுக்கே சும்மா நிமித்தி இருத்தக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டு சும்மா உள்ள கையாடுது காலாடுது, கடைக்கு போவோம் கையாடுது கை வீசம்மா காலாடுது காலாடுது என்றெல்லாம் சொல்லி அந்த கையமா காலம் தான் இப்போ மாட்டிக்கொண்டிருக்கிறோம். புஷ்பதியா சொல்றேன்னா உண்மை இதுதான் உண்மை
0: உண்மைதான்.
2: கையாடுறது சும்மா உள்ள இருத்தி போட்டு இந்த கால ஆடுறது கால ஆடுறது சும்மா ஆட்டி ஆட்டிதான் எங்க காலை ஆட்ட
0: வச்சவன்
2: கையாடுது இந்த பொங்க கையாடுது கையாடுது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி நிலவை காட்டி பூனைய காட்டி எந்த ஒரு வாஷ்பழ வண்டி வருது அதை காட்டி எல்லாம் காட்டினது செய்ய வச்சதெல்லாம் அம்மா அப்பா
0: அம்மா அப்பா
2: மற்றது ஆணை எழுத வச்சது அரிசியில் எழுத வச்சு இப்படித்தான் எழுத வைக்க வேணும் இதுதான் கொப்பி இதுதான் கொப்பி என்றா இப்படித்தான் சில்லேட்டா இப்படித்தான் தலைப்பக்கம் இது பின்பக்கம் தான் கீழ்பக்கம் இது இந்த பக்கம் தான் எழுதணும் இப்படி எழுதக்கூடாது என்றெல்லாம் ஒழுங்கமைச்சு எங்களை சீரமைச்சு கட்டுக்கோப்புகள்ல வச்சது அம்மா அப்பா அம்மா அப்பா எந்த ஆசிரியர் டீச்சர்கிட்ட கொண்டு போய் எதையும் பட்டம் போட்டாலும் அது புளியோ சரியோண்டு அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு காட்டி இப்படி செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு அங்கே ஒரு டீச்சர் வேண்டாம் இங்கே ஒரு டீச்சரா ஒழுங்கு அமைச்சது எங்களை பெற்றோர் அந்த நாங்கள் இப்ப அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்து அந்த கற்றுக்கொண்ட விளக்கம் தான் எங்களை சரியோ நாங்கள் சரி இவன் எங்களை வழிகாட்டுறது எங்களுக்கு இந்த வழி தெரியும் இவன் எங்களை சொல்றது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சில நேரங்கள் போய் நாங்கள் பரவழுகிறோம் அந்த சரியான முறையில் எதை சொன்னது இதுதான் இப்படி விளக்கம் இப்படித்தான் இப்படித்தான் நடக்கணும் இதுதான் செயல் சொல்ற எல்லாத்தையும் மிதண்ண கூடாது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாத்துக்கும் மிதண்ண கூடாது தலையாட்ட கூடாது எந்த பேப்பர் வந்தாலும் கையெழுத்து வைக்க கூடாது படிக்காம செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி தந்தது எல்லாம் எங்களுக்கு பெற்றோர் எதையும் எந்த விஷயத்துல நீங்கள் தண்ணக்கூடாதோ கூட்டத்துல கூடுறோம்னு சொன்னாலும் அதை தூக்கி அவே தந்தாலும் இதை வேண்டக்கூடாது இவ தந்தாலும் இதை வேண்டக்கூடாது இல்ல நில்லுங்கன்னு சொன்னாலும் நிக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை வழி அமைச்சு சீரமைச்சு எங்களை உயிரோட வாழ வச்சது அதுகள் தான் இப்ப ஒரு பாச தந்து இதுல நில்லுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் அதுல நிக்கமா நிக்க கூடாது அவங்க சாமான வேண்டவும் கூடாதுன்னு சொல்லி வச்சதெல்லாம் எங்களுக்கு அம்மா அப்பா தான்
0: கண்டிப்பா
2: இது டீச்சர் டீச்சர் மாஸ்டர்கிட்ட படிக்கிறது அது வேற விஷயமா இருந்தாலும் இப்படி ஒழுங்கு அமைச்சு தந்ததுலாம் நாங்கள் இதா இருக்கிறோம் சரி எங்கட அம்மா அப்பா இந்த கதையை விடுவோம் இந்த சீரத்தை தொட்டவை இருக்கிறோம்ல நடிகர் நடிகர் மார் அதை எடுத்துக்கொள்வோம் அதுக்கெல்லாம் டைரக்டர்களோட கதை எழுதி இப்படி நிக்கணும் இது ஆக்ஷன் அதுல இப்படி பாயிரமா நிக்கணும் கொஞ்சம் விழுகிற மாதிரி நீ இப்படி நிக்கணும் எல்லாம் ஆக்ஷன் முழு எல்லாம் சொல்லி கொடுக்கறது எல்லாம் தானே சீரத்தை தொட்டவையெல்லாம் வேறது சொல்லி சொல்லில வளர்ந்தாக்கள் தான் இதுல நீங்க மேடையில நிக்கணும் சொல்லாம நாங்கள் செய்யலாம் செய்யலாம் பண்றதெல்லாம் அது இப்ப நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துறது எனக்கு எந்த கதை எந்த கிச்சன்ல எடுக்கிறது தெரியல தெரியும் எனக்கு கோப்பி தெரியும் இதுல கொஞ்சம் பாலை விட்டா இப்படி குடிக்கலாம் அது நாங்கள் இதுக்கு வீட்டுக்கு கிடக்கிறதுலாம் அந்த வேலை செய்யலாம் ஒருத்தரையும் கேட்காம செய்கிறது இது செய்யறதுக்கும் நடைமுறைக்கும் இப்படி செய்யணும் மற்ற ஒரு உதாரணம்னா நாங்கள் இவ்வளவு லட்சத்துக்கும் ஒரு கார் வேண்டலாம் கார் வேண்டலாம் அது எங்க வீட்டுக்கு தான் நாங்க வீட்டுலாம் கொண்டு விடுறோம் கராச்சிக்கு கொண்டு விடுறோம் எல்லாம் செய்கிறோம் திருப்பி அதை எடுத்துக்கொண்டு போறோமல்லோ இன்னும் ஒரு ஆளுட சொல்லு சொல்றேன் சொல்லுல சொல்லுதான் சொல் புத்தி தான் எங்களுக்கு செய்யுதுன்றதை
0: சொல்றேன்னா
2: அதுல போயிக்க லைட் விழுகுதல்லோ பச்சை லைட் சிவப்பு லைட் விழுகுதல்லோ அது காரணம் சொல்லுது நில் கவனி செல் என்று தான் சொல்லு நாங்கள் லட்சத்துல வாழ்ந்து என்ன லட்சத்துல நாங்கள் புரண்டு என்ன எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் இப்படித்தான் என்ன ஒரு டிக்கெட் எடுத்து நாங்கள் எங்க நாட்டை கடக்குறேன் சொன்னாலும் இந்த டைமுக்குள்ள எடுக்கணும் இந்த பாதையால போகணும் அந்த ஏப்பிளத்துல போங்க இதுல போங்க சொல்லி சொல்லி அந்த சொல்லின்படி தான் நாங்கள் போய் எங்க நாட்டுல போயிட்டு
0: வரோம்
2: இதுக்கு மிஞ்சி சொந்த புத்தி சொந்த புத்தி சொல்லி எந்த சுவர் அடிக்க போறோம் நாங்கள் கிளஞ்செடுத்து நல்லா செய்தி புறாதுதான் எங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு ஸ்வீட்டர் ஒரு பின்ன ஒரு பிள்ளைக்கு ஒரு சட்டை ஸ்வீட்டர் சொன்னா தெரியும் தானே சின்ன அந்த நூல
0: பின்றதுன்னா
2: அது ஒரு தொப்பி பின்றோம்னு சொன்னாலும் நூலை பாத்துருக்கிறோம் அதை வேண்டாம் காசை கொடுத்தோம் அதுக்கு செய்யற முறையா அதை கற்றுக்கொள்றோம் சொல்லித்தான் எங்களை தராங்க பேந்தன இது தவிர பேந்து சொல்லாம சொல் புத்தி இல்லாம சொந்த புத்தி என்று சொன்னா அதை எடுத்து ஒரு சோறு கூட தின்ன முடியாது உருகை கிடக்கோ அப்பளம் கிடக்கோ பொறிப்போம் இல்லாட்டி நீங்கள் பொறிக்கிறீங்களோ நான் பொறிக்கிறோன்னு கேட்டு சண்டை பிடிச்சி அப்பளம் பொறிச்சு சாப்பிடுவோம் யா கிடாங்க இன்னைக்கு விநாயகர் செய்து நல்ல பாட்டு போட்டீங்களா அதுல கொஞ்சம் அரவாசி எல்லாம் கேட்டேன் நல்ல பாட்டு என்ன அந்த பாட்டு கணேசன் இன்றைக்கு பிள்ளையாட்ட இதுக்கு நல்லா இருந்தது நீங்களும் சோமே இருந்தா நான் சொல்றேன் நீங்க சொல்புத்தி தான் எங்களை வழியமைக்குது, நல்லபடி வாழ வைக்குது.
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியே மனதி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் தீதி.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா.
3: ஓ மாவுடைய ஓ
0: இப்ப சரியா இருக்கின்றது.
3: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் இங்கு கொஞ்சம் கூட்டி வைத்த உடன் அது
3: நலமாகவே
0: இருக்கின்றோம். களகட்ட வைக்க வேண்டும். சரி, நீங்கள் சென்ற வாரம் சொந்த புத்திக்காக வந்தது.
3: சொந்த புத்தி இரவல் புத்திய கேட்டு செய்யலாது. சொந்த புத்தி தான் நாங்க விளையா. இவ சோமன் வந்து உண்மையில படிக்காதவன் தான். ஆனா தாய் ஊக்கம் கொடுத்தாலும் அவன் தன் சொந்த புத்தியாலதான் முயற்சி செய்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெரிய விஞ்ஞானியா மாறினவன். அதுக்காண்டி சொந்த புத்தி இல்லாம சொல் புத்தி கேட்டு அதுக்கு பெருமை பேசக்கூடாது. எல்லாருக்கும் இப்ப எங்க அம்மா அப்பாவோ வாத்தியாரோ எல்லாரும் எங்களுக்கு அறிவுரை சொல்லித்தான் தெரியணும். இப்பவே வளர்ந்து படிக்கிறது மேலும் இல்லாம என்ன இடவல் புத்தியா?
0: சொந்த புத்தியில அவர் ஒரு பிசிக்ஸ கண்டுபிடிச்சா நாங்கள் வர்ற வார்டு இயக்கவியல் ஆகிறமே.
3: ஐயோ, பலவர உரிமையில அந்த நானும் கண்டுபிடிச்சோம். அன்றைக்கு எங்கட ஏற்பாணத்துல ஆறு கிளாஸுக்கு அண்ணிய வச்சுட்டு ஒரு மியூசிக்க கண்டுபிடிக்குவானே, அது எழுபது விஞ்ஞானம் தானே. அறிவு கேட்ட மாதிரி செய்யணும். அதெல்லாம் தங்கட சொந்தம் கேட்கல. வீட்டு எங்க தாயப்பட இருந்து அது கட்டி கொடுக்கணும். அவன் தான் இந்த கட்டித்தனத்துல இப்படி செய்ய இப்படி வரும் செய்து பார்த்து எல்லாம் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம் சொந்த புத்தி
0: தான்.
3: இப்ப வந்து எதிரணியினர் வந்து பட்டிமன்ற தலைவர்களுக்கு ஒன்றுமே சொல்லல. நான் வணக்கம் கணக்கம் ஒன்றுமே சொல்லல. இத கடைச்சிட்டு வாழ்த்த சொல்லும். இப்ப எதிரணியில வந்து சொல் புத்தி சொல் புத்தி என்று பேசினோம். அடுத்த வீட்டுல சமைத்த உணவு உண்டு தன் பத்திய தீட்டு கொள்றதா சொந்த புத்தி சொல் புத்தி? அதெல்லாம் அப்படி இல்ல. நாங்க சொந்த புத்தி என்பது நாமே சமைத்த உண்ற உணவு தான் சொந்த புத்தி. நாங்க சமைத்து ஆரோக்கியமான சாப்பாட நாங்க சாப்பிடுவோம். அடுத்த உரியாங்கறியும் நாங்கள் அதை வந்து சாப்பிடக்கூடாது. அதே சூழ்நாலும் இந்த அதைத்தான் நாங்க சாப்பிட்டாதான் அது சொந்த புத்தி. மற்ற காரை ஓடிக்கொண்டு போறோம், ஐபிஎஸ் போட்டு கூட்டிக்கொண்டு போறோம். அது காற்று வைக்கத்தானே இடது போ வலது போறோம்னு சொல்லுது. வலது போய்க்க பெரிய ஒரு குழி இருக்குன்னு இருக்கு தெரியாது. நாங்க போய் குளிக்க விழுவுறோம். சொந்த புத்திய பாவிக்கத்தானே அதை பெட்டி மற்ற பக்கம் நாங்கள் எடுத்துட்டு போறோம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சொந்த புத்திய பயன்படுத்தினாதான் எந்த ஒரு வழிகாட்டுதலும் நாங்க முன்னேற்றத்துக்கு காரணம் எங்கிற சொந்த புத்தி தான். இவ அஜித் எல்லாம் கார் ஓட்ட போட்டியில போட்டாரு. தன் சொந்த புத்தி இல்லாமல் கார் வயசுக்கு தங்க வைக்க முடியும்? அப்ப எந்த காரணத்துக்கும் சிறு வயசுல வந்து பிறருடைய புத்தி கேட்கிறவா? அது அவை இந்த கடமை. இப்ப நாங்கள் இங்க அங்கட அம்மா இங்கிட்ட சொல்லித்தந்த மாதிரி நாங்கள் எங்கட பிள்ளைகளும் சொல்லி கொடுத்துதான் வளர்க்கிறோம். அவ தங்கட பிள்ளைகள் அது பரம்பரை வாழையடி வாழையாக வருகிறது. அது வரும் படியும்போ படியும்போ நம்ம தான் சொல்லிடலாம். படிக்க முன்னோர் எங்களை பொறுத்து எங்களுக்கு படிக்கல. அது அவ சொல்ல மட்டும்தான் முடியும். நாங்கள் தான் எங்கட மூளைய கதைக்கு புளிங்கு நாங்க தான் படிச்சு என்ன துறையில எப்படி போவோம் என்ன துறை போனா நல்லதென்று முடிவு செய்யறது எல்லாம் எங்கட சொந்த புத்தி தான். இதுக்கு வேற ஒரு என்னத்தை நான் சொல்ல
0: இதை விட வேற யாரும் இனி கதைக்க வர போயிடும் அடுத்த பக்கத்துக்கு.
3: காரணங்களை எடுத்து விட்ட நான் சொந்த புத்திக்கு இப்பவும் நான் சில உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறேன். எப்பவும் ஒரு மனிதனுக்கு இரவே புத்தி கேட்டாலும் அவன் சொந்த புத்தி பாவிச்சுதான் எந்த ஒரு நிலையெல்லாம் முன்னேறுவான் செய்து முடிவு எடுக்கிறதுதான் தன்னை சொந்த புத்தி தான். ஒத்த காலெல்லாம் நீ தண்ட காலெல்லாம் நிக்கணும். ஒரு நாளும் அந்த சொன்ன மாதிரி ஊன்றுகோள் ஊண்டி எந்த ஒரு முடிவும் செய்யலாது. சொந்த காலில் நின்றுதான் ஒரு முடிவை நாங்கள் எடுக்கணும். ஆகையால் எங்களோட வாழ்க்கைக்கு சரியான முடிவை தருவது சொந்த புத்தியை சொந்த புத்தியை சொந்த புத்தியை நல்லொரு தீர்வு கொண்டு தீர்ப்பீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு நேற்று திருமணம் பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரி சௌமிகா தம்பதியினருக்கு இனிய திருமண வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதனை எடுத்து வந்த சக்குடன்னை பவானியா குடும்பத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நடுவரவர்களையும் உங்களுடன் இந்த அன்பாக விட வைத்துக் கொள்கிறேன்.
0: உங்கள் வாதங்களை ஆக்ரோஷமாக வைத்தமைக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
3: நன்றி
0: நன்றி வணக்கம். சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியின் அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குலநாய பசுதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இணைந்திருந்தவர் வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
4: வணக்கம். நடுவர் கேதுவலே பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
0: என்னுடைய
4: அணி சந்தோஷம் ஐயா, மற்றது என்னவே இப்ப வந்துட்டு போன குமுதாவா
0: ராதா
4: ராதா, மற்றது
0: விஸ்வநாதன்
4: விஸ்வநாதன். என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, என்னுடைய எதிரணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இல்ல இப்ப என்ன எதிரான சாப்பாட்டை பத்தி சொல்லிட்டு போறா. அது என்னண்டு சாப்பாடு, அவன் சாப்பாடு அவதான் சாப்பிடலாம். நாங்க என்ன சொல்லணும் சாப்பிட்டு அந்த சாப்பிடி கூடாதான். இப்ப யூடியூப்ல மட்டும் சமைக்கிறாங்க, என்னென்ன உப்பு போடலாம் புளி போடலாம் அதுக்கு என்ன தூடுகள் போறதா என்ன டேஸ்டான சாப்பாடு போட்டு அவருக்கு அதை பார்த்து தான் சமைக்கிறாங்க. இப்ப அவன் இப்ப அவன் சொன்னா சொந்த புத்தில சமைச்சு சாப்பிடுறான். சொந்த புத்தில அவன் சாப்பிடுவா, உப்பு இல்லாமலும் சாப்பிடுவான், உப்பு உப்போடையும் சாப்பிடுவான். நாங்க என்ன போயிட்டு விசிட்டர்ஸ் மற்றவர்கள் சாப்பிடுவோம். அப்ப அது சொல்பட்டு நாங்க சாப்பிடுவோம். அவன் சொந்த பிடிச்ச சாப்பாடு எல்லாரும் கடி வராது. ஒருத்தன் காட்டத்துக்கு வந்த காரணம் இருப்பான், ஒருத்தன் டயபெட்டிக் காரணம் இருப்பான். ஒவ்வொரு கேட்ட மாதிரி அவன் சொந்த பிடிச்ச சமைச்சா மற்றவர்கள் சாப்பிடுறோம். அப்ப அவன் சொந்த புத்தியை நம்பி நாங்கள் அதுல இருக்கல. இப்ப நல்ல ஒரு காலம் இப்ப எதிரான பசுவதி வந்து ஒரு ஒரு சாரதியா ஒரு ஒரு ஒரு பஸ் டிரைவரா வந்திருந்தாண்டா 40-50 பேரை கூட ஒடியா காத்தி விட்டுருவாங்க. சொந்த புத்தியில என்ன சொந்த புத்தியில வாகனம் ஓடுறது எங்க மனசு மனசுதான் அங்கால திருப்பி இந்த ராவ சொன்ன மாதிரி திருப்பு சிக்னல் இருக்கு திருப்பு நிப்பாட்டு அடந்து சொல்றது என்ன எங்க மனசு எங்க சொல் புத்தி என்ன சொந்த புத்தியில நாங்கள் வாகனம் ஓடுறோம். அப்ப என்னது ஒரு ஒரு லாங் ட்ரிப் தூரங்களுக்கு வாகனங்கள் உடைக்க என்னது டிரைவர் பக்கத்து ஒரு கிளீனர் இருக்கிறார், கிளீனர் இருக்கிறார் தண்ணி ஓடலாமே. அப்படி சொல் புத்தியில வாகனம் ஓடுறதா எல்லாரும் எல்லாரும் சரிங்க ஒரு நேரம் உயிரோட இருக்கிறார் சொந்த புத்தி என்ன. அதாவது சொல் புத்தியில தான் வாகனம் ஓடி ஓடுவா. இப்ப பாருங்க இப்ப அப்படி என்ன இருக்கலாம் என்ன ஸ்ரீலங்காவில இருந்து பாருங்க நடந்து வரலாமே நாங்க காட்டுக்கலாம் தேர்வு தோட்டத்துக்கலாம் ஒரு மருந்து அடைக்கிறதுக்கு. இப்ப சொந்த பண்ணத்தோட வந்து பிளைட் ஏற்றி அழுதுக்கிறாரு விமானத்தோட நடக்கிறீங்க சொந்த பத்திர தனியா நடந்து வரலாம் வந்து இல்ல உண்மையிலே நடுவர்களே எனக்கு திரும்பியா இருக்கும். மேல சொந்த பத்திரம் நான் நீங்கள் அங்கிருந்து விமானத்துல வாருங்க நாடுகள் வளர்ந்து நின்று இத்தாலி மச்சுஸ் இந்தியால வாருங்க என்னத்துக்காக வாருங்க என்ன சொந்த பத்திரம் நடந்து வாங்க அங்கே நிற்க முழுல பேக்கே மறைச்சு கொண்டு என்ன இல்ல இப்போ நாங்கள் இப்ப சொந்த புத்தியில நாங்கள் என்ன தான் இப்ப இப்ப சொல்றார்கள் பிள்ளைகள் எல்லாம் வீடு பண்றார்கள் சொந்த பிள்ளைகள் சொந்த புத்தியில வீடு பண்றாங்க இத்தனை பிள்ளைகள் வீட்டோட நீங்களே தெரியுமா கேது சாரி மன்னிக்க நிறையா இருக்கு வீடு வந்த இவரு நாலு பேரை கேட்டு நாலு இடத்தை விசாரிச்சு சொல் புத்திதான் வாங்கணும் எப்படியான இடம் அம்மா உஜரமான இடமா பள்ளமான இடமா எப்படியான காணி எப்படியான இடம் கேட்டுத்தான் வீடு வாங்கணும் இடம் உங்களுக்கு தெரிஞ்சான நேற்று போடுறோம்
5: என்ன
4: அதுக்கு வந்தாலும் ஒவ்வொரு மாறி காலத்திலையும் வீட்டுக்குள்ள தண்ணி கொண்டு டிவி அது மாதிரி எல்லாம் பூந்துடும் வெள்ளம் போயிருமோ அந்த ஆறுகள் பெருக்கிறது அப்ப வீடுகள் போன்றதுக்குல நாங்கள் சொல் புத்தியில நாலு பேரை கேட்டு விசாரிச்சு தான் வீடு கொண்டு அடுப்ப வீடு வாங்கிட்டு தனியாக வீடு வந்துருக்கீங்களா அட்வொகேட் லோயர் பிடிக்கணும் மருந்து கோயில் அது இது எந்த சாட்சி கையெழுத்து வைக்கணும் தனியாக போய் வீடு வந்துடலாமா நான் காசை கொண்டு வந்து என்னென்ன கொண்ட தனியா வீடு நான் கிரெடிட் வீட்டு நான் வீட்டு கிரெடிட் செய்யறேன் எந்த வீட்டு இந்த அப்பா நான் கிரெடிட் ஆறேன் எனக்கு அப்ப என்னவா இருந்தாலும் நாங்க சொல் புத்திரதான் நாங்க செய்ய வேணும் என்ன அதை விட்டு இப்ப நாங்க சொந்த புத்தி வந்துட்டு நாங்க ஒன்றும் அப்படி செய்ய இப்ப ஒரு விமானத்தை பாருங்க ஒரு விமானம் வந்து சொந்த புத்தி தான் போகுது பறவை கண்டா விமானம் பறந்தான் ஓகே ஒரு தான் கண்டுபிடிச்சவன் ஆனா இத்தனை பேர் அதை சேர்ந்து அதை பறக்க பண்ணினாவே ஆக்களை கொண்டு மேல மேல எழுப்ப பண்ணினாவே என்ன சொந்த புத்தியில அவர் செய்யறாரு அது நான் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் அவர்கள் எத்தனை பேர் இப்ப நாளைய மகனோட கலைக்கும் போது மட்டும் அப்பா ஒரு ஆள் தான் கண்டுபிடிச்சாரு அது சொல் புத்தி அது எத்தையோ பேர் சேர்ந்துதான் அதை நாங்கள் அதை பழக்க பண்ணிக்கிறார் ஒரு ஆள் ஆளுகிற அது என்ன
5: டிக்ளே பண்றது ஒருவர் தான் ஆனால் அதுக்கு உதவிகள் பல பேர்
4: ஓ இதான் உதவிகள் தானே பேர் இப்ப உதவி இல்லாம செய்யல அது இப்ப நீர் ஒரு தனியா ஒரு கார தனியா காட்டி பிடிச்சிருக்கா மொத்தம் ஒரு வழியால் பக்கத்துல வேணும் என்ன
5: தனியா இருந்து பட்டி மன்றமே நடத்தியலாது
4: சாரி
5: அறிவிப்பாளர்
4: பதில் சொல்ல தேவையில்ல சொல்புத்திலிருக்கீங்களா வானொலியில வந்த கதிரையில வந்து எல்லாத்தையும் சொந்த புத்தியில வந்து இருக்கீங்களா அவ்வளவு கூடத்துல இருந்து வானொலி நீங்க தனியா வாழ நடத்துறீங்களா இல்லையா இத்தனை அறிவிப்பாளர் மாற
5: என்ன
4: இதுக்கண்ட ஒரு மேலாள் இருக்கு இதுக்கண்ட ஒரு தொழிலாளி இருக்கு இதுக்கண்ட ஒரு மீட்டிங் இருக்கு சொந்த புத்தி அறிவிப்பாளராக இருக்கிற இன்னும் அப்படி விசாரித்தோம் சொந்த புத்தி விசாரித்தோம் வீட்டுக்கு விசாரிச்சு பொய்ச்சாட்சி வச்சு அது வச்சு போலீஸ்ல போயிட்டா நீங்க விசாரிக்கிறீங்க சொந்த புத்தி வீட்டை வந்தீங்களா பிள்ளையார வந்து விசாரிக்கிறீங்க வீட்டுக்கு வந்து சொந்த புத்தியில சும்மா நாங்கள் மத்தியானம் சொன்னார்கள் இப்ப அன்றைக்கு ஆறு ஒரு ஆள் சொன்னார் வயசு பயன் சொன்ன காலம் நிக்கணும் சொன்ன காலம் எந்த நாளைக்கு நிக்கிறது இப்ப இப்ப 50 வயதுலயே தான் ஈஸியார்ல விரிஞ்சது பொள்ளுப்புட்டி ஒரு காலம் பட்டுறாங்க சில நேரம் ரெண்டு காலையும் பட்டுறாங்க என்ன 50 60 வயதுல டயபெட்டிக் வந்துடும் என்ன இப்ப காலையா விட்டுறாங்க என்ன அப்படியே நாங்க சொந்த புத்தி சொந்த புத்தியா சொந்த புத்தினா ஒன்றுமே நாங்க செஞ்சிடலாம் இப்ப பள்ளிக்கூடமா இருந்தாலும் இப்ப பசங்க சொன்னா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வந்து சொந்த புத்தியில படிச்சாலும் சொந்த புத்தியா செய்யணும் போவான் வீட்டுக்கு எந்த படிக்கலாமே வீட்டுக்கு எந்த படிக்கலாமே சொந்த புத்தியில பாடசாலை போவான் மாஸ்டர் டீச்சர் எங்க சொல்லி தெரியுங்க எக்ஸாம் எடுக்கிறோம் நாங்க வீட்டுல இருந்து இன்ஜினியர் ஆபீஸ் ஆப்பு கத்தல் தொண்டரா வரலாமே பள்ளிக்கூடம் தேவையில்ல உங்களுக்கு நீங்க சொந்த புத்தி என்ன போறீங்க பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கலாம் தானே என்னத்த நீங்க சொந்த புத்தியான்னு சொல்லுவீங்க இப்ப இப்ப இப்ப பாருங்க இப்ப ஒரு இப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறந்தாலும் எங்களுக்கு வருத்தம் வந்தாலும் நாங்கள் சொந்த புத்தி வந்து கொடுத்தா நாங்கள் கண்டல அழுத்தி குடிச்சு கொடுக்கலாம் இருக்கலப்பா இருக்கலாம் இந்த கணக்கில இருக்கலாம் நாங்கள் சொல் புத்தி இப்ப நாங்கள் போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில வேதனைக்கு மேல வருத்தம் சொல்லி அவர்கள் சொல்றத சொல் புத்தியை கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட்டுப்பாடா இருந்து நாங்கள் அதுக்கேற்ற மருந்துகளை குடிச்சாத்தான் எங்களுக்கு சொல் புத்தினா நாங்கள் முன்னேறலாம் எங்களை வருத்தங்களை மாத்தலாம் சொந்த புத்தி வந்துட்டு நீங்கள் அவர் சொந்த புத்தி தான் இவ்வளவு பிடிச்சிருக்கா சொந்த புத்தி இல்லையா சொல்புத்தி அவருடைய மனசு அந்த மூளையும் பணி செய்ய இல்ல நடுவர் அவர்களும் என்ன அப்படியே நாங்கள் என்னவா இருந்தாலும் எங்கட சொல் புத்தினா நாங்கள் இன்றைக்கு வாழலாம் முன்னேறலாமே ஒழிய சொந்த புத்தினா ஒன்றுமே செய்யல சொந்த புத்தின வீட்டுக்கு இருந்தா அது படிக்கல கவனி சாப்பிட்டு புட்டுல கூட்டிக் கொண்டு கவனியான் இருக்கலாமே ஒழிய சொந்த புத்தியால ஒரு பிரிய சொல்ல வந்த நடுவர்களே மீண்டும் அடுத்த வாரம் அந்த உடையவர்களும் சந்திப்போம்
5: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்து வைக்கிறேன் நன்றி வணக்கம்
4: நன்றி
5: நன்றி வணக்கம் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களை பற்றிக் கொண்டு 173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: 163வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக இணைந்திருக்கும். அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். ஜேசுதாசன் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
1: வணக்கம் கேதுவண்ணா, இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: முதல்ல தெளிவாக வருகின்றது, பயப்படக்கூடாத
0: தெளிவாகவே வருகின்றது. முதலில் வந்த ராதா அவர்களது பேச்சு தெளிவாக வந்தது தானே?
1: நீங்கள் விழிப்பா இருந்து 173வது பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்க நாங்கள் விழிப்பா, நாங்கள தூங்கக்கூடாதானே இல்லையா? முதலில் உங்களுக்கும் இரவு ஓடையில் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இன்று திருமண வந்தத்தில் நேற்றிய திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஷ் சௌமியா அவர்களுக்கு திருமண தம்பதிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த திருமண கொந்தத்தில் அந்த தம்பதிகளினுடைய நிகழ்வை இன்றைக்கு அனுசரணையாக இந்த வானிலை கொடுத்து வந்த எங்களுடைய கற்புணமையா பவானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு, கடந்த வாரம் நான் சொந்த புத்தி என்ற அணிக்காகத்தான் வந்திருந்தேன். ஆனால் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால் மறு ஒளிபரப்பில் அந்த நிகழ்வுகள் வரவில்லை. நீங்கள் அந்த தரவில்லை, ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது தெரிகின்றது. அவைகளையும் எடுத்துக்கொண்டு டிஆர்டி வானொலிக்கும் நன்றியை தெரிவித்து, நீர்ரூபி ஆபரண மாளிகைக்கும் இந்த பட்டி மன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் ஒரு வணக்கம் கொண்டு செலுத்துகிறேன். இந்த பட்டிமன்றம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு பிதாமகன் சலமன் பாப்பையா அவர்கள், மூதறிஞர் கவிஞர், அவரை நான் இந்த வேளையில நினைவு கொண்டுள்ளேன். என்றால் அந்த பட்டிமன்றம் என்பதை அவர்கள் பாணியிலே சென்று அவர்களுடைய பட்டிமன்றங்கள், யோனி இந்த பட்டிமன்றங்களை பார்த்ததன் பின்னர்தான் நாங்கள் பட்டிமன்றத்தை எப்படி பேசலாம் என்று கற்றுக்கொண்டோம். சரியா? அப்ப அவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட ஒரு இறுதி யாத்திரையிலே அவருக்கும் ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இன்று இந்த இதுக்குள்ளே நான் உழைகின்றேன். இந்த 173வது பட்டிமன்றத்தின் இரண்டாவது நாளிலே மிக கலந்த வாரம் சொல்புத்தி சொந்த புத்திக்காக வந்தார்கள். நான் சொந்த புத்திக்காக வந்திருந்தேன். சொல்புத்திக்கு வந்திருந்த அம்மாக்கள் எல்லாம் அழகாக பேசியிருந்தார்கள். இன்றும் எங்களுடைய ஜேர்மனிலிருந்து ஜே ஆர் நடேசன் அம்மா, மற்றும் எங்களுடைய ராதா அவர்களுடைய இன்மார்க்கிலிருந்து இப்பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய அன்புக்குரிய பாலேந்திரன் அவர்களும் வந்திருந்தார். அவர்கள் சொல்புத்தி எனக்காக வந்தார்கள். அம்மா குணாயி அம்மா மீண்டும் ஒன்று வந்திருந்தார். நல்ல வாதங்கள் மிக சூடாக சென்று கொண்டிருக்கின்றது. இது ஒன்னா சொல் புத்தியா சொந்த புத்தியா, ஒன்றை ஒன்றிலே கவனிக்க வேண்டும். எதுவெல்லாம் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கு சொல் புத்தியா சொந்த புத்தியா, வாழ்க்கை என்ற பகுதி எப்போது அவன் சொந்த புத்தி எடுப்பது போது, பிறந்த பிள்ளையிலிருந்து சாகும் வரைக்கும் அப்படியே புத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த தலைப்பை கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை. நீங்கள் கேட்டது இந்த மனித வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொந்த தன்னுடைய நிதானமாக நின்று ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி நெறிப்படுத்துவதற்கு என்ன தேவை என்று அப்போ அருமையாக வந்து வாதாடி இருந்தார்கள். நல்ல கருத்து. இது வந்து பட்டிமன்றம் தானே, தங்களுடைய கருத்துக்களை வைக்கின்ற பொழுது ஆணித்தரமாக உண்மையிலே பட்டிமன்றம் என்றால் அப்படித்தான் இருக்கணும். கருத்து கருத்தால் அடிக்கணும், கருத்தை ஆளா ஆளா அடிக்கிறது இல்லை. அப்ப அந்த கருத்துக்குள்ளே அண்ணா, நான் உங்களிடம் நடுநவர்களை கேட்கின்றேன். ஒருவருக்கு திருமணம் பேசுகின்ற பொழுது பல விஷயங்களை புரோக்கர் கதைத்து சொந்தக்காரர் கதைத்து மற்றவர்கள் எல்லாம் கதைத்த பிறகுதானே என்ன திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்கள் சொல்புத்தியில். ஆனால் அவள் மனைவி ஆகின உடனே என்ன சொல்றாங்க, என்னுடைய சொந்த மனைவி இல்லையா, இளவல் மனைவி இல்ல, அவள் என்னுடைய சொந்த மனைவி ஏன் சொல்லலாம் தானே, இது சொற்புத்தியில் கட்டியவள் என்று. பிள்ளை பிறந்தவுடன் சொந்த பிள்ளை, இது என்னுடைய சொந்த பிள்ளை, இது கார் ஒன்றை வாங்கி விடுகிறோம், ஏவல் புத்தி கேட்டு காரை கேட்டு கொம்பனிக்கு போய் எழுதி காரை வாங்கியாச்சு சொல் புத்தி. நீங்க என்ன சொல்கிறீர்கள், சொந்த காரடாப்பா, ஏன் சொல்கிறீர்கள், ஏன் சொல்கிறீர்கள், சொல்லிக்கலாம் தானே, கொம்பனி காரண்டு சொல்ல மாட்டீங்க. அப்பொழுது உங்களுக்கு சொந்தம் என்று ஒன்று வருகிறது, சொந்த புத்தி என்று ஒன்று வருகின்றது. இது என்னுடைய மனைவி, சொந்த என்னுடைய மனைவி, இதை இடவர் இல்ல, தப்பானவள் அல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடையது, என்னுடையது, இளவல் அல்ல, ஏன் சொல்லவில்லை. சொற்புத்தி என்று சொல்வது அன்றும் கூறியிருந்தேன், இன்றும் கூறியிருந்தேன். நாங்கள் பிறந்ததிலிருந்து அடியெடுத்து வைத்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து பிள்ளை பெற்றதிலிருந்து இங்கு வாழ்கின்ற வரைக்கும் நாங்கள் அறிவுரைகளை கேட்கிறோம், சொல்புத்திகளை கேட்கிறோம். இப்பவும் சொல்கிறேன், சொல்புத்திகளை கேட்டு நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் வாழ்க்கை என்ற அந்த இடத்திலே வந்த பொழுது நாம் ஒரு நிதானமாக ஒரு விடயங்களை முடிவெடுப்பதற்கு சொந்த புத்தியில் நிற்க வேண்டும். நாம் முடிவெடுப்பதற்கு சரியா? இப்ப இப்ப சொல்லி இருந்தார் ஒரு வாகனத்துல போகிற பொழுது 50 பேர் போன, அதுல நீங்கள் பாருங்கள் 4-5 சாரதிகள் ஒரு காருக்குள்ளே பயணம் போகிறார், ஒரு சாரதி ஓடிக்கொண்டிருக்கின்றார், இன்னொரு சாரதி சொல்லுவாரா அங்கே சிரிப்படா இங்கே சிரிப்படான்னு சொல்லுகிறாரோ, சொன்னால் ஓட முடியாது சாரதியால், கஷ்டம். அங்கே பக்கத்தில் இருப்பவர் வழி சொன்னார் என்றால் அவரால் வாகனத்தை செலுத்த முடியாது. இது சாரதிகளுக்கு தெரியும், சொந்த காரை வச்சிருக்கிறவனுக்கும் சாரதி என்ற ஸ்தானத்தில் இருந்த கதிரியில் உட்கார்ந்து இருப்பவனும் முடிவு எடுப்பது அங்கு அங்கு செலுத்தி கொண்டிருப்பவன் தான் முடிவெடுப்பான். இதபல் புத்தியா பக்கத்தில் இருந்து நீ வழக்கு திருப்பு இடதுல திருப்பு கொடுக்க விடாது என்று இங்கு ஒருவன் சாரதிக்கு இன்னொரு சாரதி பக்கத்தில் இருந்தா கூட சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டான். அதுதான் சொந்த புத்தியில அவன் செலுத்திக் கொண்டிருக்கிறான். இல்லையானால் 5 சாரதிகள் இந்த காரக்களை இருந்தால் 5 பேரும் சொல்லலாம், வடக்க சிறப்பு கிழக்க சிறப்பு மேற்க சிறப்புன்னு சொல்லி ஒருதனுடைய எண்ணங்கள் அந்த எண்ண அலைகள் அந்த சிந்தனைகள் ஒவ்வொரு நான் அன்றைக்கும் கூறுவேன், நாங்கள் சொந்த சொல் புத்தியில வளர்கிறோம் என்பது உண்மை. அது எந்த புத்தி? சொல் புத்தி என்பது இந்த ஏவல் புத்தி அல்ல, அறிவுரைக்கான புத்தி. இந்த சொல் புத்தி நாம் வடிவங்களை மாற்ற வேண்டும். இந்த சொல் புத்தி என்பது நினைக்கிறார்கள் சில பேர், சொல்லால சொல்ல கேட்டு கேட்டுத்தான வாங்குகிறோம், அதை வாங்குறதுக்கு சொல்ல கேட்கிறோம், காணி வாங்குறதுக்கு சொல்ல கேட்கிறோம். காணி வாங்குற என்று முடிவெடுப்பவன் தான், 4 பேர் எடுப்பதன் திருமணம் என்று சொல்லுகிற பொழுது ஏன் 4 பேரை வைத்து பேசுகிறோம், ஏன் 4 சகலமாரை வைக்கிறோம், ஏன் அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம், ஆனால் பின்பு சொந்தம் என்கிறோம். வாழ்க்கை என்ற வழியை நடத்துகின்ற பொழுது எனக்கு என்று ஒரு நிலத்தை வாங்குகின்ற பொழுது பல பேரை கேட்டு நோட்டு எழுதி கையெழுத்து வைத்து காணியை வேண்டி விட்டு என்ன எழுதுவேன், இந்த காணி என்னுடைய காணி, என்னுடைய பிள்ளைக்கு பங்கான காணி, எனது சொந்த காணி என்று சொல்லுவோம். எவன் சொல்லுவான்? இது எவர் காணி? சொற்புத்தியில் வேண்டிய காணி, சொற்புத்தியில் வேண்டிய நகை, சொற்புத்தியில் என்று சொல்ல முடியாது. அறிவுரைகள் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் இருந்து பெற்றுக்கொள்ள அறிவுரைகள். இன்று கூட நீங்கள் இந்த வானொலியின் நடுவராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது உங்களுடைய சகோதரன் பாலேந்திரன் கேட்டார், நீ சொற்புத்தியில் வந்தீரா சொந்த புத்தியில் வந்தீராண்டு, அதை தீர்மானித்துக் கொண்டிருப்பவர் உங்களுக்கு தான் தெரியும் என்ன புத்தியில் வந்தார் என்று. இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துறது நீங்கள், எந்த அர்த்தம் தலைவராக இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம், இன்னொரு அறிவிப்பாளராக இருக்கலாம், அல்ல அந்த நிகழ்ச்சியுடைய பெரிய பெரிய தூண்களாக இருக்கலாம். நிகழ்ச்சியை நடத்துவேன், இப்படித்தான் நடத்துவேன் என்று சொந்த புத்தியில் சொந்த காலில் நின்று இந்த நிகழ்ச்சியை இந்த 11-12 மணி நேரத்தில் நடத்துவீர்கள் என்றால் அது உங்களுடைய சொந்த புத்தி. இதை எப்படி செலுத்துவது, நேயருடன் எப்படி கதைப்பது, வருகின்றவர்களை எப்படி வரவேற்பது, எப்படி நிகழ்ச்சிகளை தயாரித்து என்பது செய்வது சொந்த புத்தி. நீங்கள் வானொலியை எப்படி நடத்துவது என்று படித்தது சொல் புத்தியாக இருக்கலாம், அவர் அந்த அறிவுரையாக இருக்கலாம், அவர்கள் சொன்னவற்றை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக வந்து குந்தி இருக்கலாம், கதைக்கலாம், பட்டிமன்றம் நடத்தலாம். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது நான் நேயர், நீங்கள் தொகுப்பாளர், இதை முடிவெடுப்பதும் நீங்கள் தான் சொந்த காலில் நின்று. எனவே நான் அந்த இடத்துல கொஞ்சம் வேதனைப்படுகிறேன், நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், நீங்களும் சொல் புத்தியை கேட்டுக்கொண்டா வானொலியில் வந்திருக்கிறீர்கள் என்று கற்று இருந்து விட்டேன். எனவே நடுவரவர்களே, நாம் எல்லாம் சொல்லலாம், எல்லோரும் வந்து கதைக்கலாம், ஆனா வாங்கள் இவைகள் இவைகள் யாரை தாக்கவுமோ அல்லது பேசவுமோ அல்லது இப்படித்தான் சுட்டி காட்டவும் அல்ல. கருத்துக்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த கருத்துக்கள்ல இருந்து இன்னும் பல கருத்துக்கள் வரைக்கும் நாங்கள் எப்படியான கதைகளை பெற்றுக் கொள்ளலாம், எப்படியான தத்துவங்களை. இன்றைக்கு இந்த அறிஞர்கள், கலைஞர்கள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், அப்துல் கலாம்ல இருந்து எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தோம், அவர்கள் ஒரு பாடங்களை, படிப்பனவுகளை, வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கை நிறைகளை இந்த மக்களிடத்தையே மனிதர்களிடத்தையே பூத்தி எழுதி புத்தகமாக்கி வரலாறாக்கி வாழ்ந்து கற்பனை

0: சொல்லுவானா இருந்தால் நான் அதை ஏற்பதற்கு ஒத்துக்கொள்வாரா இருக்கின்றேனா? இல்லையே, அவன் சொல்லுவான். அதனை சொல்வார் புத்தி சொல் கேட்பவனுக்கு இந்த மதி என்று சொன்னார்கள். ஏவல் புத்தி கூறிய புழுங்கு கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிற சொற்கள் இருக்கின்ற எத்தனையோ பேர் கட்டுமையான சொற்களை இந்த உலகத்தில் பாவிக்கிறார்கள். எத்தனை நல்ல மனிதர்களை தங்கள் சொற்களால கெடுத்திருக்கிறார்கள். எத்தனை பெண்களை திசதிருப்பி இருக்கின்றார்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகளை சீரழித்தவர்கள். தப்பான வார்த்தைகளையும் விஷம் மிகுந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் அள்ளி கொட்டி சமுதாயத்தையும் உலகத்தையும் கெடுத்தவர்கள். சொல் புத்தியிலே மயங்கியவர்கள். கூடாத சொற்களை பாவித்தவர்கள். ஆகவே நீங்கள் கூறியது போல வாழ்க்கையில் சரியான முடிவை நான் அன்று சொன்னேன். வாழ்க்கை ஒரு கத்தி முனை. இந்த கத்தி முனையில் எப்படி நடக்க வேண்டும் என்றுதான் முடிவு செய்ய வேண்டும். இல்லையே நான் சதைக்கு விளைவேனால் என்னுடைய கையும் கழுத்தும் போகும். ஆகவே எல்லோருடைய அறிவுரைகளையும் கேட்க வேண்டும். அதுதான் சொல் புத்தி. ஆனால் முடிவை எடுப்பவன் நானாக இருக்க வேண்டும். என்னை எழுத நாட்கொண்டு நீ இப்படி நட வேண்டும் சுத்தி என்னையும் சுற்றியும் குடும்பத்தையும் கெடுத்து எல்லோரையும் கொண்டே தெருவில் விடுகிற வந்த அறிவுரைகளும் புத்திமதிகளும் சொந்தக்காரில் நின்று என்னுடைய சிந்தனைகளை சிதைத்தே போய்விடும். எனவே எதிரணியில் வந்து கூடியவர்களுடைய கருத்துக்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்ததற்காக நான் மனவற்றப்படுகிறேன். அவர்கள் சொல் புத்தி என்று நீங்கள் ஒரு தலையங்கத்தை கொண்டு வந்தவுடன் அங்கு பார்க்க ஆசிரியர் சொல்வதை படிப்பது, புத்தகங்கள் சொல்வதை படிப்பது, ஒன்றை வாங்கிய கிழவர்கள் சொல்லிய கிளை கேட்டு வாங்குவது, அது நாங்களும் கேட்கும். இந்த வாழ்க்கை தத்துவங்கள் புத்தக வடிவங்களாக, சொல் வடிவங்களாக, நல்ல கருத்துக்களாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் நல்லவற்றை கேட்கிறோம், தீயவற்றை விடுகிறோம், எல்லாத்தையும் உள்ளே வாங்குகிறோம். ஆனால் எதை எடுக்கவும் என்றார் முடிவெடுக்கிறது? சில இடங்களில் தப்பான வார்த்தைகளை பிரயோகிக்கின்ற பொழுது நாம் முடிவெடுக்கிறோம். ஐயோ, இந்த வசனத்தை நாலு சபையில ஒருவன் நிற்கின்ற பொழுது நான் பேசக்கூடாது, நாலு கூட்டங்களில் இதை பேசக்கூடாது, நாலு நல்ல நல்ல இடங்களில் எந்த வார்த்தைகளை பாவிக்க வேண்டும் என்று முடிவை எடுப்பவன் நானாக இருக்க வேண்டும். அதுதான் சொந்த புத்தி. அவன் கூறுகிறான் என்றதுக்காக தப்பான வார்த்தைகளை பாவிப்பது சொல் புத்தி, ஏவல் புத்தி. எனவே இந்த சொல் புத்திக்கும் சொந்த புத்திக்கும் நாம் முதல் கருத்தரிப்பு ஊடாக வித்தியாசத்தை கண்டுகொண்டவையானால் நாம் திருந்த வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கின்றது. என்னுடைய மனைவி, என்னுடைய ஒருவனுடைய மனைவி, குடும்பம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வேற பிள்ளைகள், நாங்கள் வயது வரலாம், முதியவராலாம், இறந்து போகலாம். வாழ்ந்த காலங்களும் அந்த வாழ்க்கையை நாம் ஈடுபட்டு கொண்டிருந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தோம்? இவன் இப்படித்தான் இருந்தான், யேசுதாசன் இப்படித்தான் இருந்தான், இப்படி வாழ்ந்து காட்டினார் என்றால் இந்த உலகம் சொல்ல வேண்டும். அதில் இன்னொருவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறான், அவனுடைய பாடமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு பிரயோசனப்பட்டதாக இந்த வாழ்க்கைகள் அமையும் என்று கூறி வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கு நாங்கள் இங்க நீங்கள் சாதாரணமாக கொண்டு வரவில்லை. ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு சொல் புத்தி சொந்த புத்தியா இல்லை. சரியான முடிவு எங்க எடுக்க போறோம்? சரியான முடிவு பத்து வேலை எடுப்போம் இல்லை. இளம் வயதில் வந்து வேலை வந்து திருமணம் செய்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிற பொழுதுதான் ஒவ்வொரு விடயங்களிலும் உங்களுடைய நடைமுறைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று நாம் படித்த பாடங்களும் வாங்கிய அடிகளும் அந்த உதப்பினூடாக எங்கள் உள்ளத்தில் எழுந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் வேதனைகளும் வலிகளும் எம்மை சரியான புத்தியில் சொந்த புத்தியில் நிற்க வைக்கின்ற அந்த காலம் வருகின்ற பொழுது அவற்றை நினைப்போம். எனவே நடுவர்களே, சொந்த புத்தியில் நின்று நான் இந்த சொந்த அணிக்காக வாதாடி இருக்கிறேன். எனவே இவைகள் இந்த உலகத்திலே சொல் புத்தியில் நான் படித்த பாடத்தில் இருந்தான் இதை இப்போ கூறியிருக்கின்றேன். இது நான் கற்ற கல்வியினூடாக, எனக்கு புகட்டிய கல்வியினூடாக, அறிவினூடாகத்தான் சொல் புத்தியில் சொந்த புத்தி என்றிருக்கிறேன். அது சொல் புத்தி வந்து அறிவுரைக்காது, சொந்த புத்தியினுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிப்பதற்காக என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இரண்டு அணிகளிலும் வந்து பேசிய என்னுடைய அம்மாக்கள், சகோதரிகள், அன்பு உறவுகள் இவர்கள் அனைவரின் கரங்களை கைப்பற்றி கொண்டு இப்படியான பட்டிமன்றங்களிலே வர வேண்டும். வார்த்தைகளை நன்றாக பயந்து கொள்ள வேண்டும், போட்டி இருக்க வேண்டும். எனவே அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை இந்த வேளையிலே கூறி இன்றைய விநாயகர் சதுர்த்தியிலே சிறப்பான வாழ்த்துக்களை எங்கள் மக்களுக்கும் கூறி நான் உங்களிடமிருந்து நடுவர்களை வியாபார மாளிகைக்கும் டிஆர்டி வானொலிக்கும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு அனைவர்களுக்கும் வாழ்க்கையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்பொழுது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து ஆக்ரோஷமாகவே உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம். சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது

கைகளையும் இறுகப்பட்டிக் கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? பட்டிமன்றத்தில் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தி என்ற அணிக்காக திருமதி ஜியா நடேசன், திருமதி ராதா, திருவாளர் பாலேந்திரா ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். சொந்தபுத்தி என்ற அணிக்காக திருமதி குணநாய பசுபதி, திருவாளர் ஜேசுதாசன் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் மிருகப்பற்றிக் கொண்டு இன்றைய பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் மகிழ்வுடனும் உற்சாகத்துடனும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கு நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:06 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக எல்லாம் பாருகின்றீர்கள்? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நிகழ்வினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 தினங்களில் 5:00 to 6:00 நேர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சியாக வானலை வலம் வருகின்றது. வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடல் இருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை எடுத்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் விரைவாக நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நேரம் பொன்னானது, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இது உங்களுக்கான பாடலையும் கேள்வியையும் தருகின்றேன். உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக இயக்கத்தில் வல்லமையை கொண்டவரை காண முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை விடையாக பெறலாம். உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக இயக்கத்தில் வல்லமை கொண்டவரை காண முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடலை தருவதற்கு முதல் நேற்று இணைந்து கொண்டார்கள். வாழ்த்து சொல்வதற்காக மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்து கொண்டார். பதனா தயாளன் அவர்கள் பிரான்சிலிருந்து பட்டயம் என்ற பதிலை கொடுத்திருந்தார். பிலோமினா அன்டன் அவர்கள் பிரான்சிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். ஸ்ரீயாமலா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து மண், மகான் என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் பிரான்சிலிருந்து மண், மகேஸ்வரன் என்று சொல்லியிருந்தார். படைத்தல் தெய்வத்தை சொல்லியிருக்கிறார். படைத்தல் பிரம்மா, மகேஸ்வரன் படைத்தல், காத்தல், அழித்தல், அழித்தல். உடனாகி அவர்கள் பிரான்சிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். தவமலர் அவர்கள் ஜெர்மனிலிருந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருந்தார். ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து மண், மனித பண்பு என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். ஜெயந்தி மாலா அவர்கள் ஜெர்மனிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். புஷ்பவதி அம்மா அவர்கள் லண்டனிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். வதனி அவர்கள் ஜெர்மனிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து மண், மனித நேயம் என்று சொல்லியிருந்தார். குற்றாலம் குணம் அவர்கள் வாழ்த்து வந்திருந்தார். சரோ அவர்களும் வாழ்த்த இணைந்திருந்தார். 3 அன்புறவுகள் வாழ்த்துவதற்காக வந்திருந்தார்கள். ஏனிய 15 நேயர்களும் மண்ணும் பட்டயமும் மனித நேயம் என்ற சொல்லோடு மகேஸ்வரன் இணைந்திருந்தார். பின்பகுதி விடை வரவில்லை, முன்பகுதி விடை வந்துவிட்டது அன்புறவுகளே. அது என்ன விடை என்றதை கண்டுபிடித்து இப்பொழுது பாடலை கேட்டு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளை உறவுகளே. சரியோ தவறோ பிள்ளையோ
1: விட்டவர்கள் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்

போல பின்னே கூடையாறு.

படித்தார் படித்தார் முடித்தார் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தார் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தார் பிற நோய் தீர்க்கும் வைத்தியம் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்தடப்பா.

உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்.

பயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தார். அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தார். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்

0: நேரம் சரியாக 5:15 ஐக்கியராஜ்யத்தில் 4:15 இந்த நேரத்தில் சகோதரியை சியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார் மங்களகரமாக. சியாமலா வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்றாம இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? வேலையா விடுமுறையா?
1: வேலை முடிஞ்சது.
0: முடிஞ்சிட்டீங்களா?
1: இந்த மாசம் எல்லாம் காலம்புற வேலை.
0: காலம்புற வேலையா? சந்தோஷமா இருக்கும் அத சொல்லி அந்த வார்த்தையா. ஓ, அண்ணா சொன்னே கேட்டு நடக்கிறேன்.
1: அண்ணா சொல்றத கேட்டு
0: நடக்கத்தான். எதிர்ப்பீங்களா?
1: என்ன எதிர்ப்பம்
0: அப்ப பிள்ளை விட கூடாது? என்ன
1: மெலிபனுக்கும்
0: சூடாக்கும் சூப்பரா இருக்கும். இல்ல, மெலிய மாட்டேன்.
1: புத்தகத்துக்கு
0: வாங்குவார்கள்.
1: நேற்று
0: வாழ்த்துக்கள். அவர் திருமதி ஷியாமலா அவர்கள். ஷியாமலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? நீங்கள் வேலைக்கு போனீங்களா?
2: வீட்டுல
0: வேலை. நடேசன், ஜெயா நடேசன் அவர்கள் நல்லா
2: இருக்கிறீங்களா?
0: சொல்லுங்க பாப்பம். இப்படிய
2: நான் மண்ணில இருந்து மனம் வந்து சொல்லி பாக்குறேன். மனம் கடவுள் மாதிரி தான்.
0: ஓ, ஒருத்தர் மனம் நல்ல மனமாவும் இருக்கும், கெட்டவனமாவும் இருக்கும், மற்றது சிடில் சூழ்ந்த மனமாவும் இருக்கும். தாமரை மாதிரி, அப்படியே தாமரை மாதிரி. உங்களோட இதயத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களோட இதயத்தை
2: நான் ஆபரேஷன் தியேட்டர்ல பாத்துனா
0: வாலா. நானும் நீங்களும் புண்ணியம் செய்த நாங்கள்
2: வெளியில எடுத்து வச்சு வச்சிட்டு தான் அதை செய்யணும்.
0: அது சரி. பிறகு அவர் ஃபங்க்ஷன் பண்ணிக்க டாக்டர் காட்டினார் சரியான தாமரை பூ மட்டும் எடுத்தார்.
2: என்ன
0: சோப்பு கலர் அப்படியே வீங்கி வீங்கி விரிஞ்சு விரிஞ்சு சுருந்து இவ்வளோ அட்டாசம் செய்துருக்குறோம். நாங்களும் சும்மா நாங்கள் தான் பெரிய ஆக்கலன்னு மாதிரியா அந்த மூச்சு நின்று தான் அங்கே பேச்சே போச்சு. அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பூர்வ வணக்கம். வணக்கம் சகோதரி பிலோமினா, நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா
0: இருக்கிற அண்டன் எப்படி இருக்கிறார்? நேற்று வந்தீங்களா? நேற்று நிகழ்ச்சி
3: மண்ணும் பொருளாதாரமும் முக்கியம்
0: தான்,
3: நீங்க மண் பின்னுக்கு வரையிலேயே இணையமா மனிதனையும் தான் வெறும் மனிதநேயம் மனித அபிமானம் எல்லாம் கிட்டத்தட்ட உண்டுதானே. நீங்க அது வரையில் என்று சொன்னபடியா கொஞ்சம் மாத்தி பாக்குறேன். பட்டை அமர்ந்தா கல்வியோட சம்பந்தப்பட்டது, அந்த கல்வி இருந்தாதான் எங்களுக்கு பொருளாதாரம் பெறும். அப்ப அந்த பட்டயம் எடுத்து பண்பாளன் அல்லது பண்பாளர் என்றாலும் மனித நேயத்துக்குரியவர் தான்.
0: நன்றி சகோதரி.
3: அவரும் ஈகை செய்யறவர் தான்.
0: பண்பாளர், பண்பாளர், பண்பாளர், மற்றது என்ன சொன்னீங்க?
3: அதேதான் ஒரு பெறவே சொல்லிக்கா பண்பாளர் என்று சொல்லுவோம், அல்லது பண்பாளன் என்று சொல்லுவோம்.
0: ஆண்பாளும் பெண்பாளும் சேர்த்து சொல்லுவோம்.
3: நன்றி,
0: வாழ்த்துகள். அவர் திருமதி பிலோமன அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் வணக்கம் திருமதி ராணி, நலமா இருக்கீங்களா ராணி?
4: ஆமா நான் நலமா இருக்கிறேன்.
0: நல்லா நல்லா சுவைக்கும். என்ன மத்தியானம் சாப்பிட்டீங்க?
4: மத்தியானம் வந்து இன்றைக்கு தோசை.
0: தோசை அப்படிங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து என்ன நெட்டி குடிச்சிட்டு இருக்கிறீங்க?
4: தோசையும் சம்பளம் சாம்பார் மற்றது உருளைக்கிழங்கு அந்த இது என்ன சோயா மீட் கறி
0: எல்லாம் வச்சுக்கோடியாக சாப்பிட்டு வந்துருக்குறீங்க.
4: அவர் நிற்கிறபடியாக இப்போ மத்தியானம் நல்ல சாப்பாடு தானே கொடுக்கணும்.
0: ஓ
4: அதை சாப்பிட்டு போட்டு தீ குடிச்சிட்டு இருக்கிறேன்.
0: சம்பந்தர்
4: தீ குடிச்சிட்டு
0: நான் சூடாக குடிச்சினேன்.
4: ஓ இஞ்சி சூடாவா?
0: இல்ல அது ஒரு ஸ்பிரிட் மாதிரி நல்ல சோடா, சீனி இல்லாம நல்ல வடிவான சோடா, தண்ணி மாதிரி
4: வடிவான. சம்பந்தர் சொன்னீங்க, பேந்து விட்டுட்டீங்க.
0: சம்பந்தர் சுகமா இருக்கிறாரா?
4: இருக்கிறார், இருக்கிறார்.
0: ஓகே,
4: பாட்டு படிக்க இருக்கிறோம் தானே, பின்ன அப்ப அதை ஜோதிச்சு கொண்டிருக்கிறார் போல.
0: நன்றி, சொல்லுங்கள்.
4: நாளைக்கு 10 பாடல் பாடுவோம். நாளைக்கு 7 ஜெர்மன் பாட்டு, 3 தமிழ் பாடல்.
0: ஓகே,
4: நீங்க நிலைமை இருக்கிறவனை வேண்டி கொண்டேன். நான் மண்ணோடயே நிக்கிறேன்.
0: நீங்க மண் தான். அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானங்களில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, உதயன்.
0: உதயன் நலமா இருக்கீங்களா? உதயன்
5: ஆம் ராஜா, நல்ல சுகமா இருக்கும்.
0: நீங்க வேலைக்கு போனீங்களா? அன்னைக்கு லீவா?
5: இன்னைக்கு ஒரு ஒரு ஒரு மரண வீடு, அதுக்கு போயிட்டு
0: வரீங்க. ஓகே, நல்லா இருக்கிறீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நன்றி.
5: நானும் இந்த மண் என்று சொல்லி எடுத்து மக்களாட்சி என்று சொல்றேன்.
0: மக்களாட்சின்னு சொல்றீங்களா சகோதரம்?
5: ஆமா.
0: நன்றி. நாம் காணக்கூடிய வரை விடையாக பெறலாம், சந்தேகமின்றி நாம் காணக்கூடியதை. ஓகே,
5: ஒருவர் செய்கிறாரோ
0: மருத்துவர் ராணி சம்பந்தரும் மருத்துவர் தான் சொல்லி இங்கிலீஷ் இருக்க மருத்துவர்.
5: இந்த மக்களாட்சி,
0: மக்களாட்சி. ஓஹோ, மக்களாட்சி, மக்களாட்சி. அவர் மருத்துவர். நன்றி சகோதரம். சகோதரம் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து அன்பு உறவுகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி வந்து கலகலப்பாக கொண்டு நகர்த்துவதற்கு நல்லதாக இருக்கும்.
6: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: 27 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் 4:27. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் வதனா, நலமா இருக்கிறீங்களா வதனா?
1: ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம். எங்க போனீங்க? காலமே
1: நீங்களும்
0: பாடல் மற்றும் பாடல் உருளைக்கிழங்கு போட்டிருப்பீங்க, கத்திரிக்காய் போட்டிருப்பீங்க, மரக்கறியும் போடல சோதரம்
1: பம்பட்டி
0: வந்து கிட்டத்தட்ட வரும்
1: என்ன
0: பட்டயம்
1: பண்பாளர்
0: நன்றி வாழ்த்துக்கள்.
1: அவர்
0: சகோதரி வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சுரப்பித்தார். அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். நேரம் சரியாக 5:30. இந்த நேரத்தில் ஜோச்சினுடைய விளம்பரத்தை கேட்போம்.
2: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஊட்டி மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
3: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரவில்லை அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
4: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான்.
5: நியாயமான விலை, தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
0: இவ்வாறான பிரச்சனைகள் உங்கள் இல்லங்களில் இருந்தால் வாழையுங்கள். அன்பு உறவுகளை ஜோயை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி, நலமா இருக்கீங்களா? சித்ரா
6: என்ன
0: எனக்கு தெரியும் மருந்து
6: இல்லை.
0: அந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருப்பீங்க.
6: தாயம்
0: தாயமா? தாயத்துக்கு நாலு பேர் இல்லை வேணும்.
6: குளிர
0: இனி வரும் தானே? அது காலம் வந்துட்டு.
6: ஓ, காலம் வந்துட்டு வருது.
0: வயசும் போகுது.
6: புரட்டாஞ்சனி வருது.
0: புரட்டாஞ்சனி வருது அடுத்த கிழமை.
6: எல்லாம் வர வர
0: எல்லாம் தானே. மரக்கறியோட வெட்டுறதுக்கு கொடுத்த இல்லை வைக்கணும். முருக்கங்க தான் நெல்லில் வாங்குவார்கள். அந்த நாலு கிழமையும் சனி பகவானுக்கு பிடிச்ச மரக்கறி முருக்கங்காய்.
6: அப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் மண்ணத்தான் எடுக்கிறேன்.
0: மண்ணு எடுக்கிறீங்க?
6: ஓ, நான் மண்ணு எடுத்து மண் இது என்ன
0: மண்ணானாலும் சிறப்பித்தார். அவருக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 5:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:34 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவா, நலமா இருக்கீங்களா?
7: நீங்க
0: சொல்லுங்க.
7: அதை கும்பிட்ட வழி தான் உங்களை வந்து நாங்கள் கும்பிட்டு ஓடி வந்தோம். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே? அப்படியே போகுது.
0: அப்படியே போகுது. பிறந்தா என்ன செய்யறா?
7: அந்த வேலை செய்யறது மீட்டிங் நடக்க
0: படம் ஒண்ணும் பாரு இல்ல. என்ன சமூக படம்
7: இல்லையா?
0: சூர்யாண்ட உதவி செய்யறது படிச்ச
7: பிள்ளைகளுக்கு
0: மரியாதை திரைப்படத்துறையில சோமாரம் வராது. சோமாரம் பற்றி நல்ல
7: பக்குவமான
0: கதாநாயகனுக்கு தாலி கட்டி நடிச்சு வரா அவரே சொல்றாரு தண்ட வாயால. அப்ப நீங்க என்ன என்ன விடையெடுத்தீங்க சுவாசினி?
7: நானும் என்னத்த சொல்றேன்னு தெரியாம நான் அப்ப மண்ணில இருந்து மரியாதைன்னு சொல்லி
0: பாத்தேன். மண்ணில இருந்து நீங்க முதல் மரியாதை. ஓகே. உங்களுக்கு எத்தனை பிறப்பு காணி இருக்குங்க சொல்லுவோம்ல?
7: எனக்கு ரெண்டு பிறப்பு.
0: ரெண்டு பிறப்படா? பெரிய மூன்று பொம்பளை பிள்ளைல அம்மாவோட ரெண்டு தங்கச்சி, மூன்று பேருக்கும் ஒரே ஹானிய பிரிச்சு கொடுத்துருக்கு. எல்லாருமே கொழும்பு பிரஞ்சைகளும் அந்த பிரஞ்சைகளும் இந்த பிரஞ்சைகளும் ஆயிட்டாரு. அங்க வீடுகள் எல்லாம் உப்பு தண்ணி போயில்ல, ரெண்டு கிளறும் உப்பு தண்ணி. எங்கட விட்ட நல்ல தண்ணி, எங்கட விட்ட நல்ல தண்ணி.
7: அப்ப வேற குடிப்போம்,
0: நாங்க நீ கேக்கு வாங்கோ. நன்றி வணக்கம். அவர் சகோதரி சுவாசினி பத்மநாதன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி. அப்படியே என்றும் இருக்க ஒன்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
8: நன்றி அண்ணா, நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிற என்னை வேண்டிக் கொண்டு நானும் மண்ணில இருந்து மனம் சொல்லி பார்க்க.
0: சின்ன செல்க்கு போனீங்களா பிள்ள? போயிலையா?
8: முன்னுக்கு பூட்டி இருந்தது, பின்னாலதான் இப்ப போறது. போகல, சோளம் கடைக்கு தான் அண்டைக்கு போனா.
0: சோளம் கடை பிச்சுதா இருந்த என்ன?
8: ஓ, அங்கதான் போனேன்.
0: அங்க போனா சேவல நீயும் பட்டி தருவார்கள், எல்லா சாப்பாடு கோப்பி எல்லாம் செய்வார்கள். அவர் அந்த தாசன் பையனோட அரிசியில மூட்டை கணக்குல பூஜை கிடக்கு, மீன் கிடக்கு, அங்கால நண்டு கிடக்குது, வீட்டுக்கு தேவையான அத்தனையும் வாங்கிட்டு போலாம்.
8: உங்களுக்கு
0: கூட வீட்டுல இருந்து போக எவ்வளவு நேரம் சொல்லு? சோளம் கிடைக்கு
8: எனக்கு
0: பின்னுக்கு இருந்து கண்ணாடிகளால ஊர் புதினம் பார்த்து இருப்பினம். அது மாதிரி நீங்களும் போய் இப்ப பழகிட்டீங்க, வயதான கிளவியல் தான் ஏறுவார்கள் வாசல்ல இருங்க.
8: என்ன
0: விடிய கண்டுபிடிச்சீங்க?
8: நான் ஒண்ணும் கண்டுபிடிக்கலண்ணா, நானும் மண்ணில இருந்தும் மனம் கொண்டுதான் சொல்றேன். வேற எனக்கு
0: தெரியல, மண்ணில இருந்து மனம்.
8: மனம்,
0: ஆமா மனம். இதயம், நெஞ்சு சொல்றீங்க?
8: ஆமா நெஞ்சு சொல்றேன்.
0: கூட மனம், வெள்ள மனம்,
8: நெஞ்சு ஆடுறது.
0: அந்த மனம் படைத்தேன் உன்னை மணப்பதற்கு, வடிவெடுத்தேன் உன்னை மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு,
8: வடிவெடுத்தேன்
0: என்று சொல்லி பாடுறா சுசிலா அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. அவர் ராதா அவர்கள், ராதாவை தொடர்ந்து எங்களுடைய டீச்சர் வந்திருக்கிறார். அவரை நீண்ட நாளை பிற சந்திப்போம். வணக்கம் டீச்சர்.
9: வணக்கம் மாணவனே.
0: நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
9: என்ன
0: நீங்கதான் செய்யணுமா? பண்டிதா முருகனுக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கு.
10: மயூரன்
0: நூற்றி எட்டா, அவருக்கு அபிஷேகம் செய்யற அளவுக்கு பேர் இருக்கு. அப்ப கூட கிருஷ்ணருக்கா முருகனுக்கா கூட பேர் இருக்கு? கிருஷ்ணருக்கு மாயவன், கண்ணன், கோபாலகிருஷ்ணன் அப்படி முருகன். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறார். கண்ணதாசனை கேட்டா போட உடனே பதில் தருவார். என்ன கேட்டீங்க?
10: அவரும் போயிட்டார்.
0: அவற்ற பாட்டு இருக்குதானே? அப்படியே
10: அவற்ற பாட்டுகள் இருக்கு.
0: அவருடைய பெயர் சொல்லி உச்சரிக்கப்பட்டதான் இருக்கு சகோதரி. மேடையில பேசுறவர், பட்டிமன்றம் செய்கிறவர்கள் அவற்ற பாட்டை தான் உதாரணத்துக்கு எடுக்கிறார்கள். ஆனால் அந்த தொலைக்காட்சியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியாது. கண்ணதாசன் ஆறு, வாலியார், பாடகர் சவுந்தரராஜன் ஆறுன்னு தெரியாது. வந்திருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. சும்மா கதை சென்று போவாங்க. ஹாய் ஊய் என்ற சரி கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் அப்படி அழிஞ்சழிஞ்சு போக முடியாது. விளக்குதாமா? ஓகே, அப்ப நீங்க சொல்லுங்க பத்மராணி. மண்ணில் இருந்து மனச்சாட்சி என்ன நல்ல விடை எடுத்துருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அதான் இவ்வளவு துணிவா டீச்சர் ஒரு நாளமாக டீச்சர். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி திருமதி பத்மராணி அவர்கள். பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்பு வணக்கம்.
11: நீங்க
0: அடிக்கடி பாருங்க, வாங்க நிகழ்ச்சி.
11: படத்துல ஒரு கதாநாயகன் கண்டேன். அந்த படத்துல
0: நல்ல நல்ல படம். லண்டன்ல ஓடுது வார 8ஆம் தேதி. நல்ல வடிவா செய்திருக்கிறாங்கள். எங்கட ஊரெல்லாம் காட்டி, குச்சி வழியெல்லாம் காட்டி, ஒழுக்கு பாதையிலாம் காட்டி, இந்த பாதையில பார்க்க சின்ன பாதையில கிடக்காம அந்த நேரங்கள் எங்களுக்கு தெரியல இந்த பாதையின் யாருமே. இப்ப இன்னடா ஒரு குட்டி பாதையாக கிடக்குது இருக்கு. நல்லா இருக்க அளவு 40 வருஷங்களும் 30 வருஷத்துக்கு பிறகு நாடுகள் எவ்வளவு முன்னேறி இருக்கும். எதுவும் முன்னேற இல்லை, அப்படியேதான் இருக்கு.
11: சிலது வந்து அந்த பழைய அடையாளங்கள் இருக்கிறது நல்லது.
0: நல்லது
11: மாறுறது வந்து விருப்பம். அந்த இதுகள் முன்னேறலாம், வேற இதுகள் பள்ளிக்கூடங்கள். ஆனா மீதியில வந்து மாத்தி விட்டா வேற ஏற்றி ஒரு விதம் ஆயிருக்கு.
0: நன்றியம்மா, சொல்லுங்க என்ன விட சொல்ல போறீங்க?
11: சொல்லிட்டு போவ, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி சௌதரி. அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கிறோம்
11: மீனா.
0: என்னமா
11: 22 பிறப்பு இருக்கு?
0: இல்ல இல்ல இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். சித்ரா பாதி எங்களுக்கு, நான் சித்ராக்கு பாதி, எனக்கு பாதி.
7: நாட்சத்திர
0: வீடு கட்டி போட்டு அதுல படியா இருந்தது. தக்காளி பழம் ஆசைப்படாதீங்க, நீங்க போண்டாலும் போக மாட்டீங்க.
7: என்னதான்
0: தவம் இருந்தாலும் தாய் மண்ணா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வராதம்மா. இரவெல்லாம் இருட்டா கிடக்கும், பகல் எல்லாம் வெளிச்சமா இருக்கும், ஆறு மணி அப்புறம் இருட்டா கிடக்கும். எனக்கு ஹாஸ்பிட்டல் ராந்தீவுகளுக்கு எல்லாம் போல அலைஞ்சு அப்பான அந்த பச்சை தண்ணியை தான் இப்பயும் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, அரசியல் பட்டிமன்றத்துல கேது விட்டு சொல்றேன். மண்ணில் இருந்து
7: மனித பண்பு,
0: மனித பண்பு நேரு சொல்ல இல்லையா? மனிதனே, மனித பண்பு சொன்னவே அம்மா
7: ஜியானடேசன்
0: இல்ல நேற்று சொல்லிட்டா.
7: ஓ,
0: மகிழ்ச்சின்னு சொல்றேன். எந்த பாத்தீங்களா, கூட கதையில பாக்க வீடு கட்டே இல்லன்னு மகிழ்ச்சியே இல்ல. அவர் மீனா மகேஸ்வரன், மீனாவை தொடர்ந்து வைஃபரோடாக இணைந்திருக்கும் மேரி, மேரி அன்றைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் மேரி. நான் நல்ல சாமிக்கமா உற்சாகமா கலகலப்பா அன்போடு இருக்கிறேன். உங்களை என்ன தெரியாது, உங்களோட அன்போடு
12: இருக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, வார எல்லாரையும் தெரியும் எனக்கு, வார எல்லாரையும் தெரியும், நான் எல்லாரையும் தெரியும் எனக்கு, 180 விதமான நேர்களை தெரியும். உங்களையும் உங்களையும் கண்டிருப்பேன் சகோதரி, ஆனா இவர் தான் என்று தெரியாது.
12: என்ன
0: காண உங்களை தங்கச்சி கத்துவாள் நான் சும்மா கிடையாது. உள்ளுக்கு இருக்கு, வீட்டுக்கு இருக்கதான் விருப்பம்.
12: மாதா பிதா குரு ஒரு பேரை எடுக்க வேணும், அது உதவிதான் நான்
0: செய்கிறேன்.
12: மாதா பிதா குரு மூன்றும் தான் என்ன கண்கண்ட தெய்வம்.
0: தெய்வத்தை விட்டுட்டீங்க சகோதரம், குருத்தானே, குரு சொல்லி தருவார் உங்களுக்கு தெய்வம் உண்டு.
12: ஓ இல்ல, இப்ப நாங்க கண் கண்ட தெய்வம் சொல்றப்பதான் காணாத கடவுளை இங்க நாங்க காண்றா தாய் தந்த குருமூலம் தான் காணலாம்,
0: மூன்று பேரையும் காணலாம்.
12: அப்ப இந்த மூன்று பேருக்குள்ளுக்கும் வேற பேர்களை, தாய்க்கு இருக்கிற வேற பேர், தந்தைக்கு இருக்கிற வேறு வேற பேர் குரு.
0: நன்றி நன்றி சகோதரி, வாழ்த்துக்கள்.
12: அந்த பேரே யாரும் கண்டு கொண்டு வரட்டும், எனக்கு தேடையில்லாத.
0: நன்றி அம்மா. அவர் சகோதரி தேவி அன்றன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தேவி அன்றனை தொடர்ந்து எங்களுடைய நல்ல மனம் படைத்த புஷ்பதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் தாயே.
13: வணக்கம் அன்பான ராஜா. நான் உரியாடுவது மற்ற மகிழ்ச்சி.
0: எப்படி இருக்கீங்க?
13: உரியாடலையே அப்படி கேட்கு கொண்டு இருக்கலாம். ஒரு ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்கதான் விருப்பம் சொன்னேன் ராஜா.
0: எனக்கு வெளியால போறதுதான் சின்னம் பிடிச்ச மாதிரி.
13: சித்ரா மட்டும்தான் ஒரு பெண்
0: சித்ராக்கு மேல.
13: நீங்க எல்லாரையும் ஆசைக்கு பாக்குறீங்க, சந்தோஷமா கதைக்கிறீங்க.
0: நல்லா கரெக்ட். சகோதரி என்று இருந்து பனங்காய் விழுந்து சித்து போனா சித்ராக்கு 2 வயசு.
13: ஓ மை காட். ஆமா,
0: வீடு அடைக்கிறதுக்கு இந்த பனை மரத்திலிருந்து குள இது பெற்றது ஓல. அப்ப ஓல மிதிச்சு கொண்டு இருந்தோம் நாங்கள். அவருக்கு ஒரு அந்த 2 பனையை ஒட்டி கண்டு வரும் சகோதரன் கீழே அடியிலிருந்து உண்டு வந்து அதிலிருந்து குதிச்சவா குதிக்க அந்த டாக்டர் அந்த இடத்துலயே வந்து ஸ்பொட்டா விழுந்துட்டு போறாங்க தலை உச்சியில. அந்த இடத்துலயே ஸ்பொட்டா போய் உடனே போயிட்டா நல்ல காலையிலிருந்து ரேடியோல நீங்க வரவே இல்ல.
13: ஏன்
0: தெரியா? பாட்டு போனது இன்றைய நட்சத்திரம் கேக்கலையா? மற்றது ஒன்று கண்கள் இரண்டு முன்னை விட்டு பிரியுமோ கண்கள் இரண்டு அந்த
13: பாட்டு.
0: அடுத்தது சுசிலாண்ட மன்னவன் வந்தான் அடி திருவருச்செல்ல சுசிலா பாடின பாட்டுகளுக்கு 50,000 பாடலுக்கு மேல பாடின மனசிக்கு கஷ்டப்பட்டு பாடின கண்ணீரை வந்துடும் அந்த பாடலை அவளுக்கு எடுக்கலாம. சுசிலா தான் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த பாடகி என்று சொன்னா நான் சொல்லி இல்ல, ஒரு இசையமைப்பாளர் சொல்றேன், தமிழன் எஸ் ஏ ராஜ்குமார் சொல்றேன். அவ மாதிரி ஒரு பாடகியே இல்லையா? அவ்வளத்துக்கு ஒரு குரல், அவ்வளத்துக்கு ஒரு குரல். அப்படி எல்லாருமே வந்து அருமையான இவங்கள் மொழிபெற்று இல்லாததால அந்த மன்ன அந்த தாயை கௌரவிக்க சரியா கௌரவிக்க இல்லை. இம்மா லதா மங்கேஷ்காருக்கு பத்மபூஷணன் பத்தன் அதன் அந்த குடும்பத்துக்கே கொடுத்துட்டுருக்குறாங்க, சும்மா கொடுத்துட்டுருக்காங்க. லதா மங்கேஷ்கார் பெரிய பாடகே இல்லை, அவன் குரலை கேட்டு முதல் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்ததாம். என்ன அந்த டானிக் இல்லாமல் அந்த அதிர்வு தோணியும் இல்லாமல் ஒரு மென்மையான குரல்.
13: குழந்தையில இருந்து வயசான கிழவி இந்த குரல் வரைக்கும்
0: பாடுவோம். கட்டிக்கார் டேலண்ட், அருமையான பாடகி. இப்பதான் அவ மட்டும்தான் எங்களை பழைய பாடகையில இருக்கிறார். யமுனா ராணியும் இருக்கிறார் நினைக்கிறேன். மாமா மாமா மாமா அந்த பாட்டு
13: கேட்டா ஜெயந்தி மாலா
0: ஏமா ஏம் அது ஏமா ராதா அந்த பாட்டு படத்துல சகோதரி சிவாஜிக்கு போட்டியா இத்தனையாயிரம் நடிகர்கள் அவ்வளவு பிரபலியமான எஸ் பி ரங்கராவ், மற்றது எஸ் பி சுப்பையா, மற்றது எல்லாம் அப்படியே பயங்கர பயங்கர என் டி ராமராவ், எல்லாம் பெரிய போட்டி போட்டு நடிக்கக்கூடிய, இப்ப யாரு கமலஹாசனோட யாரு போட்டி போட்டு நடிக்கிறது, ஆறு நடிகர் அவருதரும் இல்ல. அப்போ போட்டி போட்டு நடிப்பு கண்டா அந்த காலத்துல சுவாஜிக்கு சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் அவர் இனியிலேண்ட ஒரு நடிகர். காத்தாடி ராமமூர்த்தி அவர் இந்த சிவா கமலஹாசன் தாப்பனா வேற ஒரு படத்துல
13: ராமசாமி,
0: விக்க ராமசாமி அவருக்கு குரல்
13: நன்றி
0: சகோதரி புஷ்மதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார், அவரை தொடர்ந்து அவர் சகோதரி திருமதி புஷ்மதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகளே, உங்களுக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்ற 2 நிமிட பொழுது, அந்த 2 நிமிட பொழுதில் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். 14 அன்பு உறவுகள் தான் வந்திருக்கிறார்கள், வராதவர்களை நாங்கள் பார்த்து சசி அம்மாவையும் காண இல்லை, பிரேமாவை காண இல்லை,

0: கொண்டு தொடர்ந்து இந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி.
1: இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்லை அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்க அப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: கொள்ளளவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 4 3 4 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.

எத்தனை ஆயிரம் பாடல்கள் வந்தாலும் இந்த பாடல்களுக்கு நிகராக எதுவுமே இல்லை. சரி, நாடகத்துக்காக காத்திருப்பார்கள் அல்லவா, அவர்களை அழைப்பதற்காக காத்திருக்கிறேன். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் நாடக கலைஞர்களை அழைத்துவிட்டு நாங்கள் பாடல் கேட்போம். அருமையான பழைய பாடல்களை கேளுங்க. இப்படி அந்த இதம்பதமான பாடல்கள் கேட்கின்ற பொழுது பார்ப்போம் யார் இன்று நல்ல பாடல்கள்.

0: யார் எல்லோரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாடகம் முடிந்தவுடன் 7 மணி வரை பாடல் கேட்கலாம். இந்த 7 மணிக்கு பிறகு இதிலே கேட்டவர்களுடைய மிகவும் பிடித்த பாடல் யார் நல்ல தரமான நம்பர் 1 பாடல் கேட்டார்கள்ன்றக்கா நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். சரி, இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இப்பொழுது நேரம் சரியாக 6:04 நிமிடம். இது உங்கள் தாய் வீடு. தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வில் நடந்த, நடக்கின்ற, பார்த்த விடயங்களை எல்லாம் ஒரு குறுகிய நேரத்துக்குள் நாடகமாக்கி தொடர்ச்சியாக 2 தாய் குலங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் கூற வேண்டும். ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக செய்வதென்பதற்கு எவ்வளவு கரு தேவைப்படுகிறது. அதை கிரகித்து அதை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கும் ஒரு பக்குவம் தேவை. ரொம்ப அதிகமாக சொன்னது போல இந்த கயிற்றிலே நடப்பது போல தான் இந்த வானொலியில் அவர்கள் கதைக்கின்ற பொழுது வார்த்தைகள் தடுமாறாமல் ரொம்ப அவதானமாக. இங்கே எப்பொழுது தடுமாறும் என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் ஏராளம், எங்களுக்கு தெரியும். ஆனபடியால் நாம் கூடின அளவு அந்த விடயங்களையெல்லாம் அவதானித்தபடி தங்களுடைய பணியை செய்து வருகின்ற நாடக கலைஞர்களை வரவேற்பதற்காக 01 48 32 15 40 என்ற இலக்கம், 03 93 41 48 47 71 என்ற இலக்கத்தோடு வந்திருப்பார்கள். சரி, வந்திருப்பவர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பான இந்திரன், உங்களுக்கு நன்றியும்
0: வேற மேந்திர புரியல. உண்மையிலே அது நல்ல விஷயமாம்மா. அது எங்களுக்கு உண்மையிலே அது ஒரு சிறப்பான விஷயம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியும். நாங்களும் இந்த நாடகத்துறையில், இந்த கலைத்துறையில் இருப்பதால் அதுக்கன்று குறுகிய நேரத்தை எடுக்க வேண்டும், அதுக்கன்று சில விடயங்களை கிரகிக்க வேண்டும். எழுத்து வடிவம் இல்லாமல் அங்கொண்டு இங்கொண்டாக இருக்கின்றவர்கள் ஒன்றாக வந்து அதை பேன்று ஒரு இடத்திலே அள்ளி கொட்டுவதென்பது மிக ஒரு சிரமமான விடயம். அந்த வகையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா, என்ன நாடகத்தின் பெயர்?
1: 228
0: பொருத்தம் பார்க்கிறாரு. பெரியம்மாவே
1: அழைக்கிறேன்.
0: வணக்கம் பெரியம்மா.
2: வணக்கம் இந்திரன், யுவஜெடி குணராஜா கதைக்கிறேன்.
0: சும்மா இருக்கிறீங்களா அம்மா? நலமாக இருக்கிறேன் அம்மா, எந்த குறையும் இல்லை. ஆண்டவன் குறை இல்லாத மனிதனும் இல்லை, குறைய குறையென்று பார்த்து கொண்டு நிற்கிறவன் மனிதனும்
2: இல்லை.
0: ரெண்டு விஷயம் இருக்கு, குறை இல்லாதவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, குறைய பார்த்து கொண்டு இருக்கிறவன் மனிதனும் இல்லை. எனக்கு அது குறை, எனக்கு இது குறை நினைச்சு கொண்டு நிற்கிறவன் தானாகவே வேறத்த காரணமாக போயிடுவான். உனக்கு கிடைச்சதை வச்சு கொண்டு சிறப்பாயிரு. தோசை இல்லையோ புட்டு, புட்டு இல்லையோ இடியப்பம், இடியப்பம் இல்லையோ சோறு, சோறு இல்லையோ கஞ்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய வயிற்றினுடைய பசியை தீர்ப்பது தான். அது கிடைக்கிறது கிடைக்காம போகலாம், அது வேற பிரச்சனை. சரி, இன்று 228 சரி, நீங்கள் இருவருமே கலக்குங்கோ.
1: வணக்கம் அம்மா.
2: வணக்கம்
1: ரவி.
2: தொடங்குவோம். என்ன? ஹலோ.
1: ஓ ஓ ஆண்டி, வாங்க வாங்க. என்ன சொல்லாம குள்ளாம
2: இந்த பெல்ல பார்த்தேன் கதவுல கட்டி பாக்குறேன். தொட உங்க கதவை நான் இன்னைக்கு கூட கதை அளவு வச்சுட்டு அதை அருவ கொண்டுட்டு
1: வாங்க வாங்க. அதான் குரல் நல்லா இருக்குது. நல்ல புதினா வேணான்னு வச்சிருக்கிறீங்களோ இந்த மாதிரி?
2: ஓ, புதினா வேண்டா நல்லா தான். என்னது உலகத்துல என்ன தானே ஒரு புதினா மருந்து கொள்ளு வேலை இருக்குது.
1: ஓட்டு இருக்கேங்க. காது இருந்தா எல்லாம் கேட்கலாம், பார்க்கலாம். கண் இருந்தா பார்க்கலாம், கிடைக்கலாம். அவ்வளவு எல்லாம் இருக்குது. சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பலகாரங்கள் கிடக்குது.
2: கண்டோன்னா எனக்கு ஒரு நினைவு கருதி நல்ல அமளியான நல்ல நாட்கள் பார்க்கிற நாளுக்கு மாதங்கள் எல்லாம் வருதுதான் நினைப்பு. ஆவ நீதி எல்லாம் உங்க கல்யாண நாடுகளுக்கு திருத்தம் பார்க்கறது அப்படி நல்ல நாள்கள் நல்ல விஷயங்கள் பார்க்கிற நாள்கள் தான் நீ
1: அதுதான் நல்ல ஆவணியிலே நீ இல்லையே இந்த கல்யாணம் சில வேலை ஒரு கல்யாணத்துக்கு சாப்பாட்டை மிஸ் ஆகி விட்டுட்டு போக வேண்டிக்கிற கவலையா கிடக்கு.
2: அதுதான் ஒரு மாதிரி நான் ரெண்டு மூணு கல்யாணம் வருது எதுக்கு போறேன் எனக்கு ஒரு ஒரு வேலையில வந்தாலும் என்ன
1: அதான் பெரிய பாடு என்ன செய்யறது என்ன போகுது ரெண்டாலும் நீங்க சோமா இருக்கிறீங்களே
2: ஓ நாங்கள் சோமா இருக்கிறோம் நீங்க அன்றைக்கு நீங்க ஒரு கல்யாணம் விட்டு போகணும்னு சொன்னீங்க நான் அன்றைக்கு போவீங்களே
1: சரி சரி சரி இந்த கல்யாணம் கட்டுறதுகள் எல்லாம் அந்த அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் எல்லாம் பாக்கினோம்.
2: ஓ இப்ப என்ன பிள்ளைகளுக்கு பாக்குற இல்ல பொருத்த இப்ப சம்பந்தியாருக்குதான் வேறு பொருத்தம் பார்க்க வேண்டி கிடக்குது.
1: சரியா சொல்லிங்க நானும் இதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்களும் சொல்றீங்களே அப்படி சொல்றீங்க
2: தெரியுமே கல்யாணம் செய்து பிள்ளைகளெல்லாம் கந்தத்துமா இருக்குதோ இந்த சம்பந்தி ரெண்டு வீட்டுக்காரன் இருக்கோ அதை வந்து பெரிய பிரச்சனைகள் பண்ணி ஒரு ஒரு மூணு பண்ணு கண்டா அது வந்து புள்ளிகள் இந்த காதல எட்டி அந்த புள்ளிகள் வந்து என்ன செய்ய அதை வந்து அம்மா இப்படி சொன்னான் எந்த அம்மா இப்படி சொன்னான்னு சொல்லி அப்படி அதுகளுக்கு குடும்பத்துல பிரச்சனையே உண்டாகுது இந்த சம்பந்தியில் ரெண்டு குடும்பம் இருந்து கொண்டு
1: நீங்க சரியா சரியா அதுகள் சங்கட வாட்டில் வேலைக்கு போய் வேலையால வீட்டை வந்து சங்கடாரு வேலை பார்த்து சந்தோஷமா போய் கொண்டு கேட்க அது இப்ப கணக்கு இந்த சம்பந்தி மாதிரி பிரச்சனை பிரச்சனையா போகுது
2: அன்றைக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் நடந்தது அதுகள் சந்தோஷமா இருக்குதல் இது ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பம் சேர்ந்து பெரிய சண்டை எல்லாம் ஆரம்பிச்சு அது பெரிய ஊர் எல்லாம் தெரிய துவங்கிடுச்சு. அப்ப அப்படி தெரிஞ்சா பிள்ளைகளுக்கு வந்தா இவ்வளவு கேவலமா இருக்கும். அப்ப எந்த அம்மா அப்படி பேசினா உண்டி அம்மா அப்படி பேசினா நிவேக்க சண்டை வந்துட்டு
1: என்ன இப்படிதான் கனவைத்த தம்பியாட்ட மனுஷி அவன் சம்பந்திக்குள்ள பிரச்சனைப்பட்ட அப்ப நான் சொன்னது அந்த பொம்பளை மாப்பிள்ளை இதை பொருத்தத்தை பார்த்துருக்க கூடாது நாங்க இந்த சம்பந்தி வேட்ட பொருத்தத்தை அதுவும் அம்மாண்ட பொம்பு பெண்ணுண்ட அம்மாண்டையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைண்ட தாயிண்ட ரெண்டு பேர்டையும் தான் பொருத்தம் பார்க்கணும்.
2: அப்பவாதான் கேட்க காலம் மாறி போச்சு முடிதான் பொம்பளை மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்த்து செய்யறது இப்ப இப்படி ஆகி போச்சு. இந்த பிள்ளைகள் அதுகளுக்கு அதுல தக்கரவாள பொருத்தப்பட்டா என்னன்னு அதுகளுக்கும் தெரியாது. இதுகள் இப்படி நின்று மூன்று பட அதுகளுக்கு பிரச்சனை வருது. என்ன
1: சொல்லினமோ அம்மா வந்து எனக்கு சொன்னோன்னு அம்மா சொன்னதை இவரோட சண்டை பிடிக்க அவர் அந்த பிள்ளைகள் சொல்லுதுகள் அப்பதான் நானும் யோசிச்சேன் அதை நீங்களும் இதை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. பொருத்தம் இனிமேல் பாக்குறது சம்பந்தியமா இருக்கு பொம்பளை சம்மந்தி அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மா மாமியா இருக்குன்னு பார்க்க வரும்
2: ஜாதகங்களை பார்த்து அவங்க எது பொருத்தம் சொல்லி எல்லாம் பார்த்துட்டு தான் எது பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து பிள்ளைகளும் பார்க்க தேவையில்லை அதுகள் சந்தோஷமா தான் இருக்குங்கள் இதையதான் பிரச்சனைப்பட்டு கொடுத்துக்கணும். என்ன
1: இவங்களுக்கு தான் இந்த வசியை பொருத்தம் பார்க்கணும் அதுதான் வசீகரமா இருந்தா நல்ல கலாரம் மாட்டி அவர் வீட்டிலே செய்ததாம் எல்லாம் ஒன்று மோடல் கொடுக்காம இந்த வீட்டுல செய்யணும்
2: என்ன
1: பாருங்க அந்த தேவையான அந்த அஞ்சு வளாரம் இருக்கு முறுக்கு சிப்பி பாய்த்த முருண்டை மற்றது இது என்ன சொல்லினம் சிப்பி பாய்த்த முருண்டை மற்றது என்ன பால் ரொட்டி
2: பால் ரொட்டி அதுதான் எங்களை அப்படி செய்யறேன். இப்ப இங்கே இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பழகி இன்னும் பால் உரட்டி அரிய தரம் அஞ்சு பலகாரம் முறுக்குதான் அப்படி வந்துட்டு என்ன
1: அரியதரமும் அஞ்சி சொல்ல மாட்டீங்க உள்ளுக்குள்ள அப்படியே பூத்து போயிருக்கு அந்த மாதிரி என்ன பால் ரொட்டி பதிலாக லட்டு வைக்கணும்
2: அந்த ஒரு உள்ளத்துல கல்லு போல அமர்த்தி அடிக்கவே பல்லு துறைக்கும் போல இருக்குது அதுதான் கவனமா செய்ய போடுமா
1: என்ன நல்ல சோக்கான சாப்பிடுங்க நான் ரெண்டு கொண்டு வந்தேன்னா ஒன்றே உங்களுக்கு டீயை போட்டுருக்குறேன் குடிங்க குடிச்சு கொண்டு சாப்பிடுங்க
2: பாத்தீங்களா இப்ப நானும் வந்தது கல்யாணம் பலகாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு டீயை முடிச்சிட்டு பேருந்து கரைப்போம் அப்ப நாங்கள் இருந்தேன்
1: என்னி
2: காலத்துல இப்படித்தான் பொருத்தம் பார்க்கணும் சொல்லி சொல்லி சிரிப்பா வந்தடா வந்தப்ப இன்னைக்கு கூட இருந்து கலைச்சி சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம் இப்ப பின்னேரம் போல போவோம் என்ன சமைச்சு சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஆய்
1: எல்லா கடைக்கு மேல கறி ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம் நன்றி ஆண்டி வந்ததுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்.
0: சரியான நாடகம். விளங்குதோ? இந்த நாடகத்தை நானும் இன்னொரு நண்பரும் நாடகமாக நடித்திருந்தோம் என்னுடைய முகநூலுக்கு. சரியா, நடித்திருந்தோம் ஏனென்று கேட்டால் உண்மையும் அதுதான். இந்த இரண்டு பிள்ளைகளையும் சேரவிடாமல் சில தாதப்பன் பொம்பளை பக்கத்தால் தான் அதிகமாக நடக்கிற விஷயம். அங்கே இங்கே போகாமல் கையை கவச்சிரடி என்று சொல்லி பூவைக்கு மாமியார் போன்று சொல்லி சில ஆக்களை பார்த்தா ஆக்கையில் சிரிப்பினம் கொள்ளுவினம் அவ்வளவும் என்னென்னு சொல்கிறது காரிய பொன்னி என்று சொல்லுவினம் ஊரில் அவ்வளவு பொல்லாத மனுஷர். அதுகளை சேர்ந்து வாழ விடாமல் அதைத்தான். அது என்னென்று கேட்டால் அது அதாவது கொஞ்சம் புரிந்துணர்வு இல்லாமல் வாழ்க்கை என்றா என்னென்று தெரியாமல் சின்ன வயதிலே அனுபவங்கள் இல்லாமல் ஊரில் தைச்சலாக பிரிஞ்சால் கூட ஒரு பெரிய மனிதர் இது எல்லாம் நடக்கிற விஷயம் வாடா அடிச்சு போட்டா போ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி அவை சேர்த்து வைக்கிற அந்த விஷயங்கள் இருந்தது. இங்கே வெளிநாடுகள் இல்லை, எல்லாம் மற்றவன் இப்போ விழுவான் சிரிக்கிறதுக்குத்தான் இங்கே சனம் இருக்கு. சரியோ? அப்போ அது அதில் வந்து கூடுதலாக இந்த நீங்கள் சொன்னதான் சரி, சம்பந்தி மேருக்கு தான் இப்போ புருஷனுக்கும் முஞ்சாதிக்கும் பார்க்க விட சம்பந்தி மேருக்கு பொருத்தம் பார்க்கணும். சரியாக இருக்குதோளோ பாயல் அப்படி பாயல் கூட இருக்கும்னு சொல்லி அது முந்தி ஊரில் கூடுதலாக காய்ச்சா அங்கே சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு அந்த கம்பியால் வாயில் சுடடி அப்படி சொல்லுவேன் பார்த்துறீங்களா அந்த கிராமத்தில் நின்று கேட்டால் என்னை பொறுத்த வரையில் பெண்களுக்கு சம உரிமை இருக்கிறது, ஆனால் ஆண்களை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் தான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும். கோபமாக இல்லையம்மா, அது ஒரு ஒரு பண்பான ஒரு ஆணுக்கண்ட ஒரு மரியாதை இருக்கு. அது அது அந்த சம உரிமைன்றது அதில் இல்லை. அது அவர் ஆறு பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு கதைக்க வந்திருக்கிறாருன்னு கேட்டால் அவர் நிற்கிறார் நீங்கள் என்னோட கதையங்க அப்படி சொல்லக்கூடாது. அது அவர் தான் வீட்டுக்கு முதலாளி. நீ தலைகளாக நின்றாலும் அவர் தான் முதலாளி. அவற்ற பேரை போட்டுத்தான் மிச்சம் மாற்ற வீடுண்டா இன்னற்ற வீடு. அதுகளை நாம் புரிந்து கொள்ளணும். அருமையான விஷயம் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள், சுகமாக இருங்கோ.
1: நன்றி நன்றி நன்றி.
0: விஷயத்தோடு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனபடியால் இது சரியாக இருக்கு.
3: என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் காதல் என்ன?
0: சரி அம்மா வருங்கோ. வணக்கம் பெரியம்மா.
2: வணக்கம் இங்கிறேன்.
0: ஓ என்ன மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லீர்கள். உண்மை ஓ இல்லை அது ரொம்ப நடக்குதம்மா. இந்த வெளிநாடுகளிலும் சரி ஊர்லும் சரி இரண்டு குடும்பங்களும் மூத்தவர்கள் என்றவர்கள் வந்து அவர்களை பக்குவமாக வழி நடத்த வேணும் இல்லையோ?
2: எல்லாம்
0: அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். இதை நாம் புரிந்து கொள்ள இல்லை என்று கேட்டால் எல்லாமே போச்சு இல்லையாம்மா.
2: ஓ எனக்கு தெரிஞ்ச இங்கேயே எனக்கு ஒரு ரெண்டு ரூபா வந்துட்டு அதே இந்த சண்டையால் தான் மகள் அதில் கணவரை விட்டு இருக்கிறாவா என்ன?
0: அதுதான் அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்போ என்ன நீங்கள் உங்களோட நாடகம் அதைத்தான் விளங்குது என்று கேட்டால் அவதானம் தேவை. நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க. நன்றி அம்மா.
2: நன்றி.
0: நல்ல விஷயத்தை ஒரு குறுகிய நேரம் என்றாலும் தங்களுடைய சமுதாயத்தில் நடக்கின்ற விடயங்களை மிக நாசுக்காக வந்து அவர்கள் அனுபவத்தர்கள் ஒரு அம்மா அம்மம்மா அவர்கள் இரண்டு அம்மம்மாக்களும் வந்து நல்ல விடயத்தை பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி நன்றி நன்றி.
3: உனக்கும் தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு

0: எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்.
1: இரண்டு பேருக்கும் பொருத்தம், ஆனால் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். நல்ல ஒரு அருமையான பாட்டு. சரி, இப்பொழுது முதல் நீங்கள் பாட்டு கேட்கலாம். நேரம் 6:19. இது உங்கள் தாய் வீடு வானொலி, டிஆர்டி தமிழ் ஒலி. சரி, வந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் நினைக்கிறேன். வணக்கம் அம்மா.
2: வணக்கம் இந்திரன்.
1: சுகமா இருக்கிறீங்களோ?
2: ஆமா, நான் சுகமா இருக்கிறேன். என்னெல்லாம் நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இருவருக்கும் வாழ்த்துக்களை சுட சுட சொல்லி கொண்டு
1: என்ன
2: இப்ப அப்படித்தான் நடக்குது.
1: சரி, என்ன பாட்டு?
2: நான் வந்து சொல்ற பாடல் வந்து

0: லாபம் அந்த பாடல்.
1: சூப்பர் பாட்டு
0: கேக்குறீங்க. வெளிச்சம் வருவதற்காக கூரையை எரிப்பாரோ, வேதனை கண்ணை அங்கால் முழுக்க படிக்க கூடாதுக்காக
1: பகை கொண்ட உள்ளமா,
0: துயரத்தின் இல்லமா. எல்லோரும் நல்லவரே படம்,
1: நல்ல பாட்டு.
0: இங்க முந்தி போறீங்க,
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு,
0: அருமையான பாடல்.
1: ஜேசுதாஸ் பாடிய பாடல் என்னமா?
0: ஜேசுதாஸ் தான் பாடி இருக்கிறாரோ.
1: அவ்வளவு அர்த்தமான பாட்டுகள் பாப்பா முண்டைக்கு,
0: ஆறுண்டைக்கு
1: நல்ல பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு கேட்டுருக்கேன். பாப்பம் என்ன
0: பாப்பம் பாப்பம்,
1: சரி
0: ஒரு ஆளுக்கு பிடிக்காது இன்னொருத்தருக்கு பிடிக்கும் அப்படி.
1: சரி கேப்பம் என்னம்மா பாட்டு?
0: நன்றி,
1: நன்றி தாயே, நன்றி அம்மா, நன்றி.

0: நல்லொரு பாடல். நேரம் 6:25. ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்டிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்வானது உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பமும் இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு நம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்ற தலைப்போடு, சரியா, நெருங்கிய வட்டத்தில் உண்மையாக இருக்கிறோமா என்ற தலைப்போடு உரையாடப் போகிறீர்கள். சரி, அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். அம்மா வணக்கம். குணநாயம்மா என்ன சத்தம் விட்டு விட்டு வருது? சரியா, சரி, ஏன் அதோட போவான்
1: என்ன?
0: சரி, என்ன பாட்டு போகணுமா அம்மா? சரோஜா தேவியும் இன்னொரு சூப்பர் அந்த ரெண்டு பேரும் டண்டு எம்ஜிஆர் ஏமாந்து போன மாதிரியே தான் இந்த பாடம். அது ரெண்டு பேரும் மாறி வந்துட்டுனா பாட்டு அருமையான பாட்டு. சரி, நல்ல பாட்டு கேட்குறீங்கள். அப்ப பாட்டு கேட்போமோ? சாப்பாட்டாச்சோ? இல்ல, பின்னாலே சாப்பாடு வடைய கிடையாது குறைக்கிறானு.
1: நன்றி
0: அம்மா, வதனா வந்து நிக்கிறா அவளோட பாப்பம். இதோ

0: இங்க வீட்டுப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை குணநாயகமாக இருந்த அருமையான ஒரு பாடல். அடுத்து வரிசைக்கிரமமாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சதீஷ். நலமா இருக்கிறீங்களா அப்பன்? நல்லது, சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் ஐயா? கேக்கல.
1: பாண்டியனே
0: கொக்கா. பாண்டியனா கொக்கா? பாண்டியனையா பாண்டியனாவா? என்ன கொக்கா? கொக்கா கொக்காவா அல்லது பென்டாவா? அதான பாண்டியனா கொக்கா? கொக்கா. சரி, நன்றியா அப்பன். நன்றி ஐயா.

0: 6:37 நிமிடம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழலியில் பாடல் கேட்கின்ற நேரத்தோடு விதவிதமான பாடல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்ப்போம். மதனா அம்மா வந்திருக்கிற வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: சுகமா இருக்கிறீங்களோ?
1: ஆமாம், நன்றி. நீங்கள் நலமா இருக்கீங்களோ?
0: நலமோடு இருக்கிறோம் அம்மா. சொல்லுங்கோ, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கும் ஒரு பழைய பாட்டு தான், வானம்பாடி இடத்திலிருந்து. என்ன பாட்டா இருக்கும்? கங்கைக்கரை தோட்டம்.
0: ஆஹா,
1: கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன் நடுவினிலே. அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: பேர் இந்த பாட்டு நீங்கள் பாடுறீல்ல ரேடியோல வந்து, அருமையான ஒரு பாட்டு.
1: பாட்டு நல்ல பாட்டு.
0: கண்ணனுடைய பாட்டுகள் அதிகமாக எழுதுறது யாரு சொல்லுங்க பாப்போம்? கண்ணதாசன் தான் கண்ணனை பற்றி எழுதுவார் கூடுதலாக. அந்த என்ன கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த பாட்டுகள், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்று கச்சக்கமான பாட்டு. இந்த பாட்டு ஒரு தனி ரகமம்மா. அது ஒரு கம்மிங் கொண்டு வரும், கம்மிங் கொண்டு வரும் தெரியுமா?
1: ஆமா ஆமா.
0: எங்க கம்மனுங்க

0: அவ்வளவும் காணும் அந்த பாட்டில் உயிர். சூப்பர் பாட்டு, அருமையான
1: பாட்டுகள் எல்லாம்
0: எல்லாம் அப்போ வந்தது பாட்டு, இப்போ வந்ததும் பாட்டு. சரி, பாட்டு கேட்போமோ?
1: பாட்டு கேட்போம்.
0: நன்றி அம்மா. இது வருகிறது வதனமாக கேட்ட பாட்டு, நல்ல ஒரு பாட்டு, அருமையான பாட்டு.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா
1: அம்மா,
0: அம்மா எத்தனையோ பாட்டு கட்டிட்டிருக்கான், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த ரெண்டு வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உண்மையாக பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: வி சுசீலா அம்மா அவர்களுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில், தேவிகா அவர்களுடைய நடிப்பில் இந்த பாடல் கேட்கின்ற பொழுது அப்படியே தெய்வீகமாக இருக்கிறது. அருமையான ஒரு பாடல். எனக்கே கண்ணால் கண்ணீர் வந்து இந்த காட்சியோடு பார்க்கின்ற பொழுது. நேரம் 6:46 இங்கே வந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக நங்கிருக்கிறீர்கள். ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ? என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது என்று.
0: என்ன பாட்டு சொல்றீங்க?
1: நீங்க இந்த படத்தை போடுங்க, பாட்டை போடுங்க. ஹூண்டாய் விட்டு வெளியில் வந்து ஹூன்ற பூங்குயிலி
0: போடுங்க. பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? என்ன
1: ஹௌரி மனோகரி படமா? இல்ல தெரியல. சரியா
0: வெளியில்
1: வந்து பூவுகின்ற பூங்குயில் எதற்காக படம்?
0: பூண்டை விட்டு வெளியில் வந்து
1: பூவுகின்ற பூங்குயில்
0: பாட்டு பாருங்க. இந்த பாட்டு ஒண்ணு கூண்டை விட்டு இந்த பாட்டா? அதான் படம் எதிர்காட்டு. என்ன
1: எனக்கு நீங்க அங்கால சத்தம் கேட்கல. வதனா கதைச்சது கேட்கல. நீங்க கதைச்சது பாட்டு
0: சரியா? விருது பாட்டு.
1: சரி, நன்றி.
0: நன்றி அம்மா.

0: ஒரு வருத்தம் நிறைந்த பாடல். உண்மையிலே இன்றுதான் இந்த பாடலை கேட்டிருந்தேன். நல்ல ஒரு வருத்தமான பாடல். அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்த பார்த்திபன்.
0: பார்த்திபன் நலமா இருக்குல்லப்பன்?
1: நீங்க நலம் தானே?
0: நான் எப்பவுமே நலமா இருக்கிறேன் ஐயா. சொல்ல ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: ரத்த கண்ணீர் படத்துல
0: ஓ
1: பாக்குறார் ஆட்டத்தை பார்க்கால் பாக்குறார்.
0: பாக்குறார்
1: ஆமா, ரத்த கண்ணீர் படம்.
0: பார்க்கிறார் ஆட்டத்தை பார்க்கிறார் அதானே? பார்க்கிறார். சுவாரம் பாருங்க விருதுல அடுத்தது அடிச்சு பார்ப்போம். பார்க்கிறார் சுகமா இருக்கிறீங்களா? அப்போ பார்க்கிறா பார்க்காம நீ எங்க போற? அப்படியா இல்ல பார்க்கிறாரா?
1: அப்படியே
0: ரத்த கண்ணீர் என்று பாப்போம். எந்த கண்ணீர் பெறுது என்று பாப்போம்.
1: முதல் பாட்டு படத்துல முதலாவது பாடல்.
0: சரி பாப்போம். ராதா கண்ணி
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: பார்த்திபன் பாக்குறாண்டு அது அப்படி வருது இல்ல
1: அப்படின்னா அதே படத்துல இந்திரன் கதவை சாத்தடி, கையில் காசு இல்லாவிட்டாலும் கதவை சாத்தடி என்ன வருதான்னு பாருங்க. கையில் காசு இல்லாட்டிலும் கடவுள் என்றால் கதவை சாத்தடி, கடவுள் என்றாலும்
0: அது வருது. கதவை சாத்தடி வருது கேட்டா கதவை சாத்தடி கையில் காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும். அவ்வளவு ஒரு பாட்டு,
1: நல்ல ஒரு பாடல்.
0: நன்றி ராசா,
1: வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம்.

0: நேரம் 7:02. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு டிஆர்டி. சரி, வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். திருமதி வில்வராஜா.
0: திருமதி வில்வராஜா, நலமா இருக்கிறீங்களா அம்மா?
1: இப்ப
0: ராணி சம்பந்தர் படிக்கதா?
1: இல்ல இல்ல, வதனாகவானோ
0: நல்லா பாடினவா?
1: நெடுகலும்
0: கரிச்சல் கொடுக்கற ரெண்டு பேரையும் பாடுங்க பாடுங்க கேளாமலே பாடிட்டா சந்தோஷம். சரி, நீங்க என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: நான் சரணாலயம் படத்துல இருந்து வாணியரம் பாடின, வாணியரமும் எங்கட வாசுதேவனும் பாடின பாட்டு. இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணம் அமர்ந்துருவோம்.
0: இன்று
1: காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமா?
0: மலருக்கும் கல்யாணமா?
1: இன்று
0: முன்றின பாடலண்டா உடனே எடுக்கலாம். இப்ப என்னன்னு கேட்டா, அந்த சில பேர் அதை பாடிட்டு

0: தங்கட பாட்டுகளை அதுக்குள்ள விட்டுருக்கணும். விளங்குதாம்மா நான் சொல்றேன்.
1: என்ன
0: செய்ய பாட்ட கேட்டா செத்து போலாம் போடாக்கும் இல்ல ரெண்டா ஒரிஜினல் பாட்டுக்க போக கூடாது என்னம்மா அதுக்குள்ள அது காட்டுக்கும் மலை இருக்கும்
1: என்ன
0: ரெண்டு பேரும் பாடுங்க கேப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் இல்ல இல்ல பாடுங்க பாடுங்கம்மா என்ன கல்யாணமா கல்யாணமாவா
1: இன்று காட்டுக்கும் மலை இருக்கும் கல்யாணமாம்
0: கல்யாணமாம்
1: கருங்கோயிலின் கச்சேரியாம்
0: ஆஹா ஆஹா அப்புறம் என்ன இன்று காட்டுக்கு மேல இருக்கும் மோகன் நளினி சரி ரெண்டு பேரும் பாடுங்க படிச்சாதான் பாட்டு தருவேன் இல்லாட்டி இல்ல யாரா இருந்தாலும் நீங்க அப்படித்தான்
1: இன்று காட்டுக்கும் மலருக்கும் கல்யாணமாம் இங்கு காண கருங்குயிலின் கச்சேரியாம் நீல நதிக்கரையின் ஓரமா அங்கறியா நீந்தி விளையாடும் வருது
0: பாத்தீங்களா எவ்வளவு கட்டிக்காரியாண்டு எல்லோரும் கட்டிக்காரர் ஆனால் வெக்கம் சந்தர்ப்பங்கள் சில பேர்
1: ஒரு குரல் வரம் வரும் இசைக்கு ஒரு குரல் இருக்கணும்
0: இங்கே யாருக்கு தான் குரல் நடக்குது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் என்னம்மா இல்லை அதை நாங்கள் வளர்த்து கொள்ளவணும் ஆளும் பொழுதுமா பாடி பாடி குரலை நாங்கள் வளப்படுத்துகிறான் என்ன சரி பாட்டு கேட்போமாம்மா நன்றி அம்மா
1: நன்றி வணக்கம்
0: நன்றி அம்மா நன்றி நன்றி இது வருகிறது அருமையான ஒரு பாடல்

0: நேரம் 7:10 இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் பாடல் கேட்கும் நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அதாவது 7:30 இடம்பெறப்போகின்ற நிகழ்விலே உங்கள் எண்ணத்திற்கு நம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோமா? இந்த கேள்வியை அடிக்கடி கேட்கத்தான். நாம் நெருங்கிய வட்டத்தில் நண்பர்கள் என்று ஒரு வட்டம் இருக்கும், அதுக்குள்ளே உண்மையாக இருக்கிறார்களா அல்லது பொய்யாக இப்படி கேட்கிறார்கள். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: ரசக்கேண்டா. நாம் ராசரத்னம் அம்மா, சுகமா இருக்கிறீங்களோ?
1: வெயில்
0: கணக்கு கை கொடுத்துதா?
1: வெயில் நல்ல மாதிரிதான் அதுக்கு மழை மிகுந்திருந்தா
0: நல்ல வந்திருக்கும்.
1: அங்கே
0: பின்னாலே ஒரு 4-5 பூஜனை கண்டு வச்சு ஒரு 5 பூஜனைக்கா அஞ்சம் மற்றும் படிக்கு தக்காளி காயம் 5-6 வந்தது, அவ்வளவுதான், வேறு ஒன்றும்
1: இல்லை.
0: ஓ, இந்த முறை பெரிதா வரையில அந்த அந்த ஊர் வாசம் வந்தது அந்த தக்காளியில, அந்த இலியளவு அடிக்கடி நான் நசிச்சு மணப்பேன்னா அந்த நேச்சுரல் தக்காளி தானே அந்த வாசம் இருக்கும். சரி, என்ன செய்யறது? என்ன பாட்டு வேணும் அம்மா? ஆஹா, எழுத்து விடுங்க.
1: சிவராணி இப்ப பாடக்குள்ள கேட்டேன், சாமி கும்பிட்டு வந்து அப்ப அதான் சொன்னதை கேட்டுக்கொண்டு மதனாவே இதோண்டு.
0: இந்த பாட்டு சவுந்தரராஜனுக்கு இனியே யாருமே விரையில என்னம்மா?
1: ஆமாம்மா.
0: இந்த பாட்டு ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்ன என்ன அருமை காதலியே, அன்னம் போல நடை நடந்து. எனக்கு சரியான வருத்தம், மண்டை குத்து. இங்க இப்ப ஒரு வருத்தம் உண்டாவதம்மா, மண்டை குத்து, காய்ச்சல், தலைகடி, இருமல், கை காலெல்லாம் நொட்டுக்கி போட்ட மாதிரி, தொண்டையே திறக்கல அளவு. கேட்போம் பாடல் என்னம்மா?
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி. பத்மராணி அம்மா கேட்ட பாடல் இதோ வருகிறது காற்றலையில்.

0: அன்றைய பாடல்களுடைய உயிர் துடிப்பு, சொல் தெளிவு, மிக மிக எளிமையான சொற்கள். அதாவது ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே ஒரு ஒரு இலகுவாக கிராமத்து தெம்மாங்கு பாட்டு அது. சரி, அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம் இந்திரன் தோண்டியிலிருந்து விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நல்லது, சந்தோஷம், நீங்கள் நலமாயிருங்கோ. என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: பாட்டு வந்து சிவகாமியின் செல்வன் படத்தில எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து அவரே பாடின பாட்டு, எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே. இந்த பாடு ஆராதன படத்திலிருந்த ரீமேக் தான் சிவகாமியின் செல்வன். அதுல எஸ் டி பர்மன் அவர் தான் மியூசிக் பண்ணி அந்த பாட்டை பாட்டவர். நாங்கள் ஒன்றும் சலைத்தவர்கள் இல்லை என்று எம் எஸ் விஸ்வநாதன் அவரும் தானே இசைமைச்சு பாடியிருக்கிறார். மற்றது எங்க வீட்டு பிள்ளையில சரோகதேவியோட பாடினது வந்து ரத்தினா என்ற பொம்பளை.
0: சரி,
1: அதே மாதிரி இந்த சரணாலயம் பாட்டு கேட்டோவா இல்ல ஒரு அழைப்பா?
0: ஆமா,
1: அந்த சரணாலயத்துல ஒரு ஒரு காட்சி வந்து நான் இந்தியா 83 ஆண்டு பார்த்து நான் ஷூட்டிங் பண்ணிருக்கல. முடிஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி போக ஒரு கார் ஒன்று நோக் பண்ணி நோக் பண்ணி வந்தது அம்பாசிடர் கார். ஒரு 10 பேர் சுத்தி கொண்டு ஓடி வந்தான். தக்கன கார் நின்று போட திறங்கினால் நடிகர் மோகன் போய் கை கொடுத்து போட்டு ஒரு கேள்வி கேட்டினால் அது மறுபடிக்க வேற சொல்றது கிடையாது. அப்படியே காவி கொண்டு போட்டாங்க எல்லாரும்.
0: மோகனை சந்திச்சேன்றது சுத்தி வளைச்சு பாருங்கள் அவளானு. சரி, அதான் பாட்டா. நன்றி,
1: ஆற்ற
0: மருமகன் நன்றி. ஐயோ கடவுளே.

நிழல் கொடுக்க தந்தை எந்த மரம் இருந்தது. நேற்று வந்த காற்றில் அந்த மரம் வீழ்ந்தது. கனி சுமந்த பூங்கொடியோ

0: നേരം 7:22. ഇത് ടി ആർ ടി തമിഴ് ഒലിയിൽ പാടൽ കേൾക്കും നേരം. അടുത്ത് യാർ വന്നിരിക്കുന്നത്? വണക്കം വണക്കം வணக்கம்
1: வணக்கம் என்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா நலம் தானே? என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ணப்பூச்சூடவா வெண்ணிலா, அந்த பாட்டு வரும்.
0: இனிமேல் நான் என்ன பண்ணணும்? இப்போ இந்த பாட்டு கேட்கறத விட்டு பாட வந்து பாட வைக்க போறோம்.
1: என்னன்னு
0: கேட்டா ஒரு பல்லவியும் ஒரு சரணம் பாடுறதுக்கு வைக்க போறேன்டா. அப்ப எல்லாற்ற பாட்டையும் கேட்கலாம். ஓமோ இல்லையோ?
1: எல்லாரும் பாடலாம்.
0: ஓவண்ணிலா அந்த பாட்டு தானே? சரி, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: அம்மா யோகேஸ்வரி அம்மாவோடு இந்த பாடல் நிகழ்வை நிறுத்தி கொண்டு

எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் அது. கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையிலே அருமையான ஒரு பாடல். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களும் திரையில் காட்சியோடு வந்தார்கள். அருமையான ஒரு திரைப்பட பாடல். அந்த பாடலை யோகேஸ்வரியம்மா கேட்டிருந்தார்கள். அருமையான பாடல்கள் அத்தனை பேருமே கேட்டிருந்தார்கள். அதிலும் எனக்கு பிடித்தது கங்கைக்கரை தோட்டம் என்ற பாடல்தான் ரொம்ப எல்லாம் பிடித்தது.

அன்றைய பாடல்களுடைய குரலும் அந்த தெளிவும் எப்படி வந்து காதை துளைத்து கொண்டு நாடி நிரம்பெல்லாம் செய்கிறது. எப்பவோ கேட்ட பாடல் இன்றும் நேரம் 7:28.

0: பாடல்களில் தெளிவை பார்த்தீர்களா? மிக மிக தெளிவான பாடல்கள்.
1: என்ன இன்னைக்குது ஏதேதோ நினைக்குது,
0: சாதாரண எழுத்து தேடி பிடிக்க தேவையில்லை. என்ன இது அர்த்தம், என்ன இதுக்கு என்ன அர்த்தம் என்று தேவையில்லாமல் நாங்கள் ஓடி திரிய தேவையில்லை. அவ்வளவும் தெளிவான
2: நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி.
0: ஆங்கில சொற்களை போட்டும் பாடல் எழுதலாம், ஆனால் அது தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி எழுதுவது என்று சிந்தித்தால் ஒருவரை நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கௌரவமாக சொல்லவில்லை வேணும், இப்படி சொல்லலாம்.

0: ஹலோ.
1: சரி, இனி மற்றவர் பக்கம் போவோம். அவர் வேறொரு திசையில் வருவார். அது என்ன சொல்கிறது?

ஆயிரம் பேர் வரலாம் போகலாம், டி எம் சவுந்தரராஜன், பி எஸ் சுசீலா, தமிழுக்கு கிடைத்த மகா சொத்து யாரும் அசைக்க முடியாது. காரணம், அவர்களுடைய குரலும் தமிழோடு ஒன்றி போய்விட்டது. கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அது அவர்களே என்ற அளவுக்கு. இந்த பாடலுக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும்.

உலக வான்பரப்பெங்கும் 29 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் அணி.

0: நான்கு மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 89 பாக்கையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்பரே ஃப்ரீ பாக்ஸ் ஒரே பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 7:37 கிராட்சியத்தில் 6:37 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் அளித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில்

உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். பிரதிவியாளந்தோறும் இந்த நேரத்தில் உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிணைச்சூடாக தரப்படுகின்ற ஒரு தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதோடு உங்கள் விருப்பத்தில் பாடல்களையும் கேட்டு மகிழ்கின்ற நிகழ்ச்சியாக உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அலைவர்களமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக நாம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா? நாம் நெருங்கிய வட்டங்கள் என்கின்ற போது உறவினர்கள் நண்பர்கள் என்கின்ற அந்த உறங்கிய அந்த வட்டத்திலே நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா, அல்லது நாங்கள் அவருடன் போலியாகத்தான் பழகுகிறோமா, போலியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-43-38-32-15 என்ற இலக்கத்தில் இணைந்து கொள்ளலாம். அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கமான 03-9-51-48-77-71 என்ற இலக்கத்திலும், அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமான 03-6-89-86-25-59 என்ற இலக்கத்திலும் வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் இணைந்தோடு நிகழ்ச்சிக்கான சிறப்பிப்பதோடு உங்கள் விருப்பத்தில் பாடல்களையும் கேட்டு மாடலாம். எங்கள் எண்ணத்துக்காக தரப்பட்ட தலைப்பை மீண்டும் கூறுகின்றேன். நம் நெருங்கிய வட்டத்தில், அதாவது நெருங்கிய வட்டம் என்கின்ற போது உறவினர்களாக இருப்பார்கள் அல்லது நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், அப்படிப்பட்ட அந்த நெருங்கிய வட்டத்திலே நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா? கூடுதலாக இன்று உலகத்தில் எல்லாம் எடுத்து போட்டால் போலியாக போலியாக நடிக்கிறவர்களாக வந்தால் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த விடத்தில் இலக்கங்கள் தந்திருக்கின்றன. அந்த இலப்பங்கள் இணைந்து கொண்டு நீங்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னதாக தெரிவியல் ஒரு பாடல் பொய்முகங்கள் திரைக்காக சங்கர் கணேசன் இசையில்

0: நேரம் 7:45 கிளச்சத்தில் 6:45 நீங்கள் நினைப்பது பிரான்சின் தொழிற்பாகம் கேட்டி தமிழொலி தமிழொலியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும் அதுவே உங்கள் எண்ணத்துக்காக நம் நெருங்கிய வட்டத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பு கழுத்த வண்டி தொலைபேசி இலக்கம் 03-1-48-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-1-41-47-41 அந்த இரண்டு இலக்கத்திலே இப்போது நேரில் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது, வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்தாலும் 03-6-89-86-55-29 அதில் இணைந்திருக்கின்ற முதலாவது நேரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன்.
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: அதுவரை நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வானிலையில் இணைந்திருக்கின்ற முதலாவது அன்புறவை இப்பொழுது அன்பாக வானிலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம். நண்பர்களாக இருப்பார்கள். அந்த நெருங்கிய வட்டத்தில் நாங்கள் உண்மையா இருக்கிறோம் இப்பொழுது கேள்வி.
2: நல்லா வந்து விட வந்து இல்லையா உடனே முஞ்சறி விட்டுறதா அப்படியே அந்த உறவினர்கள் வந்து அந்த வேண்டு மட்டும் பண்ணி போட்டு வெறும் சங்கட அளவில் முடிச்சு தாங்கள் வேண்டு மட்டும் வீடுகளையும் கட்டி முன்னேறினுடனே எங்களை எடுத்துறீங்கிறதான. அதே மாதிரி நண்பர்களையும் அந்த பழக்கம் இருக்கு. நண்பர்கள் வந்து எல்லாருமே சொல்லுவா தானே வேல்வெட்டெல்லாம் அந்த நண்பர்கள் நல்ல நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த வட்டத்தை விட்டு விலகாத நண்பர்கள் இருக்கிறார்கள். சில நண்பர்கள் நல்ல கடகாலமா சேர்ந்து போட்டு பிரிஞ்சி ஒருவர் ஒருத்தர் கொழி விடுறதே தீவிர வட்டமும் இருக்குது. என்ன கேட்பார் சொல்லு கேட்கறது அதை என்ன சொல்றா கேட்பார் சொல்லு கேட்கறது
0: என்ன கேட்பார் சொல்லு கேட்கறது மற்றது ஒரு நட்பன் சொன்னா நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும்.
2: நெருங்கின வட்டம் சொல்லல இது வந்து ஒரு
0: நெருங்கிய வட்டம் மாதிரி இருப்பார்கள். நெருங்கிய வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டார்கள். மற்றது இந்த அவர்கள் இந்த உண்மையாக இருக்க மாட்டார்கள்.
2: உண்மையாக இருக்க மாட்டார்கள். அது உண்மை என்ன உண்மையாக இருக்க மாட்டார்கள். இந்த சும்மா போலிக்கு பழகிறது போலிக்கு தான் சொல்றாங்க.
0: ஆமாம் சிலரை நீங்கள் எப்படி இந்த நட்பர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் எப்படி கணித்துக் கொள்வீர்கள்?
2: விளங்க இல்ல.
0: ஒருவர் உண்மையாக இருக்கிறார நடிக்காமல் பழகிறார் நடிக்கிறார்ன்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீர்கள்? இந்த
2: ஓரளவுக்கு பழகிக்கொண்டிருக்க தெரியும். இப்ப நாங்கள் இதெல்லாம் வந்து சொன்னா நாளைக்கு சில பேருக்கு எரிச்சல் பிராண்டா வரும், போட்டி பிராண்டா வரும். அப்ப அதுல வந்து நாங்கள் இப்ப இதுல யாருல வந்து சொல்லக்கூடாது. என்றால் இப்ப சொன்னா சில பேருக்கு
0: கூடுதலாக கொஞ்ச நேரம் ஒரு ஆக்கள் கதைக்கிறவன் கதைச்சு கொடுக்கறத கேட்டேன்னு சொன்னாலே இவர்கள் நடிக்கிறார்களா இல்லையான்னு கண்டுபிடித்து விடுவேன். ஆனால் சிலரால் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவர் உண்மையான நம்பி விடுவார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆக்கள் கதைக்கின்ற போதே அவர்கள் உண்மையானவர்களா அல்லது போலியாக நடிக்கிறார்களான்றதை என்னால் ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ள முடியும்.
2: இப்ப பாருங்க, முகம் தெரியாமல் பழகிறவர்களாவே அவர்களை அந்த கதைபத்தில வச்சே பிடிக்கலாம்,
0: கதைக்கிறத வச்சுக்கொண்டே கண்டுபிடிக்கலாம் அவர்கள் நடிக்கிறார்களா இல்லாத
2: கதைபத்தில வச்சு பிடிக்கலாம், நடிக்கிறார்களா நடிக்க இல்லையாட்டு கதைபத்தில வச்சு பிடிக்கலாம். முகம் தெரியாதவர்களை முகம் தெரியாது
0: கூட அவரோட கதையில வச்சுக்கொண்டே கொஞ்ச நேரம் கதைத்தாலே தெரியும் அவர்கள் உண்மையா இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி.
2: ஓ அப்படி, என்ன பொறுத்தாலும் நான் பழகி கொண்டிருக்க எனக்கு தெரியும், நான் ஒரு தான் கதைபத்தில வச்சே பிடிச்சிருவேன், இவர் நல்லவரா கிட்டவராட நான் அதை கதைபத்தில வச்சே பிடிச்சிருவேன். என்ன இப்ப நான் மேல பழகிறேன், நண்பரோட பழகிறேன், எல்லாரும் மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட நண்பரோட பழகிறோம், நான் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே.
0: பிரச்சனைகள் வர்றதுன்றது வேற, ஆனால் பிரச்சனைகள் வந்தா கூட அதுல உண்மையா இருக்க வேண்டாம், உண்மையாக இருந்தா பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, அது பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த போலியாக நடிக்கின்ற போது பிரச்சனை வருகின்றவங்க நீட்டுக் கொள்ள முடியாம இருக்கும்.
2: போலியோ இப்ப நான் எல்லாம் 2013 பரவாயில்ல, 2013 நான் கடுமையா என்ன அம்சத்துல கொண்டு போயிட்டாங்க. உடனே டெலிபோன் அடிச்ச உடனே எனக்கு சொந்தக்காரர் சகோதரங்கள் அக்கா மச்சான் மாமன் எல்லாம் நிறைய அடிக்கணும், எனக்கு கடமைப்பட விருப்பம் இல்ல. உடனே ஒரு டெலிபோன் சொன்ன நான் விதிக்கு அடியும் ஜெகனு கண்ட என்ன கொண்டு போறார்கள் அம்புலன்ஸ்ல, அடியும் ஜெகனுக்கு சொல்ல அவ உடனே அடிச்சு பார்க்கும் பாக்க நீ அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீர் என்ன.
0: என்ன
2: கொண்டு போயிட்டாரு அரை மத்தியத்துக்கு வந்து பிள்ளைகளுக்கு மாறத சொல்லி விதிக்கு மாறத சொல்லி அது என்ன கார்ல ஏற்றி கொண்டு இந்த காரை கொண்டு வீட்டை விட்டுட்டு நீ ட்ரெயின் எடுத்து போனீர் வீட்டு என்ன சொன்ன உடனே வந்து நீர் அந்த போலீஸ்காரன் கூட அப்படி பெற மாட்டா. எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, நாங்கள் பட்டத்துக்காரே இருக்கிறோம் ஜெகன்.
0: கூடுதலாக இப்ப பொதுவாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் இப்ப கணவன் மனைவி கூட பலர் இடங்கள்ல பார்த்தால் அவர்கள் உண்மையாக இருப்பதில்லை, கணவனுக்கு மனைவி உண்மையாக இருப்பதில்லை, மனைவிக்கு கணவன் உண்மையாக இருப்பதில்லை, அப்படித்தான் கூடுதலாக இப்ப போய்கொண்டிருக்கு.
2: இப்ப வீட்டுல உண்மையா இருப்பார்கள் பரியாரா போய் அவர்கள் என்ன செய்யறாங்க இவர்கள் என்ன செய்யறாங்க எங்களுக்கு தெரியாது. அவர் கடையில சாப்பிட்டுட்டு அவர் அந்த வடையும் டீயும் குடிச்சு போட்டு விட்டாரு, பசிக்க இல்லையாண்டு. அப்ப அப்படி கணவன் மனைவியே நாங்கள் கிளம்பி ஒண்ணு இல்லை, எப்படி வட்டத்துக்கு இருக்கா வட்டத்துக்கு இல்லையாண்டு. இப்ப இப்ப நாங்கள் தான் வட்டத்துக்கு இருக்கிறவங்க எல்லாரும் வட்டத்துக்கு இருக்கு இல்லையா.
0: சரி அவர் திரு பாலேந்திரன் அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ அன்பே வார்த்தையில் இருந்து.

0: பன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
1: என்ன சும்மா புரிஞ்சிருக்கேன், எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா? விஷயத்தை போறேன், இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் புது வீடும் வாங்கி கொடுக்கிறாங்களப்பா புது பேங்க் எடுத்து லோன் எடுத்து கொடுக்கிறாங்களப்பா ஒரே கல்ல கெண்டு மாங்க அடிச்சிட்டு வர போறோம் இப்ப உங்க கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாம போகுது.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம் சரி.

0: நேரம் 7:58 இடம்பெற்றுக் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் அந்த வகையில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற திரு ரவிசெல்லத்துணை அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன், எப்படி நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் நலம் தானே?
1: காற்றடித்து
0: கொஞ்சம் குளிர்மா இருக்கு.
1: காலையும் மாலையும் குளிர்தன்மையாகவும் பகலில் மாற்றம் அடைஞ்சு போயிருக்கிறது. ஆனால் திருப்பி மீண்டும் நம்ம இருக்கிறதான ஒரு மாசம்
0: இன்னும் இருக்கிறதான தொடர்ந்து அந்த விடாமல் அந்த வைக்கையா இருந்தோம் கனகாலத்துக்கு அப்புறம் என்ன இந்த மழையை எப்படி மழை வந்துடுறது, இந்த ஒரு மழை சரியான குறைவா இருக்குது.
1: அதான் நான் சிந்தித்து பார்த்தவங்க சொன்ன அந்த ஊர்ல சிரிஞ்ச மாதிரி 2 மாசமா சப்பாத்தே போடல, செருப்பு போட
0: தெரிஞ்சது. இந்த சில விஷயங்கள் இந்த வெயில் காலத்துல உண்டு, இந்த டக்கண்ட இன்னும் உடுப்போடையும் வெளியில போகலாம், இந்த சிறுப்பண்ண மாவட்டம் கொண்டு டக்கண்ட போகலாம், நடு விளக்கெட் போட்டு சப்பாத்து போட்டு போக அது ஒரு சினிமா தான் இருக்கு. இது உண்டு, இந்த அந்த வசதி உண்டு.
1: அதே

0: நாம்
1: நான் வேண்டாம் நான் நான் தான் நீங்கள் தான் இல்ல நீங்கள் சுத்தி இருக்கிறவங்க
0: ஏனென்று சொன்னால் இது நல்ல கேள்வி. என்ன நானே புடம் போட்டு பாக்குறப்ப நீங்க மற்றவர்கள் நம்பிக்கை நம்பும்படி நடக்கிறாரா கணக்க சொல்லுவேன். இப்ப இது என்ன என்னை புடம்போட நாங்கள் நடக்கிறோமான்றது அதைத்தான் பாக்கணும். என்ன மாதிரி தானே எல்லாரும் இருப்பான்.
1: நாங்கள் உண்மையா இருக்கவனுக்கு அவனு
0: இப்ப நான் சொல்றேன் நான் உண்மையா இருக்கிறேன். அவர் அவர் சொல்லுவது நான் சொல்லுவது உண்மை என்று நானும் அவர் சொல்வது உண்மை அவரும் என்று வாதாடுகிறமே ஒழிய உண்மை என் பக்கம் என்று சொல்லுகிறோமே ஒழிய உண்மையின் பக்கம் நாம் என்று சொல்வதில்லை தான். உண்மை எங்கட பக்கம் ஆனால் என்ன பொறுத்த நான் அப்படி நடக்கல தான் நம்புறேன். ஏனென்று சொன்னா நான் நம்பும்படியா நடந்தால் அவன் என்னை ஏமாத்தி போடுவான். இப்ப நீங்கள் எதுக்கும் ஓமன் சொல்லி கொண்டிருந்தால் அப்ப ஒருத்தர் ஒருத்தர் நம்பாம என்ன எங்களுடைய சமுதாய அமைப்புல ஒருவரோட ஒருவர் நம்பியல்ல வாழ வேண்டியிருக்கு. இப்ப மேல நாடுகள்ல பாருங்கள் பெண்களுக்கும் பென்ஷன் இருக்கிறது ஆண்களுக்கும் பென்ஷன் இருக்கிறது. பிள்ளைகள் படித்து விட்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட வகை தங்களை தாங்களுக்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதால் இந்த பிரச்சனை இல்லையே. இப்ப நாங்க எங்களுக்கு என்ன சொல்லினா உன்ன நாங்க பிள்ளைகளுக்கு உன்ன நான் கிளீனிங் வேலை செய்தாலும் படிப்பிப்பேன் நீ பின்னாடி என்ன பாப்பேன். அப்ப இதால நான் எனக்கு சாதகமா எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு என் பிள்ளை எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலாமன்றாலும் அப்ப என்ன தானே பிள்ளை
1: சொல்லி வளர்ப்போம் அப்படித்தானே வந்து பிள்ளை சொல்லும் உங்களுக்கு பெஞ்சன் விடுதான் இல்லை நீங்க காசு வேலை வாங்கி வளையங்கூட அவர் சொல்லுவார் வந்து.
0: அதுதான் தெரிஞ்சு இப்ப நாங்கள் வந்து அங்க எங்களுடைய நாட்டு சமுதாயத்துல அப்பா நம்பித்தான் நான் இருந்தது என்னுடைய தாயார் அப்பா ஒருவரை நம்பித்தான் ஒன்பது அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்த நாங்கள். இப்ப ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நம்பி இருக்கிறபடியால் அந்த பிரச்சனையில இங்க குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் அதான் சொன்ன என்னை ஒருவன் கல்வன் என்றான் நான் கவலைப்பட்டேன். நான் கல்வன் என்பதற்காக அல்ல என்னை கல்வன் என்பவன் மகா கல்வன் என்பதால். அப்ப நாங்க சும்மா சொல்லல நான் நம்பிக்கையோட தான் இருக்கிறேன். ஆனா இல்ல நாங்கள் நம்பும்படியாக நடப்பதில்லை. ஏனென்றால் அவர்களும் நம்பும்படியாக நடக்காதபடியால் நானும் நம்பும்படியாக நடக்காம தான்
1: இருக்கிறேன். அவர்களுக்கு
0: ஓ நடிக்கிறவனோட நடிச்சாதான் நீங்க போற இடத்துக்கு போய் சேரலாமே. இப்ப இந்த ஆறு கடக்கும் மட்டும் அண்ணன் தம்பி கடந்த பிறகு நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி என்னத்தால இந்த பிரச்சனை வேற சொல்லுங்க. பணத்தால வச்சுதானே வருது. பணம் என்றால் குடுக்கல் வாங்கல வருது. ஏன்னா தேவையற்ற ஆசைகள் நாங்கள் உருவாக்கி வச்சதால் என்ன பொறுத்த. அப்ப ஒரு பகுதி என்னன்னு சொன்னா ஒருத்தர் கடைக்கு ஆள் தேடினவர் தன்னுடைய கடைக்கு வேலைக்கு ஒரு ஆளு. அப்ப ஒருவர் சொன்னார் ஒரு ஆள் இது கண்ணு அற்றுமையான ஆள் அந்த ஆள் ஒரு பொய் களவு களவு ஒன்றும் இல்ல அவரை நீங்க உங்கள்ட கடைக்கு வேலைக்கு போடலாம். இவருக்கு இந்த சர்டிஃபை பண்ற கரண்டி பண்றேன்னு
1: சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுடைய பழக்கம் இருக்கு நாங்கள் தெரிஞ்சதையாவது ஒரு ஆள் சர்டிஃபை பண்ணிக்க அது நல்லதான் சர்டிஃபை பண்ணுவோம் சும்மா ரெண்டு நாள் தான் பழகிருப்போம் அவன் திறமான ஆள்னு சொல்லுவேன் நாங்கள் மற்றவே நல்ல பழக்கம் உண்டு எங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு.
0: கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இந்த ரெக்கமெண்ட் பண்ணால் சொன்னார் அவர் இப்படி ஆனால் நல்லாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க விட்டுட்டு லீவுக்கு எல்லாம் போய் வரலாம் சொல்லி போட்டு கடைசியா பார்த்து சொன்னார் அவர் ஆற மாதிரி உங்களை மாதிரி வச்சு கொள்ளுங்க உடனே அப்ப ஆள் வேண்டாம்.
1: அதுதான்
0: அப்ப ஏனென்றால் என்ன அவருக்கு சொன்ன என்ன பேரு தனக்கு தானே தெரியும். அப்ப என்ன மாதிரி அவர் ஆள் அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு ஆள் வேணும் நான் இவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணி போட்டு கடைசியா உங்களை மாதிரி என்ன என்ன பற்றி எனக்கு தெரியும் நீர் பண்ண ரெக்கமெண்டேஷன்ல அவர் என்ன மாதிரி தாரண்டா அவர் தேவையில்லை என்று சொன்ன மாதிரி நாங்கள் நாங்களாகவே இல்லை எங்கள் நாங்களும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நடித்து கொள்ளுகிறோம் கணவன் மனைவிக்கு ஏற்ற மாதிரி நடித்து கொள்ளுகிறோம் நண்பர்களுக்கு ஏற்ற
1: மாதிரி நடிச்சாத்தான் இப்ப வாழலாம்.
0: இப்ப நடிப்பு அதான் இந்த சிவாஜி கணன் எல்லாம் அவங்க பிச்சை வாங்கணும் உண்மையா
1: அதான் சொல்ல இப்ப நடிக்காட்டி வாழ முடியாது இப்ப இந்த உலகத்துல நாங்க

0: குரலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடிக்காவிட்டோம்ட்டா நான் வாழையில அது நேர்மையாக இருந்தால் வாழ முடியாது. இப்பொழுது
1: ஒருவர் வேலை தளத்தில் செய்தால் முதலாளிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஒரு வியாபார தளத்தில் இருந்தால் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்பனையாளர் நடிக்கணும். நடந்தால் தான் தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ன. அப்ப என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள நானும் மற்றவர்களை போல்தான் இருக்கேன். ஆனால் நான் அதை செய்யும் பொழுது அவர்களுக்கும் அது துன்பம் இல்லாமல் எனக்கும் துன்பம் இல்லாமல்
0: நடிக்கிற பரவாயில்ல. அது நடிக்கிற நடிப்பு மற்றவன பாதிப்பு ஏற்படுத்தாட்டி நாங்க நடிக்கலாம்.
1: திரைப்பட சினிமா நடிகர் மாதிரி அவர் சந்தோஷப்படுத்துறாரு. அந்த நடிப்பால எங்களை சந்தோஷப்படுத்துறாரு. அது மாதிரி எங்களுடைய நடிப்பு அவர்களுக்கு பாதிப்பு இல்லை என்று சொன்னால் அதுல நீங்க பத்மஸ்ரீ பட்டம் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மிகவும்
0: சின்னவாரி நாலு பேருக்கு நன்மை செய்ய ரெண்டாவது தப்பு இல்லை.
1: விளங்கவில்லை.
0: நாயகன் படத்துல சின்ன மாதிரி நாலு பேருக்கு நன்மை அடிக்கிறா எதுவுமே தப்பு இல்லை.
1: இதுவே தப்பு இல்லையா? இப்ப உதாரணமா எடுத்தால் பாருங்க, நாங்கள் கூடவே இப்ப நாங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை இருந்தால் நாங்கள் எங்களுக்காக போராடும் பொழுது அதை தியாகம் என்று சொல்கிறோம். அது பெரும்பான்மையினத்துக்கு அவன் இது மாறித்தானே பாக்குறான். அப்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆறாம் நம்பர் மாதிரி இருக்கணும். ஆறாம் நம்பர் அங்காள் நின்று பார்த்தா 9000, இஞ்சால் நின்று பார்த்தா 6000. ஆகவே நிக்கிற பக்கம் தான் ஒழிய என்ன பொறுத்தளவு நாங்கள் மற்றவர்களும் நடிக்கிறார்கள், நாங்கள் நடிக்கிறோம், நடித்து கொண்டுதான் வாழ்கிறோம். ஆனா அந்த நடிப்பு மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடிப்பாக இருந்தால் அது உண்மையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்ற ஒரு பாடலும் இருக்கிறதானே, அண்ணன் தம்பி உறவை கொண்டதாக அந்த பாடல் இருக்கிறது, உங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற பாடலாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் கூட நல்ல அறிவிப்பாளராக இருக்க வேண்டுமென்றால் நடித்தே ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் திரு ரவிசெல்வத்தில் இணைந்து கொண்டு அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ பழமதுரையில் இருந்து.

நான் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாத

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் அந்த உங்கள் எண்ணத்திற்காக நாம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா? இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முடிந்து கொள்ள தொலைபேசி இலக்கங்கள் 0733-1-48-32-15-40 அல்லது 0 33-9-41-48-47-71 அல்லது உங்கள் வைபர் இலக்கம் இருக்கிறது 0733-56-77-74-27 வைபர் இலக்கம் மட்டுமே, வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் முடிந்துள்ளலாம் 0733-6-89-86-55-29. அந்த வழி தொடர்ந்து வாழை இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழை இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
4: போலிதான் நல்லவனு புழுவோம் தெரியும். அப்ப தோல கையோட அவனை பத்தி தெரியாதா? அவர் இருக்கு வந்து மூத்துக்கு முன்னால கலைப்பது அதெல்லாம் போலிதான், எல்லாம் போலியின்னு. ஒரு சிலர் இப்போ ஒரு ஆளை பத்தி கதைக்கக்குள்ள உண்மையா இருந்தால் அவருக்கு அவருக்காக நாங்க வாதம் இல்ல, நீங்க சொல்ல அவர் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் என்ன. அப்ப நாங்களும் சொல்லாம சேர்ந்து கேக்குள்ள அது ஒரு போலி தான்
3: சொன்னா அவரை பற்றி சில பேருக்கு அந்த உண்மையை சொன்னால் பிடிக்காது. நாங்கள் இப்ப அவரோட சேர்ந்து அப்படி நடிச்சோம்னு சொன்னால் ஓகே இருக்கு. நாங்கள் அவர்களை செய்யறது பிள்ளையோ அல்லது சுட்டி காட்டணுமாக இருந்தால் அவளுக்கு அது பிடிக்காம இல்ல போவோம். அந்த நீ உண்மையை உண்மையா இல்லையான்னு சொல்லியா அல்லது என்ன சொன்னா உடனே அவர்கள் அப்படி அதை ஏற்றுக்கொள்ற பக்கம் கூட நம்மளுக்கு இல்லையே.
4: அதான் நம்மளுக்கு இருந்தால் அது உண்மையா வரும், அது இல்லாமலே இந்த போலியா வர்றது காரணம். இதெல்லாம் பெரிய பேச்சிலும் வருவது காரணம்
3: என்ன,
4: ஒரு பத்தி கிடைக்கும் போது அவர் அதுக்குள்ள இல்ல ஒருவர் அதை போய் அவரை சொல்லி நீலாண்ட பெரிய காய்த்து விட்டாரு வேண்டு. அப்ப அதை கேட்டுட்டு அதனாலே பெரிய பிரச்சனைகள் வருவது உண்டு.
3: சில விஷயம் அவர்களுக்கு நன்மைக்கு சில சொல்ல போனா கூட அதே அவர்கள் தப்பான எண்ணத்தோட தான் தப்பான பார்வையோட தான் பாப்பார்கள் இல்லையா. சில
4: பிரிவுகள் ஏற்படுற காரணம் இதுதான் உண்மையா நேர்மையா இருந்தால் ஒரு சிலர் சொல்லுவாங்க சொல்லிவிட்ட உடனே அத அவன் உண்மையா இருக்குமோ நம்பி விடுவதில்ல. நாங்க மற்ற சொல்வது நம்பி விடுவோம் கூடுதலா
3: உண்மையாக இல்லாத இடத்துலதான் இந்த சந்தேகங்களும் வர பாக்குறது இல்லையா?
4: உண்மையை நம்புவது இல்லை. நம்பி இருந்தால் ஒரு தர நாங்க பிள்ளை விட்டா அந்த பிள்ளையை ஒரு பிடிச்சு விட்டாலும் உடனே அவர்களை
3: கலவெடுக்காட்டு
4: கூடி அவரை கூட விசாரிச்சு அவர் இல்லன்ற பிள்ளைங்களோட பேரை பார்ப்பாரு. என்ன ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லாம போனால் எல்லாம் சரியாது. அதுக்குள்ள கூட அம்மா சொல்லுவாங்க அப்பாவும் வரைக்குள்ள தூரத்தை துப்பி துப்பி வரும். அப்ப ஏன்னு கேட்டா என்ன பெரிய கதைக்கா அதே அவங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கு. என்ன பெரிய கதைன்னு கண்டோடனே அப்புறம் அவங்களும் சங்கடம் வந்துடும். என்ன கேட்ட நோக்கியோடு அதுக்காக எனக்கு அந்த காதல வரக்கூடாது அவசோட வரக்கூடாதுன்னு சொல்லி துப்பி துப்பி வருவாங்க. அம்மா சொன்ன கதைகள்
3: இருக்கின்றது வணக்கம். அவர் பார்த்தியோ பார்த்தியோருக்காக அவர் மிக்கட்ட அந்த பாடல் திக்கு தெரியாத காட்டில் திரைக்காக.

0: லாகுனாவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோ குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7783204585 அல்லது 7787344565. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலோர பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
1: உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் உங்கள் எண்ணத்திற்காக நாம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா? இந்த தலைப்பில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கிற திருமதி புஷ்போதி அவர்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: இனிய வணக்கம் அன்பான ஜெகன். உங்களையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு உண்மையாக தானே வரவேற்கிறீர்கள்.
1: நான் நம்புறேன்.
2: காயமே பொய்யடா காய்ச்சல் அதான் எந்த நேரம் போக போறோம்னு சொல்லாமலே போகுது. அப்புறம் என்னென்ன நாங்க உண்மையா இருக்க முடியும்? எங்களுக்கு இருக்கிற சின்ன என்னவோ எங்களால இயன்ற அளவுக்கு உண்மையா இருப்போம் இருப்போம்ட்டு யாரும் இருக்கா? நம்ம இவன்
1: யாரும் இருக்க முடியாது. எங்களை நாங்கள் உண்மையா இருக்கிறத இல்லையன்றத ஒரு புற சூழ்நிலையை பொறுத்தான் அமைஞ்சு சொல்றது. எனக்கு இருக்கிற சில அழுத்தங்கள் அதுகள் கூட சில என்ன உண்மையா இருக்க முடியாமல் போகலாம்.
2: உண்மையாக
1: உண்மையா இருந்தா சில இடங்கள்ல இருக்க முடியாது. நாங்கள் சில நியாயம் வேலையில் எல்லாம் இருக்கும் போது சில இடங்கள் நாங்கள் சமாளிச்சு தான் போகணும். இல்லையா, நாங்கள் நியாயம் கேட்க ஒழிக்கிடுவோமாக இருந்தால் நாங்கள் உண்மையா இருக்க போறோம் நினைச்சு சொன்னா அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து நடிக்க முடியாது.
2: நடிக்க வேண்டும்
1: எல்லாரும் நாங்கள் உத்தமர் போலதான் கதைப்பார். அப்ப நாங்க அவர்கள் எல்லாரும் உத்தமரா இருக்கா? இல்ல, நான் உத்தமரா இருக்கா? இல்ல, நான் கதைக்கும் போது நான் உத்தமன், நான் நல்லவன், மற்றவன் தெரியலன்னு நான் கதைப்பேன்.
2: அதுதான் அதை விட ஜெகன் பாருங்க, ஏஐ உண்டு வந்து அது அது ஆகப்படுதா?
1: ஏஐ வந்த பின்பு எது உண்மை எது பொய்யன்னு தெரியாம விட்டுது. வீடியோக்கள் வருகின்ற படங்கள் வருகின்ற போது இது இப்ப இப்பொழுது அது உண்மையா இது பொய்யா கூட நாங்கள் நம்ப முடியாம இருக்கு. இப்ப இந்த பல விஷயங்கள்ல சொன்ன நல்ல விஷயம் எடுத்தீர்கள் இப்பொழுது ஒரு வீடியோ வந்தால் அந்த வீடியோ உண்மையான வீடியோவா இல்லையா எங்களால் ஊகிக்க முடியாது.
2: அதுதான் இப்ப தற்செயலா உங்களுக்கு உங்களோட சொல்லுங்க, எனக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, ஆனா நாங்க ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறோம். திடீரென்று எந்த படத்தை கொண்டு இன்னொரு ஆளுடைய படத்தை பக்கத்துல வச்சுட்டு இந்த படத்தையும் வேறையும் ரெண்டு பேரும் கிட்ட நிக்கிற மாதிரி எடுத்து விடாண்டா எடுத்து கொடுக்க இதை கொண்டே கணவன்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை நம்பி நம்ம இந்த ஏஐயால உண்மையாவே வாழலாம் மாதிரி வந்துட்டு எங்கட காலத்துல.
1: என்ன
2: செய்யறானோட மகளோட நான் இப்படி இருந்தா நீ யாரையும் கட்டி கொடுக்க கூடாது, எனக்கு தான் கட்ட கட்டி கொடுக்க வேண்டிய அப்படி ஆக மோசம்.
1: விஞ்ஞான வளர்ச்சிகள்ன்றது உதவியாக இருந்தாலும் கூட அதுல அந்த பாதகமான விளைவுகள்லாம் கூட அதுல கேட்கின்ற போது சொல்லியிருந்தார் அவர் இந்த தொலைபேசியால தான் அந்த பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி.
2: தொலைபேசியாலதான் எல்லாம் அளவுக்கு மிஞ்சி வந்துட்டு எல்லா தலையும் போல பிரச்சனை கூடுது. அப்ப நாங்க கொஞ்சம் தான் உண்மையா இருந்தோம், நாங்க இப்ப முழுமையாகவே உண்மையா இல்லாம போய்க்கோ
1: என்ன எங்களை சுத்தி போலிகள் இருக்கும் போது நாங்கள் மட்டும் உண்மையா இருக்க முடியாது.
2: இருக்கா கஷ்டம்
1: இருக்கே நாங்கள் வழி இல்லை, நாங்கள் மாறித்தான் ஆக வேண்டும்.
2: நாங்க எங்கட உடம்புக்கு நாங்க விதம் விதமா உடுப்போட மாத்தி மாத்தி போட்டு கொண்டு போற மாதிரி தான்.
1: அவர் திருமதி புஷ்பதி நந்திரா அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் கர்ணன் திரையிலிருந்து.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: நேரம் மட்டுமே 35 நிமிடம் கேட்டு தமிழை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும். அந்த வகையில் இன்று உங்கள் எண்ணத்திற்காக நம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்துடன் இருந்திருக்கின்ற அடுத்த அன்பு அழைப்பது அன்பகவான் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நலமா இருக்கும். நீங்க நலம் தானே?
4: நலம்.
3: நன்றி, சொல்லுங்கள்.
4: மாறிதான் சொல்ல போறேன். என்னண்டா என்ன பொறுத்தளவில் அந்த வட்டத்துல நான் உண்மையாத்தான். நான் எல்லாரையும் சொல்லல, நான் உண்மையாத்தான் நடக்கிறேன். என்னண்டா சொன்னா, அந்த சில பேர் வந்து நான் இடக்கேக்கி அந்த வழியாக்களும் உண்டாயிருந்து கதை கேட்க உறவான ஆக்கள் தான் இடிப்பினா என்னையும் கூடியண்டு போவினேன். அவரை பிறந்த நாளும் இருந்தாலும் என்ன மட்டும் கூடியண்டு போவினா. ஆனா அவர்கள் கதைப்பதை நான் என்னொருவருக்கு சொல்லுவதில்லை. அதாவது சொல்றதாலே பிரச்சனை. இப்ப இவைய சொல்றத கேட்டு போய் அந்த இன்னொரு ஆக்களுக்கு போய் உங்களை பெரிய இப்படி எல்லாம் சொன்னதண்டா சொன்னாதான்
3: அது கூடுதலா. அந்த நம்மளோட அந்த ஒரு பழக்கம் உண்டு, அந்த சொன்னாலும் பரவாயில்லை, அந்த சொல்லாதத கூட சேர்த்து சொல்லுவார்கள் பாருங்க. அதை நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அவர் உங்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் அந்த கதையை சொல்றார். அதை நீங்க இன்னொரு சொல்றதுன்றது தான் உண்மையான கூடாத விஷயம். அந்த
4: ஐந்து குடும்பத்துக்கு இதை கேட்க அந்த அவரை உள்ள எல்லா பிள்ளைகள் எல்லாத்த குடும்பங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன அங்கால என்னொரு 9 கிலோமீட்டர்ல நிறைய பேர் இருக்கணும். இது அது பெரிய கொண்டாடம்னதான் சொல்றது. நானே பார்த்துருக்குறேன். நீங்க வந்ததுன்ற பிறகு அந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த யாராவது சொல்லிட்டுனா இந்த இது அவையோட இவைய சேர விடாம பண்றதுக்கு என்ன 5 2 சொல்ல 2 இதை வச்சுதான் சொல்றோம்
3: சொல்லாத அதை கூட சொல்லுவார்கள். அந்த சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, இந்த கற்பனையிலேயே சொல்லி விடுவார்கள். அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருவாரு.
4: சொன்னா தானே அவை இவையோட சேர மாட்டேன். அப்படி கனே அந்த உண்மையிலேயே வெறுத்த ஆக்களும் இருக்கணும். என்ன அது இப்ப யோசிக்கணும்.
3: என்ன
4: சில நேரம் குடும்பங்கள்ல அந்த பிரச்சனை வந்தா எல்லாரும் ஏதாவது நடந்துட்டா இப்ப யோசிக்கணும். அப்படி நாங்க தெரிஞ்சு போனோம், நாங்க இப்படி செய்துட்டோம்னு சொல்லி அது தாங்களாவே உணர்ற அளவுக்கு வருகினோம். என்ன நாங்கள்
3: உண்மையாக இருப்போமாக இருந்தால் மற்றவர்கள் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு அது பரவாயில்லை என்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அவர்கள் எங்களை மனச்சாட்சிக்கு நாங்கள் மற்றவர்களுக்காக இல்லாட்டியும் கூட எங்களை மனச்சாட்சிக்கு நாங்கள் சரியாக இருக்க உண்மையாக இருக்க வேண்டும்.
4: என்ன நடுகளும் கதைக்கிறாக்களும் இருக்குது. அதே மாதிரி இப்ப ஒரு ஒருவர் எனக்கும் இன்னொரு எங்களோட இடத்துல இருந்தவோ இப்ப கொஞ்சம் தள்ளி போயிட்டா அவாவும் இருக்க அவாவுக்கும் ரெண்டு பேரும் இருக்கையில அவாவுக்கும் சொல்லி இருக்கிற ஒரு கதையை எனக்கும் சொல்லி இருக்கிறேன். அந்த கதை அந்த சொன்ன அந்த பேசின ஆளுக்கு போயிட்டுது. அப்ப என்ன கேட்டாரு, நீக்கா நானும் உங்களுக்கு நம்பி சொன்னேன், நீங்க சொன்னாலும் இங்க வாங்கும் வேணும்னு சொன்னா நீங்க யாருக்கோ சொல்லி இருக்கிறீங்க, வேணும்னு சொன்னா கூப்பிட்டு அவே என்ன
3: நேரம் ஒரு சில பழக்கம் உண்டு. எல்லாருக்கும் ஒரு கதையை எல்லாருக்கும் சொல்லுவார்கள். இந்த ஆள் சொல்லி போட்டாங்கன்னா அவர்களுக்கு தெரியாம இருக்கும்.
4: ஏனென்றா அப்ப ரெண்டு பேருக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் சொன்ன நான் சொல்லல, சொன்னேன் சொல்லுவேன் அப்படி தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லுவேன், சொல்ல இல்லையன்னு சொல்லிட்டு நான் சொன்ன நீங்க வேற யாருக்கும் சொல்லி இருந்தா பேந்த அடுத்த நாள் சொல்றாரு. இப்படி அவளுக்கு சொன்ன அவன் கதை போயிட்டு தான் பாருங்க. அப்படித்தானே அந்த ஆக்களையும்
3: கேள்விப்பட்டிருந்தபோது எத்தனையோ விஷயங்களை அவர் இந்த ஒரு நம்ப முடியாத கதைகளை கூட பல கதைகளை சொல்லி இருக்கிறார். இந்த அப்படி
4: ஒரு சிலர்ல இந்த ஊரின் வேஞ்சலும் குழப்பம் இதுதான் தொழில். அந்த ஆக்களோட கதை வச்சு கொழுவி வைக்கணும் வேண்டாம் என்னன்னு தெரியல. அது எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர்ல இருக்குது. அந்த அப்படி ஆக்களை
3: ஒரு சிலர்ல ஒரு குணம் இருக்குது. ஒரு நாள் ஒரு நாள் நல்லா சொல்ல மாட்டா கூடாவது தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். யாராவது பற்றியிட்டாலும் இந்த கூடாத கூடாவது தான் சொல்லி கொண்டிருப்பார்கள்.
4: நல்லா வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இங்க வந்து சில பேர் கஷ்டப்பட்டுதான் உழைச்சுதான் நல்லா வரீங்க. அப்படி வந்தாலும் பிடிக்காம கவுடு கொண்டு சொல்ற பழசுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு காட்டுவினா என்ன.
3: சரி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடலை தருகின்றோம். ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: அவர் திருப்பதி ராஜினியல் மோர்சல் இந்த அவருக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் படிக்காத மீது திரையில் இருந்து.

சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது, பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும்

மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவே. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு செருப்பாவேன். உள்ளதை சொல்வேன் சொல்

பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லை பெரியவர் அத்தை.

0: திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையார் மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: நேரம் 8:45, 7:45 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னியை சேர்ந்து பிரதி வியாழன் தொடர்பில் 7:30 to 9 வரை உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நம் நெருங்கிய வட்டத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ்க்கை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் ஜெயா.
2: வணக்கம் திருமதி ராணி சம்பந்தர்.
3: நிலைமா
2: இருக்கிறோம். நீங்க
3: வட்டத்தில் நீங்க வந்து
2: நீங்க வட்டத்தில் நான் தான் இருக்கிறேன்.
3: பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுவோம், களைச்சு போனீங்க சிரிக்க பண்ணுவோம். கொஞ்சம் நல்ல ஒரு தலைப்பு. உண்மையில இப்பத்திய சமுதாயமான எங்களுக்கு உண்மையா சூப்பர் தலைப்பு. இங்க தேடி பிடிச்சு கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த இரவு நேரத்துல இந்த நல்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்த உங்களுக்கு. இந்த கதைச்சவி ஒண்ணுமா தெரியாது, ராஜினி அல்போன்ஸ் கதைக்காக நான் மேல வந்து சாப்பாடு முடிச்சு போட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து உண்மையா வந்து மெய்யண்ட உடம்புங்கடி. நானா இருக்கிறது முழுக்க போய் அது அது என்னன்னு தெரியும். என்னென்ன அந்த மெனச்சாட்சியல் இல்லாம பாத்து கொண்டிருக்கவே அவ செய்யறது அவையோட வாழ்ந்தவைக்கு தெரியும் அவ எப்படியா இதன்னு சொல்லி. ஆனா பார்த்தா பொய்யும் பிட்டட்டும் உருட்டும் புழுவும் தள்ளி தள்ளி புழுவ தள்ளி தள்ளி கொண்டு போவோங்கள். அதோட நல்லவை வந்து நடிக்கிறது. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் இப்படி செய்ய மாட்டோம்னு நடிக்க நடிக்க மற்றவை
2: நம்புவினா செய்ய மாட்டோம்.
3: ஆனா எல்லாருக்கும் தெரியும், கேக்குறவைக்கு தெரியும் என்ன மாதிரி என்று தெரியும். என்ன பெரிய புழு, இப்ப நீங்க ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப நீங்க வீட்டுல வந்து டியூஷன் கொடுக்குறீங்களு சொல்லி சொன்னா, அந்த பாஸ்போர்ட்ல எழுதுற நீங்க மாஸ்டர் உண்டு, அப்ப தெரியாதா உங்களுக்கு இப்படி மாஸ்டர் எழுதுக்கல இதை நான் எழுதலாம ஒரு கிராஜுவேட் ஆயிருக்கணும் அல்லது ஒரு ப்ரொஃபஷன் ஒரு பெருஃப் என்னன்னு சொல்ற ஒரு வேலையத்து நீங்க வந்து பாஸ் பண்ணி வந்தாத்தான் அதை நாங்கள் ஒரு இதுல எழுதலாம். என்ன இது அப்படி எல்லாம் எழுதுற ஆட்கள் அப்படி அப்ப அப்ப சின்ன இதுகளுக்கு எவ்வளவு புழுவினு
2: சொல்லி வராது எனக்கு நடிக்க வராதுன்னு சொல்றாங்களோ அவர்கள்லாம் பயங்கர நடிகர்களா இருப்பாரு.
3: பயங்கர நடிகர் அதை வந்து படத்துல எடுக்கலாமே. அவையில அப்பா கடவுளை நினைச்சு பார்க்க உண்மையா தலை வெடிக்கும். சில வழியில என்ன கேட்டுக்கொண்டிருக்கே தலை வெடிக்கும். என்ன என் அவையோட உள்ளாண்மை எல்லாம் தெரியும் தானே. என்ன இப்ப அவையோட பழகுறதைக்கு தெரியும். என்ன அப்படி இருந்தாலும் அதை என்ன செய்யறது ஏதோ அதுகளுமே அதுகளோட விருப்பத்துக்கு செய்தல்ன்னு ஓட்டு போடுவோம். சில பேருக்கு சில பேரோட பழகுறது பிடிக்காது வேறங்க. அதுக்கு அண்டலையும் கொழுவலையும் போட்டு இன்னும் நீர் அப்படி இப்படி புதுசா கண்டுட்டீர் அப்படி இப்படி அதுக்கு பெரிய குண்டை போட்டு அதை தடுத்து விடுறது. என்ன இதெல்லாம் என்ன இது என்ன இப்ப இன்றைக்கு இருக்கிற முஜகன் நாளைக்கு செத்து போவோம். என்ன என்னதை கொண்டு போக போறோம்? ஐயோ இவா வந்து நல்லா கதைச்சா நல்ல சந்தோஷமா இருந்தா எல்லாரோடையும் நல்லா சிரிச்சு பழைய இந்த புள்ள இதுக்கு இதுக்கு நடந்தோம் அப்படின்னு என்ன இப்ப என்ன என்னத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அவ்வளோத்தையும் விட்டுட்டு தான் போக போறோம். உண்டும் கூட வரப்போற பிள்ளை என்ன என்னசா எங்கள்ட்ட இருக்கிற பணம் உண்டு என்ன கார் உண்டு என்ன உண்டுமே கூட வரப்போறது இல்ல
2: எல்லாத்தையும் காதட்ட ஊசியும் கூட வராத
3: அதோட சரியான கவலையா இருக்கு. சில பேரை நினைக்கு ஏன் இப்படி எல்லாம் வந்து இல்ல இப்ப நான் உங்களோட சந்தோஷமா கதைச்சு நல்ல இத சொன்னாலும் அது வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை இல்லாம செய்யறது உங்கள்ட்ட வேற விதமா கதைச்சு போட்டு போற வேண்டா அது சரியான கவலைக்குரிய விடயங்கள்
2: தானே
3: எவ்வளவு அவேதனையா இருக்கு. அதோட இப்ப வந்து எங்களுடைய யூடியூப் இந்த இது இருக்குது இல்லோ அது இந்த கதவுலயும் ஒரு பொல்லாத இது
2: என்ன நம்ம இந்த கதையை உருவாக்குவதும் அந்த யூடியூப்ல தலை போடுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். நல்லூரில் ஐயர் செய்த செயல் கவலையில் பக்தர்கள் என்று சொல்லி நல்லூரில் இருந்த நாளில் ஐயர் செய்த செயல் கவலையில் பக்தர் என்ன கொடி இறக்கிறதான் இந்த திருவிழா முடிஞ்சு கொடி இறக்கிறதான் அந்த விஷயம். ஆனால் அதுக்கு போட்ட தலைப்பு நல்லூரில் இருந்த நாளில் ஐயர் செய்த செயல் கவலையில் பக்தர்கள் என்று சொல்லி
3: என்னன்னு சொல்லி
2: சொன்னா இப்ப நாங்கள் உடனே ஐயோ இவருக்கு
3: என்ன நடந்துட்டு இல்ல
2: அப்படி ஐயர் என்ன ஊடா செய்து போட்டார்
3: போட்டார் கொண்டு போட்டார் உண்மைக்கு சில பேர் வந்து எழுதுறவை அந்த யூடியூப்ல போடுறவைக்கு சில பேர் உனக்கு என்ன ஒரு மனச்சாட்சி இல்லையோ நீ
2: அந்த
3: உழைப்புக்காகத்தான் அவ்வளவு கேவலமா உங்களை லைக் எடுக்கிறதுக்காகவும் உழைப்புக்காகவும் இவ்வளவு கேவலமா எழுதுகள் அது அது சரி அப்படி அதுகளை ஒரு தொழிலுக்காக செய்து ஏதோ செய்து போட்டு போகுது. இப்ப அந்த புசில் எல்லாம் பசில் பசில் என்ன உங்களுக்கு இதுல பசில் தானே அந்த அந்த அந்த படங்களை இப்ப நீங்கள் எனக்கு ஒரு படம் போட்டீங்கன்னா நான் அதுல தொட்டேன்டா இந்த படமும் அப்படி வேறும் ஈடுபடாத இது சரியான பொருளாதது இப்ப என்னுடைய முகத்தை வச்சு கீழ் உடம்புகள் எல்லாத்தையும் மாத்தி அத அவங்க கொஞ்ச காலம் போக அதை விரட்டி எல்லார்டையும் அதை படம் பறிக்கலாம். இப்ப அவங்க சுற்றியான மோசமா இருக்கிறாங்க இந்த வழியால கள்ளர் உழைக்கலாம் கள்ளர் கள்ளருக்கு வந்து ஒத்தே சிந்தனை எந்த வழியால உழைக்கலாம் நகைய பறிக்க வேணும் வேலை இல்லாம இருக்கல என்ன வீட்டுல என்ன களவு எடுக்கலாம் சில வழியில சைக்கிள் வழியால நின்று அது வந்து அந்த பக்கெட் போடுற வேன் மாதிரி வந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு போவாங்க என்ன அப்ப தெரியும் அது அதே மாதிரி என்ன மாதிரி உழைக்கலாம்
2: போடுவார்கள் இந்த சில உங்களுக்கு பாசல் வந்திருக்கு அந்த பாசல் காசு கட்டணும் சொல்லி இந்த பாசல குழந்தைக்கு என்ன கொஞ்சம் காசா போடுவார்கள் அதுக்கு என்ன காசு போட ஒரு 20-90 சென்டியும் அப்படித்தான் போடுவார்கள். ஆனால் பின்பா பின்ன கீழே பார்த்தா போட்டிருக்கு 65-55 ரூபா அவங்களை வாங்கியிருந்து எடுப்பார் அவங்களுக்கு நான் காட்ட கொடுத்து சரி பாசல குழந்தை வந்தாங்கள நீங்கள் வீட்டை இல்லை கொண்டு போயிட்டா குழந்தை காலத்துக்கு திருப்பி 1-90 சென்டும் கேட்டால் சரி 1-90 தானே கட்டி விட மனசில் கட்டுவார்கள். ஆனால் அங்கே அது பின்பு அந்த அந்த கார்டு நம்பரை வைத்துக்கொண்டா அவர் பின் கூடுதல் அமௌண்ட் எடுத்துருவாங்க.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாத ஒன்று 2 பிள்ளை விட்டமெண்டா அதோ கேதி தானே என்ன சில வேளையில வருது உங்களோட மகன் டெலிபோன் நம்பர் அம்மா என் டெலிபோன் கார்டு எங்கேயோ துளைஞ்சு போச்சு நம்பர் மாறிட்டுதம்மா ஏதோ புளியா நிக்குதம்மா இதம்மா நம்பர் இந்த நம்பருக்கு அடியுங்க அடியுங்க உண்டு என்ன அப்படி என்ற ராமா இது வந்து உண்மையில இந்த உண்மையில நாங்க மொபைல் சொல்லி அவசரத்துக்கு பாவிக்க வந்தது அது உபத்திரவ அதுவும் எங்கட நாங்கள் இந்தியன்ஸ் தமிழாக்கள் இலங்கையாக்கள் பாவிக்கிறது சட்டியான கூடன்னு சொல்லலாம். இப்ப சில நாடுகள்ல வந்து தடை சிலர்களுக்கு போக கூடாது சில புள்ளிகள் பாவிக்கப்படாது ஒரு தடை ஆஸ்திரேலியாவில எல்லாம் சின்ன பிள்ளைகள்
2: அவர்கள் அதுக்குள்ள போய் மாற்றுறது அவர்களுக்கு தெரியும் தானே கூடுதலா
3: நாங்கள் நாங்களே விளம்பரம் கேட்கறேன் அவர்கிட்ட தானே கேட்டு அறியறோம் இது இதால போறது இதை இன்னொருத்த நிப்பாட்டுறது சில பேருக்கு நிப்பாட்டுறதுன்னு தெரியாது சிலது வந்துடும் அது எப்படி நிப்பாட்டுறதுன்றோ ஐயோ இது வந்துட்டு எப்படி நிப்பாட்டுறதுன்னு அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு அப்படி இல்லை கூத்தாடுறோம் ஆனா சரியான உண்மையில சரியான பயங்கரம் இந்த இது இப்ப முந்தி வந்து எழுதுறதுதான் உண்டு கடிதம் எழுதுறதோ டெலிபோன் கதைக்கிறதோ அதுகள்ல நின்றது இப்ப இது வந்து பயங்கரம் என்ன இதெல்லாம் வந்து எங்களுக்கு உண்மையில ஒரு தலை சிக்கல் தான் பெரிய ஒரு சிக்கல் ஆனா அது நேர்மையா வாழ்றது நினைச்சே பார்க்க இல்லாதாக்கள் தான் சில சில முக்கியமான விடயங்களுக்கு ஒன்று ரெண்டு பொய் சொல்லலாம் என்ன இப்ப நாங்களை ஒரு தவிர்க்க முடியாததுக்கு பொய் சொல்லி ஒரு
2: மாதிரி தப்பிச்சு பொய் சொல்லாமல் நடிக்காமல் வாழ முடியாது மற்றவை பாதிக்காமல் இருக்க வேண்டும் ஒரு சில செயல்கள் பலரை
3: பாதிச்சிருக்கிறது சத்தியோன்னு மோசமா போய்கொண்டிருக்கணும் என்னன்னு சொல்லி அவைக்கு வந்து கட்டுப்பாடு இல்ல ஒரு யாரையும் பேச போயினாமா ஐயோ வீட்டுல யாரையும் பேச அந்த இது இல்லையா என்னண்டாலும் நாங்க எங்கட வாயால கதைச்சு போட்டு வேணும் வேதனை இருக்குது எல்லாருக்கும் அப்ப இனி அதோட டெலிபோன் எல்லாம் வாட்ஸ்அப்போ எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களா கதை கதை தானே என்ன சரி நீங்கள்
2: நன்றி
3: நல்ல தலைப்பு நன்றி
2: தொடர்ந்து கடத்தினேன் வணக்கம்
4: வணக்கம் ஜெகன்
2: வணக்கம் ரோசாலி நிலமா
4: நிலமா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க
2: நாங்கள் நிலமாக இருக்கிறோம் நன்றி சொல்லுங்கள்
4: இந்த இந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தான் பேசுறீங்க நம்ம பேசுறவங்க முதல் நம்ம பேசுறது நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒழுங்கா இருக்கணும் அதை விட்டுட்டு மற்றவங்களை பத்தி பேசுறதெல்லாம் சரி
2: கிடையாது நாங்கள் சரியா இருக்கிறோமா நாங்கள் நெருப்பட்டது நாங்கள் உண்மையா இருக்கிறோம் நீங்கள் உண்மையா இருக்கிறீங்க கேட்க இல்லையா அந்த தலைப்புல நாங்கள் உண்மையாக இருக்கிறோம்ன்றதான தலைப்பு நமது நெருங்கிய வட்டத்தில் உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் உண்மையாக இருக்கிறோம்ன்றா நீங்கள் உண்மையாக இருக்கிறோம்ன்ற தலைப்பு வைக்கிறேன் நான் நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா
4: எல்லாரிடமும் எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது ஃப்ரெண்டுங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் ஏன்னா அவங்க நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாததெல்லாம் சொல்லவும் முடியாது எல்லாத்தையும் ஃப்ரெண்டுங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும்
2: ஃப்ரெண்ட்ன்றது இந்த நாங்கள் சின்ன வயசுல பழகின ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க அவர்களாம் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார்களை விட நாங்கள் இப்போ இங்கே வந்த பின்பு அல்லது ஏதோ ஒரு இப்போ ரேடியோ வாலியோ இல்லை வேற ஏதாவது வர நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் நல்ல நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையானவர்களாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது
4: அதுவும் கரெக்டா தான் சொல்றீங்க நம்ம வந்து எல்லாரையும் நம்பியும் எல்லாத்தையும் சொல்லிடுவ முடியாது அவங்க கிட்ட சொல்லிட்டாலும் இவ இப்படித்தான் இவ கதையை கேட்க வேண்டியது இல்ல அவ அப்படித்தான் நம்ம பின்னாலே நம்மள மின்ட்டு விட்டுட்டு பின்னாலே பேசுவாங்க நம்மள மின்ன விட்டுட்டு பின்னால பேசுவாங்க உணர்த்தவங்க கிட்ட
2: மனைவிக்கு ஒரு இந்த விடுமுறை காலத்துல வேலை செய்வாரான்னு கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் இந்த விடுமுறை நாள்ல வேலை என்றால் ஓகே செய்வான்னு சொன்னேன் ஆனா அவர் இன்னொருவருக்கு எடுத்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஜனனே கொஞ்சம் கஷ்டம் போடக்கு இங்க மனசுக்கு வேலை இருக்கான்னு கேட்டவர் சொல்லி அப்படித்தான் அவர்கள் அவரா கேட்டு விட்டு அவரா கேட்டு ஓ அவர் கொஞ்சம் கஷ்டம் போடக்க இங்க வேலை இருந்தா சொல்லி சொல்லி சொன்னார் சொல்லி
4: அதான்
2: என்ன அவர் என்ன இந்த தன்னை பெரிய ஆளாக்கி காட்டுறது இந்த தன்மை
4: அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒருத்தவங்களுக்கு அதை விட அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருந்துக்கணும் என்னன்னா என்னன்னு பேசுற அளவுல வச்சுக்கணும் அளவுக்கு மேலே வச்சிக்கணும் அமிர்தம் விஷம்னு சொல்லுவாங்க
2: நன்றி இணைந்து கொண்டமைக்கு நேரமாக இருந்து முன்னே சரிப்பா. நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
2: அவர் திருப்பதி ரொசாலி இணைந்து கொண்டார். நேர்கள் இருப்பது பிரான்ஸ் நிறுவனம் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பாக அந்த உங்கள் எண்ணத்துக்காக நாம் நெருங்கிய வட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா? இந்த தலைப்பிலே நேர்கள் தங்கள் எண்ணங்களோடு இணைந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து ராணி சம்பந்தவர்கள் மிக்க அந்த பாழிதோ மாநிலைகளில்

இன்றைக்கு இந்த பாடலோடு நிறைவு காண்கின்றது. இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம், இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் சிறப்பித்த நிகழ்ச்சியை சுயப்படுத்திக் கொண்டது அனைத்து அன்புகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி முன்னூற்றி தமிழொலியில் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: பணத்தின் நூலகம் பிடிய ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலையில்
4: 11 13 rue Caille 75 000 Paris
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெப் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான

0: நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தன் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா, கயேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். திலீபனின் நினைவேந்தன் நிகழ்வுகள் செப்டம்பர் 15 முதல் 26 வரை வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 15 திலீபன் யாழ்ப்பாண நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தினமாகும். தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பொத்துவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட திலீபனின் நவேந்தல் ஊர்தி பவனி அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய மாவட்டங்களின் ஊடாக பயணித்து மக்களின் அஞ்சலிக்காக சென்று முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஊடாக யாழ்ப்பாணம் நல்லூரை சென்றடைய இருக்கிறது. இந்நிலையில் பொத்துவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை சென்றடைந்துள்ளதாகவும் திலீபன் உயிர்த்தியாகம் செய்த செப்டம்பர் 26 யாழ்ப்பாணம் நல்லூரில் பிரமாண்டமான இறுதி வணக்க நிகழ்வு நடைபெறும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவிக்கிறார். இலங்கையில் புதிய அரசியலமைப்பொன்று நிச்சயமாக கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரன்ன தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அது குறித்த நீதிமன்றின் தீர்மானம் சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே பாராளுமன்றத்துக்கு இது கொண்டுவரப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றம் வழங்கும் வழிகாட்டல்களுக்கு அமையவே அரசாங்கம் தொடர்ந்து செயற்படும் என்று கூறிய அவர், 20வது திருத்தம் என்பது தற்போதைய அவசர தேவையை நிவர்த்தி செய்வதற்காகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை புதிய அரசியலமைப்பு ஒன்றை நாட்டில் உருவாக்குவது தமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் இடம்பெற்ற பிரதான வாக்குறுதி என்று தெரிவித்த அமைச்சர் அதில் அரசாங்கம் மிக உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த புதிய அரசியலமைப்பை அரசாங்கம் தனித்து உருவாக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்ட அவர், நாட்டின் பொதுமக்கள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் பரந்த அளவிலான கலந்துரையாடல் மற்றும் வாதங்களை முன்னெடுத்து அவர்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கி புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேலணை பிரதேச சபை குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. பிரதி சபை குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரேணுக பெரேரா கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்கான 56 பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை சட்டப்பூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாகவும் வருடாந்த கட்டணங்களை ஒரே தடவையில் அறுப்பிடாமல் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து நிதி குற்றப்புணர்வு பிரிவின் அழைப்பான சர்ச்சைக்கிடையே சிங்கப்பூர் சென்றுள்ள முன்னாள் முதற் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச சிங்கப்பூரில் உள்ள பிரபல மவுண்ட் எலிசபெத் வைத்தியே சாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அங்கிருந்து வெளியேறி உடனேயே அவர் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்று சிங்கப்பூர் சென்றுள்ளார். நிதி குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகளின் முதற்கட்ட அறிவித்தல் கடிதம் தங்கலையில் உள்ள கோல்டன் ஹவுஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. சிராந்தி ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற முயல்வதை அறிந்த நிதி குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் விமானத்துக்கு விரைந்து சென்று புறப்படும் நுழைவாயில் அருகே வைத்து அவரிடம் கடிதத்தை ஒப்படைத்தார்கள். அந்த அறிவித்தலை அவரது உறவினர் ஒருவர் ஏற்றுக்கொண்டார். சிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 19 தேதி மீண்டும் நாடு திரும்புவார் என்றும் செப்டம்பர் 24 தேதி நிதி குற்றப்புணர்வு பிரிவில் முன்னிலையாகி சிறிய சவிய நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் அளிப்பார் என்றும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் அரசியல் நிலைமைகள் மாற்றமடையும் பட்சத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படக்கூடும் என்று ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை பார்வையிடுவதற்கு இன்று அங்கு சென்று அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தையும் குறிப்பிட்டார். நான் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவிடம் நலன் விசாரிப்பதற்காக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு வந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் சட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். சட்டத்துக்கு நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். சட்டம் வலுவிளக்க செய்யப்பட்டுள்ள நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அனைவருக்கும் சமமாக அது நடத்தப்பட வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த விடயம். தற்போதைய அரசாங்கம் தங்களுக்கு எதிராக ஏதேனும் செயற்பட்டவர்கள் திருட்டு அல்லது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என்று கருதப்படும் அனைவருக்கும் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆனாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது திருடப்பட்டதாக கூறப்படும் பணத்தை மீட்டெடுக்க முடியுமா என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதே முக்கியம். வழக்குகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது நாமல் ராஜபக்ச சிறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனையவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அந்தந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நாமல் ராஜபக்ச இன்னமும் இளைஞராக உள்ளார். சிலவேளை எதிர்காலத்தில் ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டிய நிலை நாமல் ராஜபக்சாவுக்கு ஏற்படலாம். அதற்கு காரணம் இது அரசியல் பிரச்சனையாகும். அரசியல் களத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பக்கம் இருப்பவர்கள் மறுபக்கம் செல்லலாம். அரசியல் நிலைப்பாடுகள் மாறலாம். சுமார் 60 லட்சம் வாக்குகளில் ஒரு பகுதியினர் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள். அந்த மக்கள் எதிர்காலத்தில் மீண்டும் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அனைத்து திருடர்களையும் கைது செய்வதற்கும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட சிலரை மட்டும் கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது போதாது. தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்துடன் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நிதி இழப்புகளை மீட்டெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சியினர் கொழும்பில் பேரணிகளை நடத்தினாலும் அல்லது கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கம் எதற்கும் அஞ்ச போவதில்லை. நாட்டின் அனைத்து அரசியல் நகர்வுகளுக்குமான இறுதி தீர்ப்பை மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்தார். பதுலே ஆலியல பிரஸ்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கம் கிராமம் கிராமமாக மக்கள் சந்திப்புகளை நடத்துவது எதிர்கட்சியினரின் நடவடிக்கைகளுக்கு பயந்தல்ல. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னரே இந்த கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் சூழ்நிலைகள் காரணமாகவே அவை தாமதமாகியுள்ளன. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு அமைய அபிவிருத்தி பணிகளும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் அம்பலமாகி வரும் நிலையில் முந்தைய ஆட்சியாளர்களே மக்களிடம் பழிவாங்கியுள்ளார்கள் என்பது தெளிவாகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. நீதித்துறையின் செயல்பாடுகளில் அரசாங்கம் எந்தவித தலையீடும் செய்யவில்லை. விசாரணைகளை முறையான மற்றும் விரைவான வழியில் நடத்துவதற்கு தேவையான வசதிகளை மட்டுமே நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். குற்றப்புணர்வு விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் போது சிதைந்து போன எதிர்கட்சி குழுக்கள் அச்சம் காரணமாக ஒன்றிணைய முற்படுவது இயல்பான ஒரு விடயமே தவிர அதில் அச்சப்படுவதற்கு எதுவும் கிடையாது. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களோ அல்லது எதிர்கட்சியினரோ என்ற பாகுபாடின்றி சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாகவே கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். காவல்துறை நட் சான்றிதழ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: 0711-859-549-46 0711-859-549-47 0711-859-549-48 ஆகிய 24 மணித்தியாலமும் செயற்படும் தொலைபேசி இலக்கங்களூடாக விண்ணப்பதாரர்கள் தமது பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. தற்போது பிராந்திய போலீஸ் நிலையங்களூடாக போலீஸ் நற்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பம் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே போலீஸ் நற்சான்றிதழ் கணினி கட்டமைப்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகளால் இணையவழியூடாக அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கணினி கட்டமைப்பு வளமைக்க திரும்பும் வரை விண்ணப்பதாரர்கள் www.police.lk என்ற போலீஸ் இணையதளத்திற்கு சென்று டிஜிட்டல் சர்வீசஸின் கீழ் உள்ள கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தெரிவுக்குள் நுழைந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஊடாக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் உங்களது தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, பிறப்புச் சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டையிலும் கடவுச்சீட்டிலும் உள்ள பெயர்களில் ஏதேனும் வேறுபாடுகள் இருப்பின் பிரமாண பத்திரத்தின் பிரதி ஆகியவற்றை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாட்டில் வசிப்பவராக இருந்தால் தொடர்புடைய ஆவணங்களை நெருங்கிய உறவினர்களின் ஊடாக போலீஸ் நிலையத்திற்கு சமர்ப்பிக்கலாம். வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரஜைகள் போலீஸ் நற்சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு சென்று விண்ணப்பங்களை ஒப்படைக்க முடியும்.
0: தொடர்ந்து இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாஷியாங் பிரதமர் ஹரணி அமரசூரியாவை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்தார். 2027 கொண்டாடப்பட உள்ள இலங்கை சீன இருதரப்பு ராஜாங்க உறவுகளின் 70 கால நிறைவை முன்னிட்டு கல்வி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது.
2: பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குவதற்காக சீன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவி தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. வருடாந்தம் வழங்கப்படும் தற்காலிக ஏற்பாட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு பாடசாலை வருடத்தின் ஆரம்பத்திலும் உரிய நேரத்தில் சீருடைகளை வழங்கக்கூடிய வகையில் 3 முதல் 5 வருடங்கள் வரையான நீண்ட கால கட்டமைப்பின் ஊடாக இந்த உதவியை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கல்வித்துறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நடவடிக்கையாக சீனாவின் உதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் டிஜிட்டல் கல்வி திட்டத்தின் முன்னேற்றமும் இதன்போது மூலாய்வு செய்யப்பட்டதுடன் இதன் கீழ் நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 500 டிஜிட்டல் வகுப்பறைகளுக்காக 900 ஸ்மார்ட் உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. கல்வி டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான கொள்கைகளை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் செயலணி குழு தொடர்பிலும் பிரதமர் சீன தூதுவருக்கு வணக்கம் அளித்தார். இந்த நடவடிக்கையை பாராட்டிய புதிய தூதுவர் அதற்காக சீன அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவை தெரிவித்ததுடன் எதிர்காலத்தில் இது தொடர்பில் சீன தூதரகம் மற்றும் சம்பந்தப்பட்ட செயலணி குழுவிற்கிடையில் மேலதிக கலந்துரையாடல்களை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. சீன அரசாங்கத்தின் புலமை பரிசீல் திட்டம் மற்றும் சீன தூதுவர் புலமை பரிசீல் திட்டம் ஆகியவற்றின் ஊடாக இலங்கை மாணவர்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்பிலும் பிள்ளைகளின் இணைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. டெட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது சீனா வழங்கிய ஒத்துழைப்பை பிரதமர் பாராட்டியதுடன் திபெத் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்ட மண்சரிவுகள் மற்றும் வெள்ள நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் தொடர்பில் பிரதமர் தனது கவலையையும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு இரண்டாவது தடவையாகவும் கூடியிருக்கிறது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரையும் விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தியின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது தடவையாக கூடியது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகளை தடுத்தல், கடற்கரையை பாதுகாத்தல் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து காணி பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. குழு இதுவரை மேற்கொண்ட களப்பிர சோதனைகளின் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய நிலைமை தொடர்பில் நேற்று அங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. இதனத்தில் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தற்போது வழமை போல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஒரு தொடர்ந்தை தவிர இனி அனைத்து தொடர்ந்து சேவைகளையும் வழமை போல் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடர்ந்து போக்குவரத்து அதிகாரியும் ஊடக பேச்சாளருமான அசங்க சமரசிங்க தெரிவித்தார்.
2: பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம், சாரதி உதவியாளர்கள் சங்கம், ரயில் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் சங்கங்கள் இணைந்து நேற்று நள்ளிரவு முதல் பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்தன. எனினும் அலுவலக ரயில் சேவைகள் வழமை போன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன.

0: சின்ன ரயில்களில் பயணச்சீட்டுகள் இன்று வழங்கப்படவில்லை. இதேவேளை அகில இலங்கை ரயில் சாரதிகள் சங்கம் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட போவதில்லை என அறிவித்திருந்தது. பணிப்பகிஷ்கரிப்பினால் இன்று எந்தவொரு ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படவில்லை எனவும், இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தோல்வியடைந்த ஒன்று எனவும் ரயில்வே லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
1: தொழிற்சங்க நடவடிக்கைக்கு எமது சங்கம் எந்த ஒரு பங்களிப்பையும் வழங்கவில்லை. அதனால் இன்று காலை அனைத்து மார்க்கங்களிலிருந்தும் கொழும்புக்கு வரவிருந்த அலுவலக ரயில்கள் கொழும்பை நோக்கி இயக்கப்பட்டன, இப்போதும் இயக்கப்பட்டு வருகின்றன. ரயில் ஓட்டுநர்களின் பற்றாக்குறையினால் எந்த ஒரு ரயிலும் ரத்து செய்யப்படவில்லை. சில தொழில்நுட்ப காரணங்களினால் சில ரயில்கள் ரத்து செய்ய நேர்ந்தாலும் அதற்கான 10 ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். எந்த ஒரு அசௌகரியமும் இல்லை என பயனாளிகளான உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். ரயில் சேவை வலிமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றது. போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக ரயிலை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த தொழிற்சங்கங்களின் சில தலைவர்களின் தனிப்பட்ட நோக்கங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என நினைக்கின்றோம். மிக தெளிவாக தற்காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மிகவும் தோல்வியடைந்த வேலை நிறுத்தம் இதுவாகும்.
2: தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழீழ கோரிக்கையை எதிர்ப்பதால் அவர் தங்களது மேடைகளில் இருப்பதில் தங்களுக்கு எந்தோரும் தவறாக தெரியவில்லை என்று பிவிதிருகல உரிமையின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் புலிகளை ஆதரித்த ஒருவராக இருந்த போதிலும் தமிழீழம் அமையப்பெறுவதை ஒருபோதும் தான் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அத்துடன் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். எனவே தமிழீழத்தை விரும்பிய யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்போது தங்களது மேடையில் ஏறி ஒருபோதும் ஈழம் கேட்க மாட்டேன் என்றும் மக்களின் ஒற்றுமையே முக்கியம் என்று கூறும் போது அவரை ஆதரிக்க வேண்டியது எங்களது கடமை. அவ்வாறான எண்ணம் கொண்டவர்களை தொடர்ந்து தங்களது மேடைகளில் வைத்திருப்பது அவசியம் என்று பிவிதிருகல உரிமையின் தலைவர் இனவாதி என்று அறியப்படுகின்ற உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் 2026 ஆண்டுக்கான தனது வருமான சேகரிப்பில் 2 trillion அதாவது 2,00,000 crore ரூபாய் என்ற வரலாற்று மைல்கல்லை 2026 செப்டம்பர் 15 அன்று கடந்துள்ளது.
0: வருடத்தில் இதுவரை சேகரிக்கப்பட்ட வருமானம் 2 trillion ரூபாவை கடந்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன பொன்சிஹேவா தெரிவித்தார். மோட்டார் வாகனங்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியின் மூலமே அதிகூடிய வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
2: தொடர்ந்து இலங்கையின் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்காக 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இலவச சுகாதாரத்துறையை மேலும் மக்களிடம் நெருக்கமாக்குதல், உலகின் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மருத்துவ முறைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் முறையான முகாமைத்துவ முறைமையை ஸ்தாபித்தல் என்பவையே அந்த முக்கிய பிரிவுகள் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, குறிப்பிடத்தக்க காலப்பகுதிக்கு பின்னர் நாட்டின் சுகாதார சேவையை பலமாக பேணி செல்வதற்கு தேவையான மனிதவளம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அன்றாதபுரம் பூதனா வைத்தியசாலையின் நவீன இறுதிய சிகிச்சை தொகுதியின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமைத்துவ நிறுவனத்தின் கடன் உதவியின் கீழ் 3,545,000,000 ரூபாய் செலவில் 8 மாடிகளுடன் நிர்மாணிக்கப்படும் இந்த இறுதிய சிகிச்சை தொகுதியின் மூலம் அதிநவீன இறுதிய நோய் மற்றும் இறுதிய மார்பு நாடி சத்திர சிகிச்சை வசதிகளை அந்த பிரதேச மக்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு உருவாகுகின்றது. மேலும் இந்த தொகுதியானது அதிநவீன இறுதிய தீவிர சிகிச்சை பிரிவுகள், கெதிட்டர் பரிசோதனை கூடங்கள், எக்ஸ்ரே, ECG வசதிகள், விசேட சிகிச்சைக்காக நிலையங்கள், வாட்டு தொகுதிகள், ஆய்வு கூடங்கள், கேட்போர் கூட வசதிகள் மற்றும் நூலகம் உள்ளிட்ட பல வசதிகளை கொண்டுள்ளது. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா அன்றாதபுரம் வைத்தியசாலையை மேம்படுத்துவதற்காக சுமார் 19,000,000,000 ரூபாய் செலவிலான திட்டங்களை 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்களுடன் சேர்த்து அன்றாதபுரம் வைத்தியசாலையின் மேம்பாட்டுக்காக சுமார் 34,000,000,000 ரூபாவுக்கு அதிகமான பாரிய முதலீடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளர் நெரிசலை குறைக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய 4 மாடி மருத்துவ வார்டு தொகுதியின் நிர்மாணப் பணிகள் நேற்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அந்த கட்டிட தொகுதியை நிர்மாணிப்பதற்காக மொத்தமாக 600 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். புதிய வார்டு தொகுதி மூலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொற்றா நோய்கள் காரணமாக ஏற்படும் மரணங்களை குறைப்பதோடு 35 வயதுக்கு மேற்பட்டவர்களை தொற்றா நோய்கள் தொடர்பான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த முடியும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த திட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார சேவை வழங்கும் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கான நிதியுதவியை வழங்கிய இந்திய பிரதமர் தலைமையிலான இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். அத்துடன் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதர் எரிக் மேயர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்னல் அருண ஜெயசேகரா ஆகியோருக்கு இடையிலான முதலாவது அதிகாரபூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றுள்ளது. அமெரிக்கா இலங்கை இடையிலான வளர்ந்து வரும் பாதுகாப்பு பங்களிப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கிய 10 TU-57 உலங்கு வானூர்திகள், 4வது அமெரிக்க கடலோர காவல்படை கண்காணிப்பு கப்பல் மற்றும் இலங்கை கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பு கப்பல்களுக்கான 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அதிநவீன செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு ஆகியவை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் எதிர்காலத்தில் திறன்களை மேம்படுத்துதல், தயார்நிலையை வலுப்படுத்துதல், கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் இந்திய பெருங்கடல் உட்பட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளின் கூட்டு நலன்களை முன்னெடுத்து செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றதென்று இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டுமான பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கூற்றை நினைவு கூர்ந்த தூதர் சந்தோஷா இலங்கைக்கான உதவிகளை இந்தியா ஒரு ஆழமான கடமையாகவும் குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்பாக கருதுவதாக குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் அமைக்கப்பட உள்ள புதிய அவசர சிகிச்சை பிரிவு மூலம் அந்த பகுதி மக்களுக்கு உயர்தர அவசரகால மருத்துவ சேவைகள் விரைவாக கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை வடக்கு தொடர்ந்து பாதையில் வேகமான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய 15 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நவீன சமிச்சை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. டிட்வா புயலால் சேதமடைந்த மத்திய மாகாணத்துக்கான தொடர்ந்து இணைப்புகளை சீரமைக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சுற்றியுள்ள 3 தீவுகளில் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது இலங்கை ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் பசுமை தீவுகள் தொலைநோக்கு பார்வைக்கு உறுதுணையாக இருக்கும். இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்த வான்வழி மற்றும் கடல்சார் பிராந்திய இணைப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவின் விக்சித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையையும் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் தலைமையிலான இலங்கையின் மாற்றத்துக்கான பயணமும் இணைந்து இரு நாடுகளின் உறவை மேலும் பலப்படுத்தும் என்று உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நம்பிக்கை வெளியிட்டார். உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு குறிப்பாக வர்த்தகம் மற்றும் முதலீடு, புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம், கல்வி, தொழிற்பயிற்சி, சமூக அபிவிருத்தி, அத்துடன் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகிய துறைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையில் நிலவும் ராஜேந்திர உறவுகளின் வளர்ச்சியை பிரதமர் பாராட்டியதுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார். இதுவரும் இலங்கை வர்த்தக மற்றும் முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு ஜெர்மன் வர்த்தக சமூகத்தினருக்கும் இதன்போது அழைப்பு விடுத்தார். இலங்கையின் சக்தி மாற்றம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்திக்கான இலக்குகள் தொடர்பில் கலந்துரையாடிய பிரதிகள் குழு சக்தி சேமிப்பு முறைமைகள், மின்சக்தி முறைமைகளை நவீனமயமாக்குதல், காற்று காற்றாலய சக்தி மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளை மின்சாரமயமாக்குதல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் விசேட கவனமும் செலுத்தியது. தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பில் விளக்கம் அளித்த பிரதமர், குறிப்பாக தொழிற்கல்வியை வலுப்படுத்துதல் மற்றும் கனிஷ்ட இரண்டாம் நிலை கல்வி மட்டத்திலிருந்தே தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். இதன்போது ஜெர்மனியில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் இரட்டை பாதை தொழிற்கல்வி முறை இலங்கைக்கு சிறந்த முன்மாதிரியாக அமைய முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். பாலினம், சமூக உள்ளிருப்பு, அத்துடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை முன்னேற்றுவதற்கான இலங்கையின் அணுகுமுறைகள் தொடர்பிலும் இருதரப்பினருக்கு இடையில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருந்தது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் நாட்டுக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு இலங்கைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவிக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் என்பது அரசாங்கத்தை தவிர இந்த நாட்டில் உள்ள அனைவரும் கடுமையாக விமர்சித்த ஒரு திருத்தமாகும். கடந்த காலத்தில் இத்தகையதொரு நிலைமை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. அரசியலமைப்பு திருத்தப்படுவது இது முதன்முறை அல்ல, 21 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த 21 திருத்தங்களின் போதும் இதனை செய்ய வேண்டாம் என்று நாட்டில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பலை உருவானதில்லை. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், மத தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினரும் 22வது திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் அரசியல் அமைப்பின் 22வது திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு முற்றிலும் பொருத்தமற்ற நடவடிக்கை என்று குறிப்பிட்டு லோ ஏசியா அமைப்பு மிகவும் கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்றாலும் இவை எதனையும் பொருட்படுத்தாமல் மிகவும் பிடிவாதமாகவும் அகந்தையுடனும் யார் எதிர்த்தாலும் இதனை செய்தே தீர்வோம் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இதுவரை எமது நாட்டின் வெளிவிகார அமைச்சர்களாக இருந்த நான் உட்பட அனைவரும் ஜெனிவா மற்றும் நியூயோர்க் என்று அனைத்து இடங்களிலும் எமது நாட்டில் தலையிடாதீர்கள் என்றே கூறி வந்தோம். ஏனென்றால் எமது நாட்டில் மிகவும் வலுவான சுயாதீன நிறுவனங்கள் உள்ளன. எமது உயர்நீதிமன்றம் சர்வதேச ரீதியில் புகழும் நம்பிக்கையும் பெற்ற நிறுவனம். எனவே எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு தேவையான கட்டமைப்பு எமது நாட்டிலே உள்ளது. எனவே உங்களின் தலையீடு தேவையில்லை என்றுதான் நாங்கள் கூறி வந்தோம். இப்போது அந்த வாதத்தை நம்மால் முன்வைக்க முடியுமா, நேர்மையாக முன்வைக்க முடியுமா? இலங்கை நீதித்துறை முன்னெப்போதும் இல்லாதவாறு மிகப்பெரியதொரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் பீரிக்ஸ் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்புக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முதலீடுகள் தொடர்பில் இது மிகவும் முக்கியமானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட சில நடவடிக்கைகளால் எமது பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது. ஆனால் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முதலீடுகள் அவசியம். இந்த நாட்டுக்கு முதலீடு செய்ய வரும் முதலீட்டாளர்கள், வெளிநாடுகள், சர்வதேச வங்கிகள் கவனிக்கும் மிக முக்கிய காரணி நீதித்துறையின் சுயாதீன தன்மையாகும். நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து நம்பிக்கை இருந்தால் மட்டுமே முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவார்கள். அதில் சந்தேகம் எழுந்தால் முதலீட்டாளர்கள் பின்வாங்குவார்கள். இலங்கைக்கு முதலீடுகள் வராது. முதலீடுகள் வராவிட்டால் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது. எனவே இந்த 22வது திருத்தத்தை தன்னிச்சையாக சட்டமாக்குவதன் மூலம் நாட்டுக்கு வரும் முதலீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்படும், இதனால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு எமது நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மெட்ரோ பேருந்து சேவை செப்டம்பர் மாத பிற்பகுதியில் இருந்து விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான புதிய வழித்தட வரைபடங்களையும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன்படி கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் 7 புதிய பேருந்து சேவைகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக மாக்கும்பர புறக்கோட்டை, இரண்டாவது மிலேனியம் சிட்டி கொழும்பு கோட்டை, மூன்றாவது கடவத்தை மாக்கும்பர, நான்காவது தெமட்டகொட பாணாந்துறை, ஐந்தாவது பத்திரமுல்ல ஏகலை, ஆறாவது கொள்ளுப்புட்டி வட்டப்பாத சேவை, ஏழாவது ககுதுடுவ புறக்கோட்டை. இந்த சேவைகளின் மூலம் மகரகம, நுகைகொட, பத்திரமுல்ல, மாலபி, தெய்வளை, மொரட்டுவ மற்றும் யாயல உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்கள் இணைக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் பேருந்துகள் இயங்கும் நேரம், கட்டண விவரங்கள் மற்றும் ஒவ்வொரு வழித்தடத்துக்குமான துல்லியமான ஆரம்ப தேதிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனுமதியின்றி சட்டவிரோதமாக பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகைகளை திரட்டி வந்த தம்புளியைச் சேர்ந்த நபருக்கு வைப்புகளை பெறுவதை உடனடியாக நிறுத்துமாறும் நிலுவையில் உள்ள வைப்பு பணத்தை மீள செலுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தம்புளியைச் சேர்ந்த பே முதாஸ்கே இந்திய பிரேமகுமாரா என்பவர் 2019 முதல் 2022 வரையிலான காலப்பகுதியில் கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்களை வழங்கி 2011 ஆண்டின் 42 இலக்க நிதியியல் வியாபார சட்டத்தை மீறி பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டியிருக்கிறார். நிதியியல் வியாபார சட்டத்தின் 42 பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து கடந்த 2026 July 15 அன்று இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்தது. இதனை அடுத்து உறுதிமொழி பத்திரங்கள் அல்லது வேறு எந்த வழிகளிடமும் பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகைகளை ஏற்றுக்கொள்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். பொதுமக்களிடமிருந்து பெற்ற அனைத்து நிலுவை வைப்பு பொறுப்புகளையும் மீள செலுத்த வேண்டும் என்று மத்திய வங்கி அவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி 2026 September 16 அன்று மத்திய வங்கி இந்த தகவலை உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் அந்த நபரால் இதுவரை சேகரிக்கப்பட்ட மொத்த வைப்பு தொகை, பாதிக்கப்பட்ட வைப்பாளர்களின் எண்ணிக்கை அல்லது மீள செலுத்த வேண்டிய தொகையின் அளவு குறித்த விவரங்கள் மத்திய வங்கியின் அறிவிப்பில் குறிப்பிடப்படவில்லை. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் இனவாதியாக அறியப்படுகின்ற கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு நேற்று தெரியப்படுத்தியிருந்தார். கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக ராகல முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரரின் சட்டத்தரணியினால் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைகளுக்காக நேற்று பிரதிவாதியான கலகொட அத்தே ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜராகி இருந்தார். இதன்போது பிரதிவாதி சார்பில் சட்டத்தரணி சஞ்சய மாரம்பேயுடன் ஆஜரான சட்டத்தரணி அசோக வீரசூரிய தனது சேவை பெறுநரான ஞானசார தேரர் இந்த வழக்கு நடவடிக்கைகளை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக நீதிமன்றில் தெரிவித்தார். இது தொடர்பில் சட்டமாதிபரிடம் விடயங்களை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் சட்டத்தரணி இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இதுகுறித்து நீதவான் எழுப்பியிருந்த கேள்விக்கு பிரதிவாதியின் இந்த கோரிக்கைக்கு தனது ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றும் இது தொடர்பில் சட்டமா அதிபருக்கு எழுத்துபூர்வமான விளக்கங்களை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்புக்கு இயலுமை உள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தாரணி மன்றில் தெரிவித்தார். அதன்படி எதிர்வரும் நாட்களில் சட்டமா அதிபருக்கு எழுத்துபூர்வ அறிக்கைகளை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதோடு அன்றைய தினம் இது தொடர்பான முன்னேற்றங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் அந்த தரப்பினருக்கு உத்தரவிட்டார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டு 6 ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்திருந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த நிலையில் நேற்று ஞானசார தேரர் வழக்கு விசாரணை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணையில் அவர் முன்னிலையாகியிருந்தார். அரசு ஊவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பான விசாரணைகளை அமைய நேற்று நிதி குற்றப்படாய்வு பிரிவில் முன்னிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சியிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறினார். அரச ஊவா முதலீட்டு வங்கியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நேற்றைய தினம் காலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியிருந்தார். விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் அளிக்கும் பொருட்டே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி நேற்றைய தினம் காலை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையானார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் விசாரணை ஒன்றுக்காக தான் அழைக்கப்பட்டதாகவும் உள்ளே சென்று அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னரே அது தொடர்பாக தன்னால் தெரிவிக்க முடியும், நான் எந்தவித மோசடியோ அல்லது ஊழலியோ செய்யவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகளான வசந்த கர்ணகொட மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். உரிய தகுதிகளை பூர்த்தி செய்யாத நிலையில் யோசித ராஜபக்சாவை பிரித்தானியாவின் ரோயல் கடற்படை பயிற்சி முகாமுக்கு பயிற்சிக்காக அனுப்பியதன் மூலம் ஊழல் புரிந்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கின் போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த மேல்நீதிமன்றம் இந்த வழக்குக்கு முன்னதான விசாரணைக்கு அழைப்பதற்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கு தொடர்பிலான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்க அனுஷ்கா விஜயநாயக் ஆகியோருக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று பிடியாணையொன்றை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு கோட்டை நீதிவான் தசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த ஏபஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய லஞ்ச கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். கடந்த 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் வழக்கில் சந்தேகநபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த கபில சந்திரசேன கொள்ளுப்பிட்டிய பகுதியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கடந்த மே மாதம் 8 அன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். மேற்படி வழக்கில் கைதான நயோமாலி விஜயநாயக்கா பிணையில் விடுவிக்கப்பட்டதை அடுத்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக கூட்ட நீதிவான் நீதிமன்றம் ஏற்கனவே பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்க அனுஷ்கா விஜயநாயக் ஆகியோர் சந்தேகநபருக்கு பிணை வழங்குவதற்காக பிடியாளர்களாக முன்னிலையாகி இருந்தார்கள். அதற்கமைய நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகநபர் இல்லாத நிலையில் அவரின் பிடியாளர்களும் மன்றில் முன்னிலையாகாததால் அவர்களுக்கு எதிராக நீதவான் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். நேற்றைய தினம் பிடியாளர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி அரவிந்த் டி சில்வாவின் தாயார் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற உள்ளதாக தெரிவித்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் பிடியாணை உத்தரவை மீளப்பெறுவதற்கான விடயங்களை பரிசீலனை செய்யும் சந்தர்ப்பத்தில் அதற்குரிய ஆவணங்களை மன்றில் சமர்ப்பிக்குமாறும் இது தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வருமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தின் கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய் மற்றும் அடிப்படையற்றவை என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கிறது. கான்ஸ்டபிள் புஞ்சல் சோமாவின் ஊழல்கள், இதோ காலனி போலீஸ் டின்னிலும் மோசடி, உலகத்தால் தடை செய்யப்பட்ட ஐரரா நிறுவனத்துடன் டீல் என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி தொடர்பிலே போலீஸ் தலைமையகம் இந்த தெளிவுபடுத்தலை தற்போது வெளியிட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் பயன்பாட்டுக்கான காலனி போலீஸ் டின்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கை பத்திரிகை விளம்பரங்கள் மூலம் முறப்படியான அரசாங்க கொள்முதல் விதிகளுக்கு அமைவாகவே முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் குறைந்த விலையை கோரிய நிறுவனத்துக்கு இந்த குத்தகை வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் எந்தவித தனிப்பட்ட விருப்பங்களோ அல்லது ஊழல்களோ இடம்பெறவில்லை என்று போலீஸ் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டுக்காக உடலில் அணியும் கவராக்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் நடைமுறைகள் மட்டுமே தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக 26 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதுடன் 15 நிறுவனங்கள் மாதிரி பொருட்களை சமர்ப்பித்துள்ளன. ஆனாலும் இதுவரையில் எந்தொரு நிறுவனத்துக்கும் இந்த குத்தகை வழங்கப்படவில்லை என்றும் அது தற்போது மதிப்பீட்டு குழுவின் பரிசீலனையில் மட்டும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரினதும் இலங்கை போலீஸ் திணைக்கழகத்தினரும் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் தவறான பிம்பத்தை உருவாக்கும் வகையிலும் இவ்வாறான போலி செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் எச்சரித்துள்ளது. வழக்கு தீர்ப்பு ஒன்றின் பிரதியை வழங்குவதற்காக 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு கோட்ட நீதவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த பணத்தகராறு தொடர்பான வழக்கொன்று சமரசமாக முடிவடைந்ததை அடுத்து அதன் தீர்ப்பு பிரதியை வழங்குவதற்காக சந்தேகநபரான ஊழியர் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி 500 ரூபாய் லஞ்ச பணத்தை கோரியிருக்கிறார். இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் செயற்பட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சந்தேகநபரை கைது செய்திருக்கிறார்கள். மட்டக்குழி ராஜமுனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது.
0: நேற்றிரவு 9:15 அளவில் மட்டக்குழி பெர்கியூஷன் சந்தியில் விபத்து சம்பவித்தது. வத்தளையிலிருந்து அதிவேகத்துடன் பயணித்த கார் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து 2 முச்சக்கர வண்டிகளுடனும் 2 மோட்டார் சைக்கிள்களுடனும் மோதி பிரதேச மக்கள் விரைந்து செயல்பட்டு விபத்தில் காயமடைந்தவர்களை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர்.
3: கார் வரும்போது அவர்தான் முச்சக்கர வண்டியில் மோதினார். வேகமாக வந்து முச்சக்கர வண்டியில் மோதினார். மோதியதன் பின்னர் அந்த 3 முச்சக்கர வண்டிகள் முற்றிலும் சேதமடைந்தன. சிவப்பு நிற முச்சக்கர வண்டி இங்கேயே வந்து கீழே இழுத்துச் செல்லப்பட்டது. அதன் பின்னர் அந்த மோட்டார் சைக்கிளில் இருந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாவம், உண்மையாகவே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இப்படி செய்யக்கூடாது. அவர் வந்து மோதிய வேகத்தில் 2 வாகனங்களும் முற்றிலும் நொறுங்கின.
0: கொழும்பு கிராண்ட் பாஸ், கொழும்பு 15 மற்றும் மட்டுக்குழி பகுதிகளைச் சேர்ந்த 44 மற்றும் 64 வயதுடையவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர்.
3: இந்த பைக் கவிழ்ந்தது. இங்கே ஒருவர் இருந்தார். அவர் உயிருடன் இருந்தாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது எனக்கு தெரியவில்லை. போலீஸ் ஜீப் ஒன்று வந்து அவரை ஏற்றிச் சென்றது. இந்த பைக் எந்த அளவுக்கு மோதி சேதமடைந்திருக்கின்றது என்று கொஞ்சம் பாருங்கள். ஒரு சிறு குழந்தையையும் கை குழந்தையையும் அழைத்து சென்றிருந்தார்கள். அந்த குழந்தை உயிர் தப்பியதாக நான் பார்க்கவோ கேட்கவோ இல்லை. சார், அங்கே பாருங்கள், அந்த மக்களின் நிலைமை, இவர்களின் அன்றாட உணவு.
0: இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மட்டக்குழி பகுதியை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து திருவண்ணாமலை ஈச்சிலம்பெற்று பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார்.
0: திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை பயணித்த மோட்டார் சைக்கிள் லாரி ஒன்றுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. திருகோணமலை தோப்பூரை சேர்ந்த 32 இளைஞரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் ஜனாசா மோதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளின் சாரதி மோதூர் தள வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து பொறியில் சிக்கியிருந்த சிறுத்தையை காப்பாற்ற சென்ற வனவிலங்கு மருத்துவ அதிகாரி அந்த சிறுத்தையின் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்தார். ரத்தனிகல வனவிலங்கு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவரே சிறுத்தை தாக்குதலுக்கு உள்ளானார். சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்த முற்பட்ட போது அது பொறியை உடைத்துக் கொண்டு அவர் மீது பாய்ந்து பின்னர் காட்டுக்குள் தப்பியோடியுள்ளது. அந்த சிறுத்தை பொறியில் சிக்கியிருந்த போதும் அதற்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் காயங்களுக்கு உள்ளான மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். முழு பலத்துடன் இருந்ததால் மட்டுமே அதனால் பொறியை உடைத்துக் கொண்டு தப்பிக்க முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அர்லங்கவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரிழந்த பகுதியில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழந்தார். அர்லங்கவில ருகுணகம பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்திருக்கிறார். அந்த பெண் தனது வீட்டின் முன்பாக நின்றிருந்த வேளையிலே இந்த காட்டு யானை தாக்குதலுக்கு அவர் இலக்காகியதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கட்நாயக்கா விமான நிலையத்தில் தனது மனைவி காணாமல் போய்விட்டதாக பிங்கிரிய காவல் நிலையத்தில் கணவன் முறைப்பாடு செய்திருக்கிறார். பிங்கிரிய பகுதியின் வீர போகுனாவையைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தாயான 39 வயதுடைய பெண்ணே காணாமல் போயிருக்கிறார். காணாமல் போன அந்த பெண் தமரி செவ்வந்திக விஜயசிங்கா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 5:12 அளவில் அவர் தனது கணவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பெண்ணின் உடைமைகள் வீடு திரும்பும் போது தங்கள் 5 பிள்ளைகளுக்கும் சாக்லேட் வாங்கி வருவதாக கூறியிருந்தார். அதன் பிறகு அவர் எங்கே இருக்கின்றார் என்பது குறித்த எந்த தகவலும் இல்லை என்று குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். கட்நாயக்கா விமான நிலையத்தில் காணாமல் போன மனைவியை கணவன் கண்ணீருடன் தேடி அலைந்து வருகிறார். அந்த பெண்ணின் உடைமைகள் காணாமல் போனமை குறித்தும் விமானிய காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் அவர் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு குவைத் நாட்டுக்கு வேலைக்காக சென்றிருந்தார். ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக நாடு திரும்பியிருந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தார்கள். தனது மனைவியை கண்டுபிடிப்பதில் போலீசாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அவசர நடவடிக்கை எடுக்க உதவுமாறு அவரது கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ருகம மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
4: காலி, மாத்தறை, களத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பொருளறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல சில பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவும் வறட்சியான வானிலையினால் மக்கள் மாத்திரமின்றி விலங்குகளும் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோவில் பகுதியில் உள்ள வட்டமடு புல்வெளியில் வசிக்கும் சுமார் 30,000 பசுக்கள் மற்றும் எருமைகள் தண்ணீர் மற்றும் உணவு இன்றி பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன. இதனால் பால் உற்பத்திகளை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் விவசாயிகளின் வருமானமும் பாதிக்கப்பட்டுள்ளது.
2: தொடர்ந்து நீண்ட காலமாக நிலவிய எல்னினோ காலையின் தாக்கம் காரணமாக கடும் வறட்சிக்கு பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். முள்ளிப்பொத்தானை, தம்பலகாமம் உள்ளிட்ட பல இடங்களிலும் சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை மழை பெய்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக நிலவிய கடும் வெப்பம் மற்றும் மழையின்மையால் குடிநீர் பற்றாக்குறை, கிணறுகள் மற்றும் குளங்களில் நீர்மட்டம் குறைதல், விவசாய பயிர்கள் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அந்த பகுதி மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் நீரின்றி பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்த நிலையில் தற்போது பெய்துள்ள கனமழை அவர்களுக்கு ஓரளவு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் நிகழும் மொத்த மரணங்களில் 80% மரணங்கள் தொற்றா நோய்களினாலே ஏற்படுகின்றன என்றும் அவற்றில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோய் ஆகியவை முதன்மையான காரணங்களாக காணப்படுவதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணத்துறை, தொழில்துறை மற்றும் வர்த்தக துறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் வட்டிகலோ எக்ஸ்போ 2026 நிகழ்வானது மட்டக்களப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3வது தடவையாக இடம்பெற உள்ள இந்த கண்காட்சியானது எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் 4ஆம் தேதி வரையான 4 நாட்கள் மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் நடைபெற இருப்பதோடு இதில் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன்பெறுவதோடு இதில் சிறுவர்களுக்கான குதூகல வினோத அம்சங்களும் காணப்பட உள்ளதனால் குடும்ப சகிதம் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று மட்டக்களப்பு வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கொழும்பு சம்மாங்கோடு கதிர்வேலாயுத தேவஸ்தானம், பம்பலப்பட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது.
0: கொழும்பு சம்மங்கோடு ஸ்ரீ கதிர் விநாயக சுவாமி தேவஸ்தானம், பம்பலப்பட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தின் புனராவர்த்தன, அஷ்டபந்தன, ஸ்வர்ணபந்தன, நவகுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இன்று நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை யாகசாலையில் விசேட வழிபாடுகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி இடம்பெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்களின் வேத பாராயணம் இடம்பெற தூமாரி பொழிய பிரதான கும்பங்கள் வீதி பிரதட்சணம் ஆரம்பமானது.
5: ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தார் நாயனாருடைய அகத்திலேதான் அந்த
6: வேணி உரோமம் செலுத்து.
0: இதனையடுத்து ஆலயத்தில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் உள்ளிட்ட ஏனைய கோபுரங்கள் கருப்பு கிரக விமான கலசங்களுக்கான கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. தொடர்ந்து சுப முகூர்த்தத்தில் ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சமூக சீர்திருத்தவாதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான முனாக்கானா ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் சாதி வேற்றுமைகளை அகற்றுவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பௌத்தறிவாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. தமிழகத்தின் மிகப்பெரிய கழகமான திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தவர் பெரியார் என பரவலாக அறியப்படும் ஈவி ராமசாமியின் பிறந்த நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அவரது

0: ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் உயிரோடு இருக்கும் வரை இருள் நம்மை ஆண்டாது பெரியார் ஏற்றிய பௌத்தறிவு சுடர் தலைமுறைகள் கடந்து ஒளிரட்டும் என்று பதிவிட்டிருக்கிறார். அத்துடன் தந்தை பெரியாரின் 148வது பிறந்த நாளையொட்டி பெரியார் சிலைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஆகியோர் மரியாதை செலுத்தினர்.
1: பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியாரினுடைய 148வது பிறந்த நாள் சமூக நிதி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சமூக நிதி நாளாக கொண்டாடப்படுவதோடு அதற்கான உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இதானது தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணா சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் திரு சிலைக்கு அருகாமையிலே அவருடைய திருவுருவப் படம் வைத்திருக்கிறது. அந்த திருவுருவப் படத்திற்கு மலர் திருவி மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அதே போன்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது தந்தை பெரியாருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். தந்தை பெரியாருடைய 148வது பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு சமூக நிதி நாள் என்பதற்கான உறுதிமொழியும் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெரியாருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை அண்ணா சாலை சிம்சன் இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பாக அரசின் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் திமுக சார்பாக திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின், அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக நிதி நாளாக கொண்டாடப்பட வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் இதை நினைவு கூறுவது அவசியம் என்ற அடிப்படையில் தான் சமூக நீதி நாளாக கொண்டாடுவதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இதற்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுகளும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது தந்தை பெரியாருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக அண்ணா அறிவாரன் செல்ல இருக்கிறார். அந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுகவினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களும் பங்கேற்று குறிப்பாக முழக்கங்களை எழுப்பி உறுதிமொழி ஏற்கக்கூடிய வகையில்
0: தொடர்ந்து இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி அவரது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
2: இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வைத்தவர் என்கிற பெருமையை பெற்றுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது தொகுதியான வாரணாசியில் 76வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு முதல்வர் விஜய் ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், சிபிஎஸ் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
3: ஆண்டுகள் முதலமைச்சர், தொடர்ந்து 3 முறை பிரதமர், 36 சர்வதேச விருதுகள் என அரசியல் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் ஆளுமை திறனுக்கான முன்னுதாரணமாக திகழ்பவர் நரேந்திர மோடி. கடந்த 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத் மாநிலம் பத்நகரில் எளிய பொருளாதார பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. இளம் வயதிலேயே சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் சமூக பணிகளில் தனது ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார். 1972ஆம் ஆண்டு முதல் RSSல் தன்னை இணைத்துக் கொண்ட மோடி பரப்புரை பணிகளை தொடங்கி பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தார். மனிதர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் திறமையால் கவனம் பெற்ற மோடி பாஜகவிலும் முக்கியத்துவம் பெறத் தொடங்கினார். 1987ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் பாஜகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற மோடி அகமதாபாத் மாநகராட்சி தேர்தலில் பாஜக முதன்முறையாக வெற்றி கனியை ருசிக்க முக்கிய பங்காற்றினார். அதனைத் தொடர்ந்து 1990ல் நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு அடுத்த முக்கிய கட்சியாக பாஜக உருவெடுத்தது. 1995 குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி வாகை சூடிய நிலையில் அக்கட்சியின் தேசிய செயலாளராக மோடி நியமிக்கப்பட்டார். பின்னர் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பை வகித்த மோடி 1998 மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு பெரும் உழைப்பை செலுத்தினார். இதற்கு கைமேல் பலன் கிடைத்ததைப் போன்று 2001ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் வாஜ்பாயின் அழைப்பை ஏற்று குஜராத் மாநில முதலமைச்சராக மோடி பதவியேற்றார். அரசியல்வாதியாக இருந்த மோடி ஆட்சி நிர்வாகத்தில் அடியெடுத்து வைத்தது அவரது வாழ்வின் முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது.

வருகிறது. தொடர்ந்து 13 ஆண்டுகள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் தலைமை பிரச்சார முகமாக மாறினார். 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற்றதைத் தொடர்ந்து நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்றார்.

0: அதன் பிறகு 2019 2024 என அடுத்தடுத்த மூன்று முறை பிரதமர் அரியணையில் அமர்ந்து அசைக்க முடியாத சக்தியாக மாறினார். நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக பொறுப்பேற்றவர் என்ற சாதனையும் மோடி வசம் சென்றது. அதுமட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இந்திய பிரதமர் என்ற முறையில் நரேந்திர மோடி தவிர்க்க முடியாத தலைவராக பரிணமித்தார். இதுவரை 82 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்ற பிரதமர் மோடிக்கு 36 சர்வதேச விருதுகள் கிட்டியுள்ளன. இன்று தனது 76வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் உலக தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்காத தமிழக வெற்றி கழகத்திடம் கூட்டணி எதற்கு என்று காங்கிரஸ் முன்னாள் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் கூட்டணி குறித்து பேச செல்வ பெருந்தகை யார் என்று காங்கிரஸ் ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி பதிலடி கொடுத்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு கட்சியில் சலசலப்பை இது உருவாக்கியுள்ளது.
2: 2029 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் திரு விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என தாவேகாவினர் கூறி வருகின்றனர். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள நிலையில் திரு ராகுல்காந்திதான் பிரதமர் வேட்பாளர் என அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூரும் ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்காவிட்டால் தாவேகா அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவோம் என அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திரு ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்காதவர்களுடன் எப்படி கூட்டணி அமைக்க முடியும் என திரு செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியதற்கு கூட்டணி குறித்து பேசுவதற்கு அவர் யார் என காங்கிரஸ் எம்பி திரு பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்திருந்தார். இதற்கு தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ள திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என்போர் பக்கம் நின்று கொண்டு திரு ராகுல்காந்திதான் பிரதமர் என சொல்லும் தன்மீது கல்லெறிபவர் தன்னை யார் என கேட்கிறார் என விமர்சித்துள்ளார். திரு ராகுல்காந்தி பிரதமராக வேண்டும் என விரும்பும் காங்கிரஸ் தொண்டன்தான் என்றும் சுயமரியாதையுடன் இந்த மண்ணின் மைந்தன் பூர்வக்குடி என காட்டமாக பதிவிட்டுள்ளார். வடமாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சி மேடையை தண்ணீர் ஊற்றி கழுவி அழுக்கேறிய மதவாத மேட்டுக்குடி மனநிலையின் நீட்சியே தன்னை அறிவுஜீவி என கூறிக்கொள்பவரின் மனநிலை என்றும் திரு செல்வ பெருந்தகை காட்டமாக விமர்சித்து பதிவிட்டுள்ளார். இருவரது வார்த்தை போரால் காங்கிரஸ் கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் சுவாச பாதிப்புகளான இன்ஃபுளுவன்சா, ஏவகை காய்ச்சல், அடினோ வைரஸ், RSV என்ற ரெஸ்பிரட்டரி சிண்டியஸ் வைரஸ், கருணா வைரஸ், சின்னம்பை வைரஸ், கூகைக்கட்டு அம்மை வைரஸ், மிசில்ஸ் வைரஸ் ஆகியவை அதிக அளவில் பரவி வருவதை தொடர்ந்து இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் போலி வெடிகுண்டு மிரட்டல்களை அனுப்ப 500,000 அதிகமான ஜிமெயில் மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கூகுள் நிறுவனத்தை இந்திய காவல்துறை விசாரித்து வருகிறது. குஜராத் காவல்துறை இந்த வாரம் மின்னஞ்சல் கட்டமைப்பு ஒன்றை முறியடித்து இருவரை கைது செய்தது. அதிரடி நடவடிக்கையில் 513,847 ஜிமெயில் கணக்குகளும் அவற்றின் கடவுச்சொற்களும் தெரிய வந்தன. அவை 2022 பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை காணாத அளவு போலி ஜிமெயில் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டதாக குஜராத் இணைய குற்றப்பிரிவின் மூத்த அதிகாரி ரோய்டர்ஸிடம் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு அம்சங்களை மீறி இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவதை தடுக்க கொள்கைகளை மாற்றும்படி கூகுளை கேட்டுக்கொள்ள இருப்பதாக அதிகாரி தெரிவித்தார். செப்டம்பர் 10 குஜராத் அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து விசாரணை தொடங்கியது. அந்த மிரட்டல் பொய்யானது என்பது பின்னர் தெரிய வந்தது. கூகுள் இதுவரை இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. குழந்தைகள் இளைஞர்களை அடிமையாக்கும் சமூக ஊடக தளங்களை ஒழுங்குபடுத்த கொள்கை வகுப்பது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலிக்கிறதா என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
2: சமூக ஊடக தளங்கள் பயனர்களின் கவனத்தை ஈர்க்கவும் தக்க வைக்கவும் மீண்டும் பார்க்க தூண்டவும் எல்லையில்லா வீடியோ ரீல்ஸ்களை காட்டும் அல்காரிதம்களை கொண்டுள்ளதால் அதனை கட்டுப்படுத்த கோரி டெல்லியைச் சேர்ந்த பேராசிரியர் திரு விகாஸ் கத்தூரியா என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். செல்போனில் ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ என அவரவர் ரசனைக்கு ஏற்றபடி பதிவுகளை சமூக ஊடகங்கள் தானாகவே வழங்கி வருவதாகவும், இதனால் 18 முதல் 24 வயதுடைய இளம் பருவத்தினர் தினமும் 2 மணி நேரத்திற்கு மேலாக சமூக ஊடகங்களில் செலவிடுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறு செல்போன் மூலம் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுவது 15 வயதினரிடையே தற்கொலை எண்ணம் மற்றும் மனச்சோர்வை அதிகரிப்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இந்த அடிமைப்படுத்தும் தொழில்நுட்பத்தை ஆராய்ந்து பாதுகாப்பு வழிமுறைகளை அரசுக்கு பரிந்துரைத்து நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என தனது மனுவில் கூறியிருந்தார். மேலும் இந்திய இளைஞர்களின் நலன் பாதுகாப்புக்காக சமூக ஊடக நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு நிதின் வாசுதேவ் சம்ப்ரே, திரு அமித் சர்மா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இது அரசின் கொள்கை முடிவு சார்ந்த விஷயம் என்பதால் மத்திய அரசு கொள்கை வகுப்பது குறித்து பரிசீலித்து வருகிறதா என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கின் விசாரணையை 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர்.
1: தொடர்ந்து யுபிஐ வணிக பண பரிமாற்றத்துக்கு கட்டணம் நிர்ணயித்த மத்திய அரசின் முடிவுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
3: பணமில்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் 2016 ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி சோதனை அடிப்படையில் யுபிஐ அறிமுகம் செய்யப்பட்டது. தொடக்கத்தில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு அதிகரிக்க தொடங்கின. தற்போது நாள் ஒன்றுக்கு சுமார் 83 கோடி பரிவர்த்தனைகள் செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேநீர் கடை, பூக்கடை, காய்கறி கடை தொடங்கி பெருநிறுவனங்களும் யுபிஐயை பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 2000 ரூபாய்க்கு மேல் நடக்கும் குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைகளுக்கு 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த கட்டண வசூலிப்புக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் கட்டண விதிப்பு முறை பொதுமக்கள் மீதுதான் சுமையை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா கூறியுள்ளார்.
4: பொதுமக்கள்கிட்ட வாங்கக்கூடாது, வியாபாரிகள் தான் தர வேண்டும் என்று அரசு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, பொதுமக்கள் இப்படிலாம் நம்ம மேல கட்டணம் வைக்கிறாங்களோ என்று அவங்க எதிர்ப்பை பண்ணுவாங்க இருப்பதற்காக வியாபாரிகள் என்று எங்க தலைவர் சுமையை தூக்குறாங்க. ஆனால் வியாபாரிகள் சுமையை சுமப்பது வந்து எவ்வளவு என்பது அரசுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சுமைக்கு மேல சுமை வரும்போது நாங்க யார்ட்ட இறக்கி வைப்போம்? அந்த சுமையை பொதுமக்கள் தலைவர் இறக்கி வைப்போம்.
3: டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் நிர்ணயித்துள்ளது வணிகர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வணிகர்கள் கூறியுள்ளனர். வணிக பயன்பாட்டுக்கு என்று கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் இது மறைமுகமாக விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
5: இது எப்படி இருக்குன்னா, பொதுவா அந்த ஏடிஎம் கட்டணம் சொல்லும் போது யாருனாலும் எப்பனாலும் எடுத்துக்கிடலாம், நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி அதை ஒரு மக்கள் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 5 மாசத்துக்கு 5 பரிவர்த்தனைக்கு மேல் கட்டணங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த யுபிஐ உள்ள கொண்டு வரும்போது அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, மக்களுக்கு இது ஒரு வசதியான முறை, இதனால மக்கள் நிறைய பயன்பெறுவாங்க அப்படின்னு இது ஒரு பழக்கத்துக்கு உண்டாக்கி இன்னைக்கு எல்லா பொதுமக்களும் இதைத்தான் பழகிருக்காங்க. இன்னைக்கு யாரும் பணத்துக்கு எடுத்துட்டு போறது இல்லை. அப்படிங்கும் போது இது அவங்களுக்கு கூடுதலான ஒரு சுமை.
3: இந்நிலையில் யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து வழக்கறிஞர் திரு அஞ்சன் தத்தா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில், கட்டணம் வசூலிக்கும் முடிவு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய கட்டணம் வணிகர் மீது விதிக்கப்பட்டாலும் வணிகர்கள் இறுதியில் அந்த சுமையை பொதுமக்கள் மீதுதான் சுமத்துவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே அமெரிக்க அரசு கொடுத்த நெருக்குதல் காரணமாகத்தான் இந்த கட்டணம் வசூலிக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சகம் மறுத்துள்ளது. எந்த ஒரு வெளிநாட்டு அழுத்தமும் இல்லை என்றும் முற்றிலும் சுதந்திரமாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவின் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டாக் நிறுவனர் ஜாங் கிமிங் முதலிடம் பிடித்திருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த புளும்பர்க் உலக பணக்காரர்களின் பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. இதில் ஆசிய பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இந்தியாவின் கௌதம் அதானி தொடர்ந்து இடம் பிடித்து வந்தார். தற்போது அதானியை பின்னுக்கு தள்ளி டிக்டாக் செயலியின் நிறுவனரான ஜாங் கிமிங் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். டிக்டாக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் நிறுவன உரிமையாளரான ஜாங் கிமிங் முதல் முறையாக ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச்சில் அவரது சொத்து மதிப்பு 13 பில்லியன் டாலராக இருந்த நிலையில் 7 ஆண்டுகளில் அது 105 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. பட்டான்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சி மட்டுமன்றி டூபாவோ சிடான்ஸ் என்கின்ற ஏஐ கருவிகளை உருவாக்கி ஏஐ துறையில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியதால் அவரது இந்த பிரமாண்டமான வளர்ச்சி சாத்தியமாகியுள்ளது. சமீபத்திய ஆசிய பணக்காரர்கள் தரவரிசையில் கௌதம் அதானியை யாங் பின்னுக்கு தள்ளியது செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் நுகர்வோர் தளங்களின் செல்வாக்கு உலகளவில் அதிகரித்துள்ளதை இது காட்டுகிறது. டிக்டாக் நிறுவனமும் இவரது வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பல நாடுகளில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டாலும் அதன் உலகளாவிய பயன்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு முதலீடு போன்றவை அவரை பெரும் பணக்காரராக மாற்றியிருக்கிறது. ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் முன்பே சீனாவின் மிகப்பெரிய பணக்காரராக ஜாங் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அரபிக் கடலில் இந்திய கடற்படை கப்பல் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய விவகாரத்தில் அந்த நாட்டு பொறுப்பு தூதர் சாத் வாரியாச்சை நேரில் அழைத்து இந்தியா நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தது.
3: ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் 2025 ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது. இதில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்கள் அழிக்கப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து இரு நாடுகள் இடையிலான உறவு மேலும் சிக்கலானது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சர்வதேச கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்தியாவின் போர்க்கப்பலை நோக்கி பாகிஸ்தானின் PNS ஹுனைன் என்ற போர்க்கப்பல் அதிவேகமாக வந்த நிலையில் கடல்சார் அவசர தொடர்பு அலைவரிசையான சேலஞ்சர் 16 மூலம் இந்திய தரப்பில் தொடர்ந்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. எனினும் அதை கண்டுகொள்ளாமல் வந்த பாகிஸ்தான் கப்பல் இந்திய போர்க்கப்பல் மீது உரசியபடி வேகமாக சென்றது. இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடற்படையினர் பாகிஸ்தான் கப்பலுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடுத்ததாகவும் பதிலடி தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் இந்திய கப்பலுக்கோ நமது கடற்படை வீரர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாகிஸ்தானிய போர்க்கப்பல் சேதமடைந்ததாகவும் இதனால் கராச்சி துறைமுகத்திற்கு உடனடியாக திரும்பிச் சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக பொறுப்பாளர் ஷாத் அகமது வாரிசை நேரில் வரவழைத்து தமது கடும் கண்டனத்தை தெரிவித்தது. மேலும் பாகிஸ்தான் அரசிடம் கண்டனத்தை பதிவு செய்யுமாறு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராணுவ பயிற்சிகள் மற்றும் நடமாட்டங்கள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே 1991ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் விதி N10 படி பரஸ்பர ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்கனவே பதற்றம் நிலவும் சூழலில் இந்த கப்பல் மோதல் சம்பவம் பரபரப்பை அதிகரித்துள்ளது.
1: தொடர்ந்து இந்தியா மீது 100% வரி விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் வழங்கும் புதிய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
3: உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. உக்ரைனுக்கு எதிரான இந்த போரில் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் நிதி ஆதாரங்களை தடுத்தல் மற்றும் எரிசக்தி வர்த்தகத்தை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என எச்சரித்தார். இந்த வரி விதிப்பை உறுதி செய்வதற்காக ட்ரம்புக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா லின்சேவோ கிரஹாம் ரஷ்யா மற்றும் ஈரான் தடை சட்டம் 2026 என்ற பெயரில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் சபையில் தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 262 வாக்குகளும் எதிராக 159 வாக்குகளும் பதிவாகின. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா அதிபர் டிரம்பின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர் ஒப்புதல் அளித்த பின் சட்டம் அமலுக்கு வரும். 100% வரி விதிக்கும் மசோதா நிறைவேறியதன் மூலம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வரி விதிப்பு அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன. அதே சமயம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதன் மூலம் டிரம்புக்கு வர்த்தக மற்றும் பொருளாதாரத்துறையில் அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை வழங்கிவிடுமோ என்று அவரது சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த MPக்கள் தனிப்பட்ட முறையில் கவலை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் நவம்பரில் நடைபெற உள்ள இடைக்கால தேர்தலுக்கு ஒரு மாதமே உள்ள நிலையில் டிரம்பின் அதிரடி நடவடிக்கை வாக்காளர்களிடையே எதிரொலித்து தோல்வியடைய நேரிடுமோ என்ற அச்சமும் அவர்களிடையே எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது.
1: தொடர்ந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவை வளாகம் அமைக்க மீனவர்களிடையே கடும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் அரசின் திட்டத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பட்டினப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார மீனவ பகுதிகளில் உள்ள தமிழக வெற்றி கழக கொடி கம்பங்களில் இருந்த கொடிகளை அந்த பகுதி மக்கள் அகற்றிவிட்டார்கள். வீடுகள் மற்றும் படகுகளில் வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழக கொடிகளையும் அகற்றியுள்ளார்கள். புதிய தலைமைச் செயலக திட்டத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழக அரசு மீது உருவாகியுள்ள எதிர்ப்பின் வெளிப்பாடாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது.
3: பட்டினப்பாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு எதிரே சுமார் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவை வளாகம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது முதலே பட்டினப்பாக்கம், முள்ளிக்குப்பம், முள்ளி மாநகர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்பட்டால் 20 பள்ளிகள் மட்டுமின்றி மீனவர்களின் பூர்வீக குடியிருப்பு உரிமை மற்றும் பாரம்பரிய மீன்பிடி வாழ்வாதாரம் அழிந்து போகும் என்பதால் நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. தாவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக மீனவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் படகுகளில் தாவேக்கா கொடியை கட்டியிருந்த மீனவர்கள் படகுகள் மற்றும் வீடுகளில் தற்போது கருப்பு கொடியை ஏற்றியுள்ளனர்.
6: இந்த தலைமை செயலகம் கட்டக்கூடாது, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அவர் கெடுக்க கூடாது. ஏழைகளுக்காக தானே அவர் வந்தாரு, ஏழைகளுக்கு ஏழைகளை வாழ வைக்கணும்னு நினைச்சு இது கட்டாது விட்டாலே போதும். எங்களை இப்படியே விட்டுருங்க, எங்களுக்கு நீங்க வீட்டை கட்டித்தரேன்றீங்க, தட்டி எதுவுமே தர தேவையில்லை, எங்களை இப்படியே விட்டுருங்க, நாங்களே வாழ்ந்து போறோம். கரண்ட் பில் கம்மி பண்றீங்க, கரண்ட் பில்லே ஏத்துட்டீங்க, மீனவர்களுக்கு காசு பண்ணுங்க, அதுவும் போடல, அதுவும் கம்மி தான் கிடக்கணும். திருப்பி இதுல இதுல கை வச்சு நாங்க எப்படி சும்மா இருப்போம்? யார் எந்த மீனவரும் நாங்க சும்மா விட மாட்டோம், எல்லாருமே நாங்க போராடிதான் இருப்போம்.
3: புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என மீனவ அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அரசாணையை அரசு திரும்பப் பெறாவிட்டால் 56 மீனவ கிராமங்களையும் ஒன்றிணைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனிடையே பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைக்கும் திட்டத்தை உடனே கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை மறுநாள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அறிவித்துள்ளார். பாமக தலைவர் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டில் உலகளவில் இந்தியா தொடர்ந்து 131வது இடத்தில் நீடிக்கிறது. பாலின இடைவெளி குறியீடு என்பது ஆண்கள் பெண்களுக்கு இடையான சமநிலையை அல்லது இடைவெளியை குறிப்பதாகும். இதை சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலக பொருளாதார மன்றம் ஆண்டுதோறும் வெளியிடும். அதன்படி தற்போது உலக பொருளாதார மன்றம் 2026ஆம் ஆண்டுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் மொத்தம் 145 நாடுகள் ஆண் பெண் பாலின இடைவெளி குறியீட்டை அடிப்படையாக வைத்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகளான ஐஸ்லாந்து, பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. நபிபியா, பிரிட்டன், நியூசிலாந்து, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அயர்லாந்து ஆகிய நாடுகள் 4 முதல் 10 வரையிலான இடங்களில் உள்ளன. ஆஸ்திரேலியா முதல் முறையாக முதல் 10 இடங்களுக்குள் வந்திருக்கிறது. இந்தியா கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 131வது இடத்தில் நீடிக்கிறது. இந்தியாவுக்கு பின்னர் 14 நாடுகள் உள்ளன, அதாவது பப்புவா நியூகினியா, குவைத், ஓமான், கத்தார், தஜிகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து, மொரோக்கோ, மாலி, அல்ஜீரியா, ஹொங்கோ உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. சாட் நாடு கடைசி இடத்தில் உள்ளது. ஈரானும் பாகிஸ்தானும் 143வது 144வது இடங்களை வகிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டில் கடந்த 2006ஆம் ஆண்டு நிலவரத்துடன் ஒப்பிடும் போது தற்போது நிலைமை மேம்பட்டுள்ளது. பாலின இடைவெளி விகிதம் 4.3% முன்னேற்றம் கண்டுள்ளது. தொழில் மற்றும் தொழில்நுட்ப பணிகளில் 2 மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 2006 26.6% இருந்த இந்த அளவு 2026 49.9% அதிகரித்துள்ளது. மக்கள் பிரதிகள், மூத்த அதிகாரிகள், மேலாளர்கள் போன்ற பதவிகளிலும் 2006ஆம் ஆண்டு நிலவரத்துடன் ஒப்பிடும் போது தற்போது 10% புள்ளிகள் மேம்பட்டுள்ளது. கல்வி தகுதி சார்ந்த துணை குறியீட்டில் இந்தியா 96.6% மதிப்பெண்ணை பதிவு செய்துள்ளது. ஆனாலும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது 0.5% குறைவாகும். ஆரோக்கியம் மற்றும் உயிர்வாழ்வு தொடர்பான பிரிவில் இந்தியா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேற்றம் கண்டு 95.6% சமநிலையை எட்டியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பிரதித்துவத்தை எடுத்துக்கொண்டால் 2026 ஆம் ஆண்டில் பாலின இடைவெளி 16.1% குறைக்கப்பட்டுள்ளது. இது 2006 ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது 7% அதிகமாகும். பொருளாதாரத்தில் உலகளவில் பெண்களின் பங்களிப்பு 2022 மிக அதிகமாக இருந்தது. அது தற்போது 2016 ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வளாக உள்கட்டமைப்பின் மோசமான பராமரிப்பு மாணவர்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்துவதாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்கம் நேற்று குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் வளாகத்தில் உள்ள அனைத்து விடுதிகள் மற்றும் கட்டிடங்களுக்கு கட்டமைப்பு தணிக்கை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அது விடுத்திருக்கிறது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் 44,000 இடங்கள் காலியாக உள்ளதாக தமிழ்நாடு அறிவித்துள்ளது.
3: அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற 422 பொறியியல் கல்லூரிகளில் உள்ள சுமார் 267,000 இடங்களில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள 195,895 இடங்களுக்கான கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு நடத்தியது. இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த 236,017 மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு கடந்த ஜூலை மாதம் கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கியது. இந்த ஆண்டு கலந்தாய்வில் 77.17% இடங்கள் நிரம்பியுள்ளன. 44,726 இடங்கள் காலியாக உள்ளது. சென்ற ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 3% இடங்கள் குறைவாகவே மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது.
7: ஜெனரல் 92.5ல 0% ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல 100% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன்ல ஃபில் ஆயிருக்கு. அப்போ கல்லூரியினுடைய தரம் எப்படி இருக்கு என்றே தெரியாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள போன மாணவர்கள் கல்லூரிகள்ல சேர்ந்து இருக்கிறதுனால அவர்களது வாழ்க்கை எப்படி பின்னாட்களில் இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன்.
3: இந்த ஆண்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ உள்ளிட்ட கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளில் சுமார் 94,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். மாணவர்களின் அடுத்த கட்ட விருப்பமாக இசிஇ பாடப்பிரிவில் சுமார் 28,364 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர்.
1: தொடர்ந்து பாலிவுட் திரை பிரபலங்களின் மேலாளராக கடமையாற்றிய திசா சாலியனின் மர்ம மரணம் தொடர்பாக உத்தவ் சிவசேனா பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரேயின் மகனும் அந்த கட்சியின் சட்டசபை உறுப்பினருமான ஆதித்ய தாக்கரே மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது அந்த மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் முன்னாள் மேலாளராக பணியாற்றிய திசா சாலியன் 2020 ஆம் ஆண்டு மும்பை மாலாடு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 12வது மாடியில் இருந்து விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் இறந்த சில நாட்களில் நடிகர் சுஷாந்த் சிங்கும் மரணமடைந்ததால் இந்த இரு மரணங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பரபரப்பாக பேசப்பட்டது. எனினும் திரு உத்தவ் தாக்கரே அப்போது முதலமைச்சராக இருந்த நிலையில் அது இயற்கையான மரணம் என்று வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. பின்னர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுமம் திசா சாலியனின் மரணத்தில் எந்தவித குற்றச்செயலும் நடந்ததாக தெரியவில்லை என்று தெரிவித்தது. இந்நிலையில் திசா சாலியனின் தந்தை திரு சதீஷ் சாலியன் தனது மகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் அப்போதைய அதிகார வர்க்கத்தினர் உண்மைகளை மறைக்க முயன்றதாகவும் கூறி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மும்பை போலீசாரின் விசாரணையில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த கடந்த 2ஆம் தேதி உத்தரவிட்டனர். இதையடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணையை சிபிஐ துவக்கியுள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் திரு ஆதித்ய தாக்கரே, திரு உத்தவ் தாக்கரே, சுஷாந்தின் காதலியும் நடிகையுமான ரியா சக்கரவர்த்தி, அவருடைய சகோதரரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான சச்சின் வாஸ், மும்பை முன்னாள் காவல் ஆணையர் பரம்பீர் சிங் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தம்மீது வழக்கு பதிவு செய்துள்ளது குறித்து எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ள திரு ஆதித்ய தாக்கரே, திசா சாலியன் யாரென்றே தமக்கு தெரியாது என்றும் அவரை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று கூறியுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக தனிப்பட்ட பகையின் காரணமாகவும் அரசியல் உள்நோக்கத்துடனும் தனது பெயரை களங்கப்படுத்த எந்தவித ஆதாரமும் இன்றி தனது வழக்கில் பெயரை இணைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: தெலுங்கானா படஞ்சேரு பகுதியில் விநாயகர் சிலைகளை குளத்தில் கரைக்க சென்ற ஆச்சிரமத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். 2 மாணவர்கள் தப்பித்து ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள்.
3: முந்தைய திமுக ஆட்சியில் கோயில் நிதி மற்றும் உபயதாரர் நிதி என 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு திருப்பணிகள், 35 கோடியில் வீர வசந்தராயர் மண்டப சீரமைப்பு பணிகள் என மொத்தம் 63 கோடி ரூபாயில் பணிகள் நடைபெற்று கடந்த 10ஆம் தேதி நிறைவடைந்தன. இதையடுத்து கோயில் குடமுழுக்கு விழா காலை 7:40 தொடங்கி 8:10 வரை நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தால் மதுரை நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் வெறும் 11,000 பேருக்கு மட்டுமே அறநிலையத்துறை சார்பில் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. கோயிலின் மேற்கு வாசல் வழியாக காலை 10 மணிக்கு பிறகு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே மேற்கு மாசி வீதியில் பக்தர்கள் வருகை தர தொடங்கியுள்ளனர். இதனிடையே தமிழர்களின் ஆன்மீகம், கலை, பண்பாடு, கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமைகளை பறைசாற்றி நிற்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்புடன் நடைபெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என முதலமைச்சர் திரு விஜய் தமது எக்ஸ் வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் வியாபாரிகள் இணைந்து இனிப்பு குடிநீர் வழங்கி வரவேற்றிருந்தார்கள். இந்தியாவில் மொத்த வெங்காய விலை கடந்த 9 நாட்களில் 9% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் வளர்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முக்கியமாக பங்காற்றி வருவதாக சர்வதேச நிதியத்தின் துணை இயக்குநர் நிஜல் ஆண்ட்ரூ கிளாக் தெரிவித்திருக்கிறார். 2 வார கால பயணமாக இந்தியாவுக்கு கடந்த வாரம் சென்ற அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா, நீதி ஆயோக் துணைத் தலைவர் அசோக் குமார் லக்ரி உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். தனது பயணம் குறித்து அவர் கூறுகையில், உலகில் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு வலுவாக உள்ளது. பொருளாதார கொள்கைகளும் சிறப்பாக வகுக்கப்படுகின்றன. உலகை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வலிமை இந்தியாவுக்கு உள்ளது. இந்தியாவின் வளர்ச்சியில் சர்வதேச நிதியமும் தொடர்ந்து பங்களித்து வருகிறது. சர்வதேச அளவில் பல்வேறு போர்கள், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பொருளாதார ஸ்திரமற்ற நிலை குறித்தும் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் எனது இந்திய பயணத்தின் போது விவாதங்கள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா தனது அண்ட நாடுகள் பலவற்றுக்கு பல்வேறு உதவிகளை அளித்து வருகிறது. இதன் மூலம் அந்த நாடுகளும் பொருளாதாரத்தில் பங்களிக்கின்றன. இதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்தியாவில் தனியார் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்தியாவின் திறன் வாய்ந்த பணியாளர்கள் அதிகம் உருவாகி வருவதால் தகவல் தொழில்நுட்பம் உற்பத்தி துறையில் அதன் செயல்திறன் சிறப்பாக மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆட்கொல்லி புலியை பிடிக்க வனத்துறையினர் வைத்த கூண்டில் எதிர்பாராத விதமாக சிறுத்தை சிக்கியது.
2: ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 4ஆம் நம்பர் பகுதியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பாலகிருஷ்ணன் என்பவரையும், 21ஆம் தேதி அதே பகுதியில் ரவிச்சந்திரன் என்பவரையும் புலி தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆட்கொல்லி புலியை பிடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியதை அடுத்து வனத்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி மட்டுமின்றி முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் 244 அதிநவீன தானியங்கி கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புலியை பிடிக்க ஏற்கனவே 13 கூண்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 2 கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் லாரன்ஸ்டன் எஸ்டேட் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டு ஒன்றில் புலிக்கு பதிலாக சிறுத்தை ஒன்று சிக்கியது. இதனைக் கண்டு பொதுமக்களும் வனத்துறையினரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து கூண்டில் இருந்த சிறுத்தையை பத்திரமாக மீட்ட வனத்துறையினர் அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டுள்ளனர். அதே நேரத்தில் புலியை பிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
1: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,080 ரூபாவுக்கும், கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொடர்பாக கூடுதல் வழிகாட்டு நெறிமுறை தேவையில்லை என்று மூன்று முன்னணி நிறுவனங்கள் கூறியிருக்கின்றன. இந்த துறை தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் என்று ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாம் ஆல்ட்மேன், நிவிதியாவின் ஜேன்சன் குவான், மெட்டாவின் மார்க் ஜக்கர்பர்க் இவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த தொழில்நுட்பம் பொதுவாக மேற்பட்டு வருவது குறித்து கவலைகளை சட்ஜிபிடி தொழில்நுட்பத்தை உருவாக்கிய ஓபன் ஏ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் வெளியிட்டுள்ளார்.
8: நாங்கள் சரியானதை செய்ய போகிறோம் என்பதை உலகம் நம்ப வேண்டும். ஏனென்றால் அதுதான் சரியானது என்பதாலும் அதன் தீவிரத்தை நாங்கள் உணர்ந்திருப்பதாலும் அவ்வாறு செய்ய இருக்கிறோம். எங்கள் துறையினர் ஒன்றாக இணைந்து பரஸ்பரம் ஒருங்கிணைந்து இதை பாதுகாப்பாக செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் போட்டியில் உள்ள வணிக ரீதியான அழுத்தங்கள் காரணமாக ஏதேனும் ஒரு நிறுவனமோ அல்லது சில நாடுகளோ சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் போகலாம். அப்போது மக்கள் அச்சப்படக்கூடும் என்று நான் நினைக்கிறேன்.
1: இந்த நேரத்தில் செயற்கை நுண்ணறிவின் ஆபத்து என்பது அணு ஆயுதங்களை விட அதிகமாக இருக்கும் என்று சாம்டெக்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டிரம்பின் முன்னாள் ஆலோசகர் சீப் பெனன் இது தொடர்பாக தெரிவிக்கையில்,
9: இது ஒரு உளவியல் நடவடிக்கை என்று கூறி ஆபத்தை மறைக்க அவர்கள் முயன்றுள்ளனர். அதே நேரத்தில் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்கவும் அந்த உளவியல் நடவடிக்கையே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எதிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய நிதி மீட்பு நடவடிக்கைகள் உட்பட அனைத்து அபாயத்தையும் அமெரிக்க மக்கள் மீது சுமத்த வேண்டும். ஆனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்.
1: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் ஏஐ தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப நிறுவன தலைவர்கள் முன்வைத்த அக்கறைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிராகரித்த பிறகு குட்ரஸின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. அதிவேக வளர்ச்சி கண்டு வரும் ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை புறக்கணிக்க கூடாதென்றார் அவர். ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவது பற்றி உலக தலைவர்களுடன் கலந்து தான் பேச இருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்தில் குணப்படுத்த முடியாத மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆயுளை நீடிக்கும் மருந்து தேசிய சுகாதார சேவை மூலம் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கும் மருந்து தயாரிப்பாளர்களுக்கும் இடையே இடம்பெற்ற வெற்றிகரமான கலந்துரையாடலை தொடர்ந்து ஏசியா டூ குறைவான முற்றிய மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்டுக்கு சுமார் 1000 பெண்கள் இன்று இந்த மருந்தை பெற முடியும் என்று தேசிய சுகாதார சேவை குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்தில் வருடாந்தம் கண்டறியப்படும் 60,000 புதிய மார்பக புற்றுநோய் பாதிப்புகளில் 1/7 ஒருவருக்கு கேற்று மார்பக புற்றுநோய் ஏற்படுவதாக தேசிய சுகாதார சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. மருத்துவ பரிசோதனைகள் சாதாரண கீமோ தெரப்பியுடன் ஒப்பிடும் போது என்கட் மருந்து நோய் முன்னேற்றம் இல்லா சராசரி உயிர்வாழும் காலத்தை 5.1 மாதங்களிலிருந்து 9.9 மாதங்களாக, அதாவது கிட்டத்தட்ட 2x உயர்த்தியுள்ளதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் இறந்தார்கள். அவர்களில் 5 பேர் சிறுவர்கள், 100 அதிகமானோரை காணவில்லை. அந்த 6 மாடி கட்டடம் காசா சிட்டியின் தால் அல் காவா பகுதியில் இருந்தது. ஒவ்வொரு மாடியிலும் 4 வீடுகள் இருந்தன. 2024 ஆண்டில் அது பலமுறை தாக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலும் அது தாக்குதலுக்கு இலக்கானது. கட்டடத்துக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தங்குவதற்கு வீடோ கூடாரமோ இல்லாததால் குடியிருப்பாளர்கள் வேறு வழியின்றி கட்டடத்துக்கு சென்றார்கள். காசாவில் பெரும்பாலான கட்டடங்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சேதமடைந்தன அல்லது அழிக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 2000 கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக காசாவின் குடிமை தற்காப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறும் எமனின் ஹவுதி குழு மெக்காவை நோக்கி பறந்த ட்ரோனை தாங்கள் இடமறித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தொடர் நிலையில் எமனில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வழித்தடம் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள்.
8: ஹூத்திகளுக்கும் சவுதிகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் தொடங்கியுள்ளது. 2015 முதல் 2022 வரை 7 ஆண்டுகள் இருதரப்புக்கும் இடையே போர் நடைபெற்றது. அதன் பிறகு ஒருவித நிலையற்ற போர் நிறுத்தம் நீடித்து வந்தது. ஹூத்திகள் விரும்பக்கூடிய ஒன்று சவுதிகளிடம் இருக்கிறது, அதுதான் பணம். அதே நேரத்தில் ஈரானின் ஆதரவை பெறும் ஹூத்திகள் ஈரானின் கூட்டாளிகளாக இருந்தாலும் ஈரானின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் குழு அல்ல. இந்த வேறுபாடு முக்கியமானது. ஈரான் சொல்வதையெல்லாம் ஹூத்திகள் அவசியம் அப்படியே செய்ய வேண்டும் என்பதில்லை. இருந்தாலும் இருதரப்புக்கும் இடையிலான நெருக்கமான உறவை தெளிவாக பார்க்க முடிகிறது. அமெரிக்க கடற்படை ஈரானின் வளைகுடா துறைமுகங்களை முற்றுகையிட்டு அதன் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்து வருவதால் ஈரான் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஈரானின் அணுகுமுறை, நீங்கள் இத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் தங்களால் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த முடியும் என்பதாக இருக்கிறது.
1: தொடர்ந்து ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2000 பவுண்ட் 907 கிலோகிராம் எடையுள்ள 40,000 ஆயுத தொகுப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. காசாவில் பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் காரணமாக பைடன் நிர்வாகம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆயுத தொகுப்புகளின் விநியோகத்தை நிறுத்தி வைத்திருந்தார். அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சக்தி வாய்ந்த 2000 பவுண்ட் எடையுள்ள 40,000 குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. 2.8 பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஆயுத தொகுப்பில் மொத்தம் 40,000 குண்டுகள், 20,000 MK-84 மற்றும் 20,000 PLU-117 ரகங்கள் அடங்கும் என்று பேர் தெரிவிக்க விரும்பாத 2 அமெரிக்க அதிகாரிகளும் இந்த திட்டம் குறித்து அறிந்த ஒருவரும் தெரிவித்தார்கள். ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. இந்த ஆயுதங்கள் அமெரிக்க வரி செலுத்துவோரின் நிதியை கொண்டு வாங்கப்பட இருக்கிறது. அதாவது அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணம் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு அந்த பணத்தை கொண்டு இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து ஆயுத தொகுப்புகளை வாங்கும் முறையாகும். இஸ்ரேலின் ராணுவ திறனை மேம்படுத்துவதற்காக டிரம்ப் நிர்வாகம் எடுத்து வரும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் ஒன்றாகவே இந்த ஆயுத விற்பனை அமைந்துள்ளது. காசாவில் நிலவும் மோதலால் 1,000,000+ பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் அந்த பகுதி பெருமளவில் சிதைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதிலும் இஸ்ரேலால் வன்முறை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வரும் சூழலில் இந்த ஆயுத தொகுப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசாவில் போரை தொடங்கியதிலிருந்து இந்த தனிமைப்படுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக ஆகியோருக்கு இடையிலான உறவில் சில விரிசல்கள், குறிப்பாக பிப்ரவரியில் ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இருந்த போதிலும் அவை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியின் நெருக்கத்தை தடுக்கவில்லை என்பதை இந்த ஆயுத தொகுப்பு விற்பனை உணர்த்துகிறது. பல ஆண்டுகளாக நெத்தனியாகுவுடனான டிரம்பின் உறவு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருந்து வந்தது. ஜூலை மாதம் வெள்ள மாளிகையில் நடைபெற்ற சந்திப்புக்கு முன்னதாக ஈரான் தொடர்பான மோதல் விவகாரத்தில் நெத்தனியாகு மீது டிரம்ப் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். 2024 பைடன் நிர்வாகம் இந்த குண்டுகளின் ஒரு தொகுப்பு விநியோகத்தை நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற போது அந்த தடையை நீக்கினார். கடந்த ஆண்டு டிரம்ப் நிர்வாகம் வழக்கமான நாடாளுமன்ற ஆய்வு நடைமுறையை தவிர்த்துவிட்டு 35,500 மேற்பட்ட குண்டுகள் அடங்கிய சுமார் $3 பில்லியன் மதிப்பிலான ஆயுத தொகுப்பு விநியோகத்துக்கு இஸ்ரேலுடன் ஒப்புதல் அளித்தது. அதன் பின்னர் ஜனவரி மாதத்தில் மொத்தம் 6.67 பில்லியன் மதிப்பிலான புதிய ஆயுத விற்பனை தொகுப்புக்கும் இஸ்ரேலுக்கு அந்த நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2000 பவுண்ட் எடை கொண்ட இந்த ஆயுத தொகுப்புகளில் பல வகைகள் உள்ளன. சில நிலத்தடி இலக்குகளை ஆழமாக ஊடுருவி தாக்கும் வகையிலும் மற்றவை தரைக்கு மேலே வடித்து பரவலான சேதத்தை ஏற்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காசாவில் எந்த வகையான குண்டுகள் மற்றும் பீரங்கி தாக்குதல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து இஸ்ரேலிய ராணுவம் மிக குறைந்த தகவல்களை அளித்திருந்தாலும் தாக்குதல் காட்சிகள் மற்றும் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட வெடிபொருள் சிதறல்களை ஆய்வு செய்யும் நிபுணர்கள் அங்கு அமெரிக்க தயாரிப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவே கருதுகிறார்கள். ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்திய சுரங்கப்பாதை வலையமைப்பை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இவை பயன்படுத்தப்பட்டாலும் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளிலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. அக்டோபர் மாதம் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவில் தீவிரமான சண்டைகள் குறைந்திருந்தாலும் இஸ்ரேல் அந்த பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் செவ்வாய்க்கிழமை வரை இரவு நேரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களும் அடங்கும். இந்த தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்லும் முயற்சியாகவும் தாக்குதல்களை குறைக்குமாறு இஸ்ரேலை கேட்டுக் கொள்ளவும் டிரம்பின் மருமகனும் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான முக்கிய மத்தியஸ்தருமான ஜெரால்ட் குஷ்னர் கடந்த மாதம் நெத்தனியாகுவே சந்தித்திருந்த நிலையிலும் இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன. போராளி குழுக்கள் இஸ்ரேலிய படைகள் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. அந்த தாக்குதல்களும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறைகளுக்கு பதிலடியாகவே தங்கள் தாக்குதல்கள் அமைந்திருந்ததாக இஸ்ரேல் கூறுகிறது. 2023 அக்டோபர் 7 தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 251 பேர் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசாவில் நடத்திய தாக்குதல்களில் 73,264 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு கொல்லப்பட்டவர்களும் அடங்குகின்றார்கள். ஈரானுடனான போரினால் ஆயுத பற்றாக்குறையும் மறு விநியோகத்தில் ஒரு தேக்க நிலையும் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறுகிறது. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க கொள்முதல் மற்றும் உற்பத்தியை நெறிப்படுத்தும் பணியில் பென்டகன் தற்போது ஈடுபட்டுள்ளதாக புதிய அறிக்கையொன்று தெரிவிக்கிறது.
10: ஈரான் போர் காரணமாக அமெரிக்க ராணுவம் ஆயுதங்கள் தொடர்பான உத்திசார் பற்றாக்குறைகளை எதிர்கொண்டு வருவது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையின் கண்காணிப்பு அமைப்பாக செயல்படும் பென்டகனின் தலைமை ஆய்வாளர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஆயுத பற்றாக்குறைகளை உறுதிப்படுத்துவதோடு அதற்கு தேவையான பொருட்கள் மீண்டும் கிடைப்பதிலும் உள்ள சிக்கலை சுட்டிக்காட்டுகிறது. இது அதிபர் சில வாரங்களுக்கு முன்பு கூறியதற்கு முற்றிலும் முரணாக உள்ளது.
11: நான் அமெரிக்க ராணுவத்தை மீண்டும் கட்டமைத்ததுடன் ஏராளமான ஆயுதங்களையும் அதில் சேர்த்துள்ளேன். மிகவும் சக்தி வாய்ந்த சில வகையான ஆயுத தளவாடங்கள் எங்களிடம் உள்ளன. அவற்றை தேவையான அளவுக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் வகையில் மிகப்பெரிய கையிருப்பு எங்களிடம் உள்ளது.
10: ஆயுத கையிருப்புகளை ஆராயும் இவ்வகையான முதல் அறிக்கை இதுவாகும். பொதுவாக இதுபோன்ற தரவுகள் ரகசியமானவையாக கருதப்படுகின்றன. ஆயுத தளவாடங்களின் பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளோடு பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அரசுமுறை அலுவலகங்களுக்கு ஏற்பட்ட 184 மில்லியன் டாலர் மதிப்பிலான சேதத்தையும் இந்த அறிக்கை விவரிக்கிறது. ஈரானுடனான போரில் அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் தீர்ந்து போகப் போவதில்லை. ஆனால் சீனா போன்ற ஒரு பெரும் வல்லரசோடு விரைவில் மோதல் ஏற்படும் சூழல் உருவானால் அப்போதுதான் ஆயுத பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக உருவாகக்கூடும்.
1: தொடர்ந்து உக்ரைனின் கிழக்கு டொனபாஸ் பிராந்தியத்தில் ரஷ்யா தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது.
8: டொன்பாஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள மிகப்பெரிய நகரங்களான கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் ஆகிய இரண்டின் மீதும் கடந்த சில மாதங்களாக ரஷ்யா தொடர்ந்து தீவிர தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இறக்கைகள் பொருத்தப்பட்டு இலக்குகளை நோக்கி வழிகாட்டப்படும் கிளைடு குண்டுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அவை நேராக கீழே விழாமல் தங்களது இலக்கை நோக்கி சறுக்கிச் செல்ல முடியும். இந்த வகை குண்டுகள் பொதுவாக 250 முதல் 500 கிலோகிராம் எடை கொண்டவை. ஆனால் ஸ்லோவியான்ஸ்க் மற்றும் கிராமடோர்ஸ்க் ஆகிய இரு நகரங்கள் மீது 1.5 டன் எடையுள்ள குண்டுகள் வீசப்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. அவை ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியத்தில் மிக சிறப்பாக செயல்படும் ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்றாக விவரிக்கப்பட்டுள்ளன. பிபிசி ஆய்வு செய்த தரவுகளின்படி கோடை காலத்தில் ரஷ்யா கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் மீது வீசப்பட்ட இதுபோன்ற குண்டுகளின் எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. அதேவேளையில் காயமடைந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. உள்ளூர் காவல்துறை செய்தி தொடர்பாளர் பாவ்லோ டியாச்சென்கோ அங்கு ஏற்பட்டுள்ள அழிவு மிகப்பெரியது என்று கூறுகிறார்.
10: இது அவர்களின் வழக்கமான உத்திதான். ரஷ்யர்கள் எந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்கும் அருகில் வந்தாலோ அல்லது இத்தகைய ஆயுதங்களால் தாக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலோ அவற்றை தரைமட்டமாக்கி விடுகிறார்கள். குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் இதுவே சிறந்த வழியாகும்.
8: தற்போது டோன்பாஸ் பிராந்தியத்தின் கிட்டத்தட்ட 80% பகுதியை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மேலும் கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் உட்பட மீதமுள்ள பகுதிகளில் இருந்தும் யுக்ரைன் வெளியேற வேண்டும் என ரஷ்யா விரும்புகிறது. சமீபத்தில் மாஸ்கோ மற்றும் கியவ் நகரங்களுக்கு சென்ற அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த கருத்தை ஆதரிப்பதாக தெரிகிறது. ஆனால் ரஷ்யா படைபலத்தை பயன்படுத்தி கைப்பற்ற முடியாத யுக்ரைனின் நிலப்பரப்பை அப்படியே விட்டுக் கொடுக்க யுக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்து வருகிறார். ரஷ்யா அந்த பகுதிகளை கைப்பற்ற தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி வருகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த தன்னார்வலரான ஜான் ஆக்லண்ட் அபே சமீபத்தில் தான் ஸ்லோவியான்ஸ்க் நகரத்தில் மருத்துவ உதவிகளை வழங்கிவிட்டு திரும்பியுள்ளார்.
11: தாக்குதலின் வீரியம் நிச்சயமாக அதிகரித்துள்ளது. ஸ்லோவியான்ஸ்கில் இரவு நேரத்தில் நிலவும் அந்த தொடர்ச்சியான அச்சத்தை இதற்கு முன் நான் அனுபவித்ததே இல்லை. இரவில் எந்த இடத்திலும் விளக்குகள் எரியாததால் அது முற்றிலும் இருட்டாக இருக்கும். அப்போதுதான் ரஷ்யர்கள் தங்களின் குண்டு வீச்சை தொடங்குவார்கள். வழக்கமாக கிளைடு குண்டுகள், ட்ரோன்கள், ராக்கெட்டுகள் மற்றும் பிற ஏவுகணைகள் மூலம் அங்கு தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. தினமும் அதிகாலை 3 அல்லது 3.5 மணி அளவில் கட்டடம் முழுமையாக அதிர்வதை உணர்ந்து அனைவரும் விழித்தெழும் நிலை ஏற்படுகிறது.
8: போரின் முன்கள பகுதிகளில் இருந்து விலங்குகளை மீட்டு வெளியேற்றும் யுக்ரைனிய தன்னார்வலர் லாலா தராபாகினா கிராமடோர்ஸ்கில் தங்குவது என்பது மரணத்துடன் விளையாடுவதற்கு சமம் என கூறுகிறார்.
12: உங்களுக்கு நன்கு அறிமுகமான விற்பனை பணியாளர்கள் இருந்த ஒரு வணிக வளாகம் கிளைடு குண்டுகளால் தாக்கப்பட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்து விட்டார்கள் என்று தெரிய வரும்போது வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் நேரில் பார்த்து பழகிய மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம். இப்போது அந்த இடம் வெறும் செங்கல் குவியலாக மாறிவிட்டது. இன்று நீங்கள் நலமாக உயிரோடு இருக்கலாம், ஆனால் நாளை இறந்து போகவும் நேரிடலாம்.
8: கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் ஆகியவை யுக்ரைனின் கோட்டைகளுக்கான பாதுகாப்பு வளையம் என அழைக்கப்படும் மிக முக்கியமான பகுதிகளாகும். இது நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வலுவான பாதுகாப்பு நிலைகளை கொண்ட ஒரு கட்டமைப்பாகும். யுக்ரைன் அவற்றை இழப்பது என்பது ரஷ்யா மேற்கு நோக்கி முன்னேறுவதை மிகவும் எளிதாக்கும். யுக்ரைனிய தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த ஒரு ஜெனரல் குறிப்பிட்டதை போல, இது டோன்பாஸுக்கான போர் மட்டுமல்ல, இது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் யுக்ரைனில் நடைபெறவுள்ள மிக முக்கியமான போராகவும் இருக்கும்.
1: தொடர்ந்து அமெரிக்காவில் NBC செய்தி நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 3 இறந்து போனார்கள். காயமடைந்த மேலும் 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். குறைந்தது 2 பழிவாங்கிய பேருந்து விபத்தை அந்த ஹெலிகாப்டர் வானில் பறந்தபடி படம் எடுத்துக் கொண்டிருந்தது. பிறகு பொருட்களை சேகரித்து வைக்கும் கிடங்குக்கு அருகில் அது விழுந்து நொறுங்கி போனது. அங்கிருந்த மற்ற வாகனங்களுக்கும் கொள்கலன்களுக்கும் தீ பரவுவதை தடுக்க தீயணைப்பாளர்கள் அரும்பாடுபட்டார்கள். NBCO செய்தி நிறுவனத்தின் நியூஸ் ஷொப்பர் 4 ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. பின்னர் அது உறுதி செய்யப்பட்டது. அதிலிருந்த செய்தியாளர் எலினா மொரேனா விமானி ஜோஷ் மார்ஸ்னிப் இறந்ததை NBCO தெரிவித்தது. 3வது நபர் ஹெலிகாப்டர் விழுந்தபோது தரையில் இருந்த பாதசாரி என தெரிகிறது. ஹெலிகாப்டர் 2 வர்த்தக கட்டிடங்களுக்கு இடையே விழுந்ததாக லாஸ் ஏஞ்சலஸ் தீயணைப்புத்துறை கூறியது. 4 வாகனங்களும் 2 சரக்கு பெட்டகங்களும் சேதமடைந்தன. மேலும் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்துக்கான காரணம் இன்னமும் தெரியவில்லை. அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணையை தொடங்கியுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி வீதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி வீதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதை மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்வீடன் அரசு அந்த நாட்டுக்கான ஈரானின் தூதரை வெளியேற்றியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போர் வளைகுடா நாடுகள் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி வருகிறது. இந்த நிலையில் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் உள்ள தூதரகத்தில் இருந்து ஈரானிய தூதரை நேரில் அழைத்து அவரை நாட்டை விட்டு வெளியேற அறிவுறுத்தியதாக ஸ்வீடனின் வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. இதையடுத்து தூதரக உறவுகளுக்கான வியன்னா உடன்படிக்கைக்கு முரணான செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இது பற்றிய முழுமையான விவரங்கள் அளிக்கப்படவில்லை. அத்துடன் ஸ்வீடனில் உள்ள இஸ்ரேலியர்களுக்கு எதிராகவும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் ஈரானின் நடவடிக்கைகள் இருப்பதாக ஸ்வீடனின் சட்ட அமைச்சர் குன்னார் ஸ்ட்ரோமர் கூறியிருக்கிறார். ஸ்வீடனில் உள்ள இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த நபர்கள் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக வன்முறைகளை மேற்கொள்ள உள்நாட்டைச் சேர்ந்த குற்றவாளி குழுக்களை ஈரான் பணியமர்த்தியதாக ஸ்வீடனின் பாதுகாப்பு துறையினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. அமெரிக்காவுடன் மோதலை தொடர்வதில் ஈரானுக்கு விருப்பமில்லை என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானின் போரில் முதன்மையானவராக கருதப்படும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அரசுமுறை பயணமாக சீன நாட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கியை நேற்று நேரில் சந்தித்த அராக்சி வளைகுடா போர் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து அவரிடம் எடுத்துரைத்தார். அத்துடன் அந்த சந்திப்பில் அமெரிக்காவுடனான மோதலை தொடர ஈரானுக்கு விருப்பமில்லை என்றும் கோர்முஸ் நீரணியை மீண்டும் திறப்பதற்கு ஓமானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அராக்சி தெரிவித்தார். இதையடுத்து போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இருதரப்பும் இணைந்து மீண்டும் அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று சீன அமைச்சர் வாங்ஜி வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்ற 18வது பீரிக்ஸ் மாநாட்டில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் பங்கேற்ற அமைச்சர் அராக்சி சீன அமைச்சர் வாங்ஜி மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோரையும் சந்தித்து உரையாடியிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைவதற்கு கனடாவுக்கு அந்த அமைப்பின் தலைவர் உருசுலா வொன்டேர்லயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஐரோப்பாவைச் சேர்ந்த 27 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணையுமாறு வட அமெரிக்காவைச் சேர்ந்த கனடாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள கனடா பிரதமர் மாக்கானி ஸ்டாஸ்பர்க் நகரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அந்த அமைப்பின் தலைவர் உருசுலாவை நேரில் சந்தித்து உரையாடினார். இந்நிலையில் காலை மாற்றம், செய்யறிவு ஆர்டிக், உக்ரைன் மற்றும் புவிசார் அரசியல் ஆகிய விவகாரங்களில் கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரே அணுகுமுறையை பின்பற்றுவதால் இந்த அழைப்பு விடுக்கப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உருசுலா தெரிவித்திருக்கிறார். இது வேறு யாருக்கும் எதிரான கூட்டணி இல்லை, நம் கூட்டு வலிமையை மேம்படுத்தும் ஒரு முயற்சி. கனடாவுடனான உறவை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல நாங்கள் விரும்புகிறோம். அன்புள்ள மார்க் கனடா பிரதமர், நம் கூட்டுறவுகளை நாம் அவசரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா இணைவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்தார். அத்துடன் கனடாவுக்கு வழங்கப்படும் இந்த பதவியானது தற்போது புதியதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மாக்கானியும் வரவேற்றிருக்கிறார். கார்னி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுக்கள் சென்ற மாதம் தோல்வியில் முடிந்த நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து வருவதை தடை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. மேலும் தற்காலிக விசாக்களில் உள்ளவர்கள் பிற விசாக்களுக்கு மாறுவதற்கான விதிமுறைகளையும் அரசாங்கம் கடுமையாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆண்டுக்கு சுமார் 3 லட்சமாக உள்ள நிகர வெளிநாட்டு புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை 2028 ஆண்டுக்குள் 2,25,000 குறைக்க ஆஸ்திரேலிய உள்நாட்டு அமைச்சர் டொனிபக் திட்டமிட்டுள்ளார். தற்போது வெளிநாட்டு மாணவர்களின் வாழ்க்கை துணைவர்கள் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் புதிய விதிமுறைகள் மூலம் இந்த சலுகைகள் நிறுத்தப்படுகிறது. 2023 5,11,000 உச்சத்தில் இருந்த நிகர புலம்பெயர்வு 2024 4,29,000 குறைந்து 2025 ஜூன் 30 முடிந்த நிதியாண்டில் 3,06,000 பதிவாகியுள்ளது. இதில் பாதி அளவினர் வெளிநாட்டு மாணவர்கள். வலதுசாரி சார்புடைய ஒன் நேஷன் கட்சி தற்காலிக புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை 3 ஆண்டுகளில் 7,50,000 குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு பிறகு அதிகரித்த புலம்பெயர்வோரால் நாட்டின் வீடமைப்பு துறை, உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அமைப்பில் கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நேற்றைய தினம் தேசிய ஊடக மையத்தில் உரையாற்றிய உள்நாட்டு அமைச்சர் டோனி பரக் இதுகுறித்து உத்தியூர்வ அறிவிப்புகளையும் வெளியிட்டார். சீனாவின் பிங்லூ கால்வாய் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக சீனா மேற்கொண்டு வந்துள்ள ஆகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்று. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னமும் விரைவாக இணைக்க இந்த புதிய கால்வாய் உதவும் என்று நம்பப்படுகிறது. 4 ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த கால்வாய் 134 கிலோமீட்டர் நீளமானது. இதுவரை சீனாவின் தென்பகுதி ஆறுகள் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் குவாங்சோ வழியாக கடலை அடைய வேண்டியிருந்தது. புதிய கால்வாய் மூலம் கப்பல்கள் நேரடியாக தெற்கு நோக்கி செல்லலாம். இதனால் பயண தொலைவு சுமார் 560 கிலோமீட்டர் குறையும். சரக்கு போக்குவரத்து செலவு 18 முதல் 30 விழுக்காடு வரை குறையலாம் என்று சீன அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். கால்வாயில் 65 மீட்டர் நீர்மட்ட வேறுபாட்டை கடக்க கப்பல்களுக்கு உதவும் பிரமாண்டமான நீர்ப்பூட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெய்பு வளைகுடாவிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் உள்ளிட்ட ஆசியான் நாடுகளுக்கு கப்பல்

சேர்ந்த லுகாஸ் கிரேயம், அமெரிக்க கலைஞர் பீனியஸ் ஆகியோர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாக தங்கள் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் மாக்கில் மோருக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவாக அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அடக்கப்பட்டோருக்கு குரல் கொடுக்கும் கலைஞர்களை அமைதிப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று பீனியஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மார்க்கில் மோர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தால் நிகழ்ச்சியை அரங்கேற விடமாட்டோம் என்று அமெரிக்க அரங்கங்களின் உரிமையாளர்கள் கூறியிருந்தார்கள். குறிப்பாக ஜில்லெட் அரங்கின் உரிமையாளர் செல்வந்தர் ரோபர்ட் கிராப்ட் அதில் முக்கிய பங்கு வைத்ததாக மார்க்கில் மோர் குற்றம் சாட்டினார். மார்க்கில் மோரை நிகழ்ச்சியில் இருந்து அகற்றிய முடிவை தாம் எடுக்கவில்லை என்று ஷிரன் தற்காத்து பேசியிருக்கிறார். காசாவில் நடக்கும் போர் குறித்து தாம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இசை மூலம் அனைவரையும் ஒன்று சேர்க்கவே தான் முயல்வதாக அவர் குறிப்பிடுகிறார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியின் பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்த இரண்டே நாளில் வேறு பள்ளிக்கு மாறுகிறார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதில் உள்ள பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது. பள்ளியின் தரமோ அங்கு பிள்ளைகள் நடத்தப்பட்ட விதமோ முடிவுக்கு காரணம் இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையிலான தூரம், அந்த வட்டாரத்தில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றால் பிள்ளைகளின் பாதுகாப்பு பற்றி கவலை எழுந்தது. இளவரசர் ஹாரி, மேகன் மார்க்கல் தம்பதியின் பேச்சாளர் அந்த விவரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களின் வீடு எங்குள்ளது, பிள்ளைகள் எந்த பள்ளிக்கு சென்றார்கள் என்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இளவரசர் ஹாரியும் மேகனும் 2020 அரச குடும்ப பொறுப்புகளிலிருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்றார்கள். 6 பிறகு அவர்கள் கடந்த மாதம் பிரிட்டனுக்கு திரும்பியுள்ளார்கள். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் பரவும் காட்டு தீ சுமத்ரா யானைகளை மேலும் அச்சுறுத்துவதாக தெரிகிறது. சுமத்ரா யானை அருகி வரும் உயிரினம் 2400 முதல் 2800 சுமத்ரா யானைகள் வரை மட்டுமே தற்போது காட்டில் எஞ்சியுள்ளன என்று உலக வனவிலங்கு நிதியம் மதிப்பிடுகிறது. ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் தொடக்கம் வரை யானை வாழும் பகுதிகளில் 4500 மேற்பட்ட இடங்களில் காட்டு தீ எரிந்தது கண்டறியப்பட்டது. அதே காலகட்டத்தில் 560,000 ஹெக்டருக்கு அதிகமான நிலப்பரப்பு எரிந்தது. செப்டம்பர் முதல் வாரத்தில் மட்டும் யானைகளின் வாழ்விடங்களில் 2800 அதிகமான இடங்களில் காட்டு தீ எரிந்தது. ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும் போது அந்த எண்ணிக்கை 2 அதிகம். சுற்றுச்சூழல் அமைப்பான ஜியோபிக்ஸ் அந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறது. தீயினால் யானைகளின் வாழ்விடம் அழிகிறது. உணவு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதால் யானைகள் காடுகளில் உயிர் பிழைப்பது சிரமமாகிறது. அது மட்டுமல்ல, நச்சு புகை பரவினால் யானைகளுக்கு அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கும் புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் செடிகள் வளர்வது குறித்து ஆய்வை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டுள்ளது. அதன்படி நாசாவின் விண்வெளி ஆய்வு கூடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட சோளம் விதை நடவு செய்யப்பட்டு செடியாக வளர்க்கப்பட்டது. பூமியின் ஈர்ப்பு விசை இல்லாமல் ஒரு சோளவிதை வளரும் போது என்ன நடக்கும்? உலர்ந்த சோளவிதைகளை விண்கலங்கள் மூலம் அனுப்பி நாசா நடத்திய சோதனைகள் மூலம் இதற்கான விடை தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த விதைகள் சுற்றுப்பாதையில் முளைத்து தாவரங்களும் வளர்ந்தன. இந்த விண்வெளி ஆய்வின் மூலம் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இருக்கும் பூமி கப்பால் உணவு உற்பத்தி செய்வது குறித்த முக்கியமான ஆதாரங்களை திரட்ட இந்த ஆய்வு முடிவு உதவியதாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு செடி என்றால் அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக கீழ்நோக்கி செல்லும், தண்டு பகுதி மேல் நோக்கி வளரும். இதனை புவிசார் இசைவு என்கிறார்கள். செடிகள் தாமாக வளர்ந்து பூக்களை பூக்கவும் காய்கனிகளை கொடுக்கவும் பூமியின் புவியீர்ப்பு விசை பெரிதும் உதவுகிறது. ஆனால் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை பலவீனமாக இருக்கும். இதனால் சோளம் செடியானது வழக்கமாக வளர்வதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் செயல்பட்டது. ஒரு நேரான மேல் மற்றும் விரிந்து பரந்து கீழ்ப்பாதைகளில் வேர்களும் தண்டுகளும் வளராமல் அதற்கு பதிலாக ஏன் எப்படி என கணிக்க முடியாத திசைகளில் வளர்ந்தன. அதாவது வளைந்து நெளிந்து செடிகள் எஸ் போன்ற தோற்றத்தில் எல்லாம் முளைத்திருந்ததை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். தாவரங்களால் ஈர்ப்பு விசையை உணர முடியாது. ஆனால் அதில் உள்ள சிறப்பு வாய்ந்த செல்கள் புவியீர்ப்பு விசைக்கேற்ப செடிகளை நிலநிறுத்துகின்றன. அந்த விசைக்கேற்பவே செடிகளின் வேர்களும் தண்டுகளும் எங்கு எவ்வாறு நோக்கி வளர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக இதன் மூலம் அறியப்பட்டுள்ளது. இது வெறும் செடிகளை மட்டும் வளர்த்து பார்ப்பதற்கான ஆய்வாக இல்லாமல் விண்வெளியிலே செடிகளை வளர்த்தால் விஞ்ஞானிகளுக்கு காய்கறி கனிகளை வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கான தேடலாக அமைந்திருக்கிறது. வடமேற்கு நேபாளத்தில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக

0: அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனாலும் இதனால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக எந்தவித உடனடி தகவலும் இல்லை. தேசிய நில அதிர்வு ஆய்வு மையத்தின் தகவல்படி அதிகாலை 1:51 ஏற்பட்ட முதல் நடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 அலகுகளாக பதிவாகியது. தொடர்ந்து அதிகாலை 4:28 ஏற்பட்ட இரண்டாவது நடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 அலகுகளாக பதிவானது. இது முகு மாவட்டத்தில் மையம் கொண்டிருந்தது. இதன் அதிர்வுகள் அண்டை மாவட்டங்களான டொல்பா ஜம்லாவிலும் உணரப்பட்டன. திபெத்தில் தனிமலை வெடிப்பை தொடர்ந்து கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் நேபாளம் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது மீண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் நாயை பார்த்து புன்னகைப்பது முக்கியம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நாம் நாய்களை பார்த்து புன்னகிக்கும் போது அவற்றின் மூளை எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறது என்பதை கண்டறியும் ஆய்வில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் இந்த முடிவை தற்போது முன்வைத்துள்ளார்கள்.
1: நாம் நாய்களை பார்த்து புன்னகைக்கும் போது அவற்றின் மூளையில் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிய இந்த இரண்டு நாய்களும் விஞ்ஞானிகளுக்கு உதவியுள்ளன. இந்த ஆராய்ச்சிக்காக மொத்தம் 14 நாய்களுக்கு மூளையை ஸ்கேன் செய்யும் போது அசையாமல் இருக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் அவற்றிடம் மனித முகத்தின் புகைப்படங்கள் காண்பிக்கப்பட்டன. முற்றிலும் அறிமுகம் இல்லாதவர்களின் சிரித்த முகங்களை காட்டிய போது நாய்களின் மூளையில் வெகுமதியுடன் தொடர்புடைய ஒரு பகுதி வேகமாக செயல்பட தொடங்கியது. சுவையான உணவு, பாராட்டு அல்லது பணம் வெல்வது போன்ற இனிமையான அனுபவங்களை நாம் பெறும்போதும் நினைவு கூறும் போதும் நமது மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி செயல்படும். மனிதர்கள் புன்னகைக்கும் போதும் நாய்களின் மூளையிலும் அதே போன்ற வெகுமதியுடன் தொடர்புடைய பகுதி செயல்படுவதாக இந்த ஆய்வு காட்டுகிறது. மனிதர்களுடன் இணைந்து வாழ்வது நாய்களின் மூளையை எவ்வாறு மாற்றி அமைத்திருக்கிறது என்பதை தங்களது தொடர் ஆய்வுகள் வெளிப்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
2: மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது பிறரின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் தனித்துவமான திறன் நாய்களுக்கு உள்ளது. நாயின் மூளைக்கு ஒரு தனித்துவமான ஆற்றல் உள்ளது. மற்றவர்களை புரிந்து கொள்வதில் சிறந்து விளங்கும் வகையில் அவை பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன.
1: எனவே நாம் நாய்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவை தங்கள் உணர்ச்சிகளை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன என்பதையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி அறிந்து கொள்வது மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்தும் என்று நினைக்கிறேன்.
0: எனவே விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் 2026 ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரராக இலங்கை கிரிக்கெட் வீரர் சொனுல் தினுசா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சொனுல் தினுசா இந்த விருதை பெறுவது அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் இதுவே முதல் முறையாகும். இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் சபை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்னதாக இலங்கை அணிக்காக 3 டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம் அவர் விளையாடியிருந்தார். இடது கை துடுப்படுத்தாட்ட வீரரான சோனால் தினுசா இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக திகழ்ந்தார். அவர் அந்த தொடரில் மொத்தமாக 420 ஓட்டங்களை பெற்றதோடு 140 என்ற ஓட்ட சராசரியையும் பதிவு செய்தார். இதில் 3 சதங்களும் 1 அரைச்சதமும் அடங்குகின்றது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சிறந்த வீரராக விருதை பெற்ற பின்னர் கருத்து தெரிவித்த சோனால் தினுசா, தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் ஆரம்பத்திலே இத்தகைய அங்கீகாரம் கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சர்வதேச கிரிக்கெட் சபைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 165 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. ஆனாலும் சோனால் தினுசா அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 100 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 84 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தொடரை 2-0 என இழப்பதை தவிர்ப்பதற்காக இலங்கை அணி போராடிய நிலையில் 2 இன்னிங்ஸ்களிலும் சதங்களை பதிவு செய்த சோனால் தினுசா போட்டியை வெற்றி தோல்வியின்றி நிறைவு செய்ய இலங்கை அணிக்கு முக்கிய பங்களிப்பையும் வழங்கியிருந்தார். அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 103 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டமிழக்காமல் 133 ஓட்டங்களையும் அவர் பெற்றிருந்தார். இந்த தொடரில் 3 சதங்களை பெற்றது தனது கனவு நனவான தருணம் என்று சோனால் தினுசா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மற்றும் காலி மைதானங்களில் சொந்த நாட்டு ரசிகர்கள் முன்னிலையில் அந்த சதங்களை பெற்றமை இந்த தொடரை தனக்கு மேலும் சிறப்பானதாக மாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடரின் ஒட்டுமொத்த முடிவு எதிர்பார்த்த வகையில் அமையவில்லை என்றாலும் இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி வெளிப்படுத்திய போராட்ட குணம், நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு தங்களை பெருமைப்படுத்துவதாகவும் சோனால் தினுசா தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் போட்டியின் சிறந்த வீரராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்தியாவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கான போட்டிகள் நடைபெறும் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. ஆடவருக்காக நடைபெறும் இந்தியன் பிரீமியர் லீக் போலவே மகளிருக்கும் மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகளை இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்துகிறது. முதல் சீசன் 2023 நடைபெற்றது. 4 சீசன்கள் முடிவடைந்திருக்கிற நிலையில் 5வது சீசன் 2027 ஆண்டின் ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 7 தேதி வரை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏலம் வருகின்ற அக்டோபர் 28 தேதி கொச்சியில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
3: மேற்கிந்திய தீவுகள் அணி இம்மாத இறுதியில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இதையடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுப்மன் கில் கேப்டனாகவும் KL ராகுல் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒருநாள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஹர்திக் பாண்டியா இத்தொடருக்கான அணியில் இடம்பெறவில்லை. ரிஷப் பந்த் ரெஸ்ட் ஆப் இந்தியா அணியின் தலைவராக இரானி கோப்பையில் விளையாட உள்ளதால் அவருக்கு பதிலாக துருப் ஜூரல் 2வது விக்கெட் கீப்பராக சேர்க்கப்பட்டுள்ளார். சுடற்பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் ஆகியோர் ஒருநாள் அணிக்கு மீண்டும் திரும்பியுள்ளனர்.
0: தொடர்ந்து ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட் 3-2 என்ற கோல் கணக்கில் எல்ஷேவை வீழ்த்தியிருக்கிறது. பிஃபா உலக கண்ண போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு அஸ்தேகா விளையாட்டரங்கத்தின் புல்லை சாப்பிடாதது வருத்தம் என்று இங்கிலாந்து அணி பயிற்சியாளர் தோமஸ் டுகல் கூறியிருக்கிறார். ஜூலையில் மெக்சிகோ சிட்டியில் நடந்த இறுதி 16 அணிகள் சுற்றில் மெக்சிகோவை இங்கிலாந்து 3-2 என்ற கோலண்டிக்கையில் வீழ்த்தியது. அந்த போட்டியில் 10 வீரர்களுடன் விளையாடியும் இங்கிலாந்து வென்றது. ஆட்டத்துக்கு பிறகு அங்கிருந்த புல்லை கொஞ்சம் சாப்பிடாமல் விட்டுவிட்டேனே என்று வருந்தினேன். அந்த தருணத்தின் நினைவுகளை என்றென்றும் என்னுள் வைத்திருக்க விரும்புகிறேன் என்று டூகல் தெரிவித்தார். அந்த ஆட்டத்தில் கிடைத்த வெற்றி மறக்க முடியாத அனுபவம் என்றார் அவர். அது தமக்கும் தமது அணிவீரர்களுக்கும் இடையே நெருக்கமான பிணைப்பை உருவாக்கியதாக அவர் தெரிவித்தார். இந்த பிணைப்பை 2028 ஐரோப்பிய கிண்ண தகுதி சுற்றுக்கும் எடுத்து செல்ல அவர் விரும்புகின்றார். இங்கிலாந்து இந்த மாதம் உலக கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயினை போட்டியில் எதிர்கொள்கிறது. குரேஷியாவுடனும் செக் குடியரசினும் அடுத்தடுத்த ஆட்டங்களில் விளையாட இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.84%, இந்திய பிரமதியில் 109.85%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332.93%, இந்திய பிரமதியில் 95.81%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 403.14%, இந்திய பிரமதியில் 116.05%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445.42%, இந்திய பிரமதியில் 128.20%, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.98%, இந்திய பிரமதியில் 68.49%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் அறிவிப்புகள், மரண அறிவித்தல். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும், ஆனக்கோட்டை, திருநெல்வேலி, ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தி மோகனதாஸ் அவர்கள் 14/9/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான தட்சிணாமூர்த்தி நித்தியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற தம்பி ஐயா புனிதவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், கங்காதேவி அவர்களின் அன்பு கணவரும், பிரவீனா சாகித்யன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், நிதர்சன் அவர்களின் அன்பு மாமனாரும், ரஞ்சனதாஸ், பிரேமினா, காலம் சென்ற சத்யதாஸ் ஜனி, லோகதாஸ், பாலதாஸ் ஆகியோரின் அன்பு சௌதரரும், நேஷன், நியாஸ்ரீயா, நித்யான், நியா ஆகியோரின் அம்மப்பாவும், கணேசநாதன் குப்ளான் ஓய்வு பெற்ற SSP, திரும்பாமலர் சிவசக்திநாதன், கோகிலா, ரோமலா, ஜியா, சுரோச்சனா, கிருபா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கிரியைகள் செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி செப்டம்பர் 2026 10 மணியிலிருந்து 1 மணி பிற்பகல் வரை இடம்பெற இருக்கிறது. கிரமட்டேரியம் இம் பிரீக்ரவுண்ட் GMBH அண்ட் கோ கேஜி இம் பிரிகன்குண்ட் 4/63/179 ஒபஹவுசன் ஜெர்மனியில் இடம்பெற இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக தொடர்புகளுக்கு சகி மகன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0079-766-46-77-593 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும், டி ரஜனதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0079-25-72-72-63, எம் பிரேமினா சகோதரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0011-416-704-2281, லோகதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-51-72-58-67, பாலதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0094-75-95-11-620, வீணா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-15-20-61-23-362. அந்த அறிவித்தலை மீண்டும் அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும், ஆனைக்கோட்டை, திருநெல்வேலி, ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தி மோகனதாஸ் அவர்கள் 14/9/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான தட்சிணாமூர்த்தி நித்தியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற தம்பி ஐயா புனிதவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், கங்காதேவி அவர்களின் அன்பு கணவரும், பிரவீனா சாகித்யன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், ரஞ்சனதாஸ், பிரவீனா, காலம் சென்ற சத்யதாஸ் ஜனி, லோகதாஸ், பாலதாஸ் ஆகியோரின் அன்பு சௌதரரும், நேஷன், நேஷ்ரியா, நித்யன், நியா ஆகியோரின் அம்மப்பாவும், கணேசநாதன் குப்ளான் ஓய்வு பெற்ற SSP, தேம்பாமலர் சிவசக்திநாதன், கோகிலா, ரோமலா, ஜெயா, சுலக்ஷனா, கிருபா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அன்னாரின் இமெயில் கிரியைகள் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை இம் பெர்கன் கிரவுண்ட் 4/63/179 ஒபஹவுசன் ஜெர்மனி என்ற மயானத்தில் நடைபெற இருக்கிறது. மேலதிக தொடர்புகளுக்கு சகி மகன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-17-66-47-593, ரஞ்சதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-29-72-72-63, பிரேமினா சௌதரி 0014-416-70-282-281, டி லோகதாஸ் சகோதரன் 0045-17-25-867, பாலதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0094-759-511-620,
வீணா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0509-152-06-123-362. அன்னாரின் ஆத்மசாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பில் நாமும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.

அடுத்தது சாம்சங்கு ஒளிபர பாகம் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. இவர்களை வானவர்களில் நீங்கள் உரையாடும் போது தலைவர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போற்றம் மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள்.
0: நேர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே எங்கள் சமூகத்தோடு தொடர்புடைய ஒரு விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தாலி ஜெனவாவில் சைவ தமிழ் மன்றத்தின் புனரமைக்கப்பட்ட வழிபாட்டு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் சுவிட்சர்லாந்திலிருந்து எங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர் கணேசகுமார் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார். அன்று அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களுடன் நாம் உரையாடியிருந்தோம். அந்த உரையாடலை இன்று உங்களுக்காக தருகின்றோம். வணக்க நேயர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி ஜெனிவா நகரிலே, இத்தாலியில் உள்ள ஜெனிவா நகரிலே, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், நான் பல தடவைகள் அந்த நகர் தொடர்பாக பேசியிருக்கிறோம். ஒரு துறைமுக நகர் என்று சொல்லி அங்கே தமிழர்கள் எங்கே வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்று ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த நாடுகளிலே. அந்த வழியிலே சைவ தமிழ் மன்றம் தினரால் சைவ சமய வழிபாட்டு மண்டபம் ஒன்றினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் சண்முக குருக்கள் அவர்கள் கலந்து சிறப்பித்திருக்கிறார். அவரை முதல்ல சந்திப்போம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
0: இந்த
2: இறைவனுடைய திருவிழாவினாலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களினாலே ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளிலுமே சிறப்பாக ஆலயங்கள் அமைத்து வழிபாடு செய்து வருகின்றார்கள் ஈழத்தமிழ் மக்கள். அந்த வகையிலே இத்தாலி மாநகரத்திலே ஜெனோவா என்கின்ற நகர பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் எல்லோருடைய அரிய முயற்சியினாலும் இங்கே ஒரு தமிழ் பாடசாலை, தமிழர் இல்லம், சைவ தமிழ் மன்றம் என்கின்ற இரண்டு அமைப்புகள் சேர்ந்து ஒரு மண்டபத்தை தாங்கள் சொந்தமாக விலைக்கு வாங்கி இங்கே இந்த மண்டபத்திலே பாடசாலைகள், வித்தியாலயம் ஒரு புறமாகவும் ஆலயம் ஒன்று மிக விரைவிலே அமைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இப்பொழுது தினசரி வந்து இங்கே இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக ஒரு வழிபாட்டு மன்றம், வழிபாட்டுக்குரிய ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கே விநாயக பெருமானையும் துர்கை அம்பாளையும் மகாலட்சுமி அம்பிகையையும் முருகப்பெருமானையும் அதாவது படங்களிலே பூஜைகள் செய்யப்பட்டு ஆவாகனம் செய்யப்பட்டு அவர்களை இந்த தினம் பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகின்ற தெய்வ சக்திகளை அந்தந்த திருவுருவ படங்களிலே கொண்டு வருவதான நிகழ்வு இன்றைய தினமும். நேற்றைய தினம் இந்த மாலயத்திலே மிக சிறப்பாக நேற்று மாலை இங்கே இந்த ஆலய மண்டபத்தை சுத்தம் செய்கின்ற நோக்கத்திலே அதாவது அகச்சுத்தம் புறச்சுத்தம் என்கின்ற சமய பண்பாடுகளுக்கு ஏற்ப புண்ணியாக வாகனம் என்கின்ற பூஜையும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய நிலத்தை சுத்தமாக இருக்க வேண்டும், நிலத்திலே தோஷங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாஸ்து சாந்தி போன்ற கிரியைகள் நடைபெற்று இன்றைய தினம் காலையிலே ஜெனோவா நகர பகுதியில் இருந்து இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், தமிழர் இல்ல தமிழர் மன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சைவ சமய அபிமானிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே சுவிட்சர்லாந்திலே இருந்து இந்த விழாவிற்கு வருகின்ற முருகப்பெருமானாலே நீண்டகால தலைவராகவும் அகில உலக முருகபக்தி கழகத்தினுடைய தலைவராகவும் இருந்து சிறப்பாக ஆன்மீக சேவை செய்து வருகின்ற வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் ஏற்பாட்டிலே பிள்ளைகள் எல்லோருக்கும் நந்தி கொடி வழங்கப்பட்டு நந்தி கொடி முன்னே வர இந்த இத்தாலிய நாட்டு கொடி, தமிழக கொடி மற்றும் இந்த மாநகரத்து கொடிகள் கொடிகள் எல்லாம் சுற்று சூழ்ந்து வர பிள்ளைகள் எல்லாம் விநாயகர் திருவுருவம், முருக சிவபெருமானுடைய உருவத்தை தாங்கி அம்பாளுடைய உருவம், வேல் கதிர்வேலாயுத சுவாமி, முருகப்பெருமான் கைகளிலே இருக்கக்கூடிய வீல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதஸ்வர மங்கள இசையோடு சிறப்பாக நகர பகுதியிலிருந்து ஆலய பகுதி வரை அழைத்து வரப்பட்டு ஆலயத்திலே விசேட பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து அந்த படங்களுக்கெல்லாம் பிராண பிரதிஷ்டி என்று சொல்லப்படுகின்ற தெய்வீக சக்திகளை வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்று அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சிறப்பாக இந்த வழிபாடுகளிலே பங்கு பெற்று இறை பிரசாதங்கள் எல்லாம் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கூடியிருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான குடும்ப சைவ பெருமக்களும் அவர்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள், பெரியவர்கள், பெற்றோர்கள் என்று எல்லோருமாக சேர்ந்து இந்த வழிபாட்டு மன்றத்தை ஒரு வித்யாலயம் ஒரு புறமாக, ஆலயம் ஆன்மீக ஆலயம் ஒரு புறமாக, ஒரே கட்டிடத்திற்குள் ஒற்றுமையாக இந்த கட்டிடத்தை வாங்கி சிறப்பாக அங்குரார்ப்பணம் செய்து இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் எல்லாம் இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்றோம்.
0: அதாவது கல்லூரி அருகிலே இருக்கின்றபடியினால் இந்த சைவ சமய வழிபாட்டு மண்டபம் இருப்பது அடுத்த சந்ததியினர் மத்தியிலே எமது வழிபாட்டுகளையும் மற்றது ஒரு கட்டுப்பாடான சமூக தொண்டாற்றக்கூடிய வகையிலே இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அடுத்த சந்ததியினர் இது தொடர்பான பல கேள்விகளை அவர்கள் தங்களுக்குள் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அங்கே வழிபாடுகளை அவர்கள் நடத்தக்கூடியதாக இருக்கும் அல்லவா?
2: நீங்கள் கேட்பது சரியாக இருக்கின்றது. அந்த வித்யாலய மாணவர்கள் இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு முதலாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை இங்கே உள்ள ஆசிரியர்களாலே கல்வி கற்பிக்கப்படுகின்றார்கள். அநேகமானவர்கள் சைவ பிள்ளைகள், அதாவது இந்து சமய பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் இங்கே வந்து இன்றைய தினம் இந்த எங்களுடைய சைவ சமயத்தினுடைய சுவாமிகள் எல்லோருடைய ரூபத்தையும் உருவத்தையும் தங்களுக்கு தாங்களே தங்களுக்குள்ளாகவே அமைத்து விநாயகப் பெருமான் வடிவாக, முருகன் வடிவாக, சிவன் வடிவாக, அம்பாள் வடிவாக, இப்படியாக வேல் தாங்கிய கதிர்வேலாயுத முருகன் வடிவாக இங்கே வருகிறதன்று அவர்களும் இந்த விபூதி சந்தனங்கள் சைவ சமய சின்னங்களை அணிந்து சைவ சமய பாரம்பரிய உடைகளோடு வந்து சிறப்பாக இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு இரண்டு கண் எப்படி இருக்கின்றதோ, ஒன்று ஆன்மீகம், மற்றது அதாவது கல்வி. கல்வியும் மிக முக்கியம். அந்த கல்வி உடையவனாக எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் ஆன்மீகம் அவரிடம் இல்லை என்றால் அந்த இந்த உலகத்திலே நல்ல பிரஜையாக நல்ல மனிதனாக வாழ முடியாது. கல்வி அறிவு மட்டுமல்ல, பொது அறிவு ஆன்மீக அறிவோடு இருந்தால்தான் எங்களுடைய மனம் ஒருமைப்படும். ஆன்மா என்பது ஆலயம் என்பது ஆன்மாக்கள் ஒடுங்குகிடம். ஆகவே மாணவர்கள் இங்கே வந்து வழிபாடு ஏற்றுவதனாலே அவர்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்துவதனாலே வித்யாலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வித்யாலயத்திலே படிக்கின்ற பாடங்கள் வித்தைகள் எல்லாம் அவர்களுக்கும் சிறப்பாக அமையும். ஆகவே வித்யாலயமும் ஆலயமும் சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பான விடயமாகத்தான் அடியேன் கருதுகின்றேன்.
0: அதே நேரத்தில் மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருக்கலாம். எங்களுடைய ஆன்மீகம் தொடர்பாக எதற்காக திருநூறு பூசுகிறார்கள், எதற்காக இந்த சின்னத்திலே இந்த ஆயுதம் வைத்திருக்கிறார்கள், இதுகள் போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் எதிர்காலத்திலே இவர்கள் மாதத்திலோ அல்ல ஆறு மாதத்தில் ஒரு அவ்வாறான மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கும் ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடியதாக உருவாக்குவார்களாக இருந்தால் அவர்கள் இன்னும் ஆன்மீகத்தோடு நெருங்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லவா?
2: ஆமாம், நீங்கள் கேட்பதே நியாயமானது. இங்கே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். சைவ சமயம், தமிழ், ரெண்டு பாட டைமிங்கை கற்பிக்கின்றவர்கள் அவர்களும் பாரம்பரியமான சைவ பெருமக்கள். அவர்களே தங்கள் இந்த உடைகளை எல்லாம் தெரிவு செய்து பிள்ளைகளை அழகாக உடுத்தி இந்த வேடங்களை தாங்கி வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு உருவத்தை தாங்கி, விவேகானந்தருடைய உருவத்தை தாங்கி வந்துவிட்டால், அல்லது அகத்தியருடைய உருவத்தை தாங்கி வந்துவிட்டால், அல்லது ஒரு சிவனுடைய உருவத்தை தாங்கி விட்டால், அவர்களுக்குள்ளாகவே நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாக ஆகின்றோம் என்ற ஒரு சக்தி அவர்களுக்குள் வந்து விடுகின்றது. எதிர்காலத்திலே அவர்களை பற்றியெல்லாம் சிந்தித்து அம்மா நான் எதற்காக இந்த வேடத்தை தரித்திருக்கின்றேன், அப்பா ஏன் நான் இந்த வேடம் தரித்திருக்கின்றேன் என்பது போல சிந்தனை செய்து மெதுமெதுவாக அவர்களுக்குள்ளே சைவ சமய அறிவும் தமிழ் பாரம்பரியமும் இந்த புராண வடிவங்களுடைய இந்த எங்களுடைய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அவர்கள் அறியக்கூடியதாக இருக்கும்.
0: குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏற்கனவே புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கக்கூடியவர்கள், மொரிசியஸ், ரூனியன் தீவு, மார்டினிக், குவாடலூப் போன்ற இடங்களிலே இருப்பவர்கள் தங்களுடைய தாய்மொழியை மறந்தாலும் ஆன்மீக வழிபாட்டின் ஊடாகத்தான் அவர்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. களத்திலே மஞ்சள் கயிறு கட்டி இருப்பார்கள் பெண்கள், அவர்களை வைத்து திருமணமானவர்கள், அவர்கள் தமிழர்கள் என்று அடையாளம் காண்பதற்கு இன்று ஆன்மீகம்தான் இந்த புலம்பெயர்ந்த சமுதாயம் மத்தியிலே உதவிகரமாக இருக்கிறது. அவர்கள் மொழிகளை தெரியாவிட்டாலும் அவை அந்த வகையிலே இந்த ஆன்மீகத்தின் ஊடாக தமிழர்களுடைய இன ஒற்றுமையையும் இதையும் வளர்க்கலாம் என்று நம்பலாமா?
2: நிச்சயமாக வளர்க்கலாம் தான். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்து எங்களுடைய தமிழர்கள் மூன்று பரம்பரையாக வாழ்கின்றார்கள். முதல் பரம்பரைக்கு சந்தேகம் இருந்தது. இரண்டாவது பரம்பரை என்னுடைய பிள்ளை சுவாமி கும்பிடுமா கோயில் கும்பிடுமா என்று. ஆனால் அந்த முதலாவது பரம்பரையை சந்தேகப்பட்ட இரண்டாவது பரம்பரை, மூன்றாவது பரம்பரை, நான்காவது பரம்பரை பிள்ளைகளே என்று காவடி ஆடுகின்றார்கள், கற்பூரி சட்டி ஏந்துகின்றார்கள், இன்னும் தினமும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றார்கள், சைவ சமய சின்னங்களை அணிந்து கொள்கின்றார்கள், மாமிச உணவில் இருந்து சைவ உணவுக்கு மாறி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வளர்க்கப்படுகின்ற விதத்திலே தான் வெற்றி எளிமை எல்லாம் தங்கி இருக்கின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் புறக்கையிலே நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலுக்கு ஏற்ப அன்னை தாயந்தியர்களுடைய வளர்ப்பும் அவர்களுடைய சைவ சமய நெறிகளை அவர்கள் பின்பற்றுகின்ற தன்மையையும் அவர்கள் ஆலயம் செல்கின்ற தன்மையையும் அவர்களுடைய ஆன்மீக அறிவின் மூலமாக பிள்ளைகளுக்கு வருகின்ற அறிவின் மூலமாகவும் ஆலயங்களிலே குருமார்கள் பெரியோர்கள் வந்து அதை பற்றி விளக்கம் செய்து இப்படியாக வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக இப்பொழுது ஆன்மீகம் புலம்பெயர் நாடுகளிலே சிறுவர்களுக்கும் சென்றடைந்திருக்கின்றது என்பதைத்தான் நான் மிக சுருக்கமாக இங்கே கூற விளைகின்றேன்.
0: இன்றைய அங்குரார்ப்பண நிகழ்விலே வெளிநாட்டவர்களும் வந்திருந்தார்களா? அந்த நாட்டைச் சேர்ந்த இத்தாலியர்கள் மற்றும் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார்களா, அல்லது ஏதாவது என்ன நடக்கிறது என்று ஏதாவது கேட்டு தெளிவு பெற்றார்களா?
2: நிச்சயமாக ஜெனோவா மாநகரத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் அளவில் அவர்கள் ஊர்வலமாக வந்திருந்த பொழுது நிறைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வீடியோ காட்சியாகவும் ஒளிப்பட காட்சியாகவும் வந்து சிறுவர்களை கேட்டு விசாரிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் இங்கே இது முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே புதிய மண்டபத்தை எடுத்து ஆரம்பித்திருக்கின்றார்கள். வருங்காலத்திலே நான் நினைக்கின்றேன் இந்த மாநகரத்தில் உள்ள பிரமுகர்களை எல்லாம் அழைத்து இந்த நகரத்துக்கு முதன்மையானவர்களை எல்லாம் அழைத்து இங்கே விழாக்களை தொடர்ச்சியாக அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
0: அதாவது 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி பூசையும் நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இந்த விநாயகர் சதுர்த்தி பூசை தொடர்பாக இன்று நீங்கள் இந்த திறந்து வைத்த இதிலே ஆரம்ப நிகழ்வுகள் ஏதாவது நடைபெற்றதா?
2: இன்றைய தினம் அங்கே நேற்றைய தினம் இங்கே இந்த மண்டபத்தை சுத்தம் செய்வதற்காக அதாவது வாஸ்து சாந்தி செய்யப்பட்டு இங்கே பூரண கும்பங்களை எல்லாம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த படங்களை அதாவது சுவாமி படங்களை நிரந்தரமாக வழிபாடு செய்வதற்குரிய பிராணனை பிரதிஷ்ட செய்யப்படுகின்ற அதாவது கும்பாபிஷேகம் போன்ற ஒரு விழிப்புணர்வு இங்கே நடைபெற்றது. அதோடு ஒரு துர்க்கை அம்பாளும் இங்கே பஞ்சலோகத்திலே செய்யப்பட்ட துர்க்கை அம்பாலும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இங்கே செவ்வாய் வெள்ளிக்கிழமை மத்திய விசேஷ காலங்களிலே இங்கே இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் வந்து பூஜை வழிபாடுகளை செய்வார்கள். அத்தோடு நாளைய தினமும் இங்கே விநாயகர் பெருமானுக்கு விசேட விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அனுசரணையோடு சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கே நிர்வாக நின்று இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு நாளை விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டை சிறப்பாக செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். நண்பர் தரிசனவர்களே இங்கே என்னோடு கூட
0: இந்த விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக ஒரே ஒரு கேள்வி, அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்காக தயாரிக்கப்படுகின்ற சிலைகள் தொடர்ந்து நீரிலே கரைக்கப்படுகிறது, அவை அந்த நீரிலே கரைக்கப்படுகின்றது வந்து என்ன அடிப்படையிலே பலருக்கு அதில் தெளிவில்லாமல் இருப்பார்கள். என்னத்துக்காக அதை அது வைக்கப்பட்ட அந்த சிலைகள் நீரிலே கரைக்கப்படுகிறது? என்றால் முன்னர் சுனாமி நேரத்திலே ஒரு சிலர் நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்தார்கள், விநாயகருடைய அதாவது என்ன எப்படி தாண்டா நீருக்குள்ள போட்டு நீங்கள் எல்லாம் வாட்டி வதைத்தீர்கள், இப்பொழுது நீர் என்ன செய்யுது உங்களுக்கு என்று ஆண்டவன் சொன்னதாக கூட சிலர் கதைவிட்டிருந்தார்கள். ஏன் அந்த விநாயகர் சதுர்த்தி சிலைகள் அதுவும் மிக அழகாக செய்து அதை நீரிலே கரைக்க வேண்டும்?
2: இது மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியதான விடயம். அண்டத்தில் உள்ளதே புண்டத்தில் இருக்கின்றது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த அண்டத்தை அண்டம் என்கின்ற இந்த உலகத்தை ஐந்து பூதங்கள் ஆட்சி செய்கின்ற, முதலாவதாக நிலம் என்கின்ற பூதம், அடுத்ததாக நீர், அடுத்ததாக நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று. இந்த நிலம் பூதம் என்பது முழுமை இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் முதலிலே உலகம் என்பது பிறக்கும் பொழுது மண் பூதம் என்று சொல்லப்படுகின்ற மண் பெரிய எரிமலைகள் எல்லாம் வெடித்து சாம்பலாகி மண்ணாக மாறியது. ஆகவே முதல் வழிபாடு, முதல் கடவுள் என்று சொல்லப்படும் பொழுது முதல் விநாயகரை வணங்குகின்றோம். மண்ணினாலே செய்யும் என்று சொல்லி சாத்தினாலே எடுத்து பிள்ளையாரை பிடிக்கின்றோம். ஏனென்றால் அங்க பூமிதான் சாமி, சாமி தான் பூமி என்ற ஒரு சிந்தனை கூட இருக்கின்றது. இந்த பூமி அதாவது பூமாதேவியினுடைய ஒரு சொரூபம், பூமாதேவியினுடைய மகனாக முதல் கடவுளாக மண் பூதத்தினுடைய மண்ணுடைய கூறினுடைய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான். உங்களுக்கு தெரியும், மண்ணிலே இருக்கக்கூடிய அதிகமான சக்திகளை எல்லாம் எடுத்து ஒரு ஆலமரம் எப்படி பறந்து விரிந்து பெரிதாக இருக்கின்றதோ அதே போல விநாயகரும் ஒரு பெரிய உருவத்தோடு தாங்கி இருக்கின்றார். ஏனென்றால் இந்த மண்ணிலே செய்ய மண்ணிலே இருந்து உழைகின்ற கிழங்கு வகைகள், மண்ணிலே இருந்து வருகின்ற அனைத்து விதமான பால், தெளிதேன், பாகு, பருப்பு, இவை எல்லாம் மண்ணின் மண்ணை அடிப்படையாக கொண்டு வருவது. பால் பசுமானது புல்லை சாப்பிட்டு, மண்ணிலே இருக்கக்கூடிய புல்லை சாப்பிட்டு அது பாலாக மாறுகின்றது. அதே போல ஒவ்வொரு பொருட்களும் விநாயகப் பெருமானுக்கு விசேடமாக மோதகம் படைப்பார்கள். அது அரிசி மாவிலே, அரிசியிலே இருந்து வருகின்றது, பயரிலே இருந்து வருகின்றது, கரும்பு சர்க்கரையிலே இருந்து வருகின்றது. இப்படியாக எல்லாம் ராஜவள்ளி கிழங்கு முதலாக நிலத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் தான் விநாயகர் விரும்பி உண்ணுவதாக வரலாறுகள் சூறுகின்றன. அதாவது மண்ணின் கூறாக சுருக்கமாக சொன்னால் பூமிதான் சாமி, சாமிதான் பூமி என்பதற்கு ஏற்ப இந்த பூமியினுடைய வடிவமாக இருப்பவர் தான் விநாயகப் பெருமான். அதனால் தான் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணினாலே சிலையை செய்து விநாயகரை வணங்கி மண்ணிலே இருந்து ஆரம்பித்த இந்த மண் திரும்ப மண்ணாக கடலிலே கொண்டு போய் கரைப்பது என்பது சரியான ஒரு தத்துவத்தோடு தான் இதை செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த பூமியிலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த மண் மீண்டும் சுழற்சியினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் புறப்பாக இருந்து புறப்படுத்து மீண்டும் இறைவனோடு சங்கமிப்பது போல ஒவ்வொரு பிறப்பிலே நாங்களும் மண்ணாக போவது போல அவை நாங்கள் எங்கே இருந்து தொடங்கினோமோ அங்கே முடிவடைகின்றன என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த மண்ணிலே விநாயகரை பிடித்து வைத்து மண்ணிலே இருக்கக்கூடிய கூறுகளான மஞ்சளிலே பிடித்து வைத்து அல்லது சாணியிலே பிடித்து வைத்து பூஜை வழிபாடு செய்து அந்த இடத்திலே அந்தந்த இடத்தோடு சேர்த்து அவர்களை சங்கமிப்பதும் செய்கின்றோம். அதுதான் விநாயகப் பெருமானுடைய ஆன்மீக ரீதியான விஞ்ஞான ரீதியான தத்துவம். ஆனால் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக நாங்கள் ஒரு சுவரிலே ஒரு புள்ளியை வைத்து நாங்கள் தியானம் செய்து கொள்ள முடியும், மனதை வளைக்க முடியும். ஆனால் எல்லோராலும் அதை செய்ய முடியாது. ஒரு உருவத்திலே தான் எல்லாராலும் அடக்கி தங்களுடைய மனதை ஒடுக்க முடியும். ஆகவேதான் இதை விநாயகர் உருவமாக செய்யப்பட்டு இந்த விநாயகர் உருவம் மண்ணிலே இருந்து ஆரம்பித்தது, மண்ணிலே சேர்கின்றது என்கின்ற தத்துவம் இங்கு எடுத்து காட்டப்படுகின்றது.
0: சரி, நன்றி. அடுத்து உங்களோடு இருப்பவர் உரையாடுபவர் யார்?
2: ஆசிரியர். என்ன பேரு? இந்த ஆலயத்திலே, இந்த வித்தியாலயத்திலே கல்வி கற்பித்துக் கொண்டு வருகின்ற ஒரு இளம் நான் இருக்கிறேன். ஒரு இளைய தலைமுறை இங்கே படித்து ஆசிரியராகிய ஒரு ஆசிரியர் இங்கே எங்களோடு சேர்ந்திருக்கின்றார். அபிநயா சுதாகர் அவர்கள், அவர்களோடு நீங்கள் பேசலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: சரி, வணக்கம். வணக்கம் அபிநயா அவர்கள், உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே. எவ்வளவு காலமாக நீங்கள் இத்தாலியிலே வாழ்ந்து வருகிறீர்கள்? ஜெனிவாவிலேயா வாழ்ந்து வருகிறீர்கள்? ஜெனிவாவா? சரி, இன்றைய இந்த சொல்லுங்கள்.
3: நான் ஜெனவால பிறந்து தமிழ்ச்சோடையில வந்து முதலாம் ஆண்டுல இருந்து 12 வரை படித்து இப்பொழுது வந்து ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் ஆசிரியராக 3 வருடமாக பணியாற்றிருக்கிறேன்.
0: இன்றைய இந்த வழிபாட்டு மண்டப அங்குராட்பண நிகழ்வு, இது தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து நீங்களும் நிச்சயமாக இதோடு இணைந்து பயணித்து ஒருவராக இருப்பீர்கள் நினைக்கிறேன். அவை எவ்வாறு சிரமங்களுக்கு மத்தியில இந்த வழிபாட்டு மண்டபத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள்?
3: பிள்ளையாருக்கு வந்து சமயம் சான்று வந்து ஒரு அறிவு வந்து கூட்டுவதற்காக வந்து நாங்க வந்து இதை வந்து தொடங்கினாங்கள்.
0: பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் தான் இன்று இந்த வழிபாட்டு மண்டபம் அங்குராட்பண நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் உங்கள்கிட்ட கல்வி கற்பவர்கள் இந்த மத சம்பந்தமாக ஏதாவது கேள்விகளை கேட்டிருக்கிறார்களா? இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், எங்களும் இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர், உங்களிடம் ஏதாவது கேள்விகளை கேட்டிருக்கிறார்களா? அல்லது உங்களுக்கு ஏதாவது இந்த மதம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தையரிடம் ஏதாவது கேள்விகள் கேட்டிருக்கிறீர்களா?
3: சிறு வயதிலிருந்து வந்து நாங்க சமயம் வந்து பார்த்தது மட்டும்தான், அதை வந்து முழுமையாக வந்து கற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இங்க இருக்குது முந்தின காலத்திலிருந்து.
0: இப்ப இன்றைய சூழலே வந்து இந்த நிகழ்வு தொடர்பாக தெரிவியுங்கள். நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்கள், இன்று நடைபெற்ற அங்குராட்பண நிகழ்வு தொடர்பாக அந்த விடயங்கள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே என்ன மாதிரியான செயல்பாடுகள் இடம்பெற நீங்கள் விரும்புகிறீர்கள்?
3: பிள்ளைகள் வந்து சமயம் சார்ந்து வந்து தெரிந்து கொள்ளணும், அதை வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கொண்டு செல்லணும், அதையும் சமயத்தை வந்து வழிபடுத்தணும்.
0: இந்த வழிபாட்டு மண்டப அங்குராட்பண நிகழ்விலே கூடுதலாக இளம் தலைமுறையினர் தான் கலந்து கொண்டார்களா, அல்லது எல்லாருமே இணைந்து நடத்தி இருந்தார்களா?
3: இளம் தலைமுறைகள் இருந்தார்கள், பெற்றோர்கள் அறிந்த இருந்தார்கள், அனைவரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நாங்கள் வந்து நடத்தி சென்றோம்.
0: இந்த நிகழ்வின் ஊடாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தந்த விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? வேறு மனமகிழ்ச்சி தந்த விடயங்கள்?
3: நாங்க வந்து ஒரு சிறிய ஊர்வலம் வந்து செய்தாங்க. அப்ப நாங்க வந்து நடந்து செல்லும் பொழுது வந்து எல்லாரும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்து கேட்டது, நாங்கள் என்ன செய்யறோம், பிள்ளையார் முருகன் போன்ற வேஷங்கள் வந்து போட்டு பிள்ளையர் வந்து நடந்து சென்றது பார்க்க வந்து ஒரு அழகான காட்சியா.
0: என்ன என்னென்ன கேள்விகளை மற்ற நாட்டவர்கள் உங்களிடம் கேட்டார்கள்?
3: நாங்க வந்து உங்களை ஆடிய பார்த்து நாங்கள் என்ன இப்படி வளர்க்கட்டி இருக்கிறோம், என்ன என்ன செய்கிறோம் என்று கேட்டவன்.
0: சரி, இந்த ஜெனிவாவில எவ்வளவு கிட்டத்தட்ட தமிழர்கள் வாழ்கிறார்கள்?
3: 250 குடும்பத்துக்கு மேல வந்து வாழ்கிறார்கள்.
0: அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மண்டபம் வாரானது தேவை. அதே நேரம் வயது முதிர்ந்தவர்களுக்கு, அதாவது தாய் தந்தையர்களுக்கு அந்த இடத்திலேயே ஒன்று கூடி எல்லாம் வணங்குவதற்கும் தங்களுடைய ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அங்குராட்பண நிகழ்வாக இது நடந்திருக்கிறது. அது எதிர்காலத்திலே ஆலயமும் உருவாக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஐயா அவர்கள். அவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம் நேயர்கள் சார்பிலே. இங்கே நான் ஏதாவது கேட்காத கேள்விகள் இருந்தால் நீங்க அதற்கு பதிலளிக்கலாம்.
2: அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தர்கள் ஒருவர் இங்கே இருக்கின்றார், அவரோடு தொடர்பு பேசிக் கொள்ளலாம்.
0: சரியா, அவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள், அவரையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: சுதாகரன்
0: அவர்கள்
2: 30 வருஷமா இத்தாலி ஜெனோவா நாட்டில் வாழ்றேன்.
0: அங்கு நீங்க வாழ்ந்த காலத்திலே இந்த ஆன்மீகம் தொடர்பாக பல்வேறுபட்ட ஆரம்ப காலத்திலே அவ்வாறான ஆலயங்கள் எதுவுமே இல்லாத நிலைமையிலும் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்திருக்கிறீர்கள். எவ்வாறு இந்த அங்குராட்பண இந்த வழிபாட்டு மண்டபத்தை கட்ட வேண்டும் என்ற இந்த அங்குராட்பண நிகழ்வுக்கான அடித்தளம் எங்கே இருந்து உருவாகியது?
2: பள்ளிக்கூடம் சார்ந்து அறிவு சார்ந்து
0: இதுக்கான பல்வேறுபட்ட சிரமங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இவ்வாறான ஒன்றை செய்து முடிப்பதென்றது சாதாரணமான விடயம் அல்ல. பலர் பல்வேறுபட்ட கேள்விகளால் நம்மோர்களாக இருந்தால் பல்வேறு உதவிக்கு பதிலாக உபத்திரவங்கள் தான் கூடுதலாக இருக்கும். அவற்றையெல்லாம் தாண்டி இன்றைய அங்குராட்பண நிகழ்வை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். ஆகவே அந்த அங்குராட்பண நிகழ்வு தொடர்பாக குறிப்பிடுங்கள்.
4: தரிசன் ஒரு பெற்றோர் ஒரு ஆள் கதைக்கிறது இருக்கிறாங்க.
0: ஆ சரி, அவர்கிட்ட கொடுங்க.
5: வணக்கம்.
0: வணக்கம். இன்று நீங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு தொடர்பாக குறிப்பிடுங்கள்.
5: இன்று எங்களோட சைவ தமிழ் மன்ற மண்டபம் வந்து நாங்க கடந்த ஒரு 6 மாதமாக நாங்கள் இதற்கான வழிபாட்டு நடந்து கொண்டிருந்தது, அதற்கான வேலை திட்டங்கள்.
0: ஆமாம்.
5: அது நாங்கள் இன்று 13ஆம் தேதி நடத்தி முடித்து விட்டோம் என்ற அளவில் மகிழ்ச்சி, உண்மையிலே மகிழ்ச்சி தான். இதற்கான தடைகள் நிறைய வந்தது எங்கள் மத்தியில.
0: அதான் நான் அவரிடம் கேள்வி கேள்வியாக கேட்டிருந்தேன். தமிழர்கள் என்று நினைத்தால் உதவிக்கு பதிலாக கூடுதலான உபத்திரவங்கள் இருக்கும். அதை தாண்டி ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வரது உண்மையான மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் அதை சாதித்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் பாராட்டுகளோடு, இன்று எதிர்காலத்திலே என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இந்த வழிபாட்டு மண்டபத்தோடு மாத்திரம் இல்லாமல் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது உங்களிடம் எதிர்காலத்திலே?
5: கண்டிப்பாக என்னென்றா, இப்ப நாங்க ஆரம்பித்தது வழிபாட்டு மண்டபம் தான். காலப்போக்கில் அதை நாங்க ஒரு ஆலயமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்க நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை அனைத்து பெற்றோருக்கும் மத்தியிலையும் எல்லாரிடையும் இருக்கும் என்று நம்புறேன்.
0: இல்ல, இதற்கு அதாவது இப்படி என்ற உருவாக்கிய ஆலயத்தை உருவாக்கின வேலுப்பிள்ளை ஞானகுமார் போன்றவர்களுடைய ஆலோசனைகள் வந்து இதற்கு நிச்சயமாக கை கொடுத்து உதவும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக இது நடைபெறும் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் ஞானகுமார் அவர்களுடைய உதவிகள் இருக்கிற போது அவருக்கு பலதரப்பட்டவர்களுடைய தொடர்புகள் தமிழகத்திலே இருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய பெரியவர்கள் என்று வணங்கப்படுபவர்கள், அப்ப அவர்களுடைய உதவிகளால் இது நடைபெறும். அவை ஏன் அது தேவையாக இருக்கிறது என்றால், எதிர்காலத்திலே வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தருகின்ற இடமாக இந்த இடம் மாறும். அப்ப அதற்காக கட்டாயமாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப உங்களை பொறுத்தவரையில் உங்களிடம் பிள்ளைகள் வந்து பல்வேறுபட்ட ஆலயங்களுக்கு கூட்டிச் செல்லுகிற போது அங்கே உள்ளவற்றை பார்த்து பல கேள்விகளை கேட்பார்கள், அதற்கெல்லாம் உங்களால விளக்கம் அளிக்க கூடியதா இருந்ததா?
5: விளக்கம் அளிக்க போகும்போது சிறிய தரங்கள் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இப்ப நாங்கள் இங்க வழிபாட்டு மன்றம் தொடங்கி அவர்களுக்கு எங்களுக்கு எழுந்த கேள்விகளை அவர்கள் கண்கூடாக பார்க்கணும். ஒரு ஆலயமோ இல்ல வழிபாட்டு மன்றத்திலேயோ ஒரு பீடத்துல ஒரு அமர்ந்து இருக்கிறாங்கன்றா, சாமி என்னென்று இங்க வந்து இருக்கிறார், என்ன நடக்குது என்றுலாம் கேட்கும் போது எங்களுக்கு பதில் கொடுக்கவும் இலகுவாக இருந்தது. அதே சமயம் அவர்களால புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு
0: ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இவ்வாறு இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களுடைய ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு அதிலே அனுபவம் உடையவர்களை வைத்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தால் இன்னும் அவர்கள் ஆன்மீகத்தோடு நெருக்கமாவார்கள். இந்த வழிபாட்டு மண்டபத்தை ஆரம்பிப்பதில் உங்களோடு ஒத்துழைத்தவர்கள், அவர்களுக்கும் ஞாபகம் இருந்தால் அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: உண்மைதான், இங்க வழிபாட்டு மண்டபத்துல வந்து உறுப்பினர்களும் இருக்கணும், அவர்களுக்கு என்ற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். தலைவர் வந்து வசந்தகுமார் அவர்கள், மற்றது உப தலைவரா வந்து மகேந்திரம் அவர்கள், செயலாளர் நிலோஜன், துணை செயலாளர் நான் தான் பிரியங்கா, நிலோஜன் பிரியங்கா, மற்றது வந்து பொருளாளர் வந்து ஜெசிந்தன். அதை விட ஆலோசகர் வந்து ஒரு 10-15 நபர்கள் இருக்கிறார்கள் ஆலோசகர். இவர்கள் எல்லாரையும் விட எங்களோட சேர்ந்து இணைந்து செஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
0: பெயர்களை சொல்லி ஒருவற்ற பெயரை சொல்லாவிட்டால் அது இதாயிடும். ஆகவே அனைவரும்
5: மற்றபடி எல்லாருமே சேர்ந்துதான் வழிபாட்டு
0: மன்றத்தை நாங்க ஆரம்பிச்சு அந்த பங்களித்த அனைவருக்கும் நீங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம்.
5: உண்மையாக நன்றி சொல்ல மிக கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல, எல்லாருக்குமே எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
0: இதை உருவாக்கி விட்டீர்கள், இதை கொன்று நடத்துவதற்கான வேலை திட்டங்கள் தான் பெரிய அளவிலே சிக்கலாக இல்லாமல் நடத்தக்கூடியவர்களாக அவருடைய ஒத்துழைப்போடும் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒன்றை தொடக்கிறது சுகம், அதை பாதுகாப்பதுதான் மிக கடுமையானது,
5: மிக கடினமான ஒன்று.
0: அந்த அனுபவத்தை எங்களுடைய ஞானகுமார் ஐயா அவர்களிடமும் பெற்றுக் கொள்ளலாம். கொண்டு நடத்துவதில் உள்ள சிரமங்கள், அதை எவ்வாறு தவிர்த்து தொடர்ச்சியாக வெற்றிகரமாக கொண்டு செல்லலாம் என்பதற்கு அவரிடம் அனுபவம் இருக்கிறது, அதை நீங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வேறு ஏதாவது நான் கேட்காத கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறீர்களா?
5: இல்ல, நீங்க பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு நினைக்கிறேன்.
0: நன்றி. நிறைவாக திரு ஞானகுமார் அவர்களோடு உரையாடி நிறைவு கொண்டு வருவோம்.
6: கணிசகுமார் இப்படி ஒரு ஆலயம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு ஒரு குருவையும் கூட்டி கொண்டு வர சொல்லி கேட்டாரு. அதுக்கு நாங்க வந்து இந்த சிறப்பா ஆரம்பிச்சு வச்சிருக்கு, சிறப்பா நடவரம். அதுக்கு இனி அவைகளுக்கு தேவையான ஆன்மீக ஆலோசனைகள் தொடர்ந்து கேட்கும் போதெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவாளர்களோ அவைகள் வரைக்கும் அவைகளுக்கு எல்லா வழியிலையும் ஆன்மீக சம்பந்தமான சேவை ஏற்படும் என்னோட தொடர்பு கொள்ள சொல்லி இருக்கு. அவைகள் தொடர்பு கொள்ளும் தொடர்ந்து அவைக்கு ஆதரவா இருப்போம். அவைக்கும் சரி, எந்த நாட்டிலும் எங்க இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஆன்மீகம் சார்ந்த சேவைகள் செய்ய வேண்டும்.
0: ஆலயத்தை உருவாக்க விரும்புகிறார்கள், அவை உங்களுடைய மடங்கள் அவர்கள் உதவி செய்வார்களா இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு?
6: அதுக்கு என்னன்னு சொன்னால் தேவையான புத்தகங்கள், அது ஆன்மீகம் சார்ந்த இது எல்லாம் எடுத்து கொடுக்கலாம்.
0: இல்ல, இவர்களுக்கு நிதி பிரச்சனை தானே இருக்கும். ஒரு ஆலயத்தை உருவாக்குவது என்பது நிதி பிரச்சனை தொடர்பாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் உதவிகளை பெற்றுக் கொடுக்க இயலுமா?
6: ஐரோப்பாவில இருந்து நிதி என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு இல்ல தானே தர்சன். இப்ப இந்தியா இலங்கையில இப்ப நாங்க செய்யறோம் தானே, போய் தந்தே எல்லாம். அப்ப ஐரோப்பா பொறுத்தளவில் நிதி தேவை இருக்கண்டில்ல, ஆன்மீக பிரசுரங்கள் அதுகளை தயாரிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா செய்து கொடுக்கலாம்.
0: இத்தாலி கொஞ்சம் நிதி பிரச்சனை உடைய நாடல்ல இத்தாலி?
6: விலையும் குறைவுதானே, செய்யக்கூடிய இருக்கவைக்கு. நான் இப்ப வீடு கட்ட அளவில் தங்களுக்கு ஒரு 200 பிள்ளைகள் கிட்ட படிக்கணும் இந்த பள்ளிக்கூடத்துல, பெற்றோர் எல்லாம் துணிவா இருக்கணும். இப்படி ஒரு ஆன்மீக கோவில் ஆக்கணும். இப்ப ஆன்மீக மையமா தானே ஒரு தொடக்கி வச்சிருக்குது, அதே ஒரு ஆலயமாக்கணுமென்றதுல எல்லாரும் எல்லா பெற்றோரும் இப்ப ஆலயம் பெறும். அது ஆலயமா வரைக்கும் நீங்களும் வந்து அதை சிறப்பிச்சு தருவணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன தேவையோ தொடர்பு கொள்ளுங்க, முடிஞ்சது கண்டிப்பாக செய்து தருவோம்னு சொல்லி.
0: அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லுகிற போதுதான் பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்திக்க கூடியதாக இருக்கும், அதுக்கான மனத்துறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள
6: அனுபவிக்காத சிக்கலா?

0: உருவாக்கினாலும் அவர்களால் நடத்த முடியாத சிக்கல்கள் ஏற்படுகிற போது அங்கே சென்று தலையிடக்கூடிய மாதிரி அந்த மன்றத்தை பலம்பிருந்தின மன்றமாக உருவாக்கினால் நன்றாக இருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கு.
1: இன்னைக்கு பார்த்தா கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இன்னைக்கு இந்த நிகழ்வுல வந்து தங்களோட பிள்ளைகளை இந்த படிக்கணும், ஆனபடியா நாங்களும் கலந்து கொண்டு உண்டு ஃபேமிலி வந்து என்ன குடும்பமா வந்து அந்த இந்த நிகழ்வுல கலந்து வேணும். அப்ப இந்த சமய வேறுபாடு இல்லாம தமிழாக்கள் இது ஒற்றுமையா இருக்கிறதாக இந்த பார்வை தெரிஞ்சது. இனி பிறங்காலங்களில் என்ன மாதிரி என்று பார்ப்போம்.
0: எதிர்காலத்தில தனித்திருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் அவர்களையும் இதன் ஊடாக ஒன்றிணைக்கக்கூடிய மாதிரியான செயல் திட்டங்களையும்
1: இன்றைக்கு கூட பல பென்ஷன்ல அந்த முதியவர்கள் பல பேர் இருந்தனர் இன்றைக்கு இந்த நிகழ்வில்.
0: சரி, நாங்கள் இது தொடர்பாக மேலும் சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்னொரு முறை உரையாடுவோம்.
1: நிச்சயமா நிச்சயமா. நன்றி
0: அவர்களுக்கும்.
1: நன்றி வானொலி கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்
0: கொள்ளுங்க. உங்களோட பேரை மாத்தி சொல்லி பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு கேள்வி அவரிடம் கேட்டிருந்தான் கேட்டீர்களா? விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைய தண்ணீரில் மூழ்கடிக்கிறது, அது போலதான் உங்களுக்கு நான் பாடம் படிப்பிக்கிறேன் என்று விநாயகர் முடிவு செய்துதான் சுனாமி வந்து உங்களை தண்ணிக்குள்ள
1: மூழ்கடித்தார்.
0: அதுக்கான சரியான பதிலையும் தந்திருந்தார். சரி, நன்றி. நாங்கள் மீண்டும்
1: நன்றி
0: மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி
1: நன்றி. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.

0: கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரி மக்களுடைய ஆதரவுல இந்த டிஸ்னிலேண்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் சஷ்டி.
1: ரவி, நீங்க டோக்கியோ டிஸ்னிலேண்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வரீங்களா?
0: பொம்மையா?
1: ஆமா.
0: சரி பாப்போம்.
1: ஐயோ பாப்போம் வேறயா, என்ன ஒரு மாசம் நீங்க விட்டுட்டு போறீங்க?
0: ஒரு மாசம் கிடையாது, ஒரு வாரம் தான்.
1: நீங்க ஒரு வாரம் விடுப்புல போறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மறுபடியும்
0: விடுப்புல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதான். நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: தெரியும் நீங்க எங்க போவீங்க.
0: விடுமுறையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: உங்க பிடிச்ச நாட்டுக்கு நீங்க காலடி.
0: சரி சரி சரி சரி,
1: வைக்கலையே,
0: அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கால் எடுத்து வைப்போம்.
1: ஆமாம் நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பில் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு மணி அரசு. நான் வாழ வைப்பை இன்டர்பிரிட்டர் இசைஞானியுடைய ராஜவினி செல் கே ஜி ஜெயசுதாஸ் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. இது உங்கள்
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

மாறிநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றைய உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.

கடவுளுக்கும் இது தெரியுமப்ப. அந்த கடவுளுக்கும் இது தெரியும்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:28 ஆகி விட்டது. மன்னாதி மன்னன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒளியேறியது. இந்த பாடல நீயர் ஹலீம் விரும்பி கேட்டிருந்தாரு. அதற்கு முன்பு சக்கரம் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. அலோயிஷஸ் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு. டி எம் சவுந்தரராஜன் இந்த இரு பாடல்களையும் வழங்கியிருந்தாரு. இன்னைக்கு நேரத்துல 70களில் வெளியான பாடல்களை நாம கேட்க போறோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
3: போக்குவரத்து நிலவரம்
2: PIEA நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE SLEக்கு பிறகும் விபத்து.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-296-79.
8: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
9: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளிதான்.
8: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
9: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
10: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.
2: ரவி
13: சொல்லுங்க சார்,
2: நீங்க வந்து காலையில இரவு தூங்குவதற்கு முன்பு பற்களை துலக்குவீர்கள்.
13: ஆமா,
2: பற்களை துலக்குவதற்கு நீங்க என்ன பயன்படுத்துவீங்க?
13: பல்ல தூக்க எதை பயன்படுத்துவாங்க?
2: பல் தூரிகைய பயன்படுத்துவாங்க.
13: வெள்ளக்கவன குச்சியா பயன்படுத்துவாங்க தெரியாம நான் கேக்குறேன்.
2: ஆனா இவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக இந்த பல் தூரிகைய வந்து விக்கிறாங்களே ரவி.
13: தினமும் உண்மைதான். ஆரம்பத்துல சின்ன வயசுல இருக்கும் போதே ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல வந்து அந்த கேளியை சித்திரங்கள்லாம் அது வந்து பாக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வளர வரல என்ன ஆச்சுன்னா நல்ல தரமான துரிகைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கற தெளிவு கிடைச்சது நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளாசிங், வாட்டர் ஃப்ளாசிங் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: ஆமா, பல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது விதவிதமான வழிமுறைகள்ல நீங்க உங்களுடைய பற்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க.
13: சரியா சொன்னீங்க. ஒரு ஆய்வுல கூட நான் பாத்திருந்தேன், CNN-ல போட்டிருந்தாங்க, 50 வயதுக்கு மேல இருக்கிற சிங்கப்பூர்களுக்கு வந்து 20-25 பல்லுதான் மிஞ்சுது.
2: என்ன சொல்றீங்க?
13: அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லிருந்தாங்க. பார்த்தோம்னா பயந்துட்டேன்.
2: ஐயோ,
13: அன்னைக்கு ராத்திரியே போய் மறுபடியும் 2 தடவை பல்ல இருக்கு.
2: ஆனா நீங்க ஓவரா உங்களோட பற்களை வந்து துலக்கினாலும் உங்களுடைய பற்கள் வந்து தேய்ந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
13: செஞ்சாலும் தப்பு, செய்யும் தப்பு, அப்ப என்னதான் செய்யறது? நீங்க கேக்கலாம்.
2: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ரவி.
13: சரி பிரமாதம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப டைசன் நிறுவனத்துடைய அந்த தூரிகையை பாத்திருக்கீங்களா?
2: நம்மளுடைய பற்களுடைய இடுக்குகள்ல வந்து இந்த உணவு வகைகள் வந்து மட்டி கொள்ளும் இல்லையா? சில நேரங்கள்ல வந்து சில பேரை வந்து அந்த குச்சியை வச்சு மரக்குச்சியை வந்து பயன்படுத்தி அதை வந்து எடுத்துருவாங்க. சிலரும் வந்து அந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை வச்சு பயன்படுத்தி எடுப்பாங்க. ஆமா, சில பேர் வந்து ஃப்ளாசிங் கூடவே வந்து அந்த நூல் இருக்கு இல்லையா அதையும் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பற்களை துலக்கும் பொழுது நல்லா உங்களுடைய கையிறக்க தொலைபேசியில நீங்க பாத்துக்கிட்டே எந்த இடுக்குல என்ன இருக்குன்னு நீங்க நல்லா சுத்தமா வெளியே எடுத்துடலாம்.
13: அவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க.
2: ஆமா,
13: நான் அடுத்து எதிர்த்துமா காத்துட்டு இருக்கேன். ஒரு ரோபோட் உருவாகுவாங்க. அந்த இயந்திரம் நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, அதுவே வந்து என் பல்ல விலக்கி கொடுத்துட்டு அதுவே கிளம்பி போயிடும். நான் அந்த மாதிரி ஒரு இயந்திரத்துக்கு தான் காத்துட்டு இருக்கேன்.
2: ஆமா ரவி, இப்ப வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்வதற்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட் இருக்கு
13: இல்லையா,
2: அதுவே தானியக்கமா வந்து இயங்கும்.
13: தட்டி விட்டா போதும்.
2: ஆமா,
13: அது வேற பம்பர மாதிரி சுத்தி வந்து வீட சுத்தமாக்கிறோம்ல.
2: அதே மாதிரி இந்த ரோபோட் எடுத்து நம்ம வாய்க்குள்ள வைக்கிறோம், பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்க வேண்டியதான்.
13: அதோட வேலையை முடிச்சிட்டு தன்னாலே வாயை திறந்து அதே வெளியாயிடும். நல்லா இருக்கும்ல?
2: நல்லா இருக்கவே ரவி,
13: எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 50 வருஷத்துல நடக்க போகுது.
2: நடக்கும்.
13: அது நடக்கும் போது 1000 பேரும் தெரியாது, ஆனா இந்த உலகம் என்னை பத்தி பேசும். அன்னைக்கே ரவி சொன்னார், அன்றே கணித்தார்.
2: அடுத்தது வந்து என்ன தருவா ரவி செய்வாங்க, வாய்க்குள்ள பறக்குற மாதிரி வந்து ரோபோட் செய்வாங்க.
13: அதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க, எனக்கு வேண்டாம். கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
2: உங்களுக்காக பிரியா புகுந்த வீடு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழங்கள். இது உங்கள்
13: ஒலி 968
2: பரவசம்.

0: சங்கர் கணேசன் இசையில் புகுந்த வீடு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன் பிசிஸ்ல அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பிரியா திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. பி சுசிலா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
2: இப்பொழுது 6:41 ஆகிவிட்டது. பி கே இபிஐஇ செல்லும் அந்த வழியில் கேஜிஇக்கு பிறகு விபத்து. இதன் காரணத்தினால் மண்டாய் சாலை வரையிலும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
7: ஏன் அவசியம்னா,
6: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
7: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, டேக் அ பிளேஸ், B1-25.
6: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். October 2-4 வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை காம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். October 2-4 வரை வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை காம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor AGM நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.
0: ஒவ்வொரு நாளும் ரவி நம்மளுடைய நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அற்புதமான கூற்றுகளை வாசகங்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க.
2: நிச்சயமா அவங்க சிரமத்தை எடுத்து அனுப்பி வைக்கிறத பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல நீங்க கவிதைகள் எழுதுற ஒரு ஆளா கூட இருக்கலாம், அது தன்முனைப்பு வரிகளா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
0: #VS அப்படின்னு பதிவு செய்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க, நாங்க அதை வாசிக்க காத்துக்கிட்டு இருக்கோங்க.
2: சரி, இன்றைய கூற்று நமக்கு அனுப்பி வைத்திருக்காரு நேயர் அமீன். கூற்று இதோ:
0: வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள், நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும்.
2: வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள், நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும்.
0: இந்த கூற்றை அனுப்பியதற்கு நன்றி அமீன்.

0: ஓம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. சாய் அபியங்கர் இசையமைத்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அதற்கு முன்பு கருப்பு திரைப்படத்தில இருந்தும் பாடலை கேட்டிருந்தீங்க. சாய் அபியங்கரின் இசையில் சிம்பு சிலம்பரசன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. சரி நேயர்களே, இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நாம பாத்திரலாம். இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகள்ல எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 69 முதல் 97 ஆக உள்ளது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சைம்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள்ள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: சில
0: நேரத்துல அடேங்கப்பா இப்ப இனிப்பா ஏதாச்சும் வாயில போடணுமே அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும். ஆமா, அந்த நேரத்துல கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுருவேன், இனிப்பு பானங்கள் உட்பட.
1: ரொம்ப பெரிய தப்பு, செஞ்சிடாதீங்க.
0: அப்ப செய்யக்கூடாதா?
1: அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்னா, இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்குல்ல, இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதுல, அப்போலாம் நீங்க புரத சத்து நிறைந்த பொருட்கள், அது முட்டையா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், அல்லது காய்கறியா கூட இருக்கலாம், பழம் கூட, கோவால பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சுகர் கிரேவிங்ஸ் எனப்படும் அதிக அளவுல சீனி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும்ன்றாங்க. செய்து பாக்கலாமே.
0: அப்ப ஒவ்வொரு நாளும் நாம வந்து அதிக அளவுல புரத சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம உட்கொண்டோம்னா இந்த மாதிரி சுகர் கிரேவிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை ஏற்பட்டுச்சுன்னா புரத சத்து நிறைந்த உணவு வகைகளே நாம சாப்பிடணும்.
1: இது உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத மருத்துவர் நாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அதான் சிறப்பா இருக்கும். சரியா?

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, தளபதி விஜய் அனிருத் அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அங்க காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு புதுரங்கம் இடம்பெறவிருக்கின்றது. ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி இருவருக்கு பரிசாக காத்து கொண்டே இருக்கின்றது.
4: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: EIE சாங்கியை நோக்கி செல்லும் அந்த வழியில் பாசிலாபாவுக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: இதோ

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளோ காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. நேற்றிரவு 11 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 103 இருந்தது. அது ஆரோக்கியமற்ற நிலை. தற்போது கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது. சிங்கப்பூரின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு மிதமான அளவில் உள்ளது. இந்தோனேசிய அதிபர் பிரபாகோ சுபியாந்தோ காட்டுத்தீக்கு காரணமானோருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி கூறியிருக்கிறார். காட்டுத்தீ ஏற்படுத்துவதை சுற்றுச்சூழல் பயங்கரவாதம் என்று வகைப்படுத்த சட்டத்தை கடுமையாக்கும்படி அவர் பரிந்துரைத்திருக்கிறார். இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காட்டுத்தீ பற்றியிருக்கிறது. சூப்பர் எல்லினோ பருவநிலையும் சேர்ந்து கொண்டதால் கடந்த 11 இல்லாத அளவு நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. போனியோ சுமத்ரா தீவுகள் காட்டுத்தீயால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தோனேசிய காட்டுத்தீ பக்கத்து நாடுகளான மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ தொடர்பான குற்றவியல் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய 162 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 95 நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. சந்தேகத்துக்குரியோருக்கு அவற்றில் எத்தனை நிறுவனங்களுடன் தொடர்பு உண்டு என்பதை இந்தோனேசிய காவல்துறை தெரிவிக்கவில்லை. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இந்தோனேசியா 50 மேற்பட்ட விமானங்கள் மூலம் தண்ணீர் குண்டுகளை வீசுகிறது. செயற்கை மழையை பொழிய வைக்கும் முயற்சிகளும் தொடர்கின்றன. ஜூரோங் ஏரி பூந்தோட்டத்தில் இலையுதிர்கால திருவிழா நாளை தொடங்குகிறது. சீன நாட்டுப்புற கலையை பிரதிபலிக்கும் விளக்குகள் வைக்கப்படும். இசை நிகழ்ச்சிகள், பயிலரங்குகள், உணவுச் சந்தை ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக அல்சைமர் நாளையொட்டி சிங்கப்பூர் மறதிநோய் சங்கம் சிறப்பு படத்தை திரையிடுகிறது. வரும் 27 தேதி வரை இலையுதிர்கால திருவிழா நீடிக்கும். அடுத்த மாதம் 4 தேதி

0: கனடாவுக்கு இணை உறுப்பினர் அங்கீகாரம் வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்படி ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் முன்னதாக கூறியிருந்தார். அந்த யோசனை நகைப்புக்குரியது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடினார். ஐரோப்பா கனடாவை இணை உறுப்பினராக அங்கீகரித்தால் அது பகைமையை தூண்டும் செயலாய் கருதப்பட்டு கடுமையான வரி விதிக்கப்படும் என்று திரு டிரம்ப் மிரட்டல் விடுத்தார். போலந்தில் அமெரிக்க ராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் அவர். அமெரிக்க போலந்து தற்காப்பு உறவில் அது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று திரு டிரம்ப் கூறினார். 2022 ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவில் போரை தொடங்கியது. அப்போதிருந்தே கூடுதலான அமெரிக்க துருப்பினர் நிரந்தரமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று போலந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது போலந்தில் அமெரிக்க துருப்பினர் இருக்கின்றனர், நிரந்தரமாக அல்ல, சுழற்சி முறையில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்படுகின்றனர். அமெரிக்கா ஈரானில் நடத்திய 2 தாக்குதல்களில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரானின் மினாப் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளியிலும் லெமான் நகரில் உள்ள விளையாட்டு வளாகத்திலும் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா பாரபட்சமின்றி தாக்குதல் நடத்தியது. பொதுமக்கள் மடிந்து போக அந்த தாக்குதல்கள் வழியமைத்ததாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உண்மை அறியும் குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த கூற்றை அமெரிக்கா நிராகரித்தது. லெமட் தாக்குதலை தான் நடத்தவில்லை என்று கூறிய அமெரிக்கா மினா பள்ளிக்கூட தாக்குதலை விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. ஆசியாவின் மத்திய வங்கிகள் அமெரிக்க மத்திய வங்கியின் நடைமுறையை பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்காவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அங்குள்ள மத்திய வங்கி 3 ஆண்டில் முதன்முறை வட்டி விகிதத்தை கால் விழுக்காட்டு புள்ளி உயர்த்தியது. தேவைப்பட்டால் மீண்டும் வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் என்றும் அது கூறியிருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைய அது வழியமைக்கலாம். அதனால் ஆசிய நாணயங்களுக்கு நெருக்கடி அதிகமாகி டாலரில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை உயரலாம். இருப்பினும் ஆசிய வங்கிகள் அமெரிக்காவை பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை என்று நிபுணர்கள் சுட்டுகின்றனர்.
1: சொல்லும் பொருளும் கேதரிங், ஒன்று கூடல். பள்ளி நண்பர்களுடன் ஒன்று கூடல் நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது பழைய நினைவுகள் மலர்ந்து உள்ளம் மகிழ்வு பெறும். கேதரிங், ஒன்று கூடல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD பூனான் பிடக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.

0: வணக்கம் சிங்கே.
1: மண்டாடி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஜி வி பிரகாஷின் இசையில் வஹீசன் ரசையா, வி எம் மகாலிங்கம் அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
2: இந்த படத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும், வாய்ப்பு கிடைச்சுன்னா போய் பாருங்க, நல்ல ஒரு படம். அதோட முக்கியமா இந்த படம் சர்தார் ரெண்டு கூட வெளிவந்துச்சு. ஒரு காலத்துல கார்த்தி நடிச்ச படத்துல சூரி நடிச்சிருப்பாரு, இதே நகைச்சுவை நடிகரா. அதுல ஒரு காட்சியில கார்த்தி என்ன பண்ணுவார்னா கூப்பிடுவாரு சூரிய, அவர் வேடிக்கை செஞ்சாரு நான் சொல்ல வரல, காட்சி அப்படி அமைஞ்சிருக்கும், கூப்பிட்டு என் பக்கத்துல வந்து நில்லு என் படம் எடுக்கிற நேரத்துல. அப்ப சூரி சொல்லுவாரு, என் மேல அவ்வளவு பாசமா உனக்கு, அதெல்லாம் கிடையாது, நீ என் பக்கத்துல இருந்தா நான் பாக்க நல்லா இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லுவாரு. எல்லாம் சிரிப்பாங்க, நகைச்சுவையா இருந்தாலும் கூட அந்த மாதிரி தோற்றத்துல இருக்கிறவங்க அந்த நேரத்துல இருக்கிற நான் எனக்குலாம் எப்படி இருக்கும். ஆனா இன்னைக்கு கார்த்தி படத்தை விட சூரி படம் நல்லா ஓடுதுன்னா அழகுக்கும் அறிவுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
1: உங்களுடைய திறன் இருக்கா, மற்றவர்களை நீங்க எப்படி நடத்துறீங்க அதை பொறுத்து இருக்கு. ரொம்ப குறிப்பா நம்ம வந்து சூரிய பத்தி சொல்லணும்னா கருடன், விடுதலை பாகம் ஒன்று, மாமன் இப்படின்னு பல வெற்றி படங்களை வந்து வழங்கியிருக்காரு.
2: குட்டுக்கலையே நல்ல படம் தான், ஆனா பொருளாதார ரீதியா அவ்வளவு சிறப்பா செய்யாம போனாலும் அவருடைய நடிப்பு பேசப்பட்டது
1: கண்டிப்பா. இப்ப இந்த படங்களின் வெற்றியையும் மிஞ்சி உள்ளதான் இந்த
2: மண்டாடி
1: திரைப்படம்.
2: நான் சொன்னது போல இந்த படகு வந்து முழுக்க முழுக்க காற்ற அடிப்படையா வைத்துதான் நகரும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க திறமசாலியா இருக்கணும், அது உண்மையிலே சேரவங்க எந்த அளவுக்கு கை தேர்ந்தவர்களா இருக்கணும்.
1: அடேங்கப்பா, எனக்கு இப்பவே இதெல்லாம் கேட்கும் பொழுது கை வலிக்குதே.
2: வலிக்கும் உங்களுக்கு, சொல்லுவீங்க நீங்க.
1: சரி நேயர்களே, இப்ப பலூன் டியோ சிறந்த ஆட்டக்காரருக்கான அந்த விருதை பத்தி நான் பேசி ஆகணும். எப்படா ரவிஜி திரும்ப வருவாரு, எப்படா நான் அதை பத்தி பேசலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ரவி.
2: அந்த கால்பந்து ஆட்டத்தை ஒட்டி இல்லையா?
1: ஆமா,
2: குறிப்பா எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிருங்க.
1: ஆமா, அக்டோபர் 26 லண்டன்ல இந்த விருது விழா நடக்க இருக்கு.
2: ஆமா, முதல் முறையா இது வந்து ஸ்டான்லி மேத்யூஸ் வென்றிருந்தார் இல்லையா, ஆக 70 நிறைவு முன்னிட்டு முதல் முறையா பாரிஸ்க்கு பதிலா லண்டன்ல இந்த விருது நிகழ்ச்சி வழங்கப்படுது. லண்டன்ல வழங்குறாங்களோ இல்லையோ அதனாலயோ ஒண்ணுமோ தெரியல எனக்கு.
1: போக்குவரத்து நிலவரம் இதோ. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIEA நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE CTESLE எக்ஸிட்டுக்கும் பயலேபா ரோடிற்கும் ஏற்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல.
8: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர்லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஸ்டார்ஹப், we got you.
10: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
11: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
10: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
11: மில்கி மிஸ்ட் தயிர்
10: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
11: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
10: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 30 அப்படிக்சன் சாலை, 321 கிளமண்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி இருவருக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க வந்து 2 கேள்விகளை கேட்க போறோம். முதல்ல இப்ப ஒரு கேள்வியை கேட்க போறோம். கேள்வி இதுதான், கேளுங்கோ.
5: உலகத்திலே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகள் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு இந்த நாட்டை சொல்றாங்க.
4: இந்த நாடு?
5: அதான் கேள்வியே.
4: அனுப்பி வச்சிருங்க. உலகத்திலேயே ஆக அதிகமாக பறவை வகைகள் இருக்கும் ஒரு நாடு.
5: ஆமா, உலகத்திலேயே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகள் இருக்கிற
4: விதவிதமா இருக்கணும்
5: நாடு இதுதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: பதிலை சொல்லும் முதல் நேயருக்கு காத்துக்கொண்டு இருக்கின்றது ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் பரிசு.
5: எமதுகளை வந்து விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்கு தெரிய வருது. இதோ இணைந்திருக்க எங்களோட, இது வணக்கம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இசைஞான இளையராஜா வினிசில் இரண்டு பாடல்கள் ஒலித்தன. காக்கி சட்டை, கண்ணீராதா திரைப்படங்கள்ல இருந்து.
3: கேள்வி என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறோம். இந்த நாட்டுல பறவை வகைகள்ல ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகளை நீங்க பார்க்க முடியும்ன்றாங்க. அது எந்த நாடு அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி.
2: சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் தினேஷ். வாழ்த்துகள்.
3: தென் அமெரிக்க நாடான கொலம்பியா இருக்கு இல்லையா, அங்கதான் உலகத்திலேயே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகளை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
2: கிட்டத்தட்ட 1000 விதவிதமான பறவை வகைகளை கொலம்பியாவில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
3: சரி, அடுத்த பரிசு வேலை தயாராயிட்டீங்களா?
2: அடுத்த கேள்வியை கேளுங்க.
3: இந்த நாட்டுக்கு நீங்க போகும்போது அவங்களுடைய விமான நிலையத்துல நீங்க ஏற்கனவே பாதி சாப்பிட்டு வச்ச சாண்ட்விச் இருக்குன்னு சொல்லாம போனீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்றாங்க.
2: ஆமா, இந்த தகவலை நான் ஏற்கனவே வானொலியில பகிர்ந்திருக்கேன். நேயர்களே, நீங்க நல்ல காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும்.
3: உங்களுடைய கேட்டல் கருத்தல் அனுபவத்தை சோதிக்க போறோம்.
4: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIE நோக்கி செல்லும் TPE பாசரீஸ் டிரைவ் 8 பிறகு SLE நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டீங்களா, அதன் தண்ணியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
9: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
10: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
11: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்க.
0: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் அவர் நடித்த படங்கள் இருந்து பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க.
2: கிழக்கு வாசல் ஒண்ணு நினைச்ச பாட்டு படிச்ச திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYEMCE செல்லும் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகும், TPEPIE செல்லும் வழியில் பாசேரிஸ் டிரைவ் 6 அதற்கு பிறகும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட்
0: தொடர்புக்கு 8196-4806.
9: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
10: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
11: அப்போது முதியவர் பொன்னி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
10: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
12: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

0: உங்களுக்கு ஒரு அபராதம் வழங்கப்படும். இது எந்த நாடு அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
1: ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர்னு பல இடங்களை சொன்னீங்க, ஆனா நாங்க தேடுற பதில நீங்க சொல்லலையே.
0: நாங்க எதிர்பார்க்கிற பதில் என்னவென்றால் நியூசிலாந்து.
1: குறிப்பா 2023 ஆண்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 77 வயது நிரம்பிய நியூசிலாந்த சேர்ந்த ஒரு பாட்டி, அவங்க பேர் வந்து ஜூன் ஆம்ஸ்ட்ராங். அவங்க பிளைட்ல போகும்போது, விமானத்துல இருக்கும்போது சிக்கன் சாண்ட்விச், அந்த கோழி சாண்ட்விச் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. அத சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க, ஆனா பாதி வழியில அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு அப்படிங்கறதுனால தூங்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோழி சாண்ட்விச் எடுத்து அவங்களுடைய பைக்குள்ள வச்சுட்டாங்க.
0: அதுக்கப்புறம் அவங்க நியூசிலாந்துல இருக்கிற கிறிஸ்ட்சர்ச் விமான நிலையத்துல போய் இறங்கி இருக்காங்க. அங்க சுங்கச்சாவடி அதிகாரிகள் அவங்களை சோதனை செஞ்சப்ப இந்த சாண்ட்விச்ச பாத்துருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு அபராதம் வழங்கப்பட்டது.
1: சொல்லமா, நியூசிலாந்து காசு 3000 வெள்ளி அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுதா?
0: அடேங்கப்பா,
1: நினைச்சு பார்க்க முடியுதா?
0: ஆமா, சிங்கப்பூர் காசுக்கு சுமார் 2194 வெள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க அபராதம் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நியூசிலாந்துக்கு விடுமுறை காலத்துல நீங்க எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாட அவ்வப்போதி தூக்கி போட்டுருங்க, மீதமுள்ள சாப்பாடை எடுத்துட்டு போயிடாதீங்க.
1: இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும் ஆசைப்படுறேன்.
0: சொல்லுங்க ரவி.
1: இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு மாட்டிக்க கூடிய தன்மை ஒலி ஒன்பதாரில ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு.
0: யாருக்கு?
1: அவங்க பேரு சஜினி.
0: என்னது
2: பண்ணுன்னு நீ வளர்த்தது அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சு. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
3: போவாதே,
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: இருவர்களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் போட்டது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:00
3: கேட்டாலே பரவசம்.
4: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD பூனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை 8:00 மீடியகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் யோசனையை கனடா வரவேற்றிருக்கிறது. தற்காப்பு, முக்கியமான கனிமங்கள், எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் இன்னும் நெருக்கமாய் இணைந்து செயல்பட அது வழியமைக்கும் என்று கனடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியிருக்கிறார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றினார். உலக அரசியலின் கொந்தளிப்பான சூழலில் கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து வலுவாய் திகழ்வதாக திரு கானி கூறினார். கனடாவுக்கு இணை உறுப்பினர் அங்கீகாரம் வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்படி ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் முன்னதாக கூறியிருந்தார். அந்த யோசனை நகைப்புக்குரியது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடினார். ஐரோப்பா கனடாவை இணை உறுப்பினராக அங்கீகரித்தால் அது பகைமையை தூண்டும் செயலாய் கருதப்பட்டு கடுமையான வரி விதிக்கப்படும் என்று திரு டிரம்ப் மிரட்டல் விடுத்தார். போலந்தில் அமெரிக்க ராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் அவர். அமெரிக்க போலந்து தற்காப்பு உறவில் அது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று திரு டிரம்ப் கூறினார். 2022 ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவில் போரை தொடங்கியது. அப்போதிருந்தே கூடுதலான அமெரிக்க துருப்பினர் நிரந்தரமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று போலந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது போலந்தில் அமெரிக்க துருப்பினர் இருக்கின்றனர், நிரந்தரமாக அல்ல, சுழற்சி முறையில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்படுகின்றனர். இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோ காட்டுத்தீக்கு காரணமானோருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி கூறியிருக்கிறார். காட்டுத்தீ ஏற்படுத்துவதை சுற்றுச்சூழல் பயங்கரவாதம் என்று வகைப்படுத்த சட்டத்தை கடுமையாக்கும்படி அவர் பரிந்துரைத்திருக்கிறார். இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காட்டுத்தீ பற்றி எரிகிறது. சூப்பர் எல்னினோ பருவநிலையும் சேர்ந்து கொண்டதால் கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத அளவு நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. போனியோ, சுமத்ரா தீவுகள் காட்டுத்தீயால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தோனேசிய காட்டுத்தீ பக்கத்து நாடுகளான மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் காற்று தூய்மைக்கேட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ தொடர்பான குற்றவியல் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய 162 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 95 நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. சந்தேகத்துக்குரியோருக்கு அவற்றில் எத்தனை நிறுவனங்களுடன் தொடர்பு உண்டு என்று